நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 27 நாள், திருவள்ளுவாண்டு 2057 ஆவணி மாதம் 31 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 நாள் வியாழக்கிழமை. ஆகாஷவாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன.

0: நிலையத்தில் நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை அறிவுடைமை 43 அதிகாரம் 6வது குறட்பா.

உயர்ந்தோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவ்வாறே அந்த உயர்ந்தவர்களோடு தானும் அங்ஙனமே வாழ்வதுதான் அறிவுடைமையாகும்.

பண்பலையில் இன்று உலாவர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் மு கற்புகம் அவர்கள்.

0: 6:15 பக்தி மாலை, 6:35 ஹோசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மழை மொழி மழையாக பங்கேற்கிறார் எம் ரக்ஷன். காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதினிது ஆகியன இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திருக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 திருச்சி மங்களன் மங்கள், மதுரை குமார் மெஸ், சைபால் மற்றும் நாச்சியார்ஸ் மதுரை வழங்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர்கள் எஸ் ஞானசம்பந்தம், எம் ரமேஷ் ராஜா ஆகியோர். நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள், 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள், 8:55 தருமபுரி சங்கர்ஸ்கன் வழங்கும் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் அவர்கள். இன்று காலை 9 மணிக்கு நல்லம்பள்ளி தேவா கண் மருத்துவமனை வழங்கும் ஆலய உலா, தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் லலீகம் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர்கள் JS லீலவினோதன் மற்றும் ஜி தமிழ்ச்செல்வி ஆகியோர். காலை 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடியப்பன் அவர்கள். 10:05 நீங்கள் கேட்டவை, 10:45 செயற்கரிய செய்த பெரியார் உரை வழங்குகிறார் எழுத்தாளர் பசு கௌதமன் அவர்கள். 11 மணிக்கு தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவகையில் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 12:10 மருத்துவ மலர், 12:40 தமிழில் செய்திருக்கி, 12:50 சூழல் காப்போம் மெல்லிசை அறிவிப்புகள் இடம்பெறும் கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு விவசாய அரங்கம், அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களின் மதிப்பு கூட்டுதல் பற்றி திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவர்கள் கூறும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சிவேல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடைத்திட மினாக்கள், 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:50 மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம்பொரு திருக்கோயில், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: The news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi will inaugurate Semicon India 2026 at Yashobhoomi in New Delhi this morning. Prime Minister will also address the gathering on the occasion. The 3-day conference and exhibition being held from today is being organized on the theme Silicon to Systems, Building the Ecosystem. It will bring together global and Indian companies, policy makers, investors, researchers, startups, academic institutions and students from across the semiconductor and electronics value chain. Bharatiya Janata Party will launch a month-long nation

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
1: மனிதனை மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அவனது பேச்சுத்திறன். ஒருவருடைய நற்பண்புகளுக்கு அணிகலனாக விளங்குவது இன்சொல் மட்டுமே, அதாவது இனியவை கூறல்.

0: நாம் பேசும் ஒவ்வொரு இனிமையான சொல்லும் கேட்பவரின் மனத்தை மகிழ்விப்பதோடு நமக்கும் நிலையான இன்பத்தை தரும். வறியவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இன்சொற்களை பேசுவதே உயர்ந்த அறமாகும். பழந்தமிழ் இலக்கியமான நல்வழியில் ஒரு பாடல், வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேடத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் என நல்வழி பாடல் கூறுகின்றது. இப்பாடலின் பொருள் என்ன தெரியுமா? பெரிய யானையின் உடலில் பட்டு உருவும் அம்பானது மெல்லிய பஞ்சு மூட்டையின் மேல் பாயாது, நீண்ட இருப்பு பாறைக்கு பிளக்க முடியாத கருங்கல் பாறையானது பசுமையான மரத்தின் வேருக்கு பிளந்து போகும். அதுபோன்றே கடுஞ்சொற்கள் இனிய சொற்களை வெல்லமாட்டாவாகும். இனிய சொற்களே என்றும் வெல்லும். கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வன் என்று போற்றப்பட்ட அனுமன் அசோகவனத்தில் சிறையில் இருந்த சீதாதேவிக்கு ஆறுதல் கூறும்போது மிகுந்த பணிவோடும் நயமான சொற்களோடும் பேசுகிறார். இராவணனின் கொடுமையான சொற்களுக்கிடையே அனுமனின் இனிய சொற்கள் சீதைக்கு நம்பிக்கையை தருகின்றன. எனவேதான் அவர் சொல்லின் செல்வராக போற்றப்படுகிறார். சிலப்பதிகாரத்தில் கற்பின் இலக்கணமாக திகழும் கண்ணகி கோவலனிடம் காட்டும் அன்பும் அவள் பேசும் இனிய சொற்களும் இனிய கூறலுக்கு சான்றாக கூறலாம். எதிரிடம் கூட இனிமையான சொற்களை பயன்படுத்தியமையை வரலாறு கூறுகின்றது. நரசிம்மவர்ம பல்லவன் சிறந்த வீரனாக இருந்தாலும் அவனுடைய எதிரியான வாதாபி மன்னனிடம் கூட நயமாகவும் அவனது கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாகவும் கனிவான சொற்களை பேசுவதை எழுத்தாளர் கல்கியின் நாவல் எடுத்துரைக்கின்றது. எனவே நாம் பேசும் ஓர் இன்சொல் நமது எதிரியின் மனநிலையை கூட மாற்றும் வல்லமை பொருந்தியது. மகாபாரதத்தில் நீதி மற்றும் அறத்தின் வடிவமாக திகழும் விதுரன் துரியோதனன் தவறிழைக்கும் போது அவனை கடுமையாக சாடாமல் நல்வழியை எடுத்துரைப்பதை நாம் சான்றாக கூறலாம். விதுர நீதி பாடல்கள் அனைத்தும் இனியவை கூறலின் அடிப்படையில் அமைந்தவை. திருவள்ளுவரும் தன்னுடைய குறட்பாவில் அழகான ஓமையோடு விளக்குகின்றார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பதுதான் அந்த குறள். இதன் பொருள் என்ன தெரியுமா? நன்மை தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து பிறர் மனம் நோகும் வன் சொற்களை பேசுவது சுவையான கனி இருக்கும்போது காயை விரும்பி உண்பதை போன்றது. இதனை இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் ஓர் அழகான கவிதையாக கூறலாமா? இதயத்தின் கதவுகளை திறக்க இங்கு சாவிகள் தேவையில்லை, முகம் மலரப் பேசும் இன்சொல் ஒன்றே போதுமானது. வார்த்தை என்பது வெறும் ஒலி அல்ல, அது காயப்பட்ட நெஞ்சுக்கு நல்ல மருந்தாகும் வல்லமை கொண்டது. அன்போடு பேசும் கனிவான சொல்லே மனிதனை மனிதனாக்கும் மாபெரும் அறமாகும். பழுத்து தொங்கும் கனிகள் இருக்க பண்பே இல்லாமல் காய்களை பறிப்பது ஏனோ? இன்பம் தரும் இன்சொற்கள் இருக்க இதயம் சுடும் வன்சொற்கள் பேசுவது ஏனோ? உதடுகள் சிந்தும் புன்னகையோடு உள்ளம் கலந்து இன்சொல் பேசுவோமாக. பகைமை என்னும் இருளை நீக்கி அன்பெனும் ஒளியை உலகெங்கும் விதைப்போமாக. இனிமையான சொற்களை பேசி அழகான வாழ்க்கையை வாழ்வோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. இசை பாக்கள் வழியே இறைவனை வணங்கலாமா? பக்தி மாலை. புலர்ந்திருக்கிற இந்த நாள் எல்லாருக்கும் இனிமையாய் அமைந்திட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேர்களே, இன்று மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறவுள்ளது. இதன் நேர்முகம் இன்று காலை 7:30 கேட்கலாம். நிலையத்தில் நேரம் 6:21. இது பக்தி மாலை. இதயம் சொல்வதை செய், வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு. பக்திமாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது நாகூர் இயம் அனீபா குரலில்.

0: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று நடைபெறுகிறது. அன்புடன் எல் கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
1: நிலையத்தில் நேரம் 6:27. உங்களுக்குள் இருக்கும் தெய்வத்தன்மையை வெளியில் பரவ செய்யுங்கள். அந்த தெய்வீக இயல்பே நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் ஒழுங்குள்ளதாக மாற்றிவிடும். பக்திமாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருகிறது ஜாலி ஆபிரகாம் குரலில்.

0: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
1: சின்ன சின்ன
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9 மணிக்கு ஆலய உலா. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் லலீகம் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தேவா கண் மருத்துவமனை நல்லம்பள்ளி.

0: ஒழித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை பாடல்கள் ஒழித்த இடங்களில் எல்லாம் எல்லா வளமும் பெருகிட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:35. தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நரி பயிர் செடி 1/2 அடி முதல் 2 அடி உயரம் வளரக்கூடியது. இது குறுகிய தரை படர் செடி வகையை சார்ந்தது. இது செங்குத்தாக உயரமாக வளர்வதை விட

0: தரையோடு படர்ந்து அகலமாக பரவும் தன்மையுடையது. இதன் தண்டு பகுதி தரையோடு படர்ந்து 1 முதல் 2 அடி விட்டம் வரைக்கும் கிளைகளை பரப்பி வளரும். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய இந்த செடிகள் நிலத்தை மூடி படர்வதால் மண்ணில் ஈரப்பதத்தை தக்க வைக்கவும் உதவுகிறது. எனவே இது மிக சிறந்த உயிர் மூடாக்காகும். இதை மடக்கி உழுவதால் பசுந்தால் உரமாகவும் பயன்படும். மண்ணுக்கு அபிரவிதமான அளவுக்கு தலைச்சத்து கிடைக்கும். நரிப்பயிரில் புரதம் மற்றும் நார்ச்சத்து அடங்கியுள்ளது. இதை நாம் அன்றாட உணவில் சேர்த்து கொண்டால் நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும், உடல் சுறுசுறுப்பாக இருக்கும், மலச்சிக்கல் நீங்கும், உடலுக்கு தேவையான இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசிய சத்துக்களும் இதில் உள்ளன. நீரழிவு நோய் உள்ளவர்கள் நரிப்பயிரை முளைக்கட்டி சாப்பிட்டால் கட்டுப்படும். இதை வறுத்து உடைத்து தேங்காய்பால் மற்றும் கற்கண்டு சேர்த்து பால் கஞ்சியாக அன்றாடம் அருந்தி வந்தால் கொஞ்சம் சளியை போக்கி கபத்தை குறைக்கும். சைவ உணவு உண்பவர்களுக்கு இது மிக சிறந்த புரத உணவு. இதில் அடங்கியுள்ள நார்ச்சத்து செரிமானத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது. இதில் கால்சியம் சத்து கணிசமான அளவு இருப்பதால் எலும்புகளை வலுவாக்கும். இதில் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள் அதிக அளவில் இருப்பதால் மனித உடலில் ஆற்றலை அதிகரிக்க உதவும். புரதமும் நார் சத்தும் நிறைந்திருப்பதால் பசியை குறைத்து உடல் எடை குறைப்புக்கு துணை புரிகிறது. இதில் உள்ள துத்தநாக சத்து உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கிறது. நரிப்பயிரில் பல விதமான சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதில் வடை செய்து சாப்பிட்டால் சுவையாக இருக்கும், பொரியல் செய்து சாப்பிடலாம், காய்கறி கூட்டு செய்வதற்கு சேமிப்பு பொருளாகவும் பயன்படுவதால் நரிப்பயிர் வடித்து பொடித்து தேங்காய் வெல்லம் ஏலக்காய் சேர்த்து செய்யப்படும் உருண்டை குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு காலத்தில் குழந்தைகளுக்கு நரிப்பயிர் உருண்டை தின்பண்டமாக கொடுக்கும் வழக்கம் தமிழ்நாட்டில் இருந்துள்ளது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் மக்கள் தோசை மாவில் உளுந்துக்கு பதிலாக நரிப்பயிரையும் பயன்படுத்தியதாக சொல்கிறார்கள். உளுந்தின் தோலை நீக்குவது சிரமமான வேலை, ஆனால் நரிப்பயிரை தண்ணீரில் போட்ட சில நிமிடங்களில் தோல் தானாக நீங்கிவிடும். இந்த செடிகளை கால்நடை தீவனமாகவும் பயன்படுத்தலாம். கறவை மாடுகளில் பால் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் நரிப்பயிர் இலைகள் பெரிதும் கை கொடுக்கும். இதை ஆடு மாடுகள் மிகவும் விரும்பி சாப்பிடும். இதை எப்படி சாகுபடி செய்யணும்னா, அறுவடை அதாவது நெல் அறுவடை செய்த பிறகு மண்ணில் லேசான ஈரம் இருக்கும்போது 2 சால் புழுதி ஓட்டி 5 கிலோ நரிப்பயிர் விதைகளை நிலம் முழுவதும் பரவலாக தூவி விதைக்கணும். விதைத்த 20 முதல் 30 நாட்களில் தண்ணீர் பாய்ச்சணும். அப்போது 10 லிட்டர் தண்ணீருக்கு 300 மில்லி பஞ்சகாவிய கலந்து செடிகள் மீது தெளிக்கணும். விதைத்த 40 முதல் 45 நாட்களில் மீண்டும் ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சணும். 10 லிட்டர் தண்ணீரில் 150 மில்லி மீன் அமிலம் என கலந்து செடிகள் மீது தெளிக்கணும். விதைத்த 40 முதல் 45 நாட்களில் பூ பூத்து பிஞ்சுகள் உருவாகும். விதைத்த 65-75 நாளில் காய்கறிகள் முற்றி நெற்றுகளாக மாறி அறுவடைக்கு தயாராகிடும். நெற்றுகளை மட்டும் தனியாக அறுவடை செய்வது சற்று சிரமமான காரியம். எனவே தரையிலிருந்து 1.5 அடி உயரம் வரைக்கும் தண்டு பகுதியை விட்டு அதற்கு மேல் பகுதியை அறுவடை செய்து நெற்றுகளை பிரித்தெடுக்கலாம். பிறகு நெற்றுகளை உடைத்து பயிரை தனியாக பிரித்தெடுக்கணும். நெற்றுகள் உடைக்கப்பட்டு அதில் பயிர் சேர்ந்திருக்கும். அவற்றை சுத்தப்படுத்தி பயிரை தனிப்பயிராக பிரித்தெடுக்கலாம். நரிப்பயிர் அறுவடை செய்த பிறகு தண்ணீரில் பாய்ச்சினால் மீண்டும் செழித்து வளரும். 1 மாதம் கழித்து அவற்றை மடக்கி உழுது உரமாக்கலாம். மடக்கி உழவு செய்யாமல் வளரவிட்டால் சில வாரங்களில் 2வது முறை அறுவடை செய்யலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்து இந்த தேயிலை கொசுவை விரட்டி கருவாட்டுப்பொறி. தேயிலை கொசுவை விரட்ட இந்த கருவாட்டுப்பொறி. தோட்டத்திற்குள் களை செடிகள் அதிகமாக இருந்தால் தேயிலை கொசு தாக்குதல் இருக்கும். அதை தடுக்க 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் கழுத்துக்கிளே 4 பக்கமும் பென்சில் துளையையும் பென்சில் நுழையும் அளவுக்கு துளை போட்டு உள்ளே கருவாட்டு தூள் போட்டு 1/2 பாட்டிலில் அளவுக்கு தண்ணீரை ஊற்றி மூடி வச்சிடணும். கருவாடு வாசனையால் ஈர்க்கப்படக்கூடிய தேயிலை கொசுகள் பாட்டில் உள் துளைகள் வழியாக உள்ளே வந்து பாட்டிலிருந்து வெளியே போக முடியாமல் செத்துவிடும். அதே போல் பறவைகளை விரட்ட ஒரு எவர் சில்வர் பாத்திர பானையில் தலைகீழாக கட்டி தொங்க விடணும். அதில் ஒரு இரும்பு ராட்டை கட்டி விடணும். காற்றில் ஆடும்போது அது எழுப்பும் சத்தத்தால் பறவைகள் ஓடிவிடும்.

0: இந்த இயற்கை பூச்சிக்கட்டிகள் எப்படி தயார் பண்ணுறது? வேப்பங்கொட்டை சாறு 5 கிலோ வேப்பங்கொட்டையை உரலில் இட்டு இடித்து சல்லி சாக்கு மெல்லிய துணியில் கட்டி 10 லிட்டர் தண்ணீரில் 24 மணி நேரம் ஊற வைக்கணும். பின்னர் சாற்றினை பிழிந்து எடுத்து வடிகட்டி 190 லிட்டர் தண்ணீரில் கலந்து பயிர்களுக்கு தெளிக்கலாம். இதனுடன் 100 மில்லி காதி சோப்பு கரைசலையும் ஒட்டும் திரவமாக கலந்து பயன்படுத்தலாம். இதன் மூலம் வெள்ளை காய்ப்புழு, அஸ்வினி, இலை சுருட்டுப்புழு, குருத்துப்புழு, பதினாவாய்ப்பூச்சி, தத்துப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அடுத்தது இந்த மூலிகை பூச்சி வெரைட்டி, வேப்பிலை, கற்றாழை, எருக்கனிலை, தும்பை இலை, நுச்சி இலை ஆகியவற்றில் தலா 2 கிலோ அளவு எடுத்து பொடியாக நறுக்கி கொள்ளணும். ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் நறுக்கிய இலைகளை போட்டு அவை மூழ்கும் அளவுக்கு பசுமாட்டு சிறுநீரை ஊற்றி 3 நாட்கள் ஊற வைக்கணும். பிறகு 1 லிட்டர் கரைசலில் 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். பூண்டு கரைசல் 300 கிராம் பூண்டை உரலில் இட்டு இடித்து 150 மில்லி மண்ணெண்ணெயை 24 மணி நேரம் ஊற வைக்கணும். இதை 60 லிட்டர் நீரில் சேர்த்து 1 ஏக்கர் அளவிற்கு தெளிக்கலாம். பெருங்காய கரைசல் 1 ஏக்கர் நிலத்திற்கு 1 கிலோ வெங்காயத்தை 1 சாக்கு பையில் போட்டு நீர்ப்பாசனம் இருக்கும் கால்வாயில் போட்டு வைத்தால் நீரில் பெருங்காயம் கரைந்து செடிகளுக்கு செல்கிறது. இந்த முறையால் பயிர்கள் நன்றாக வளர்வது மட்டுமல்லாமல் பூச்சிகளின் தாக்கத்தையும் குறைக்கிறது. இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆகியவற்றில் தலா 1/2 கிலோ அளவு எடுத்து உரலில் இடித்து பசை போல ஆக்கி அதை ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் இட்டு 4 லிட்டர் பசுமாட்டு சிறுநீரை ஊற்றி 3 நாட்கள் ஊற வைக்கணும். பிறகு 1 லிட்டர் கரைசலில் 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். இதுதான் இயற்கை பூச்சி விரட்டிகள்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று நடைபெறுகிறது. அன்புடன் எல் கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா
5: இன்று நடைபெறுகிறது.
4: அனைவரும் வருக, பச்சையம்மனர் பெறுக.

0: நேயர்களே, இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மல்பெரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். பண்பலையில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் இரத்த தானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் 25 ஆண்டுகால பொது சேவைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று மாலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் அரசு திட்டங்களின் பயனாளிகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் பங்கேற்று விளக்கேற்ற உள்ளனர். இதற்கிடையே இன்று முதல் 1 மாத காலத்திற்கு சேவை உறுதிமொழி இயக்கத்தை பிஜேபி நடத்தவுள்ளது. பொது சேவையில் அவரது அர்ப்பணிப்பு குறித்து எடுத்துரைப்பதையும் இளைஞர்களை சேவை பணிகளில் ஈடுபட செய்வதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. அத்துடன் 2001 அக்டோபர் 7 அன்று குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பதவியேற்று 25 ஆண்டுகள் ஆனதையும் இந்த இயக்கம்

0: கூறுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். இரண்டு தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. இதையொட்டி மதுரை மாநகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளதாகவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலை சுற்றி திரண்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு விழா நடைபெற உள்ள நிலையில் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. குடமுழுக்கு விழாவை காண அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலை சுற்றி குவிந்து வருகின்றனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக கோவில் புனரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெறுகிறது. இதற்காக வடக்கு ஆடி வீதியில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு 174 குண்டங்களில் யாக வேள்விகள் 400க்கும் சிவாச்சாரியர்களால் நடத்தப்பட்டது. விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் கலசங்கள் புறப்பாடாகி முதலில் தங்க விமானங்கள் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு இன்று காலை 7:40 மூலவர் மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு 7:55 மூலவர் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு 8:10 கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெறுகிறது. பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதுடன் சிறப்பு ரயில்வே நிர்வாகம் சார்பில் இயக்கப்பட்டது. ஆகாசவாணி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழர் பண்பாட்டின் உன்னத அடையாளத்தை உலகிற்கு உணர்த்தும் வகையிலும் நம் மண்ணின் ஆன்மீக மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தின் பெருமையை எடுத்துரைக்கும் வகையிலும் நடைபெறும் இந்நன்னாளில் இறைவனின் திருவருள் அனைவரின் வாழ்விலும் நிறைந்து நலமும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் அதிகரித்துள்ள மின் தேவைகளை எதிர்கொள்ள போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடையற்ற மின் விநியோகத்தை உறுதி செய்ய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பாமக யாருக்கு ஆதரவு அளிக்கும் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். விழா காலங்களில் ஆமணி பேருந்துகளின் கட்டணத்தை முறைப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும் தீபாவளி பண்டிகையின் போது இதுகுறித்து அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் வழக்கத்திற்கு மாறானதாகவோ அல்லது அபாயகரமானதாகவோ இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் தட்பவெப்ப மாற்றங்களின் காரணமாக டெங்கு பாதிப்புகளில் பருவகால மாறுபாடுகள் ஏற்படுவது இயல்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் பாதிப்புகளை கண்காணித்து தேவையான மருத்துவ சிகிச்சையை விரைவாக அளிக்க அதற்கு என சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனையை அணுகி உரிய சிகிச்சை பெறுமாறு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே கிருஷ்ணகிரி, காவிரிப்பட்டினம், ஓசூர், சூளகிரி உள்ளிட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். நேபாளத்தில் முக்திநாத் கோயில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 12 இந்தியர்கள் காயமடைந்தனர். திரிபுராவில் கடந்த 2 நாட்களாக காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 98 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மும்பை நாசிக் நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் மும்பையைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் 5 சுய உதவிக் குழுவினருக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் உதவியை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் வழங்கினார். முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் புதுப்பிக்கப்பட்ட 200 ஆண்டுகால தேவாலயத்தை தஞ்சை திருமண்டல பேராயர் சாமுவேல் ராஜதுரை திறந்து வைத்தார். திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. சென்னையில் பட்டினப்பாக்கம், நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. குகேஷ், சரின், விதித், குஜராத்தி ஆகியோர் தத்தமது ஆட்டத்தில் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 4-0 என்ற ஆட்டக்கணக்கில் டொமினிக்கன் குடியரசை வென்றது. ஹொனேர் கம்பி, வைஷாலி ரமேஷ் பாபு, வந்திகா அகர்வால், சவிதாஸ்ரீ ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரில் இந்தியா முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாளுக்கான அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊர் பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: வணக்கமேகலே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாலயமே நிகழ்ச்சி. இன்றைய மலாலயம் நிகழ்ச்சியில் நம்ம இணைகிறார் ஊராட்சி நடுநிலைப்பள்ளி துறையூர் பள்ளி குழந்தை எம் ரக்ஷன். வணக்கம் ரக்ஷன்.
4: வணக்கம் சார்.
3: ரக்ஷன் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன்.
3: நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. பாக்கெட்லாம் கை விட்டுட்டு பயங்கர ஸ்டைலா இருக்கீங்க. என்ன வச்சிருக்கீங்க பாக்கெட்ல நீங்க?
4: சார், எதுவும் இல்லை சார்.
3: எதுவுமே இல்லை, சும்மா ஸ்டைலுக்காக விட்டுருக்கீங்களா? எதுவுமே எட்டு மாட்டீங்களா நீங்க பாக்கெட்ல?
4: நோ சார்.
3: ஏன் எட்டு மாட்டீங்க
4: சார்? எனக்கு ஸ்டைலியா இருக்கிறது
3: ஸ்டைலியா இருக்கிறது பிடிக்குமா? சரி, அப்படியே ஹேண்ட்ஸமா இருங்க. என்ன ஸ்நாக்ஸ் எட்டு வந்தீங்க? நிறைய எட்டு வருவாங்களே, நீங்க என்ன எட்டு வந்தீங்க இன்னைக்கு பள்ளிக்கு? சின்ன பார்த்தா வாழைப்பழம், ஆப்பிள், திராட்சை, மிக்சர், பிஸ்கெட் எல்லாம் எட்டு வருவாங்கல்ல பேக்ல, நீங்க என்ன எட்டு வந்தீங்க?
4: சார், பிஸ்கெட்.
3: பிஸ்கெட் எட்டு வந்தீங்களா? சரி, எத்தனை பேர் சாப்பிடுங்க? ஒருத்தரா ரெண்டு பேரா?
4: ரெண்டு பேர் சார்.
3: ரெண்டு பேரும் உங்களுக்கும் ஃப்ரெண்டும் கொடுப்பீங்க, சாப்பிடுங்க ரெண்டு பிஸ்கெட் அப்படின்னு சொல்லி
4: கொடுப்பீங்களா?
3: அவர் என்ன தருவாரு பதிலுக்கு?
4: அவரு
3: என்ன சொல்ல போறீங்க?
4: கதை
3: சொல்லுங்க. சத்தமா அழகா
4: ஒரு காட்டல்.

0: ஒரு குரங்கு இருந்துச்சான். இந்த குரங்கு காட்டை சுத்தி பார்க்க போனிச்சான். போற வழியில ஒரு மரத்துக்கடியில ஒரு ஒரு ஜாடியில நிறைய வேர்க்கடலை இருந்ததுதான். இந்த குரங்கு சந்தோஷமா ஜாலி ஜாலி அப்படின்னுச்சான். உடனே போய் அந்த டப்பாவை திறந்து நிறைய அள்ளிக்கிச்சான் வேர்க்கடலை. கையை எடுத்து பார்த்தா வரலையா, இழுத்து இழுத்து பார்க்கதான் வர வேலையா. அப்புறம் மரத்து மேல இருக்கிற கிளி பார்த்துச்சான். இந்த கிளி வந்து, குரங்கே குரங்கே உனக்கு ஒரு யோசனை சொல்லுட்டா அப்படின்ச்சான். எல்லா வேர்க்கடலையும் கீழே போட்டுட்டு ஒரே ஒன்று மட்டும் எடுத்துக்கா, உன் கை வெளியே வந்துடணும் அப்படின்னு சொன்னிச்சான். இந்த குரங்கு கேட்கலையா, இன்னும் கொஞ்சம் அள்ளிக்கிச்சான். அப்புறம் எடுத்து எடுத்து பார்க்குதான், வரவே மட்டுக்குதான். அப்புறமேட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்துக்கிச்சான். இந்த கையை எடுத்து பார்த்தா வந்துருச்சான்.
1: ஓ, பயங்கரமா சொல்லிட்டீங்க. சரி, குரங்கு கதை சொன்னீங்களே, என்ன பண்ணுதுங்க மேட்டு உள்ள இருக்கிற குரங்கெல்லாம்?
0: மரத்து மரத்து தாவிட்டு ஓடுது.
1: ஓ, குதிக்குது. என்ன தரீங்க குரங்குக்கு?
0: வாழைப்பழம்.
1: வாழைப்பழம் தரீங்களா? சரி, கேள்விப்பட்டேன் நீங்களும் பயங்கரமா சேட்டை பண்றீங்களா, உண்மையா?
0: நோ சார்.
1: சேட்டை பண்றது இல்லையா?
0: நோ சார்.
1: சொன்னாங்க டீச்சர், சொன்னாங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸோட ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்ற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையா?
0: எஸ் சார்.
1: ஏன் அப்படி சாப்பிடுறீங்க?
0: போர் அடிச்சா சாப்பிடுவோம்.
1: ஓ, போர் அடிச்சா சாப்பிடுங்க. எதுவும் சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்?
0: எதுவும் சொல்ல மாட்டாங்க சார்.
1: ஏன் எதுவும் சொல்ல மாட்டாங்க?
0: எல்லாரும் ரொம்ப நல்லவங்க.
1: ஓ, நல்லவங்க. உங்களை சுத்தி நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. என்னதான் நீங்க தானே சாப்பிட்டுவாங்க, ஒண்ணும் பிரச்சனை அப்படின்றாங்க.
0: எஸ் சார்.
1: சரி, சூப்பர் சூப்பர், நல்ல ஃப்ரெண்டா இருங்க. சரிங்க, ரேஷன் இப்ப சின்ன குழந்தையா இருக்கீங்க இல்ல, நாளைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பையன் ஆனதுக்கு நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ் சார்.
1: போலீஸ் தான் அவன ஆசையா? பெரிய ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக மாற தருமபுரி பொம்பளை 102.5, ஏற்காடு பொம்பளை 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் சார்.
1: இன்றைய மலை அமைச்சர் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி துறையூர் பள்ளி குழந்தை எம் ரக்ஷன்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: அதியனின் மண்ணிலிருந்து அகிலமெல்லாம் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 7 மணி. காலை வணக்கம். நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம்.
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப் EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று செப்டம்பர் 17,
7: பகுத்தறிவு பகலவன்.
8: 20ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் தோன்றிய சிறந்த தத்துவ அறிஞராகவும் சிந்தனையாளராகவும் இருந்தவர்.
7: எழுச்சியூட்டும் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் மூட நம்பிக்கைகளை மக்களிடமிருந்து களைவதற்காகவும் போராடிய மிகப்பெரிய பகுத்தறிவாளர்.
8: பெண் விடுதலைக்காகவும் சாதி மற்றும் பாலின சமத்துவம் போன்ற கொள்கைக்காகவும் போராடிய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை.
7: இவருடைய சமுதாய பங்களிப்பை பாராட்டி ஐநாவின் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோ நிறுவனம் 1973ஆம் ஆண்டு இவரை புத்துலக தொலைநோக்காளர், தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ், சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை என பாராட்டி விருது வழங்கியது. வைக்கம் வீரர், தந்தை பெரியார் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் தமிழ்நாட்டின் ஈரோட்டில் பிறந்த ஏ.வி. ராமசாமி என்ற இயற்பெயர் கொண்ட பெரியார் பிறந்த தினம் இன்று.
8: ஆண்டு 1879.
7: சுதந்திர போராட்ட வீரர், சமூக சீர்திருத்த படைப்பாளி.
8: பல்வேறு புதினங்கள், மகாகவி பாரதி பற்றிய நூல், மலையும் பொயிலும் என்ற கட்டுரை தொகுப்பு, கற்றது குற்றமா என்ற சிறுகதை தொகுப்பு ஆகியவை இவரது பிரசித்தி பெற்ற படைப்புகள் ஆகும்.

0: வன்முறை ஒழிப்பு, பெண்கள் முன்னேற்றம், விதவை திருமணம், பெண் கல்விக்காக போராடி அது பற்றிய புதினங்களை படைத்தார். பாரதியின் வாரிசு என புகழப்படும் சமூக சீர்திருத்த படைப்பாளியான வாரா என அறியப்படும் வா ராமசாமி பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1889.
0: வயலின் இசை மேதை.
1: 12 வயதில் இசை பயணத்தை தொடங்கி குறுகிய காலத்திலேயே கர்நாடக இசை நுணுக்கங்களை கற்றறிந்தவர்.
0: பல கர்நாடக இசை மேதைகளுக்கு வயலின் இசைத்தவர்.
1: இவரின் இசை திறமையை கௌரவிக்கும் வகையில் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், சங்கீத சூடாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது.
0: தமிழக அரசின் அரசவை கலைஞராக இருந்தார்.
1: 2006 வெளியான சிருங்காரம் திரைப்படத்திற்கு இசை அமைத்தார். இந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் பெற்றார்.
0: செவியில் புகுந்து சிந்தையில் உறையும் இசை.

0: தமிழ்நாட்டை சேர்ந்த வயலின் இசைக்கலைஞர் லால்குடி ஜெயராமன் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1930.
0: எழுத்தாளர், இதழாளர், பதிப்பாளர் என பல களங்களில் செயல்பட்டவர்.
1: தமிழில் உலக நாடுகள், உலக தலைவர்கள் பற்றியும் உலக இலக்கியங்கள் பற்றியும் வாசகர்களுக்கு விரிவாக அறிமுகம் செய்தவர்.
0: இவரது பயண அனுபவம் பிற்காலத்தில் எனது பர்மாவளி நடைப்பயணம் என்னும் தலைப்பில் நூலாக வெளியானது.
1: 2000 தமிழக அரசு இவரது நூல்களை நாட்டுடுமையாக்கியது.
0: எழுத்தாளர் வே. சாமிநாத சர்மா பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1895.
0: உலகளாவிய ரீதியில் நோயாளிகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும், தனி நபர்கள் சுகாதார பாதுகாப்பை பராமரிப்பதில் ஊக்குவிப்பதற்காகவும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது.
1: 2019 நடைபெற்ற 72வது உலக சுகாதார பேரவையில் இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. செப்டம்பர் 17 இந்நாளை கொண்டாடுவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது.
0: சர்வதேச நோயாளி பாதுகாப்பு தினம் இன்று.
1: இந்த ஆண்டிற்கான உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினத்தின் முக்கிய கருப்பொருள் தொற்றா நோய்களுக்கான பாதுகாப்பான கவனிப்பு.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
5: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று நடைபெறுகிறது. அன்புடன் LK செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
6: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: சின்ன சின்ன முருகையா.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9 ஆலய உலா. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் லலீகம் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
9: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா
1: இன்று நடைபெறுகிறது.
9: அனைவரும் வருக, பச்சியம்மனருள் பெறுக.
10: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று நடைபெறுகிறது. அன்புடன் LK செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
11: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம்: தக்காளி 27 ரூபாய், கத்திரி 22 ரூபாய், வெண்டைக்காய் 14 ரூபாய், அவரைக்காய் 46 ரூபாய், கொத்தவரை 18 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 32 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய்

0: 8 ரூபாய், முருங்கைக்காய் 80 ரூபாய், புடலங்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 30 ரூபாய், சர்க்கரை பூசணி 14 ரூபாய், சின்ன வெங்காயம் 66 ரூபாய், 76 ரூபாய் இரண்டு விலையில் உள்ளது. பெரிய வெங்காயம் 64 ரூபாய், கேரட் 76 ரூபாய், பீட்ரூட் 52 ரூபாய், பீன்ஸ் 118 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பூண்டு 240 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மொச்சை 68 ரூபாய், பாகற்காய் 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிப்புளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 70 ரூபாய், தேங்காய் 74 ரூபாய், எலுமிச்சை பழம் 294 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 90 ரூபாய், கற்பூரவள்ளி வாழைப்பழம் 70 ரூபாய். இவையாவும் இன்றைய தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க, நெகிழிப்பைகளை தவறுங்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பே நம் பாதுகாப்பு, அது மட்டுமல்ல நம் சந்ததிகளின் பாதுகாப்பு.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா
4: இன்று நடைபெறுகிறது.
3: அனைவரும் வருக, பச்சையம்மனருள் பெறுக.
4: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்த அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று நடைபெறுகிறது. அன்புடன் எல் கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
6: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
5: தருமபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்த அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று நடைபெறுகிறது. அன்புடன் எல் கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
0: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
10: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
11: என்ன பாட்டி, கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க?
12: ஆமா சாமி, கண்ணுல பொறந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
10: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
13: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். இனிய விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள். கர்த்தவீரிய அர்ச்சுனாயன் என்ற மன்னன் காட்டுக்கு போகிறார், வழி தவறி விடுகிறார். அப்போது அந்த அடர்ந்த காட்டிலே ஜமதக்னி முனிவர் குடில் இருக்கிறது, அங்கு போய் சேர்கிறார். வந்திருப்பவர் மன்னனாயிற்றே, நல்ல அருஞ்சுவை விருந்து கொடுக்கிறார். அதை சாப்பிட்டு கொண்டே மன்னன் கேட்கிறார், நம்முடைய நாட்டில் கூட இப்படி உணவு கிடைப்பதில்லை, எப்படி இவ்வளவு உணவு அருஞ்சுவையாக இருக்கிறது என்று கேட்கிறார் மன்னன். அதற்கு ஜமதக்னி முனிவர் காமதேனு பசுவை காட்டுகிறார், இதுதான் இவ்வளவு சுவையான உணவை எங்களுக்கு கொடுக்கிறது என்று சொல்கிறார். உடனே கர்த்தவீரி அர்ச்சுன அந்த மன்னன், இந்த காமதேனு பசுவை என்னிடம் கொடுங்கள் என்று கேட்க அந்த முனிவர் ஜமதக்னி முனிவர் மறுத்து விடுகிறார். அரச கட்டளை அந்த பசுவை கொண்டு வாருங்கள் என்று தன்னுடைய வீரர்களுக்கு ஆணை பிறப்பிக்கிறார் அந்த மன்னன். அந்த காமதேனு பசுவை அபகரித்து செல்கிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட முனிவருடைய மகன் பார்க்கவா, அதை நான் மீட்டு வருகிறேன் என்று சொல்லி அரசனிடம் சென்று வாதம் செய்கிறார். முடிவு, அரசனை கொன்றுவிட்டு அந்த காமதேனு பசுவை அழைத்து செல்கிறார். இதை அறிந்த ஜமதக்

0: நீ முனிவர், நீ போய் இந்த பாவத்தை நீக்குவதற்கு தவம் செய் என்று சொல்ல சிவனை நோக்கி, பார்க்கவாவும் தவம் செய்ய சிவன் தோன்றி பல சக்தி நிறைந்த ஆயுதங்களை கொடுக்கிறார். அந்த பார்க்கவாதான் பிற்காலத்தில் அந்த பார்க்கவாதான் பரசுராமர் ஆகிறார். மிகுந்த கோபமுடையவராக திகழ்கிறார் அவர். ஒரு நாள் மேலோகத்தில் சிவபெருமானை பார்ப்பதற்காக செல்கிறார். அங்கு காவல் காத்து கொண்டிருப்பவர் யார்? விநாயகர். அவரிடத்திலே சென்று, நான் சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்று சொல்ல, அதெல்லாம் முடியாது, இப்போது அவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் என்று விநாயகர் மறுத்து விடுகிறார். நான் முதல் சேடன், அளவில்லா பக்தி கொண்டவன் சிவபெருமானின் மீது, என்னை விட்டாக வேண்டும் என்று பரசுராமன் சொல்ல, யாராக இருந்தாலும் விதிமுறைகள் ஒன்றுதான், உங்களை விட முடியாது என்று விநாயகர் சொல்ல இருவருக்கும் சண்டை ஏற்படுகிறது. விநாயகர் தும்பிக்கையால் பரசுராமரை தூக்கி போட, பரசுராமர் தன்னுடைய ஆயுதத்தை வீச, அந்த ஆயுதமானது விநாயகருடைய தந்தத்தின் மீது பட்டு அந்த தந்தமானது துண்டிக்கப்படுகிறது. விநாயகர் மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறார். உள்ளே இருந்து வந்த சிவபெருமானும் பார்வதியும் பரசுராமரிடத்திலே கோபம் கொள்ள, என்னை மன்னித்து விடுங்கள் என்று தன்னுடைய தவறை உணர்ந்து வருத்தப்படுகிறார் பரசுராமர். பிறகு சிவபெருமானும் பார்வதியும் பரசுராமரை மன்னித்து விடுகிறார்கள். முழுமுதற் கடவுளாகிய விநாயக பெருமானும் பரசுராமரை மன்னித்து விடுகிறார். பரசுராமரால் சிதைக்கப்பட்ட ஒரு தந்தம் இன்றும் அப்படியே காட்சி கொடுக்கிறது. ஆகையால் ஏகதந்த விநாயகர் என்று அவர் போற்றப்படுகிறார். முழுமுதற் கடவுளே, மூல விநாயகனே, முன்னை விநாயகருக்கும் முக்கன் ஈஸ்வரனின் முதல் மகனே, அண்டமெல்லாம் ஆளுகின்ற ஆதிபராசக்தியின் அருந்தவ புதல்வனே, அழகுமையில் விநாயகனின் அன்பு சகோதரனே, நின்னை தொழுகின்றேன், அரிய தமிழ் என கருள்வா என எல்லோரும் வேண்டுகிறார்கள். நாமும் அவரை வணங்கி மகிழ்வோம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா
3: இன்று நடைபெறுகிறது.
2: அனைவரும் வருக, பச்சையம்மனருள் பெறுக.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்தறிக்கை சென்னை அஞ்சலாக.
7: வணக்கம் ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக உள்ளிருக்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறை பெருமளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னேறுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையான 3rd மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் இந்தியா உலக நாடுகளுக்கிடையே பிரகாசமான நாடாக உளிர்வதாக கூறியுள்ளார். அத்துடன் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாகவும் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். 25 மேற்பட்டவர்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள மின்னணு புரட்சி லட்சக்கணக்கானவர்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்றும், விண்வெளி தொழில்நுட்பம், சுகாதாரம்

0: பொருளாதாரம், உட்கட்டமைப்பு, உற்பத்தி ஆகிய அனைத்து துறைகளும் பெரும் வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். நல்ல உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நாட்டிற்கு தொடர்ந்து சேவையாற்றுவதற்கான சக்தி ஆகியவற்றை இறைவன் அவருக்கு அளிக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் எதிர்கால தொழில்நுட்பத்திற்கு அரசுக்கும் செமிகண்டக்டர் துறைக்கும் இடையேயான ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற செமிகண்டக்டர் துறையைச் சேர்ந்த உலகளாவிய தலைமைச் செயல் அதிகாரிகளுடனான கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் தொழில்துறை பெரும் பங்களிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் முன்னணிகளில் ஒன்றாக இந்தியா திகழ வேண்டும் என்று பிரதமர் கூறினார். செமிகண்டக்டர் துறை பெரும் அளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னேறுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் தொழில்துறைக்கு ஏற்ற வகையில் கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கொள்கை மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு தொழில்துறை தலைவர்களை திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே இந்தியாவின் செமிகண்டக்டர் திறன்களை மேம்படுத்துவதற்கான அரசின் தொடர் முயற்சிகளை தலைமைச் செயல் அதிகாரிகள் பாராட்டினர். இந்நிலையில் செமிகான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் இன்று பிரதமர் தொடங்கி வைக்கிறார். 3 நாட்கள் இம்மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் 600க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. சத்தீஸ்கரில் ஜிராம் பள்ளத்தாக்கு பகுதியில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கை விசாரித்த ஜக்தால்பூரில் உள்ள சிறப்பு தேசிய புலனாய்வு முகமை நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. எனினும் இந்த தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2013 நடைபெற்ற தாக்குதலில் பல்வேறு மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்தனர், 35 பேர் காயமடைந்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதிகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலையும் மக்கள் உயிருக்கும் உட்கட்டமைப்புக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்தியா கண்டிப்பதாக கூறினார். அத்துடன் இஸ்லாமியர்களுக்கு மெக்கா நகரம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் நிலையில் அந்நகருக்கு அருகே நடந்த இந்த சம்பவம் கவலை அளிப்பதாக தெரிவித்தார். விரைவில் அப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்று இந்தியா நம்புவதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். முன்னதாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் செலுத்திய ட்ரோனை தங்களது வான்வழி பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அளித்ததாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மெக்கா நகரை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தவில்லை என்று ஹவுத்தி அமைப்பு கூறியுள்ளது. இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் செய்வதற்கான வழிவகைகள் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரீஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். அங்கு நடைபெற்ற எரிசக்தி வளம் குறித்த மாநாட்டிற்கிடையே இச்சந்திப்பு நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு, உயர் செயல்திறன் கணினி, தரவு மையங்கள் போன்ற வளர்ந்து வரும் துறைகளுக்கான இந்தியாவின் மின்சார உட்கட்டமைப்பு தேவைகள் மற்றும் அணுசக்தி விரிவாக்க திட்டம் குறித்து திரு மனோகர்லால் அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சருடன் விவாதித்தார். மகாராஷ்டிராவின் மும்பை நாசிக் நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் மும்பையைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். மும்பை ஜோகேஸ்வரி பகுதியைச் சேர்ந்த அக்குடும்பத்தினர் சென்ற வாகனம் லாரியின் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சகாபூர் துணை மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா்.

தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் வழக்கத்திற்கு மாறானதாகவோ அல்லது அபாயகரமானதாகவோ இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் தட்பவெப்ப மாற்றங்களின் காரணமாக டெங்கு பாதிப்புகளில் பருவகால மாறுபாடுகள் ஏற்படுவது இயல்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் பாதிப்புகளை கண்காணித்து தேவையான மருத்துவ சிகிச்சையை விரைவாக அளிக்க அதற்கென சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனையை அணுகி உரிய சிகிச்சை பெறுமாறு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். இரண்டு தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரில் இந்தியா முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி தொடக்க சுற்றில் வெற்றி பெற்றன. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. குகேஷ், சரின், விதித், குஜராத்தி ஆகியோர் தத்தமது ஆட்டத்தில் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 4-0 என்ற ஆட்டக்கணக்கில் டொமினிக்கன் குடியரசை வென்றது. ஹொனேர் கம்பி, வைஷாலி, ரமேஷ் பாபு, வந்திகா அகர்வால், சபிதா ஸ்ரீ ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் டெக்பால் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்திய அணியின் சார்பில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் டெக்லான் மார்ஷல், கோன்சால்ஸ், முகமது அனஸ் இம்ரான்பெக் இணை வியட்நாம் இணையை எதிர்கொள்கிறது. ஜப்பானின் ஐச்சி நகாயாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி நண்பகல் 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக ஒளிர்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். செமி கண்டக்டர் துறை பெருமளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னேறுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
1: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
2: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
3: மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: பிசிஓடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மருத்துவர்கள் வந்து இதை ரெண்டு விதமாக பார்ப்பாங்க. ஒன்று வந்து மெலிவாக இருக்கிறவங்க, உடல் பருமனாக இருக்கிறவங்க, அதை வச்சு நாங்கள் லீன் பிசிஓன்னு சொல்லுவோம் அல்லது ஒபீஸ் பிசிஓன்னு சொல்லுவோம். நீங்கள் கேட்டதன்படி ஒபீஸ் பிசிஓ தான் பரவலாக இருக்குது. அப்படின்னா உடல் பருமனோட நீர்க்கட்டிகள் உள்ளவங்க தான் பரவலாக இருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன லிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொழுப்பே ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. அண்ட் ஆராய்ச்சி மூலமாக என்ன பார்த்துருக்காங்கன்னா, அந்த கொழுப்பில் இருக்கிற அந்த சதையானது நிறைய கெட்ட ஹார்மோன்ஸை, கெமிக்கல்ஸை செக்ரீட் பண்ணுது. அந்த ஹார்மோன்ஸை கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அடிப்படையாக ஆண் பெண் ஹார்மோன் லெவல் மற்றும் சக்கரவியாதி கொடுக்கக்கூடிய ஹார்மோன் லெவல் இதெல்லாம் மாற்றி விட்டுடுது. அதனால் உடல்

பருமன் ஏற ஏற அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இன்னும் இர்ரெகுலராகவும், அதாவது தாமதமாகி தாமதமாகி சில பேருக்கு 2-3-4 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு மாதவிடாயே வராது. அது போக போக காலகட்டத்தில் என்ன ஆகும், மாதவிடாய் வராமல் போக போக இன்னும் உடல் பருமன் கூடிக்கிட்டே போகும். ஸோ உடல் பருமனுக்கும் மாதவிடாய் கோளாறுக்கும் ஒரு க்ளோஸ் லிங்க் இருக்குது. அந்த கொழுப்பில் தான் அவங்களுக்கு அந்த கெட்ட ஹார்மோன்ஸை மாத்திர அந்த கெமிக்கல் செக்ரிட் ஆகுதுன்றது இப்போ ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் உடல் பருமன் குறைப்பதன் மூலம் நீர்க்கட்டிகளுக்கு

0: அவங்களுக்கு அந்த கெட்ட ஹார்மோன்ஸை மாத்திர அந்த கெமிக்கல் செக்ரிட் ஆகுதுன்றது இப்போ ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் உடல் பருமன் குறைப்பதன் மூலம் நீர்க்கட்டிகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ ஈவன் நீங்கள் ஒரு 90 kg இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 9-10 kg குறைச்சிங்கன்னா கூட அது நீர்க்கட்டிகள் கண்ட்ரோலுக்கு மிகப்பெரிய அளவில் உதவக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதில் எக்ஸசைஸ் மற்றும் டயட்டுக்கு பெரிய பங்கு இருக்குது. அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ அந்த குவான்டிட்டி, சரி நீங்கள் ஒரு நாளைக்கு 4 இட்லி சாப்பிடுவீங்கன்னா உங்களுடைய வேலை அவ்வளவா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கடுமையான வேலை இல்லைன்னா நீங்கள் 1-2 இட்லி சாப்பிட்டாலே போதும். அது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து எக்ஸசைஸ். குறைந்தது 30 நிமிடம் முதல் 45 நிமிடம் நாம் வந்து எக்ஸசைஸ் உடற்பயிற்சிக்கு நாம் ஒரு முயற்சி எடுத்தோம்னா அது உங்களுடைய கொழுப்பை கரைக்க உதவும். ஸோ இதன் மூலமா உடல் பருமனுக்கும் நீர்க்கட்டிகள் ஒரு அக்ரஸிவ் ஒரு பிசிஓடி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறதுக்கும் க்ளோஸ் லிங்க் இருக்கு.
1: இதுவரை மகப்பேறும் மருத்துவர் டாக்டர் ராஜப்ரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது திருச்சி மங்களன் மங்கள், மதுரை குமார் மெஸ், சைபால் மற்றும் நாச்சியார்ஸ் மதுரை வழங்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் எஸ் ஞானசம்பந்தம், எம் ரமேஷ் ராஜா ஆகியோர். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பேர் விழாவின் நேரடி காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் சண்முக ஞான சம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர்.
2: கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி

0: முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி முதிரும் ஜடைமுடிமேல் முகிழ் வெண் திங்கள் வளைத்தானை வல் அசுரர் புறங்கள் மூன்றும் பரிசிலையா வாசுகிமான் ஆனா கோத்து துளைத்தானை சுடுசரத்தார் துவள நீரார் தூமுத்த வெண்முறுவல் உமையோடு ஆடி திளைத்தானே தென்கூட திருவாலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே என்று அப்பர் சுவாமிகள் பாடி அருளிய அற்புதமான திருத்தலமாகிய மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலிலே இருந்து இப்போது நான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னே வலதுபுறத்திலே சுவாமியினுடைய தங்க விமானம் இந்திர விமானம் எழிலாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது. அதே போல அந்த இந்திர விமானத்திற்கு கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய மூன்று நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய ஐந்து நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய கிழக்கு கோபுரம், காலத்தினால் மிக பழமையான கிழக்கு கோபுரம். தங்க விமானத்திற்கு பின்னாலே ஒரு மேற்கு கோபுரம் ஐந்து நிலைகளோடு காட்சி தருகிறது. அதற்கு பின்னாலே ஒரு மிக நீண்ட மேற்கு கோபுரத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆக ஆறு கோபுரங்களும் என்னுடைய பார்வையிலே இருக்கின்றன. என்னுடைய இடது பக்கத்திலே பார்க்கிற போது அம்பாள் சந்நிதியினுடைய மேற்கு கோபுரம், அம்பாள் சந்நிதியினுடைய தங்க விமானம், அதற்கு பிறகு அம்பாள் சந்நிதிக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய சித்திர கோபுரம் என்று சொல்லக்கூடிய ஏழு நிலை கோபுரங்கள் தென்படுகின்றன. வடக்கேயும் தெற்கேயும் மிக உயர்ந்த பிரம்மாண்டமான வடக்கு தெற்கு கோபுரங்கள் காட்சி தருகின்றன. இவற்றிற்கு இடையிலே நடுக்கட்டு கோபுரத்தின் கீழே நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வலதுகை பக்கத்திலே ரிஷப முத்திரையிட்டு சோழ மன்னனுக்கு சிவபெருமான் காட்சி தந்திருக்கக்கூடிய சின்ன மொட்டை கோபுரம் என்கிற இடபக்குறியிட்ட கோபுரம் தென்படுகிறது. இப்படி சுற்றி நிற்கின்ற இந்த தருணத்தில் வருணனையை ரமேஷ் ராஜா தொடர்கிறார்.
1: ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வானளாவோ உயர்ந்த கோபுரங்களை பற்றி சொன்னார். வைகை நதி தவழும் புண்ணிய நிலம் இதோ தமிழ்நாட்டின் ஆன்மீக தலைநகராம் மதுரை மாநகரே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை அங்கையர்கண்ணியும் அருள்மிகு சொக்கநாத பெருமானும் புத்தொழி பெற்று புது பொலிவுடன் திருக்குடு நன்னிராட்டுக்கானும் திவ்ய நன்னாளிலே நாம் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம். கண்களிலே பக்தி பெருக்கு, நாவினிலே ஹரஹர மகாதேவா என்ற முழக்கம். லட்சோபலட்சம் பக்தர்கள் கடலென திரண்டுள்ள மாசி ஆவணி வீதிகளின் பக்தி பரவச காட்சிகளை இப்போது நேரலையிலே நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கல்லெல்லாம் சிலையாகி, சிலையெல்லாம் கல்லாகி, கலையாகி, கலையெல்லாம் இறையுருளாக பொங்கி வழியும் கடம்பவன மாநகரின் புண்ணிய தரிசனம் இது. அம்பிகை ஆளும் பூமி பெண்ணின் ஆற்றலையும் தாய்மையின் கருணையும் உலகிற்கு பறைசாற்றும் ஒப்பற்ற மீனாட்சி ஆட்சி. அகிலகோண்டி பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் ஒரு பாண்டிய மன்னனாக மகுடம் சூடி ஆட்சி புரிந்த ஒரே புண்ணிய பூமி இந்த மதுரை மாநகரம். 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி கல்யாணைக்கு கரும்பு தந்து நரியை பரியாக்கி பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்படி பெற்ற கருணை கடலின் திருத்தலம். காசிக்கு வீசம் அதிகம் என்பார்கள். ஆனால் அந்த காசியை விடவும் ஒரு மடங்கு புண்ணியம் தரும் திருவாலவாய் தலம் இது. புனித நதி தீர்த்தங்களாக காசி கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித கங்கை நீர், வைகை, காவிரி, கோதாவரி, தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் தீர்த்தங்கள் மங்கள கலசங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டன. விநாயகர் வழிபாடு வாசு சாந்தி என்று நிலம் திசைகள் மற்றும் பிரபஞ்சாற்றலை தூய்மைப்படுத்தும் பூர்வாங்க சடங்குகள்

0: இருக்கின்றன. மிருத்தங்கிரணம் அங்குரார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய புனித வகையிலிருந்து புண்ணிய மண் மற்றும் தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு நவதானிய முளைப்பாறைகள் இட்டு செழுமைக்கான சடங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 12 கால யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றிருக்கின்றன. கருவறையில் உள்ள மூல விக்கிரகங்களின் அழைப்பறிய தெய்வீக சக்தியை ஆகம முறைப்படி யாகசாலையில் உள்ள கலசங்களுக்கு மாற்றி யாகினி மூலிகை திரவியங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் மூலம் அந்த சக்தியை பன்மடங்கு பெருக்கி மீண்டும் கோபுர கலசங்கள் மற்றும் மூலவருக்கு நன்னீராக வார்க்கும் உன்னத அறிவியல் ஆன்மீக நிகழ்வே இந்த திருக்குட நன்னீராட்டு விழா. திருக்குட முழுக்கு வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார்.
1: இப்போது அந்த இனிமையான தருணத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எங்கும் சிவகோஷம், அரகர மகாதேவா என்கிற கோஷம், தென்னாடுடைய சிவனே என்று முழங்குகிற கோஷத்தை இந்த திருக்கோயிலுடைய மேற்தளத்திலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போது கையசைப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடைசி நொடியிலே சிவாச்சாரியார்கள் இன்று காலை 12 கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்ற பிறகு கடங்களை எடுத்துக்கொண்டு அந்தந்த கோபுரங்களுக்கு, இங்கே 12 கோபுரங்களும் 2 விமானங்களும் இருக்கின்றன, இந்த 14 இடங்களுக்குள்ளேயும் சிவாச்சாரிய பெருமக்கள் குடைகளோடு எழுந்துருளி அங்கே மந்திர கோஷங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக மணி இப்போது 7:40. இன்னும் 1-2 நிமிடங்களுக்குள்ளே இந்த திருக்குடம் நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுவதற்கான ஆயத்த பணிகள் நிறைந்து மந்திர ஒலிகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றன, திருமுறை ஒலிகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றன, எங்கும் நாதம், எங்கும் பக்தகோடி பெருமக்களுடைய முழக்கங்கள் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இனிய அருமையான தருணத்தில் நமக்கு முன்னே, என் கண் முன்னே இப்போது எனக்கு 9 கோபுரங்களும் 2 விமானங்களும் தென்படக்கூடிய லகுவான இடத்திலே நின்று கொண்டு நான் இப்போது இந்த வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நேர் எதிரே வடக்கு கோபுரத்தின் உச்சியிலே பிரம்மாண்டமாக பறவைகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இதோ தங்க விமானத்திலே இதோ குடமுழுக்கு நடைபெறுவதற்கான கடைசி நிமிட படிகளை சிவாச்சாரியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
0: வேத கோஷங்களும் மோதுவாமூர்த்திகளின் பன்னிசை திருமுறைகளும் இணைந்து பிரபஞ்சத்தை அதிரச் செய்யும் தேவகானமாய் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. யாகிரியிலே இடப்படக்கூடிய பட்டு நவரத்தனங்கள், வாசனை திரவியங்கள், நறுமணம் மதுரை மாநகரங்கும் தேவகானமாக அந்த பேரமைதியை, ஆன்மீக பேரமைதியை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. கருவறை மூலவரின் அளப்பரிய தெய்வீக சக்தியை மந்திரபூர்வமாக திருக்குடங்களிலே எழுந்தருளச் செய்து சக்தியை பன்மடங்கு பெருக்கும் உன்னத தத்துவ காட்சியை நாம் இன்னும் சற்று நேரத்திலே காணப்போகிறோம். புண்ணிய நதிகளின் தீர்த்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி மந்திர சக்தியாய் அமுதமாக மாறும் தெய்வீக பெருவேள்வி இது. இதோ 12 கால வேள்விகளின் தவ பயனாய் மந்திர ஆற்றல் பொங்கி வழியும் புனித கலசங்கள் புறப்பட்டு தயாராக மேலே நின்று கொண்டிருக்கின்றன. சிவாச்சாரியர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாத்தியங்கள் முழங்க, சங்கநாதம் பிளிர, சிவாச்சாரியார்கள் மேனி சிலிர்க்க, தங்க திருக்குடங்களை தலைமீது சுமந்து விமானங்களிலே இருக்கக்கூடிய இந்த காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
1: அன்னை மீனாட்சியருடைய அருள் பெற்ற இந்த திருத்தலத்தில், துவாதச சாந்த தலம் என்னக்கூடிய இந்த திருத்தலத்தில், அன்னை மீனாட்சி திருமணந்தலிலே மகாசோடசியாகவும், விழா காலத்திலே பாலாவாகவும், காலசந்தியிலே போனாவாகவும், திருக்காலச்சந்தியிலே கௌரியாகவும், உச்சிக்காலத்திலே சியாமளமாகவும், சாயரட்சியிலே மாதங்கியாகவும், அர்த்தஜாமத்திலே பஞ்சதசியாகவும், பள்ளியறையிலே சோடசியாகவும் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறாள். 8 காலங்களிலேயும் 8 விதமாக நமக்கு தோற்றமளிக்கிறாள். சித்திரை திருவிழாவினுடைய 8 நாள் மீனாட்சி பட்டாபிஷேகம், ஆவணி மூல உற்சவத்தின் போது 7 நாள் சுந்தர பெருமானுடைய, சுந்தரேச பெருமானுடைய பட்டாபிஷேகம். அப்படி அம்மையும் அப்பனும் மாறி மாறி ஆளக்கூடிய இந்த மதுரை திருநகரிலே இன்றைக்கு ஒரு அற்புதமான கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகம் நடக்குகிற இனிமையான தருணத்திற்கு வருகிறோம். இப்போது கை அசைவுகள் தொடங்கிவிட்டன, சங்கு முழக்கங்கள் கேட்கின்றன, வேத முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எல்லா வகையான திருக்கோயில்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் ஏக காலத்திலே இப்போது அபிஷேகம் செய்ய இருக்கிறார்கள். கலசங்களுக்கு இப்போது ஆரத்தி காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லா கலசங்களுக்கும் ஆரத்தி காட்டி அந்தந்த கோபுரங்களிலே எத்தனை நிலைகள் இருக்கிறதோ அந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு, 3 நிலை கோபுரங்கள் என்றால் 3 கலசங்கள், 5 நிலை கோபுரங்கள் என்றால் 5 கலசங்கள், 7 நிலை கோபுரம் மீனாட்சிக்கு முன்னே இருக்கக்கூடிய 7 நிலை கோபுரத்திலே 7 கலசங்கள், அதே போல 9 கலசங்கள் என்று நிற்கிறோம். இப்போது நாம் நின்று கொண்டிருப்பது நடு

0: கீழே நமக்கு மேலே அந்த அபிஷேகம் தொடங்குகிற அந்த இனிய தருணத்தை காத்து கொண்டிருக்கிறோம். இப்போது கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்கி தீபாராதனை காட்டப்பட்டு இப்போது திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா தொடங்க இருக்கிறது.
1: இதோ இதோ அந்த மகா உன்னத வினாடி வந்து விட்டது. கன்னியா லக்னத்திலே தங்க விமான கலசங்களிலே புனித தீர்த்தம் பொங்கி வழியக்கூடிய காட்சியினை நாம் கண்டுகொள்ளவிருக்கின்றோம். தீப ஆராதனைகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்னை அங்கேற்கண்ணியின் பொன் விமானம் நன்னீராட்டு காணவிருக்கின்றது. மீனாட்சி தாயே போற்றி, உலகாலும் உமையவளே போற்றி. ஒரே நேரத்திலே சமகாலத்திலே 14 ராஜகோபுர கலசங்கள் மீதும் சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்றவிருக்கின்றார்கள். புனித நீர் பிரவாகமாக வழிந்தோடவிருக்கின்றது. பக்தர்களின் கண்களிலெல்லாம் ஆனந்த கண்ணீர். இங்கிருந்தே அந்த தீப ஆராதனையை அவர்கள் தங்கள் கைகளினால் ஒற்றி வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இதோ புனித நீரை ஒரு குழாய் வழியாக பக்தர்களின் மீது பீச்சி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த அருமையான காட்சி இது. பக்தர்களின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக பெருகுகிறது. வானங்கெங்கும் ஹரஹர மகாதேவா, திருநாடுடைய சிவனே போற்றி என்ற முழக்கம் விண்ணை பிளக்கிறது. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: இப்போது சிறிய இடைவேளைக்கு பிறகு வர்ணனையை தொடர்ந்து நேயர்கள் கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டுப் பேர் விழாவின் நேரடி காட்சி வர்ணனை. இதோ நேயர்களை மீண்டும் மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
1: மீண்டும் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலினுடைய மேல்தளத்திலே இருந்து நான் வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லா பக்கங்களிலேயும் இருக்கக்கூடிய திருக்கோபுரங்கள் அத்தனையிலேயும் பிரம்மாண்டமாக இந்த மகா கும்பாபிஷேகம் நடந்தேறி இருக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்திற்கு பிறகு ஆரத்தி நடைபெற்று முதலிலே தங்க கலசத்திற்கு ஆரத்தி நடைபெற்று குடமுடுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கையசைப்பிற்கு பின்பு எல்லா கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள், 12 கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் அவ்வந்தந்த கோபுரங்களிலே இருக்கக்கூடிய கலசங்களுக்கு இந்த புனித நீரை தெளித்திருக்கிறார்கள். முற்கால பாண்டிய மன்னர்கள், பிற்கால பாண்டிய மன்னர்கள் என்று 100 மேற்பட்ட பாண்டிய மன்னர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே திருப்பணி செய்திருக்கக்கூடிய திருக்கோயில் இது.

0: ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே பாண்டிய மன்னர்களாலே திருப்பணி செய்யப்பட்ட இந்த திருக்கோயில் பின்னாலே கம்பண்ண உடையார் காலத்திலே மீண்டும் திருப்பணி நடைபெற்று குடமுழுக்கு நடந்திருக்க வேண்டும் என்று யூகிக்கிறோம். இருப்பினும் மன்னர் திருமலை நாயக்கரின் கோயில் பணிகள் மகத்தானவை. அவர் இல்லையெனில் இந்த கோயில் அமைப்பும் வழிபாட்டு முறையும் நிர்வாக முறையும் சீர்பட்டிருக்க முடியாது. திருமலை நாயக்கர் காலத்திற்கு பிறகு விஜயரங்க முத்துசுக்கநாத நாயக்கர் காலத்தில், தளவாய் அரியநாதர் முதலியார் காலத்திலே திருப்பணிகள் நடந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. பின்பு பல ஆண்டுகளுக்கு பின்பு சேதுபதி தளகர்த்தர் வெள்ளையத்தேவர் தாண்டவராய பிள்ளை மேற்பார்வையிலே திருப்பணியும் கும்பாபிஷேகமும் நடைபெற்றிருக்கிறது. 6/2/1878 வைநாகரம் குடும்பத்தார் மொட்டை கோபுரத்திற்கு 25 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். அதற்கும் ஓராண்டுக்கு முன்பே ஒரு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை அவரே முன்னின்று நடத்தியிருக்கிறார். அன்றைக்கு 25 லட்சம் ரூபாய் என்பது இன்றைக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பு மிக்கதாகும். 1/7/1923 குடமுழுக்கு விழா நடந்த பிறகு 40 ஆண்டு காலம் தனித்தனியாக ஸ்ரீ மீனாட்சிக்கு அஸ்தபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. உற்சவர் மீனாட்சிக்கு ஜடிபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு திருமுசக்தான கும்பாபிஷேகம். ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ காசி விஸ்வநாதர், சங்கத்தார் கோவில் தனித்தனி அஷ்டபந்தன கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 1937 முதல் இந்து சமய அறநிலையச் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட போது இந்த திருக்கோவில் ஆர்எஸ் நாயுடு தலைமையிலே அறங்காவலர் குழு அமைக்கப்பட்டது. 40 ஆண்டுகள் கழித்து 28/6/1963 23 லட்சம் ரூபாய் செலவிலே தமிழவேல் பிடி ராஜன் தலைமையிலே முழுமையாக ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வர்ணனையை ரமேஷ் தொடர்கிறார்.
1: ஆம்பளையர்களே, முதலில் அன்னை மீனாட்சி அம்மனின் தங்க விமான கலசத்திற்கும் அதனைத் தொடர்ந்து சொக்கநாத பெருமானின் தங்க விமான கலசத்திற்கும் ஒரே நேரத்திலே மகாதீர்த்தம் பார்க்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என 4 பெருங்கோபுரங்கள் உள்ளிட்ட 14 கோபுர கலசங்களிலும் ஒரே நேரத்திலே புனித தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் நாங்களும் இங்கு உங்கள் மனக்கண்ணின் மூலமாக நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக இந்த நேர்முக வர்ணனையை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மீதும் தெளிப்பான்கள் மூலமும் புனித நீர்த்துளிகள் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தங்க விமான நன்னீராட்டை தொடர்ந்து கருவறையிலே வெற்றிருக்கக்கூடிய அன்னை அங்கேற்கண்ணிக்கும் சொக்கநாதலிங்க திருமேனிக்கும் ஏக காலத்திலே மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு நடைபெற உள்ளது. மகா தீபாராதனைகளும் நடைபெற உள்ளன. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லை. கண்ணில் நகத்தூரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று திருஞான சம்பந்தர் அருளிய நல்வாழ்த்து பதியும் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. சுற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதுழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமசிவாயவே என்பதைப் போல எப்படி அவர் நம்மை சோதனைக்கு உட்படுத்தினாலும் கடைசியிலே நமக்கு நன்மையே தருவார் என்பது போல இந்த சிவபெருமானையும் இந்த மீனாட்சி அம்மையும் தரிசிப்பதற்காகவும் இந்த திருக்குட நன்னீராட்டை கண்டுகளிப்பதற்காகவும் ஒரே நேரத்திலே மதுரையே வியக்கும் வண்ணம் மதுரை மக்களும் வெளியூரிலிருந்து மக்களும் ஆன்மீக பக்தர்களும் இங்கே ஒரே நேரத்திலே காலை 2 மணி முதலே வருகை தர தொடங்கி இப்பொழுது இந்த மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் சில பூஜைகளும் ஆகமங்களும் நடைபெறவிருக்கின்றன. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: கரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்க்கன் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி என்று அங்கையர்க்கன் பிராட்டி அங்கையர்க்கன் அம்மை என்கிறவள் கயற்கண்ணினாலே எப்படி மீன் கண்ணை மூடாதோ அப்படி கண்ணை மூடாமல் இமைக்காமல் எல்லோருக்கும் அருள் மாறிக்கக்கூடியவள். நயனதீட்சையினாலேயே தன்னுடைய முட்டைகளை பொறிப்பதைப் போல அம் என்றால் அழகிய, கயல் என்றால் மீன், கண்ணி என்றால் கண்களை உடைய இந்த அங்கையர் கண்ணியை பாதாதிகேசம் என்று மனிதர்களை போற்றும் போது கேசாதிபாதம் என வர்ணிப்பார்கள். ஆனால் பாட்டிற்கு பொருளாய் வந்த பராபர சிறுமி என்று பாரதிதாசன் சொன்னதைப் போல அன்னை மீனாட்சியை மனித அவதாரமாகவே எண்ணி பாடியிருக்கிறார் பரஞ்சோதியார். இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாக்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தேன்.

0: 1963 ஆம் ஆண்டிலே கிழக்கு வடக்கு தெற்கு கோபுரம் ஆகிய கோபுரங்களிலே இருந்து ஆடி வீதிக்கு சமமாக நடந்து செல்கிறோம். ஆனால் ஆடி வீதி தளத்திற்கு செல்ல 16 படிகள் இறங்கி மீண்டும் 16 படிகள் ஏறி செல்ல வேண்டும். அதையெல்லாம் மாற்றி அப்போது திருப்பணி நடைபெற்றதற்கு பிறகு 26/6/1974 மற்றொரு கும்பாபிஷேகம், 7/7/1995 குடமுழுக்கு நடைபெற்றது. நிறைவாக 8/4/2009 புதன்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 ஆம் ஆண்டிலே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 17ஆம் தேதி நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். வர்ணனையை தொடர்கிறார் ரமேஷ் ராஜா.
1: ஆதியில் சொக்கநாதர், சொக்கலிங்க பெருமான், சுந்தரேஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், சோமசுந்தரர், கல்யாண சுந்தரர், சண்முக சுந்தரர், அட்டாளை சேவகன், அடியார்க்கு நல்லான், அதிர வீசி விளையாடுவான், அபிடேக சொக்கர், அழகிய சொக்கர், கடம்பவர சொக்கர், புழுகுனை சொக்கர், கடம்பவனேஸ்வரர், கற்பூர சொக்கர், சங்கப்பலகையில் இறையனார், பேராலவாயர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட சொக்கநாத பெருமானையும் அங்கேற்கண்ணி அம்மை அன்னை மீனாட்சிக்கும் இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இந்த திருக்கோவிலே 7 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன. பொற்றாமரைக்குளம், எழுகடல், வைகை, தெப்பக்குளம், புறந்தொட்டி, நின்மால்ய தீர்த்தம், கொண்டாளி மற்றும் கிருதமலை. பொற்றாமரை குளத்திற்கென்றே ஒரு தனித்துவம் உள்ளது. ஆதி தீர்த்தம், ஞான தீர்த்தம், முத்தி தீர்த்தம், உத்தம தீர்த்தம் என போற்றப்படுகிறது. இந்திரன் சிவபெருமானை வழிபட்ட பொன்மலர்களே அருளிய சிறப்புடையது. உலக பொதுமறையான திருக்குறள் சங்கப்பலகையிலே வைத்து அரங்கேற்றம் பெற்ற திருவிடம் சிவபெருமான் நாரைக்கு அருளிய வரத்தின்படி இன்றளவும் மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் இல்லாத புனித சிறப்புடையது. வீர வசந்தராயிர மண்டபம் பழமை மற்றும் ஆகவநீர்கள் சிறிதும் மாறாமல் பாரம்பரிய கற்கள் கொண்டு நேர்த்தியாக புனரமைக்கப்பட்டு இதை நாம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரங்களும் மற்றும் உள்ளே உள்ள கோபுரங்கள் மற்றும் கட்டிடங்கள் பூரம் சுவர்கள் எல்லாமே புதிதாக வண்ணம் பூசப்பட்டு ஜொலித்துக் கொண்டிருக்கிற காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். வர்ணனையை
0: இப்போது நாம் நிலையம் திரும்ப வேண்டிய நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிற போது நேயர்களுக்கு ஒரு இனிய செய்தி, இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா பக்தர்களுடைய சிவ வெள்ள கோஷத்தோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள் கழித்து மூல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சிக்கும் அதே போல மூலஸ்தானத்தில் இருக்கிற சொக்கநாத பெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறும். அந்த மகா அபிஷேகம் நடைபெற்றதற்கு பிறகு மகா தீபாராதனை நடைபெறும். அக்னியில் தோன்றிய அதிசயமே, அம்பிகையே, அங்கையர் கண்ணியே, ஆலவாய் அரசியே, அனுதினமும் அடியவரை காக்க வேண்டிய அடியே நமர்ந்தெழுதிய மீனாட்சி கவசம் இது. 3 தனங்களை கொண்டிருந்தவளே, முக்கண்ணன் முகங்கண்டு முழுமையானவளே, காஞ்சன மாலை தவப்பயனே, தடாதகையே தேவி, காரியங்களை கருத்துடன் காப்பாய் தாயே என்று இந்த வர்ணனையை நிறைவு செய்து நிலையம் திரும்புகிறோம்.

0: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ரமேஷ் ராஜா ஆகியோர் நிகழ்ச்சிக்கு பொறியியல் தொழில்நுட்பம் தலைமை எல் முத்து, பொறியியல் தொழில்நுட்ப உதவி ஆர் அழகர்சாமி, பிசிப்பட்டி கே மணிகண்டன், என் காஜா மைதீன், என் எஸ் நாகராஜன் ஆகியோர். நிகழ்ச்சிக்கு உறுதுணை எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு எஸ் கார்த்திகை தீபன், கே வேல்முருகன், என் வி சதீஷ்குமார். நிகழ்ச்சி அமைப்பு ஜே ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: அதியனின் மண்ணிலிருந்து அகிலமெல்லாம் ஓங்கி வழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 8 மணி. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று செப்டம்பர் 17 தமிழக வரலாற்றில் தனித்துவம் வாய்ந்த ஒரு பேராளுமை தந்தை பெரியார் அவர்கள். பல்வேறு முரண்பாடுகள் உடைய வாழ்க்கை முறையில் தமக்கென்று ஒரு தனிப்பாதையை வகுத்துக் கொண்டு பலரோடு கருத்து முரண்பாடு கொண்ட நிலையிலும் கூட தமிழின முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டவர். இருவேறு துருவங்களாக கருதப்பட்ட ஆத்திகத்தையும் நாத்திகத்தையும் சமூக நலன் கருதி ஒரு பாதையில் செல்வதற்காக ஒத்துழைத்த பெருமகனார். கடவுள் வழி நின்று மக்களை நல்வழிப்படுத்தி கடவுளை போற்று மனிதனை நினை என்று முழங்கிய தவத்திரு குன்றக்குடி

0: பிள்ளையார்களோடும் கடவுள் இல்லை என்ற கருத்து நிலையில் இயங்கிய தந்தை பெரியாரும் ஒருங்கிணைந்து இந்த சமூகத்தை உருவாக்கிய வரலாறு தமிழகத்தின் ஒரு தனித்துவமிக்க வரலாறு என்று சொல்ல வேண்டும். வெவ்வேறு நிலைகளில் தத்தம் கருத்துக்களை எடுத்து முழங்கிய நிலையில் கடவுள் வழிபாட்டாளர்களும் மறுப்பாளர்களும் பொருந்திக் கொண்டிருக்கிற வேளையில் ஏன் இருவரும் ஒன்று சேர்ந்து இணைந்து செயல்படக்கூடாது என்ற நல்லுள்ளங்கள் விரும்பியதன் காரணமாக ஈரோட்டில் ஓர் அறிஞரின் வீட்டில் சந்திக்கிறார்கள். மாடியில் ஓர் அறையில் இரண்டு நாற்காலிகள், இருவர் உட்காரக்கூடிய நாற்காலி ஒன்று, அதில் ஒரு முனையில் அடிகள் பெருந்தகை அமர்ந்திருக்கிறார். இளமை துடிப்பும் எழுச்சி வேகமும் கொண்ட ஞான வடிவமாக கொண்டக்கூடிய அடிகளார் இருக்க, பழுத்த பழமாக தொண்டில் முதிர்ந்த ஞானியாக மாடியேறி தந்தை பெரியார் வருகிறார். அறைக்குள் அவர் நுழைகிற பொழுது அடிகளார் எழுந்து வணக்கம் சொன்னவுடன் இரண்டு கைகளையும் அவசரப்பட்டு ஒருங்கு குவித்த தந்தை பெரியாரின் கையிலிருந்து கைத்தடி கீழே விழுகிறது. அமருங்க அமருங்க என்று சொல்லிக்கொண்டே பதற்றத்தோடு வருகிறார். இருவரும் அமர்கிற நாற்காலியின் ஒரு பகுதியை அடிகளார் காட்டுகிற பொழுது தந்தை பெரியார் சொல்லுகிறார், மகா சன்னிதானத்துடன் ஒரே இருக்கையில் அமர்வது முறையன்று என்று நிற்கிறார். அருகில் ஒரு நாற்காலி கற்பிருக்கிறது. இருவரும் அமர்ந்து பரஸ்பரம் நல விசாரித்துக் கொள்ளுகிறார்கள். சமூக நிலை குறித்து சிந்திக்கிறார்கள். ஆனால் சமய நிலை வருகிற பொழுது தத்தம் கருத்து நிலைப்பாட்டில் இருந்து மாறுபடாத ஒரு நிலை. இறுதியாக அவர்கள் இருவரும் பேசி முடித்த பிறகு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். உங்கள் கொள்கை உங்களுக்கு, நமது கொள்கை நமக்கு, ஆனால் சமூக நலனுக்காக நாம் ஏன் இணைந்து செயல்படக்கூடாது என்கிற நிலையில் இரு துருவங்களும் ஒன்று சேர்கின்றன. திரும்ப எழுகிற நிலையில் தந்தை பெரியார் சொல்கிறார், மகா சன்னிதானம் எழுந்திருக்க கூடாது, எனக்கு திருமடத்தின் மரபுகள் தெரியும், ஞானியாரடிகளின் பல்லக்கை சுமந்தவன் நான் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது கருத்து மாறுபட்டவர்கள் மனம் கூட கோணாமல் மனித மாண்பு நிலையில் ஒன்றுபட்ட நிலையில் இருக்கிறார் தந்தை பெரியார் என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை அடிகள் பெருமானோடு அவர் இணைந்து நடத்திய சமூக பயணங்கள் அடையாளம் காட்டுகின்றன. அதேபோல்தான் 1960களில் இந்திய சீன போர் நடக்கிற காலகட்டத்தில் அரசுக்கு எதிரான சமூக போராட்டங்களை நிகழ்த்திய போதிலும் நாட்டு நலன் கருதி தேசத்திற்கான ஆதரவு கொடுத்தவராக தந்தை பெரியார் திகழ்ந்தார். 1965 திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தூய வளனார் கல்லூரி திட்டத்தில் போர் ஆதரவு பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறார். அதில் தந்தை பெரியார் உட்பட பல்வேறு கட்சி பிரமுகர்களும் பங்கு கொள்ளுகிறார்கள். அப்போதைய தமிழக முதலமைச்சர் திரு பத்தவச்சலம் அவர்கள் உரிய நேரத்திற்கு கூட்டத்திற்கு வருகிறார். அவர் தன்னுடைய வாகனத்திலிருந்து இறங்குகிற பொழுதே மேடையில் அமர்ந்திருந்த தந்தை பெரியார் தம் கைத்தடியை எடுத்து ஊன்றி கொண்டு எழுந்து நிற்கிறார். முதலமைச்சர் தமது இருக்கைக்கு வருகின்ற வரையிலும் தந்தை பெரியார் நின்று கொண்டே இருந்தார். அதை கவனித்த முதலமைச்சர் நெஞ்சம் நெகிழ்ந்து விட்டார். தந்தை பெரியாரை நெருங்கியதும், இந்த வயதில் கூட்டத்திற்கு தாங்கள் வந்ததே பெரிது, நீங்கள் எழுந்து நிற்க வேண்டுமா என்று உணர்ச்சி பொங்க கேட்கிறார். தந்தை பெரியார் சொல்கிறார், என்ன இருந்தாலும் எங்களது முதலமைச்சர் அல்லவா, அவருக்குரிய மரியாதையை நாம் காட்ட வேண்டாமா என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதை நினைவு கூர்ந்து அவர் நெகிழ்ந்து போன வரலாற்றை தன் நினைவு அலைகள் என்கிற தன் வரலாற்றில் தாமரை திரு நேத்து சுந்தரவடிவேறு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தனிப்பெரும் தலைவராக திகழ்கிற தந்தை பெரியார் கொண்ட குறிக்கோளில் உறுதியாக நின்ற போதிலும் கூட சக மனிதர்கள் மனம் புண்படுமாறு அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. கருத்து ரீதியான முரண்பாடு கொண்டிருந்த நிலையிலும் மனித மாண்பு நிலையில் உயர்ந்து நின்றதினாலேதான் அரசியலில் சமூக சித்தாந்தத்தில் பல்வேறு எதிர்நிலை கருத்துக்கள் இருந்த போதிலும் கூட எவர் மனமும் புண்படாமல் இனிய நேயத்தோடு திகழ்ந்த அந்த பெரியாரின் அரசியல் நாகரிகம் என்றென்றும் போற்ற தகுந்தது. அதனால் தான் அவரை தந்தை பெரியார் என்று இந்த சமூகம் கொண்டாடுகிறது. அவரது பிறந்த நாள் இன்று. எனவே இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் கருத்து ரீதியாக முரண்பாடு கொண்டிருந்த போதிலும் மனித மாண்பிற்கு இடையூறு இல்லாமல் நடப்பதுதான் தந்தை பெரியார் நமக்கு காட்டிய நல்வழி என்று சொல்ல தோன்றுகிறது.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:06.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பொன்னியின் புதுப்புனல். இதுவரைக்கும் பண்பலையில் பேசாத அறிமுக நேயர்களுக்கான நேரங்கிறது. ஆமாங்க, அறிமுக நேயர்கள் இந்த நேரத்தில் அழைத்து உங்களுக்கான பாடலை கேட்கலாம். 0-43-42 அப்படிங்கிற முன்னணிப்போடு 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். அறிமுக நேயர்கள் வாட்ஸ்அப் வழியாக தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள்.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப்லையாக அறிமுகமாகக்கூடிய நேயர் தொப்பூர் பகுதி மேலூர்ல இருந்து அமுதன் இவங்க கேட்டிருக்காங்க. பொன்னியின் புதுப்புணல்ல, அதாவது பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்திலிருந்து இந்த இணைய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9 மணிக்கு ஆலய விழா. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் லலீகம் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தேவா கண் மருத்துவமனை நல்லம்பள்ளி.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம்.
3: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம்.
2: நாம இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பற்றி பேசிட்டு இருக்கோம். இதில் வலிப்பு நோய் வந்தது பிறகு இதை கண்டறியும் டூல்ஸ், இந்த டயக்னாஸ்டிக் டூல்ஸ் சொல்ல முடியா, எந்த வச்சுனா கண்டறிதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒன்றன் பெண் ஒன்றாக. இதில் சிடி ஸ்கேன் பரிசோதனை. சிடி ஸ்கேன் பரிசோதனை பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற வலிப்பு நோய், நியோனாட்டன் சீசர்னு சொல்லுவோம், அதை எளிதாக கண்டறியலாம். எப்படி கண்டறியலாம்? மூளையில் ரத்த கசு ஏற்பட்டு கண்டறியலாம். இது வந்து ஜெர்மினல் மேட்ரிக்ஸ் பிளீட் அப்படின்னு பேர். இந்த ஜெர்மினல் மேட்ரிக்ஸ் பிளீட் அப்படிங்கிறது எடை குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைக்கோ அல்லது முதிர்ச்சி பெறாத குழந்தை, ப்ரீமெச்சூர் பேபின்னு சொல்கிற மாதிரியா, இந்த குழந்தைகளுக்கு இந்த ஜெர்மினல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அது மூளையில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள், அதுலேருந்து ரத்த கசு வரும். அந்த மாதிரி ரத்த கசு வரும்போது பிறந்து சில மணி நேரங்களிலோ சில நாட்களிலோ குழந்தைக்கு வலிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து எளிதாக சிடி ஸ்கேன் பரிசோதனை தெரிஞ்சுவிடும். ஆனால் பிறந்த குழந்தைக்கு எடுத்த உடனே சிடி ஸ்கேன் செய்வதில்லை. அதுக்கு தான் நேற்று நான் சொன்ன மாதிரி அல்ட்ராசோனோகிராம், அதாவது நம்ம புள்ளத்தாச்சிக்கெல்லாம் வயிற்று வச்சு பார்க்குறோம்ல ஸ்கேன், அதே தான் குழந்தையுடைய உச்சி மண்டையில் வைத்தோம் என்றால் அதில்

0: பிறந்த குழந்தைக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்போம், பூச்சி மண்டையில் ஒரு பிளவு இருக்கும், அது பேர் ஆன்டீரியர் ஃபான்டனல் அப்படின்னு பேர். அந்த பிளவு மூலமாக மூளையக்கூடிய ரத்த கசிவை நாம் கண்டறியலாம். அந்த ஸ்கேன் பரிசோதனையில் ரத்த கசிவு அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு சிடி ஸ்கேன் பரிசோதனை செய்யலாம். அப்போ அந்த ஜெர்மினல் மேட்ரிக்ஸ் பிளீடு வந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கணும். நம்ம இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான குழந்தைகள் மருந்து மாத்திரையிலேயே முழுவதுமாக சரியாகிவிடும். எப்படி சரியாகிவிடும்? முக்கியமாக வலிப்பு வராமல் இருக்கிறதுக்கு மருந்துகளும், அந்த இரத்த கசிவு மேற்கொண்டு பெரிதாகாமல் இருக்கிறதுக்கு மருந்துகளும் உட்கொண்டு, மூளையில் வீக்கம் அதிகமாக இருந்தால் வீக்கத்தை தடுத்து நிறுத்துறதுக்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டால் கட்டாயமாக இந்த ஜெர்மினல் மேட்ரிக்ஸ் பிளீடுங்கிறது எந்த வகையிலும் குழந்தையுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்காது. மேற்கொண்டு இந்த இரத்த கசிவு வந்து சில நேரங்களில் வென்டிக்கிள், அதாவது மூளையில் இருக்கக்கூடிய நீர் செல்லும் பாதைகள், அதில் இரத்த கசிவு கசியும் போது இன்ட்ரா வென்டிகுலர் ஹெமரேஜ், நீர் செல்லும் பாதையில் இரத்த கசிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி இருந்தால் சில நேரங்களில் அந்த குழந்தைகளுக்கு மூளையில் அழுத்தம் அதிகமாகும். அப்போ ஹைட்ரோகெஃபலஸ், நீர் தேக்கம் ஏற்படும். நீர் தேக்கம்னா என்ன? இப்போ வந்து நீர் செல்லும் பாதையில் இரத்த கசிவு வந்ததுனால நீர் செல்லக்கூடிய துவாரங்கள் அது வந்து அடைப்பட்டு போயிடும். அப்போ வந்து நீர் தேக்கம் அதிகமாகி மூளையில் அழுத்தம் ஏற்படும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த அழுத்தத்தை குறைத்து குழந்தையுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதாவது குழந்தையை வந்து ரொம்ப மோசமான நிலைமையில கொண்டு வருவாங்க எங்ககிட்ட. அப்போ என்ன பண்ணணும்னா, ஆன்டீரியர் ஃபான்டனல்னு சொன்னோம் இல்லையா, மண்டை ஓடி இருக்கக்கூடிய முன்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிளவு, அதன் மூலமாக ஊசியை செலுத்தி அந்த நீரை கொஞ்சம் உறிஞ்சி நாங்கள் வெளியேற்றி விடுவோம். அது ஏறத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-100 ml நீரை வந்து வெளியேற்றினா மூளையில் இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து குறையும். குறையும் போது இந்த பாதிப்பு வெகுவாக குறையும். குழந்தைங்களுடைய உயிரை வந்து உடனடியாக நம்ம காப்பாற்ற இயலும். இது வந்து ஆன்டீரியர் ஃபான்டனல் டேப்பிங் பேர். டேப்பிங்னா ஒரு இங்கே ஒரு ஊசி செலுத்தி அந்த நீரை அகற்றி இரத்த கசிவை குறைய செய்யும் ஒரு யுத்தி. இது போலவே நீர்த்தேக்கம் அதிகமாக இருந்து அந்த உரிய இந்த இரத்த கசிவு அதிகமாகிட்டே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் தான் குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா வென்டிகுலர் ட்ரைனேஜ், அதாவது முன்பகுதி இருக்கக்கூடிய மண்டை ஓடுடைய பிளவு பகுதி மூலமாக ஒரு குழாயை செலுத்தி அந்த இரத்த கசிவை வெளியே அகற்றக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் செய்வோம். இந்த மாதிரி செய்யும்போது அந்த நீர் வெளியேற்றக்கூடிய அந்த குழாய் வந்து ஏறத்தாழ ஒரு 3-5 நாட்களில் வைத்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழாயை எடுத்துக்கிட்டோம்னா குழந்தை வந்து சகஜ நிலைக்கு திரும்பலாம். இதில் ஒரே ஒரு விஷயம், கிருமி தொற்று வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: இதயத்தின் நான்கு அறைகளிலும் இசை நிரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:20. இது பொன்னியின் புதுப்புனல். அறிவுநேயர்கள் அழைக்கலாம் 0-43-42 அப்படிங்கிற முன்னெண்ணிப்போடு, 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ, அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாக 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அதை வாட்ஸ்அப்பில் டைப் செய்து அனுப்புங்கள்.

இந்த வாட்ஸ்அப்லேயாக அடுத்து அறிமுகமாகக்கூடிய நேயர் காரிமங்கலம் பகுதியிலிருந்து சம்சுதீன். இவர் கேட்டிருக்கிறாரு தக்லைப் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
2: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
3: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
4: இது பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் சோமநல்லி பகுதியிலிருந்து ராசு இவங்க கேட்டிருக்காங்க தடம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9 மணிக்கு ஆலய உலா. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் லலீகம் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தேவா கண் மருத்துவமனை நல்லம்பள்ளி.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
2: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
4: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
3: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
4: என்றும் இனி என்றென்றும்
3: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
4: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
3: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
4: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
3: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
4: என்றும் இனி என்றென்றும்
3: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
4: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
3: தருமபுரி.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: வணக்கம். காரடியான் நோன்பு நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் கூட நம்ம சொல்லணுமா அப்படின்னு. அப்படி இல்லைங்க. நோன்புங்கிற விஷயமே என்ன அப்படின்னா, நம்முடைய உடலுக்கும் உள்ளத்துக்குமான ஒரு செய்தி தான் அது. மாசி மாதம் முடிவடைந்து பங்குனி மாதம் பிறக்கின்ற அந்த முதல் நாள் இந்த காரடியான் நோன்பு கொண்டாடப்படுகிறது.

0: கார் என்றால் இருட்டு. யமலோகம் இருட்டாக தான் இருக்கும் போல் இருக்குது. யார் போய்ட்டு வந்து பேட்டி கொடுத்ததில்லை, அது இருட்டாக தான் இருக்கும் போல். அந்த கார் என்கிற இருட்டாகி யமலோகத்தை அடையாதவனுடைய வரலாற்றை சொல்லுவதும், அதன் காரணமாக நாமும் அத்தகைய நிலை அடையாமல், அதாவது யமலோக வாயிலுக்கு செல்லாமல் வாழ்ந்து சிறப்படைய வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பை பற்றி சொல்லுகிறார்கள். இது ஏன் கொண்டாடப்படுது? அது யார் யமலோகத்துக்கு போகாத ஒருத்தர் உலகத்தில் இருக்கானான், அதெல்லாம் இல்லை, போய் திருமணனுடைய கதையை வச்சு சொல்கிறது, அதுதான் இதனுடைய சிறப்பு. எப்படி? இதுக்கு சத்யவான் சாவித்திரியுடைய கதையை பார்க்கணும். சத்யவான் சாவித்திரி கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நவராத்திரி படத்தில் 9 நாட்களும் 9 வீட்டில் தங்கக்கூடிய அந்த கதாநாயகி ஒரு நாள் நாடக நடிகரை வீட்டில் தங்க வேண்டிய சூழல் வந்து இவங்களை நடிக்க சொல்லிடுவாங்க. உண்மையிலேயே இங்கே அப்படி ஒரு இதை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதாவது நாடக நடிகர்களுடைய அந்த நடிப்பு கையை சிவாஜியும் சாவித்திரியும் நடிச்சிருக்கிற நடிப்பும் பின்னணி பாடலும் வியப்படை வைக்கும். தங்கச்சருகச் சிலை எங்கும் பல பழக்க அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த இதில் ஆரம்பிக்கிற போது இந்த கதையை சொல்லி ஆரம்பிப்பாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மந்திர தேசத்து மன்னனாகிய அஸ்வபதி என்பவன், அவனுக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லை. அவன் நாரத மகரிஷிட்ட கேட்டான் இதுக்கு என்ன செய்யறதுன்னு. அவர் தான் சொல்றாரு, காரடியான் ஒன்பினியை கடைபிடித்தா என்றால் உனக்கு ஞானமுள்ள குழந்தை பிறப்பான்னு சொல்றார். அதே போல அவன் அந்த நோன்பை அவனும் அவனுடைய மனைவியும் ஏற்றுக்கொண்ட போது அவர்களுக்கு ஒரு அழகான மகள் பிறந்தாள். அவள் பேர் சாவித்திரி. அவள் வந்து கல்வியில், கலைகளில், எல்லா குணங்களிலும் சிறப்புடையவளாக இருந்து வந்தாள். வசந்த காலங்களில் பூப்பறிக்கவும் நீராடவும் நீர்நிலைகளில் செல்வதுமாக காடுகளை நோக்கி செல்வார்கள். அப்படி அவள் சென்ற போது அங்கு ஒரு சிங்கம் அவளை துரத்திய சிங்கத்தை வீழ்த்திய வீரன் யார் என்று பார்த்தால் அவன் பேர் சத்யவான். அவன் யார் என்றால், தன்னை காப்பாற்றி அவனை பற்றி அவள் விசாரிக்கிறாள், சாளுவதேசத்து மன்னனாகிய சால்வன் என்கின்ற அரசனுடைய மகன் தான் சத்யவான். அவருடைய பகைவர்களுடைய அந்த சூழ்ச்சியால் நாட்டை இழந்து தந்தையும் தாயும் பார்வை இழந்த போதும் காட்டுக்கு நடுவிலே வைத்து அவர்களை பாதுகாத்து வருகிறான். இதை அறிந்த சாவித்திரி அவனுடைய குணத்திற்கும் அழகிற்கும் வீரத்திற்கும் மகிழ்ந்து இவனையே கணவனாக ஏற்க வேண்டும் என்று நினைக்கிறாள். தன் தாய் தந்திரத்தில் சொல்ல திருமணம் சிறப்பாக நிறைவேறுகிறது. நாரதர் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார், இவனுடைய ஆயுள் கம்மியானது. சாவித்திரி சொன்னால், பரவாயில்லை, நான் என்னுடைய கணவனை பாதுகாப்பேன், மாமனார் மாமியாரை பாதுகாப்பேன், பார்வை இல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு நான் துணை நிற்பேன் என்று காட்டுக்கு சென்று அவர்களுக்கு துணையாக இருந்தார். குறிப்பிட்ட காலம் வந்தது, இவனுடைய ஆயுள் முடிய வேண்டிய காலம். ஒரு நாள் இவருடைய மடிகளை தலை வைத்திருந்த போது அப்போது உயிர் பிரிந்தது. அப்படி உயிர் பிரிந்தவுடன் இவள் என்ன செய்தாள் என்றால், பிரிந்த உயிரோடு பின்னே சென்று யமனோடு செல்ல ஆரம்பித்தாள். அவன் போய்கொண்டே இருந்தவன் யமலோகத்து வாசலில் திரும்பி பார்க்கிறான், சாவித்திரி நிற்கிறாள். எப்படி இவள் இத்தனை தடைகளை கடந்து வந்தால்? இவள் ஒரு புண்ணிய ஆத்மா என்று நினைத்து, உனக்கு என்ன வேண்டும், ஏன் என்னை பின்தொடர்கிறாய் என்று கேட்டவுடன், 3 வரங்கள் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். சரி, 3 வரங்கள் தருகிறேன். 1, என்னுடைய மாமனார் மாமியார் அவர்களுடைய அந்த இழந்த தேசத்தை பெற வேண்டும், தந்தேன். அவர்களுடைய பார்வையை மீண்டும் கிடைக்குமாறு செய்ய வேண்டும், அதனையும் தந்தேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு குழந்தைகள் இருந்தால் எங்கள் வம்சாவளி தலைக்கும், அதையும் தந்தேன் அப்படின்னா. இவ சாவித்திரி சிரிச்சா, எனக்கு குழந்தைகள் வேணும்னு சொன்னால் என்னுடைய கணவன் உயிரை நீங்கள் கொண்டு போயிட்டா எப்படி குழந்தை பிறக்கும்னு கேட்டா. ஒரு வினாடி யமதர்மராஜா திகைத்து போனான். உன்னுடைய பேச்சாற்றலாலும் உன்னுடைய ஒழுக்கத்தாலும் நெறியாலும் நீ என்னை வென்று விட்டாய், உனக்கு முன்னால் நான் சாதாரணம், இதோ கணவனுடைய உயிரை தந்தேன், பெற்றுக்குள் என்று சொல்லி அனுப்ப, கணவன் உயிரை மீட்டதால் அவள் சக்தியில் மிகழ்ந்தவள், நேர்மையில் மிகழ்ந்தவள் என்று சொல்லி அவளுக்கு அந்த சத்யவான் என்கின்ற அவளுடைய கணவனுடைய பெயரோடு சேர்த்து இன்றைக்கும் அவள் அழைக்கப்படுகிறாள். சத்யவான் சாவித்திரியுடைய கதையின் மூலமாக இழந்த பொருள்களை எல்லாம் நாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிகிறோம். நாம் ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் உண்மையோடும் இருந்தால். சத்யவான் சாவித்திரியினுடைய கதையின் மூலமாக இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த நோன்பினை விரும்பினால் நாம் வந்து இருந்து நல்ல செயல்களை பெற்றுக்கொள்ளலாம். காரடியான் நோன்பு இவற்றையெல்லாம் தரும் என்று நம்பி இந்த நோன்பை நாம் இருப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

நாடி நரம்புகளில் நாதங்களை மீட்டிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: சின்ன சின்ன
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9 மணிக்கு ஆலய விழா. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் லலீகம் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தேவா கண் மருத்துவமனை நல்லம்பள்ளி.
5: பொன்னியின் புதுப்புனல். இதோ வாட்ஸ்அப்லேயாக அடுத்து அறிமுகமாகக்கூடிய நேயர் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் செட்டிப்பட்டி பகுதியிலிருந்து தர்சன். இவங்க கேட்டிருக்காங்க ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து இந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
6: என்ன, உண்மையாவா?
7: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
8: மேலும் விவரங்களுக்கு
9: 1-800-419-1800 1097.
10: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
11: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: நிலையத்தில் நேரம் காலை 8:45 தொடர்ந்து கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால். சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில் கருமா சைபால்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: ஒரு இலக்கிய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், நீங்கள் அவசியம் வந்து அதில் பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் ஒருத்தர். வேணாங்க, 4 பேருக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுனா எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் அப்படின்னாரு இவர். ஏன் சார் இன்னமும் குழந்தை மாதிரி கூச்சப்படுறீங்களே அப்படின்னார் அவர். ஒரு மாதிரியாக சமாளித்து அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி இவர் யோசித்து பார்த்துருக்கார். சில நிபுணர்கள் எழுதியிருக்கிறத படித்தும் பார்த்துருக்கிறார். மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 10-20% குழந்தைகள் பிறக்கிறப்பவே கூச்ச சுபாவம் கொண்டதாக தான் இருக்குதான். ஒரு தாத்தா தன்னோட பேரப்பிள்ளைய ஆசையாக கூப்பிடுறார் விளையாட்டு காட்ட, அதை அழுதுகிட்டு ஓடி போகுது. ஒரு அம்மா தன்னோட பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க, அந்த புள்ள அம்மாவோட முந்தானையில் ஒளிஞ்சிக்கிட்டு வெளில வரமாட்டேங்குது. இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? குழந்தைகளோட கூச்ச சுபாவத்தை போக்குறது எப்படி? இதுக்கு நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி என் பையனுக்கு கூச்சம் ரொம்ப அதிகம் சார், மற்றவங்க பார்த்தா ரொம்ப வெக்கப்படுறான் இப்படி சொல்கிற அப்பாக்கள் உண்டு. என் பையன் புது மனுஷால் பார்த்தா அட்டையாக ஒட்டிக்குவான் சார் அப்படின்னு சொல்கிற அப்பாக்களும் உண்டு.

0: இப்படிலாம் குழந்தைகளுக்கு வந்து முத்திரை குத்துறது ரொம்ப தப்பான். புதுசாக யாராவது வீட்டுக்கு வந்தால் குழந்தை தானாக தன்னோட கூச்சத்தையும் பயத்தையும் போக்கிக்கிட்டு சகஜமாக மாறி வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா? ஒரு கூட்டத்துக்கோ அல்லது சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கோ குழந்தைய அழைச்சிட்டு போகிறீங்க, அங்கே போய் கட்டாயப்படுத்தி குழந்தைய மற்றவங்கக்கிட்ட பேச சொல்லக்கூடாது. சில சமயம் குழந்தை தானாக தன்னுடைய கூச்ச சுபாவத்தை விட்டு பேசுகிறதுக்கு முன் வந்தால் அதை பாராட்டணும். குழந்தை கலகலப்பு இல்லாமல் மௌனமாக இருந்ததுன்னா அதையும் கண்டுக்கக்கூடாது. குழந்தை பேச ஆரம்பித்தா அதை ஆர்வத்தோடு கவனிக்க தெரியணும். கலந்து உரையாடுற பழக்கத்தை வீட்லேயே ஆரம்பிக்கலாம். கேட்டதுக்கு பதில் சொல் அப்படின்னு நீங்கள் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து குழந்தைக்கு பேசுகிற சந்தர்ப்பத்தை குறைச்சிருமா. இப்போ நாம் அதிகாரம் பண்ணால் கேலி செய்கிற பழக்கம் குழந்தைகளை வந்து ரொம்ப பாதிச்சிருமா. பெரியவங்களானதுக்கு அப்புறமும் சில பேர் கூச்சத்தோடவும் பயத்தோடவும் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். சின்ன வயசில் அவங்கெல்லாம் ஏதாவது கேலிக்கு ஆளாகி இருப்பாங்க. ரெண்டாவது குழந்தை மூத்த குழந்தைய வந்து கேலிக்கு ஆளாகிற சந்தர்ப்பங்களை கண்டு கேலி பண்ணினா அது இளம் நெஞ்சங்களை விட்டு நீங்கிறதே இல்லையா? எப்பவும் குழந்தையோட நடை உடை பாவனைகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதான். அதுவே கூச்ச சுபாவத்தை கொண்டுகிட்டு வந்துடுமா. அப்பா எங்கேன்னு யாராவது கேட்டால் இது மாதிரி இன்ன காரியத்துக்காக வெளியில் போயிருக்கார், இத்தனை மணிக்கு திரும்பி வருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைகளை வந்து பழக்கப்படுத்தி வைக்கணும். ஃபோன்லேயே யாராவது விசாரித்த கூட இது மாதிரி பதில் சொல் அப்படின்னு சொல்லணும். சின்ன சின்ன மீட்டிங்கில் 4 வாரத்தை பேச தயார் பண்ணலாம். ஒரு கடையிலையோ அல்லது ஹோட்டல்லையோ ஏதாவது விவரம் கேட்கணும்னா உங்கள் குழந்தைய தைரியமாக அனுப்புங்க. குழந்தைகள் பணிவாகவும் பொறுமையாகவும் விவரம் கேட்குறப்போ கூச்ச சுபாவம் தானாக போயிடும். சின்ன வயசுலேயே இப்படிலாம் பழக்கப்படுத்தினா தான் வருங்காலத்தில் தைரியமாக இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். இல்லைனா 60 வயசுலேயும் அடுப்பங்கரையை விட்டு வெளில வர்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவோ பரவாயில்ல, எதுக்கும் தயங்குறதில்லை, கூச்சப்படுறதில்ல. ஒரு அம்மா அடுப்பங்கரையிலேருந்து சத்தம் போட்டாங்க, டேய் ராமு தயவு பண்ணி அந்த டிவியை நிறுத்துறா, அந்த பெண்ணோட குரல் மகா மோசம், அடுப்பங்கரையில் இருக்கிற என்னாலேயே அதை சகிச்சிக்க முடியல அப்படின்னாங்களாம். உடனே பையன் கொஞ்சம் கூட தயங்காமல் பதில் சொல்கிறான், அம்மா இந்த குரல் டிவியிலேருந்து வரலை, எழுத்த விட்டு மாமி தான் இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்க தான் இப்போ என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சின்ன சின்ன முருகையா, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9 மணிக்கு ஆலய உலா. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் லலீகம் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தேவா கண் மருத்துவமனை நல்ல

பொன்னியின் புதுப்புணல். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் மோதிகா, பஞ்சப்பள்ளி பகுதியிலிருந்து மோதிகா இவங்க அறிமுகமாகறாங்க. இவங்க கேட்டிருக்காங்க மாஸ்க் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம், வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
2: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: நேரில் இன்று காலை 9 மணிக்கு நல்லம்பள்ளி தேவா கண் மருத்துவமனை வழங்கும் ஆலய விழா. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் லலீகம் அருள்மிகு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர்கள் JS லீலவினோதன் மற்றும் ஜி தமிழ்ச்செல்வி ஆகியோர். பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
5: நம் அடியார் பெருமக்களில் அமர்நீதி நாயனார் என்ற அடியவர் உண்மையின் உரைகளாக இருந்தார். வந்தோருக்கு, வறியோருக்கு, பசித்தோருக்கு உணவளித்தார். கோவணம் இல்லாதோருக்கு அதை வழங்கினார். அப்படி கோவணத் துணியை வழங்கும் ஒரு நிகழ்வில் இறைவன் அவரிடம் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார். அந்தனர் கோலத்தில் வந்து அவரிடம் ஒரு கோபணத்தை கொடுத்து

0: பத்திரமாய் வைத்திருக்கச் சொன்னார். குளித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிச் சென்றார் அந்த அந்தனர். அமர்நீதி நாயனாரிடம் ஒரு கோபணத்தை கொடுத்துவிட்டு, பத்திரமாக வைத்திரு, நான் கொஞ்ச நேரத்தில் வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்தனர் போனார். மழை குட்டியது. நீண்ட நேரம் கழித்து அவர் திரும்ப வந்தார். அந்த பெரியவர் அமர்நீதி நாயனாரிடம், நான் கொடுத்த கோபணத்தை கொடு என்றார். அமர்நீதி நாயனார் கோபணத்தை தேடுகிறார், எங்கும் கிடைக்கவில்லை. கடைசியில் அவரிடம் கெஞ்சுகிறார், என் கோபணம்தான் வேண்டுமென்று அந்த பெரியவர் சண்டை போடுகிறார். என்னிடம் பட்டாலான கோபணம் இருக்கிறது, அதை தருகிறேன் என்றார். இல்லை, என் கோபணம்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அதைப்போல ஒரு கோபணம் என் கைத்தடியில் இருக்கிறது என்று அந்த கோபணத்தை கொடுத்து, இதற்கு சமமாக மாற்று உடை கொடு என்றார். தராசு தட்டில் அந்த பெரியவர் கொடுத்த கோபணத்தை வைத்து மறுதட்டில் தன்னிடமிருந்த அருமையான பட்டுக்கோபணத்தை அமர்நீதி நாயனார் வைத்தார். தராசு முள் அசையவில்லை. பொன்னாடைகள், ஆபரணங்கள் எல்லாவற்றையும் வைத்தும் தராசு தட்டு சமமாகவில்லை. கடைசியில் அமர்நீதி நாயனாரும் அவர் மனைவியும் பிள்ளைகளும் தராசு தட்டில் ஏறினார்கள். அப்போதுதான் தராசு தட்டு சமமானது. இறைவன் அவரை தன் அடியவராக ஆட்படுத்தி கொண்டார். அவருக்கு காட்சி கொடுத்து அவரை தன் அடியவராக ஆட்படுத்தி கொண்டார். இப்படித்தான் அடியார் பெருமக்கள் உண்மையின் உரைகளாக வாழ்ந்தார்கள். சத்திய வாழ்வுதான் உண்மையான ஆன்மீக வாழ்வு, அன்பின் வாழ்வின் அடித்தளம் என்பதை அமர்நீதி நாயனார் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது ஆலய உலா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தேவா கண் மருத்துவமனை நல்லம்பள்ளி.
1: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தில் முருகப்பெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைத்திட வாழ்த்துவது எல்கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை நல்லம்பள்ளி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தில் முருகப்பெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைத்திட வாழ்த்துவது எல்கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை நல்லம்பள்ளி.
0: வேண்டுதல் கேட்கும் தெய்வமே, உன் திருநாமம் ஒழிக்கும் இடமெல்லாம் இறையருள் நிறைந்திருக்கட்டும். உன் திருவுருவம் நினைக்கும் போதெல்லாம் உள்ளம் பக்தியால் நிறைந்திடட்டும். தண்டம் ஏந்தி நிற்கும் தண்டாயுத பாணியே, எங்கள் துயரங்களை உன் திருவடியில் வைத்துவிட்டோம். நீ அருளும் ஒரு பார்வை போதும், எங்கள் மனம் உள்ளம் முழுவதும் நிம்மதி நிறைந்திடட்டும். முருகா, உன் திருநாமமே எங்கள் மூச்சாகட்டும், உன் திருவடியே எங்கள் சரணமாகட்டும், உன் அருளே எங்கள் வாழ்வின் ஒளியாகட்டும். ஆலய உலா. இன்று லலிகம் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை நிகழ்ச்சியில் வர்ணனையாளர்களாக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அறிவிப்பாளர் ஜே எஸ் லீல வினோதன் மற்றும் தமிழ்ச்செல்வி. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: நேயர்களுக்கு இனிய உற்சாகமான வணக்கம். வேலுண்டு வினையில்லை, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகழுண்டு குறையில்லை, வேளவா கந்தா வேல்முருகா மயிலேறி வா என்றெல்லாம் போற்றக்கூடிய முருகப்பெருமானுடைய

0: திருத்தலத்திலிருந்து லலிகத்திலிருந்து அருள் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி திருக்கோயிலே கும்பாபிஷேக விழாவிலிருந்து தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு அற்புதமான நேரலை நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறது. ஆறுமுகன், குமரன், சரவணன், பேலவன், சுவாமிநாதன், கந்தன், கார்த்திகேயன், சண்முகன், தண்டாயுதபாணி, கதிர்காமன், சுப்பிரமணியன், மயில் வாகனன், தேயோன் என்றெல்லாம் போற்றக்கூடிய முருகப்பெருமானை போற்றும் விதமாக பழமை வாய்ந்த இந்த திருத்தலத்திலே இந்த கும்பாபிஷேக விழாவானது சீரும் சிறப்புமாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து பக்தர்களும் ஆங்காங்கு லலிகம் பகுதியை சுற்றியும் இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பாபிஷேகத்திலே முருகனுடைய அருளை பெறுவதற்காக இங்கு எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் முருகனுடைய நாமம் மரோகரா என்று சொல்லக்கூடிய அளவிலே எல்லோரும் ஒன்று கூடி இந்த அற்புதமான விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே விழாக்கள் என்பது முருகனுக்கு உகந்த விழாக்கள் என்பது தைப்பூசம், பங்குனி, உத்திரம், சித்ரா பௌர்ணமி, அக்னி நட்சத்திரம், வைகாசி விசாகம், கந்த சக்தி, கார்த்திகை விளக்கீடு என்றெல்லாம் முருகனுக்கு எத்தனையோ விழாக்கிறது. ஆனாலும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அப்படி கோடி புண்ணியத்தை வழங்கக்கூடிய கோபுர தரிசனத்தை பார்த்து நாம் சிலாகித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரலையை கேட்டுக் கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் முருகனுடைய அருள் கிடைக்கும் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை. முருகப்பெருமானுடைய அந்த திருவிளையாடல்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பகுதியிலே மக்கள் ஆரவாரத்தோடு வந்து இறைவனை தரிசித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல காவல்துறையானது சிறப்பான முறையிலே பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. நிறைய ஆன்மீக பக்தர்கள் வந்து முருகனை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பதற்கு அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலிலே நன்னீரட்ட பெருவிழா சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆன்மீக அன்பர் அருகில் இருக்கிறார், அவரை சந்திப்போம்.
1: வணக்கம். ஆர்ஜி செல்வம், இந்த கும்பாபிஷேக விழாவில சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்றோம்.
2: சரிங்க, எப்படி கும்பாபிஷேகம் எத்தனை நாளா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? எத்தனை மணி கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு?
1: கும்பாபிஷேகம் வந்து சரியா 8 மணி அளவுல தீர்த்தம் கலச தீர்த்தம் கூட்டி வந்து இருக்கின்ற பக்தர்களுக்கு எல்லாம் கலச தீர்த்தம் பிரசாதமாக கொடுத்து சிறப்பான முறையில கும்பாபிஷேகம் முடித்தோம். அதனால இந்த கும்பாபிஷேகத்தை வேண்டி ஆயிரக்கணக்கான பக்தர் குடிகளுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். பக்கத்துல உள்ள மண்டபத்துல அருகாமையில் உள்ளதுல அந்த அன்னதான பிரசாதத்தை எல்லோரும் எடுத்துக்கொண்டு மீண்டும் இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அலங்கார பூஜை கருவறையில் நடக்க தயார் நிலையில் இருக்கின்றது. ஆகையால் இன்னும் பக்தர் குடிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களுக்கு எல்லாம் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றோம்.
2: சரிங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை யாகங்கள், யாக குண்டங்கள் அமைச்சிருக்கீங்க?
1: நாங்க பாத்தீங்கன்னா 4 மூல ஓம குண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 ஓம குண்டத்துக்கு பக்கத்துல நாங்க இத ஏற்பாடெல்லாம் செய்து கொடுத்து 1 வார காலமாக இந்த ஏகத்துக்கு உண்டான சாமானங்கள், இதுக்கு நெய்வேதிய பொருட்கள், இன்னும் இந்த ஏகத்துக்காக உபகரணங்கள் செய்த இன்னும் முக்கியமான பிரமுகர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் இந்த ஏகத்துக்காக உதவி செய்திருக்கின்றார்கள். அதனால நல்ல முறையில் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி மிக சீரும் சிறப்போட நாங்கள் முடித்திருக்கின்றோம்.
2: எந்தெந்த ஊர் பகுதியில் இருந்து கும்பாபிஷேகத்துக்கு காணுவதற்காக மக்கள் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது?
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, காவிரிப்பட்டினம், காரிமங்கலம், நல்லம்பள்ளி, பெண்ணாகரம், மிட்டாரெட்டியல்லி, மிட்டாஜின்னல்லி, அப்பநல்லி, கோம்பை, புதூரு, இன்னும் பக்கத்துல குட்டூரு, மிட்டா தின்னல்லாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்பநல்லி, கோம்பை, பாளையம்புதூரு, இது போல நம்ம டோல்கேட் வரைக்கும் இந்த சரௌண்டிங் எல்லாமே 4 பக்கத்து ஜனமும் வந்திருக்கின்றார்கள்.
2: சரி, அந்த கோயிலுடைய எத்தனை ஆண்டு பழமை வாய்ந்தது?
1: இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல போனீங்க போறது பாத்தீங்கன்னாக்கெல்லாம் கிருபானந்த வாரியார் வந்து தொடங்கி இந்த இடத்துல அவருடைய பாதம் பட்டு ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்த இந்த கோவில் இன்றைக்கு 100 ஆண்டு காலத்துக்கு மேல எங்களால சொல்ல முடியும். அதுக்கு முன்ன என்னன்னு சொல்ல முடியாதுங்க. எங்களுடைய வயசுக்கு தெரிந்த வரைக்கும் 100 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த பாலதண்டாயுதபாணி ஆலயம் என்று எங்களுக்கு

0: அற்புதம், நன்றிங்கய்யா, நன்றி. நூறாண்டு காலம் பழமை வாய்ந்த முருகனுடைய திருத்தலத்திலிருந்து நாம் நேரலை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். நேரலையை தொடர்கிறார் நமது அறிவிப்பாளர் தி தமிழ் செல்வி.
1: அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சர் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் என்று அபிராமி அந்தாதியில முருகனை பத்தி போற்றி பாடப்பட்டுள்ளது. இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, முருகா என்று ஓதுவார் மனதில் எப்பொழுதாவது பயம் தோன்றும் போது முருகனின் ஆறு முகமும் தோன்றுமாம். கடுமையான மனப்போராட்டத்துல இருக்கிறப்போ அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனோட வேல் தோன்றுமாம். நம்ம மனசுல ஒரு பொழுது நினைச்சாலே முருகனோட இரு கால்களும் நமக்கு முன்னாடி தோன்றுமாம். கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி முருகனை தரிசிக்க இரண்டு கண்கள் போதாதோ அந்த மாதிரி முருகனோட சிறப்புகளை சொல்ல ஆரம்பிச்சா இந்த நாளும் போதாது. சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நம்மளுடைய பக்தர்களையும் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அப்படி வந்து மக்கள் பக்தர்கள் வந்து அலைமோதி கொண்டிருக்கிறார்கள் கோயில்ல. இந்த கோவிலுக்குன்னு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, எப்படி வந்து பழனி மலையில முருகன் கையில தண்டம் ஏந்திய குளத்துல காட்சி தராரோ, இங்கேயும் அப்படிதான். கையில தண்டம் ஏந்திய சின்ன முருகனா, அதாவது இளமை கோலத்துல பால தண்டாயுத பாணியா அப்படின்ற திருநாமத்தோட பக்தர்களுக்கு அருப்பளித்து வருகிறார். அடுத்ததா, இந்த விழாவுல வந்து பாத்தீங்கன்னா ஊர் பெட்டிக்காரர் வந்து சிறப்பா வந்து இந்த விழாவை நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட சில வார்த்தைகள் பேசுவோம். ஐயா வணக்கம்.
2: ஐயோ வணக்கம், சொல்லுங்க.
1: சொல்லுங்க, இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்திட்டு இருக்கீங்க, விழாவை பத்தி சில வரிகள்.
2: இந்த கோயில் வந்து சுமார் 180 வருடங்களாக பழமை வாய்ந்த ஒரு கோயில். இதுவரையில் 4 கும்பாபிஷேகங்கள் இதில் நடைபெற்றிருக்கிறது. இப்பொழுது ஒரு இடத்துல ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறது. 10 ஆண்டுகள் தொடர்ந்து கலைப்பட்டு வெள்ளிலானான கோயிலை கட்டி இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த சுற்றுப்பட்ட வட்டாரத்தில் முருகன் கோயில் என்று சொன்னால் மிகப்பெரிய கோயிலாக இது இருக்கும்.
3: ஐயா பேரு சொல்லலையா?
2: என் பேரு ரவிச்சந்திரன், ஊர் செட்டிக்காரர்.
3: சரிங்க ரவிச்சந்திரன் ஐயா, இப்போ எத்தனை வருடம், இதற்கு முன்னால எப்ப கும்பாபிஷேகம் செஞ்சீங்க?
2: 98 65 45
3: திட்டமிட்டீங்க?
2: நாங்க இது வந்து ஒரு 10 ஆண்டுகளா திட்டமிட்டு பண்ணிட்டு
3: இருக்கோம். 10 வருடமா அந்த கும்பாபிஷேகம் செய்யணும்
2: அப்படின்னு சொல்லிட்டு.
3: சரிங்க சரிங்க. இப்ப வந்து இந்த திருக்கோயில் பொறுத்த வரைக்கும் 100 காலத்திற்கு மேல பழமை வாய்ந்தது. எது மாதிரியான நிறைய அன்னதானங்கள்லாம் வழங்கிட்டு இருக்கீங்க, என்ன மக்கள் நல திட்டங்கள்லாம் என்ன பண்றீங்க?
2: அதாவது எல்லா விசேஷ
3: நாள்
2: ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு 1 வகுப்பில் இருந்து காலேஜ் வெளி பிடிக்கிற பிள்ளைங்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கிட்டு இருக்கோம். ஏழையா இருக்கிற பிள்ளைங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் 5000 கொடுத்துக்கிட்டு வரோம். சம்பவம் இதாக ஒரு முழு செலவு நாங்களே ஏத்து பராமரிச்சுட்டு வருவோம். தினமும் வயசானவங்களுக்கு தினமும் தினசரி இங்க கூல் வார்ப்பு நிகழ்ச்சி நடைபெற்று வரும். காலை 7 நடக்கும். அது பெரியவர்களுடைய நலனை கருதி முதியோர்களுக்காக அதை செயல்படும் திட்டம். அது போக அனைத்து விசேஷ நாள்களிலும் அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி, அவரவர்கள் பிறந்த நாட்கள், அவருடைய அப்பாவின் நினைவு நாட்களுக்கும் இந்த மாதிரியான அன்னதான திட்டங்கள் தெரிவு செஞ்சுட்டு வரோம்.
3: சரிங்க. இப்ப வந்து யாகங்கள்லாம் எப்ப ஆரம்பிச்சீங்க, எத்தனை யாக குண்டம் வந்து செஞ்சிருக்கீங்க?
2: 9 யாக குண்டம் வச்சோம், 4 நாளா செஞ்சுட்டு இருக்கிறோம். 1008 கலசங்கள் வச்சு இந்த கும்பாபிஷேகம் பண்ணோம்.
3: 1008 கலசங்கள், அடே அப்பா பரவாயில்லைங்க.
2: அது கூட கருங்காலி கலசங்களும் 101 பழங்காலை கலசங்களை வச்சு பூஜை பண்ணிட்டு எல்லாருக்கும் அதை விநியோகம் பண்றோம். அந்த கருங்காலி கலசம் வந்து இந்த கிராமத்தை சேர்ந்த அனைத்து குடும்பத்தாருக்கும் பிரசாத பையோட கொடுக்க போறோம். அதுதான் சிறப்பு. இந்த இதில் ஊர் முழுக்கவே கொடுக்க போறோம்.
3: சரிங்க. இப்போ அந்த திருநீர், புனித திருநீர் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஆற்றில் எடுத்து வந்தீங்க?
2: நாங்க வந்து காசி, ராமேஸ்வரம், கங்கை, தீர்த்தமலை, இங்க ஒகேனக்கல், பவானி சாகர், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 21 இடத்துல இருந்து எடுத்துருக்கோம்.
3: 21 இடம், அதுல காசியும் ஒன்று.
2: ஆமா, ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு பட்டையுமே செஞ்சு வச்சு சாமியில போஜனை பண்ணி இங்க வந்து வச்சுக்கணும்.
3: பெரும் முயற்சி பண்ணிருக்கீங்க.
2: நான் பண்ணிருக்கேன்.
3: சரி சரிங்க சரிங்க. இந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இந்த கோயிலுக்கு போனா பிள்ளை வரம் இல்லாதவங்களுக்கு பிள்ளை கொடுப்பார், செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வம் கொடுப்பார், துன்பம் இல்ல அதாவது துன்பமாக இருக்கிறவங்களுக்கு இன்பம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நம்ம பால தண்டாயுத கோயில்ல என்ன சிறப்பு?
2: சிறப்புன்னு சொன்னேன், இது வந்து பழனியினுடைய ஈக்குவல் கோயில்.
3: சரிங்க.
2: அந்த முதியோர்கள் பழனியை அளவு எடுத்துதாங்க இந்த கோயிலை செஞ்சதாக எங்களுடைய ஐதீகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால செவ்வாய்க்கிழமையில வந்து பூஜிச்சா அவங்களுக்கு திருமணம் ஆகும். வடக்க பார்த்து இருந்தா அவங்களுக்கு வேற எங்க சன்னிதானத்துக்கு போக வேண்டியதில்லை.

0: இங்கிருந்து அனைத்து தோஷமும் போகும் அப்படின்னு ஒரு வச்சுட்டு எல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பா வடக்கு பார்த்து பழனியை பார்த்து இருக்கிறதுனால அந்த சாமி என்னென்ன பண்றாரோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கருங்காலையிலே ஒரு லிங்கம் வச்சு அதை பூஜை பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுல வர தண்ணி எடுத்து கொடுக்குறோம். அது நவபாசனத்துக்கு ஈக்குவலா இருக்கிறதா அங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க.
1: நிறைய சிறப்புகள் இந்த கோயிலை பத்தி ரவிச்சந்திரன் ஐயா வந்து சொன்னீங்க, அப்புறம் எங்க நேயர்களும் கேட்டு நம்ம அருகாமையில நம்ம பக்கத்துல லலிகத்துல இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயில் ஒண்ணு இருக்கு அப்படின்றது உணர முடிஞ்சு ரவிச்சந்திரன் ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி.
0: நல்லது.
1: இனி நேரிலே ஒரு விளம்பரங்களை தொடர்ந்து பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைவோம்.

0: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா
1: இன்று நடைபெறுகிறது.
0: அனைவரும் வருக, பச்சையம்மனர்கள் பெறுக.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: தருமபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்த அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தில் முருகப்பெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைத்திட வாழ்த்துவது எல்கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
0: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா
1: இன்று நடைபெறுகிறது.
0: அனைவரும் வருக, பச்சையம்மனர்கள் பெறுக.
4: தருமபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்த அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தில் முருகப்பெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைத்திட வாழ்த்துவது எல்கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
8: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்த அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தில் முருகப்பெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைத்திட வாழ்த்துவது எல்கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
9: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
10: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
9: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
11: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: தருமபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்த அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தில் முருகப்பெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைத்திட வாழ்த்துவது எல்கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
12: ஆலய உலா. இன்னைக்கு லலிகம் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில்ல நடைபெறக்கூடிய மகா கும்பாபிஷேக விழாவுடைய நேர்முக வர்ணனையை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பக்தர்கள் பேசும்போதே நமக்கு தெரியுது ஒரு பழமை வாய்ந்த சிறப்புடைய கோவில்னு. நம்ம கூட இருக்கக்கூடிய வருணனையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுக்குற நேரலையை பார்த்தா கேட்கும்போதே எப்படி இருக்குன்னா அந்த சுவாமியை தரிசிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க கிட்ட பேசிடலாம்.
13: நேயர்களுக்கு ஒரு அற்புதமான காட்சியை தருமபுரி பண்பலை, ஏற்காடு பண்பலை இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது. தாரகாசுரன் சுந்தமுகன் என்கின்ற அடக்க சிவபெருமான இடத்துல வரம் பெறுகிறார்கள். அவர்களுடைய தீய செயல்கள் அதிகமானதால் அவர்களிடத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக, தவசிகளை காப்பாற்றுவதற்காக முருகன் தோன்ற வேண்டும். ஆனால் சிவபெருமானோ கவத்தில் இருந்தபோது காமதேவனை பயன்படுத்தி கவத்தை கலைக்கிறார்கள். காமதேவன் எரிகிறார். பிறகு சிவபெருமான் உதவி பெற்று சரவண பெய்கையிலே ஆறு ஆண் குழந்தைகள் வளர்கிறார்கள். ஸ்ரீ பார்வதி தேவியார் ஒன்றாக இணைத்து கார்த்திகேயனை உருவாக்கியதாக நம்முடைய ஆன்மீக எண்ணங்களும் வரலாறு. பொதுவாகவே சூரபத்மனை முருகன் கொண்டதால் இந்திரன் தன் மகள் தெய்வயானியை திருமணம் முருகனுக்கு செய்து கொடுக்கிறார். நம்முடைய அற இலக்கியங்களிலே முருகனுடைய பெருமைகளை திருமுருகாற்றுப்படையிலே முருகனை பாட்டு முருகனுடைய பெருமைகளை விளக்குகிறார்கள். இதே போல் பரிப

0: திரையிலே முதுவேல் நெடுவேல் என்கின்ற அற்புதமான கதாபாத்திரங்களும் இருக்கிறது. சமூக கவசம், அருணகிரி நாதரவி இயற்றிய திருப்புகள், குமரகுருபர் இயற்றிய கந்தர் கல்வெண்பம், கந்தர் கட்சி கவசம், கந்தர் அனுபூதி, முருகன் பெருமை சொல்லும் சிறந்த நூல்களாகும். இப்படி முருகனுக்கு நிறைய பெருமைகள் இருக்கிறது. அந்த பெருமைகளை சொல்லுவதை காட்டிலும் இந்த கோயிலுடைய திருக்கோயிலுடைய பெருமைகளை நம்மோடு இணைந்து செய்கிறோம். நமது பண்பலை இணைய தினமும் பண்பலையை விரும்பி கேட்கக்கூடியவர் யார் என்று கேட்டுக்கிடுவோம். கும்பாபிஷேகம் முடிஞ்ச நிலையில மக்கள் வந்துட்டு கோபுர தரிசனம் பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள எப்படி அலங்காரம் இருக்கு, எத்தனை கால பூஜை?
1: அலங்காரம் பூஜையில இருந்து
2: லலிகம் கிராமத்தில் மயிற்சாமி பக்தர்களை அன்போடு அர்ப்பணிக்கக்கூடிய முருகர் கோவிலோட பெருவிழாவுக்கான அந்த வேலைகள்லாம் பல வருஷங்களா தொடர்ந்து நடந்துட்டு மக்கள் பக்தர்கள் எல்லாம் ஆரவாரமா கட்டிட்டு இருந்த அந்த நாளும் இன்னைக்கு பக்தர்கள் எல்லாம் வந்து முருகனை அன்போடு
3: வணக்கம். என் பெயர் பி ஞானேஸ்வரன், லலிகம்.
2: சொல்லுங்க, நீங்க
3: குழுவில் வந்து நிர்வாகர்கள் 5 பேர், அவர்களுக்கு தோல் கொடுப்பதற்காக அந்த நிகழ்ச்சியில் 5 பேர் இணைந்தோம். அதில் பி ஞானேஸ்வரன் 1, அருண் 2, பிரபா 3, சிவகுமார் 4 பேரும் அவரோட தோல் கொடுத்து இந்த கும்பாபிஷேகத்திற்கு மிகுந்த எல்லா வேலைகளையும் செய்து கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்று வருகின்றது. இந்த கோவிலில் வந்து பழனியில் இருக்கும் சுவாமி ஜால தண்டாயுதபாணி அவர் பெயர் கொண்டதே. அவரும் மேற்கு பார்த்து இருப்பார், எங்கள் கோயிலிலும் இருப்பவரும் மேற்கு பார்த்து இருப்பார். அவர் என்ன அருள் புரிகிறாரோ அதே அருள், அவர் என்ன உருவத்தில் இருக்கிறாரோ அதே உருவத்தில் எங்கள் ஊரில் சிறப்பம்சம்.
2: முருகனை பார்த்து நம்ம பழனிக்கு போக தேவையில்ல, லலிகத்துக்கு வந்தாவே போதும்.
3: அங்க எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி இருப்பாரு. அவரும் மேற்கு பார்த்து அருள் புரிகிறார், இவரும் மேற்கு பார்த்து அருள் புரிகிறார். அவரும் மொட்டை அடித்துக் கொண்டு பால தண்டாயத்தை ஏந்தி கொண்டிருக்கிறார், இவரும் மொட்டை அடித்துக் கொண்டு பால தண்டாயத்தை ஏற்றி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தால் இவரை பார்க்க தேவையே இல்லை, அந்த அளவில் அவ்வளவு சக்தி இருக்கின்றது.
2: சரிங்கய்யா, பக்தர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கான அந்த சிறப்பான பணிகள் எப்படி நடந்துட்டு இருக்கு?
3: கிட்டத்தட்ட 5 நாட்களாக சிறப்பாக நடைபெறுகிறது. 3 வேளை உறவு அனைவருக்கும் உணவு வளம் அறிந்து வருகின்றோம். அனைத்து அன்பர்களுக்கும் உணவு அறிந்து வருகின்றோம். அன்னதானம் நடைபெற்று வருகின்றது.
2: சரிங்க, ரொம்ப சிறப்பா கோவிலோட சிறப்புகள்லாம் சொன்னீங்க, நன்றி.
3: நன்றி.
2: அடுத்ததான் பாத்தீங்கன்னா, இந்த விழா வந்து ஒரு 4 நாட்களா தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த 4 நாட்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா முளைப்பாரி ஊர்வலமா இருக்கட்டும், சுவாமி திருவூர்வலமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஓடி ஓடி சிறப்பா வந்து புகைப்படம் எடுத்த ஐயா நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம், பேர் சொல்லுங்க.
4: என்னோட பேர் தங்கமணி, நான் நலிங் கிராமத்தை சேர்ந்தவன். இத்திருக்கோயில் வந்து 4 நாட்கள் பூஜை நடைபெற்று கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவுக்கு ஊர் பொதுமக்கள் அனைவரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தார்கள்.
2: சரி, எப்படி வந்து நீங்க சிறப்பா வந்து புகைப்படம் எல்லாம் ஓடி ஓடி எடுத்தீங்கன்றத நானும் 4 நாட்களா பார்த்தேன், இந்த அனுபவம் எப்படி இருந்தது?
4: இதுல என்னன்னா, இங்க வந்து அனைத்து பேரையும் நம்ம நேரடியா பாக்குற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்பு
2: பக்தர்கள் கூட டைரக்டா வந்து சாமியை சீக்கிரம் பாத்துற முடியாது, முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் மறைச்சிருவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல, புகைப்படம் எடுக்கிறதுனால நீங்க முன்னாடி போய் பாத்துடலாம்.
4: கண்டிப்பாக அதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வழங்கிய நிர்வாகத்துக்கு முதல் நன்றி சொல்லிக்கணும்.
2: சரிங்க, ரொம்ப சிறப்பா வந்து சொன்னீங்க, உங்க புகைப்படம் எடுத்ததையும் சொன்னீங்க. வர்ணனை தொடர்கிறார் லீல வினோதன்.
5: பொதுவாகவே எல்லோரும் துன்பங்கள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது என்று இயங்கக்கூடியவர்கள், துன்பப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு. நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் உண்டு, செல்வம் இல்லை, குறைவாக இருக்கிறது என்று. இதற்கு அருணகிரிநாதரை விட நாம் துன்பப்பட்டோமா என்றால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏனென்றால் அருணகிரிநாதர் வாழ்க்கையிலே அவ்வளவு துன்பப்பட்டு விட்டு கடைசியிலே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கிருந்து அந்த கோபுரத்திலிருந்து விழுந்து இறந்து விட வேண்டும் என்ற நோக்கத்திலே

கோபுரத்துக்கு மேலிருந்து அருணகிரிநாதர் அப்படியே விழுகிறார். அப்படி விழுகிற போது அவர் திட்டமிட்டு கூட சொல்லவில்லை, கோபுரத்தில் திருவண்ணாமலையின் கோபுரத்திலிருந்து அருணகிரிநாதர் விழுகிற போது அவரை அறியாமல் முருகா என்று சொல்லுகிறார். அனைவரையும் காக்கக்கூடிய முருகன் கைவிடுவாரா? அப்படியே ஒரு பூமாலையை தாங்கி பிடித்துக் கொள்வதைப் போல அவர் அருணகிரிநாதரை பிடித்துக் கொள்கிறார். பக்தனே, நீ இறக்க கூடாது, என்னுடைய திருப்புகளை நீ பாட வேண்டும், திருப்புகளை நீ எழுத வேண்டும் என்று சொன்ன போது அருணகிரிநாதர் சொன்னார்,

0: பக்தனே நீ இறக்க கூடாது, என்னுடைய திருப்புகளை நீ பாட வேண்டும், திருப்புகளை நீ எழுத வேண்டும் என்று சொன்ன போது அருணகிரிநாதர் சொன்னார், இறைவா முருகா நானா எழுத முடியும், நானா பாட முடியும், நான் மலைக்கு கூட பள்ளி பக்கம் போகாதவன், படிப்பறிவு இல்லாதவன், நான் எப்படி திருப்புகளை பாட முடியும் எழுத முடியும் என்று கேட்டபோது முருகன் அருணகிரிநாதருடைய திருநாவிலே ஓம் என்று பிரணவ மந்திரத்தை எழுதி அவரை ரட்சிக்கிறார். எப்படி பாடுவது என்று அருணகிரிநாதர் கேட்டபோது முத்து முத்தாக பாடு என்று சொல்லி வரிகளை எடுத்து தருகிறார். அப்போது பாடப்பட்ட பாடல்தான்
1: முத்தை திருநகை என்ற அற்புதமான அந்த பாடல்.

துப்பறி வட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதி திருகடக எனவோத பரிகட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திருகட

0: புத்து பட ஒத்து பொறவள பெருமானே.
1: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம். வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
2: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
3: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தில் முருகப்பெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைத்திட வாழ்த்துவது எல் கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆலய விழா. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் தேவா கண் மருத்துவமனை நல்லம்பள்ளி. லலிகம் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவுடைய நேர்முக வர்ணனையை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நம்ம கூட இணைந்திருக்காங்க அறிவிப்பாளர் ஜே எஸ் லீல வினோதன் மற்றும் தமிழ்செல்வி. கோவில்ல

0: கும்பாபிஷேக விழா இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம கேட்டலாம்.
1: நலிகம் அருள்மிகு ஸ்ரீ பாலதண்டர சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொண்டு நேர்களுக்கு வந்து வர்ணனையை தொடர்ந்து குறித்து கேட்போம். அடுத்தது நம்ம கூட ஆன்மீக பக்தர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் பேசலாம். வணக்கம் பிரியங்கா. நலிகம் பிரியங்கா எவ்வளவு வருஷம் லலிதம்ல? சரி, நம்ம கோவிலோட சிறப்புகள் பத்தி சொல்லுங்க. நீங்க எங்க ஏதாச்சும் வேண்டுதல் வச்சிருப்பீங்க?
2: இல்லையா, வேண்டுதல் எதுவும் இல்ல.
1: இனிமேல் தான் வைக்கணும்.
2: நீ கொடுத்தா போது முருகன், நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்.
1: வாங்கிக்கிறேன், அவ்வளவுதாங்க.
2: எவ்வளவு நாள் குரு முருகா அப்படின்னு?
1: ஆமாங்க. சரிங்க, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இங்க நம்ம கும்பாபிஷேக விழாவில் வந்து பாத்தீங்கன்னா பம்பை வாசிக்கக்கூடிய குழுவினர் இருக்காங்க, அவங்களோட பாடல் தான் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். என்னுடைய பேர் சாந்தமூர்த்தி, அதாவது தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியை சேர்ந்தவன். கிராமிய வெங்கல பம்பை, தெய்வீக கலையான கிராமிய பம்பை இசைகளை நான் குறைஞ்சபட்சம் 6 வயசுலேருந்து இந்த தொழில் செஞ்சுட்டு வந்துறேன். இந்த கலையை நான் கற்றுக்கிட்டேன். இப்போ பல பேருக்கு, பல மாவட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் உலகத்தில் முதல் வேர்ல்டு ரெக்கார்டர், பம்பையில் முதல் உலக சாதனை பண்ணவன். நம்மளுடைய அப்துல் கலாம் விருதுலேருந்து மகாத்மா விருது வரைக்கும் எனக்கு அரசாங்கம் மூலமா வழங்கியிருக்கிறாங்க. பல வெளிநாடுகள், பல மாநிலங்களில் போய் எங்களுடைய கலையை, நம்மளுடைய தமிழ் கலையை அங்கே எங்களால் முடிஞ்சவரை எல்லாருடைய இடத்துலையுமே தேடி சென்று அங்கெல்லாம் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். எங்களுடைய விழாக்களும் நடத்தி கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டத்தை சேர்ந்த நம்ம லலிகத்தில் மிகவும் பழமை வாய்ந்த, மிகவும் சக்தி வாய்ந்த தண்டாயுதபாணி முருகருடைய மகா கும்பாபிஷேகம் ரொம்ப சீரும் சிறப்புமான முறையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நம்ம கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்கோம்.
1: சரிங்க, உங்க குழுவில் இருக்கவங்க பேரை சொல்லிட்டு நம்ம பாடலை கேட்கலாம்.
3: ஓகே.
4: என்னோட பேர் பாலகணேஷ். என்னோட குருநாதர் வந்து ஆர் சாந்தமூர்த்தி அவர்கள். எங்களோட டீம் வந்து பம்பை பித்தன் இசை கலைக்குழு. இது வந்து யூடியூப், இன்ஸ்டா, அப்புறம் வந்து ஃபேஸ்புக் வலைத்தளங்கள்ல நாங்க வந்து வீடியோஸ் எடுத்து பதிவிடுறாங்க. பம்பை பித்தன் யூடியூப்ல போட்டீங்கன்னா எங்களோட வீடியோஸ் நிறைய வரும். நீங்க அதை பேஜ ஃபாலோ பண்ணி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
1: நீங்க விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க,
5: ஒரு மினி விளம்பரமே பண்ணிட்டாரே. நேரிலே நம்ம வந்து நேத்து வந்து நம்ம வந்து தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வந்து இறைவனுடைய பாடல்கள் வந்து கேட்கறோம் ரெக்கார்ட்ல. இன்னைக்கு வந்து லைவா அழகு முருகனுடைய அற்புதமான பாடலை லைவா இப்போ வந்து இந்த கலைஞர்கள் பாட போறாங்க.
1: நேயர்கள்லாம் கேட்டு
5: ரசிக்கலாங்க கண்டிப்பா. இதோ 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: வேல் முருகனுக்கு சிவசுப்பிரமணியனுக்கு அரகரா அரகரா அரோகரா அழகான பழனி பழை காட்டவா உனைய தினமும்

எல்லாம் என்னை காணி பெருவிட நல்லருள் செய்வாய். நீயதெல்லாம் உடன் பிந்தி கருவிட திருவருள் புரிவாய். நல்லதெல்லாம் என்னை காணி பெருவிட நல்லருள் செய்வாய். நீயதெல்லாம் உடன் பிந்து கருவிட திருவருள் புரிவாய்.

0: அடே அப்பா, அப்படியே பார்ப்பதற்கு அவ்வளவு ரம்மியமாக, அவ்வளவு ரம்மியமாக பழனிமலையிலிருந்து முருகனையே இறங்கி விடுவாரோ தலியத்துக்கு என்று நினைக்கிற அளவுக்கு அருமையாக இருந்தது.
1: கண்டிப்பா இறங்கி வந்துப்பாருன்னு நினைக்கிறேன். அது உங்களை கையில பிடிக்கும் இல்ல, எப்படி இருந்ததுன்னா அப்படி இருந்தது அப்படின்னு துள்ளல் ஆட்டப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. லைவா கேட்டு நீங்களே வந்து ஆடுறப்போ நேர்கள்லாம் கேட்டு ஒரு பக்தி பரவசத்துல மூழ்கி இருப்பாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த தாரை கருவியை பத்தி சொல்லணும். அரிய ஒரு கருவி, அது அதிகமா பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இந்த விழாக்கள்ல வாசிக்கப்படுறது இல்ல. ஆனா இந்த தாரையோட சிறப்போட நம்ம லைவா இந்த முருகன் பாடலை கேட்டோம். நிறைய டைம் நம்ம கேட்டிருந்தாலும் இப்ப லைவா கேட்கிறப்போ அவங்களுக்கு வந்து அழகா முருகனை வந்து மனசுல குடிகொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
0: சரிங்க, இப்போ ஆன்மீக அன்பர் ஒருத்தர் நம்மோட பேச இருக்காரு. ஐயா வணக்கம், பேசுங்க.
2: ஐயா வணக்கம், நான் தர்மபுரில இருந்து வரேன், பேர் முரளிகிருஷ்ணன்.
0: சரிங்க,
2: எங்க பூர்வீகம் லலிகன் தான், குடும்பம் இங்க இருந்தது, இந்த ஊர் பூரா நம்மளுதான். அப்போ அங்க போயிட்டாலும் இந்த லட்சாட்சியோட கட்சினாலே எங்க குடும்பத்துதான் நடக்குங்கய்யா.
0: இப்போ
2: நான் தருமபுரில இருந்து வரணும்னு நினைச்சுன்னா வர முடியாம காலையில் கும்பாஷ்ணம் கரெக்டா வந்து சேர்ந்துட்டுங்கய்யா.
0: சரிங்க, எது மாதிரி போட்டியெல்லாம் நடந்தது?
2: காலையில் வரும்போது கும்பாஷ்ணம் மேல தீர்த்தம் நீராடிச்சிருந்தாரு.
0: சரிங்க,
2: அது கும்பாஷ்ணத்தை பார்த்தேன், தீர்த்தம்லாம் தெரிஞ்சுட்டேன், போய் முருகனை தரிசித்தேன். இந்த கும்பாஷ்ணம் பண்ண நேரத்துல நல்ல ஒரு சிறப்பான செய்தி என்னன்னா, மூணு நாளா மழை வந்துட்டு இருக்குங்கய்யா. திரும்ப எழுந்த புயல் அந்த இது துறவு எல்லாம் இல்லாம கண்டிக்கிற கண்டிப்பா அதெல்லாம் எதுவும் இல்லாம சிறப்பா இருக்கணும்.
0: சரிங்க,
2: இந்த நாடு உலகம் எல்லாம் சிறப்பா இருக்கணும். லலிகா முருகன் அருள் புரிவார்.
0: சரிங்க, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் காவேரி.
0: காவேரி,
3: ஆமா.
0: நீங்க வந்து நமக்கு காவேரி தான், அப்பப்ப கொஞ்சம் லேட்டா வந்தாலும் நீங்க கரெக்ட் டைம் வந்துட்டீங்க. சரிங்க, எந்த ஊருங்க நீங்க?
3: நான் இதே ஊரு, லலிகுமே.
0: சரிங்க, எப்படி இருக்கு இந்த கோயில் கும்பாபிஷேகம்? ஏன்னா இது வரைக்கும் நான்கு ஐந்து முறை நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது.
3: ஆமா,
0: 1930 அதே மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. 47 கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. 93 காலகட்டங்கள்ல கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. இப்ப ஏறத்தாலும் ஒரு 30 கழித்து இப்ப வந்து கும்பாபிஷேகம் நடந்துருக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு?
3: இந்த ஊருக்கே மிக மகிழ்ச்சியா இருக்கிற கோயில், மகிழ்ச்சி தரக்கூடிய கோயில் பாலதண்டாயப்பாணி கோயில்.
0: சரிங்க,
3: அது மட்டும் இல்லாத

0: ஆண்டுக்கு ஒரு முறை தைப்பூசம் மிக சிறப்பா கொண்டாடி காலம் ஒரு காலத்துல இருந்தது. இரவு முழுவதும் நாங்கள் எல்லாம் விளையாடி அந்த தேரு இரவு புறா இழுத்து நடனம் ஆடினு வருவாங்க. அது அப்படியே கொஞ்சம் மங்கி இன்றைக்கு பகல் நேரத்துல அந்த ஊர்வலத்தை வச்சதுனால கொஞ்சம் மகிழ்ச்சி எல்லாம் கொஞ்சம் குறைவா தான்
1: இருக்கின்றது.
0: இரவுல வச்சா அந்த சாமி பேர் பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகாகவும் மக்கள் அப்படி தூங்காம கோழி குப்பை வரைக்கும் இருப்பாங்க.
1: வண்ண வண்ண விளக்குகள்
0: விளக்கெல்லாம் அழகா இருக்கு. ஆமா,
1: வண்ண வண்ண விளக்குகள் வடிவேல் வந்தா அவ்வளவு
0: காலகாலமா இருக்கும்.
1: சரிங்க,
0: அதனால தைப்பூசம் என்பது இதோட நாங்க மூணாவது தைப்பூசம் இதுல பாக்குறோங்க. மிக சிறப்பானது. இந்த ஊருக்கு சிறப்பு தரக்கூடிய ஒரு கோயில் பால் தண்டாயுதபாணி கோயில். இங்க கும்பகோணம் மாதிரி பல கோயில்கள் இருக்கிறது. அதுல மிக வந்து சிறப்பான கோயில் பால தண்டா. எங்க ஊருக்கு பெருமை. 18 ஊருக்கும் சொந்தமான மாதிரி இந்த கோயில்.
1: சரி,
0: 18 பட்டி இங்க வந்து
1: சரிங்க
0: பொன்னிமா நோம்பு போடும்போது இதுதான் 8 இங்கதான் வந்து குடியிருந்து போவாங்க. அதன் அடிப்படையில மிக சிறப்பா இருக்கு கோயில்.
1: அற்புதம், அற்புதங்க. ஆறுபடை வீடுகள் நம்ம சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றம், செந்தில் ஆண்டவர், பழனி ஆண்டவர், சுவாமிநாத மலை, திருத்தணி, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம், பழமுதிர்ச்சோலை அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கோயில் வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கு. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் மருதவாணன்.
1: மருதவாணன் என்ன பேரே பயங்கரமா இருக்கு.
2: பட்டினத்தாரோட மகனோட பேர், சிவனோட பேர்.
1: அப்படியே எப்பா மருதவாணன் அழகா இருக்கா.
2: சரிங்க, ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஐயா. இப்ப இந்த கோயில் வந்து 11 வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடந்திருக்குது. பழனி போன்ற அமைப்பு கோயிலு, பழனி முருகனோட அமைப்பு, இந்த முருகனோட அமைப்பும் பாலதண்டாயுதபாணி.
1: நம்ம தூரமா பழனிக்கு போய் தரிசிக்க முடியல முருகனை அப்படின்னா அழகில இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி ஆலயத்துக்கு வந்து தரிசிக்கலாம். ஏன்னா அந்த அமைப்பு அப்படியே இருக்கு.
2: அமைப்பு அப்படியே இருக்கு.
1: சரிங்கய்யா,
2: இப்போ வந்து ராஜகோபுரம் கட்டி நிர்மாணம் பண்ணி சிறப்பா செஞ்சிருக்காங்க.
1: சரிங்க,
2: பரிவார மூர்த்திகள் தனியா சன்னிதானம் அமைச்சிருக்காங்க. ஊர் பெரியவங்க சிறப்பா செஞ்சிருக்காங்க. கலிகத்துல வந்து 11 நாள் தைப்பூசம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்துல சாமி ஊர்வலம் வரும்.
1: சரிங்க,
2: சிறப்பா
1: நடத்துவாங்க. மகிழ்ச்சியா இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா இருக்கும், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: சரிங்க,
2: சாயந்தரம் சாமிக்கு திருக்கல்யாணம்.
1: இன்னைக்கு சாயந்தரம் திருக்கல்யாணம் நடைபெறுது.
2: ஆமா,
1: சரிங்க.
2: அதனால சாமி ஊர்வலம் வரும் 7 மணிக்கு மேல.
1: 7 மணிக்கு மேல 2 மணி ஊர்வலம் வராரு. அற்புதம்.
2: சரிங்க,
1: ஆழ்த்துக்களையா. இனிய நேர்களே, இந்த சந்தோஷம் உங்களுக்கும் இருக்கும். இந்த நேரலை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கும், இன்பம் பொங்கும் என்பதில் ஐயமில்லை. விளம்பரங்களை தொடர்ந்து பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தில் முருகப்பெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைத்திட வாழ்த்துவது எல்கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
6: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்த அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தில் முருகப்பெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைத்திட வாழ்த்துவது எல்கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தில் முருகப்பெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைத்திட வாழ்த்துவது எல்கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி,
3: உலக தரம் வாய்ந்த BIS 916.

0: HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்த அருள்பாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தில் முருகப்பெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைத்திட வாழ்த்துவது எல்கே செங்கதிர் தேவா கண் மருத்துவமனை நல்லம்பள்ளி.
2: ஆலய விழா இன்னைக்கு நிகழ்ச்சியில லலிகம் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில்ல நடைபெறக்கூடிய மகா கும்பாபிஷேக உடைய விழாவுடைய நேர்முக வர்ணனையை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அறிவிப்பாளர் JS லீல வினோதன் மற்றும் தமிழ் செல்வி. அவங்க கிட்ட இப்போ எப்படி நிகழ்ச்சி போயிட்டு இருக்குன்னு நம்ம கேட்டுடலாம்.
3: அருமையா போயிட்டு இருக்கு. நிறைய பக்தர்களும் வந்து அழகா வந்து நம்ம கோவிலோட சிறப்புகளை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஆன்மீக அன்பர்கள் இரண்டு பேர் வந்து அழகா முருகனை பத்தி பம்பையோட ஒரு பாட்டு கேட்டோம். அடுத்ததா இன்னொருத்தர் அழகான பாட்டு பாட தயாராகிட்டாரு. அவரோட பாட்டை கேட்போம். ஐயா வணக்கம். பேர் சொல்லுங்க.
4: ஜெய சுகுமாரன். நான் பட்டு வளர்ச்சி துறையிலிருந்து ஓய்வு பெற்ற ஊழியன். என்னுடைய அன்றாட பணி என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பப்போ எந்த தெய்வங்கள் வந்து என் முன்னால என்ன ஆட்கொள்ளுதோ அந்த தெய்வங்களை பத்தி பாடல்களை நானே எழுதி நானே பாடி நானே அதுக்கு டியூன் பாடக்கூடிய ஒரு அருள் பாக்கியத்தை எனக்கு இறைவன் கொடுத்தார். இன்றைக்கு இந்த லலிகம் நகரிலே கும்பாபிஷேகத்தை முருகன் கோயில் கும்பாபிஷேகத்துல எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்த இந்த ஒலிபரப்பு குழுவினருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் கோவில் நிர்வாகத்தினருக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மனதிலே தோன்றிய பாடல்கள் இந்த உலகமெங்கும் ஒலிக்குவ எனக்கு உதவி செய்த ஒலிப்பதிவு நிலையத்தாருக்கு எனது சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஓம் சரவண பவாய நமக.
5: கஜானனம்

0: சிறப்பா பாண்டிங்கய்யா, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததாக இன்னொரு ஆன்மீக அன்பர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம்.
1: ஹலோ,
0: பேசலாம்.
1: பண்பலைக்கு, பண்பலையில பணிபுரிய அனைத்து பெருமக்களுக்கும் மிக மிக நன்றி. இந்த வாய்ப்பை முருகன் கொடுத்துவார்னு நான் நினைச்சு பாக்கல. இது பெரிய வாய்ப்பு. முருகப்பெருமானுடைய புகழ் எப்படிப்பட்டதுன்னா, இன்னைக்கு பலகாலமா தவம் இருந்து இந்த காலை கதிரா அந்த முருகப்பெருமான் எழுந்து வந்திருக்கிறாரு. காலை புலரும் செஞ்சுடர் காது புதுபால்

காட்டும் முருடன் அழகு திருமே எழுந்தாத தொடர்

பாட்டு செய்யாதீர் போல்.

இந்த உலகம் மட்டுமல்ல எல்லா உலகத்துக்கும் அருள் கொடுக்கிற முருகன் இன்னைக்கு ரொம்ப ஒளியா அருளா எழுந்து வந்திருக்கிறாரு. இந்த அருளை இந்த ஆண்டவனுடைய புகழை எல்லாரும் புரிஞ்சு அவரை வணங்கி அந்த எல்லாருக்கும் அந்த அருள் கிடைக்கணும்ன்றப்ப எங்களோட ஆசை. நன்றி, ரொம்ப நன்றி.

தானே இந்த உடல் கூடு வேலெடுத்து வினை மாற்ற எழுந்தோடிவா முருகா.

0: முத்து குமரா. அற்புதமான ஒரு கம்பீரமான சீர்காழி கோவிந்தராஜன் குரலிலே ஒரு பாடலை கேட்டால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அற்புதமான பாடலை ஐயா பாடினார். அவருக்கு வாழ்த்துக்கள். பொதுவாகவே விழிக்கு துணை திருமண் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மாயுரமே என்று அருணகிரிநாதர் உருகி உருகி பாடுவார். நமக்கெல்லாம் துணையாக இருப்பவன் வேளன் தான், அவன் தான் நம்மை காத்து தினம் தினம் நம்மை ரசித்துக் கொண்டிருக்கும் காவலன். இந்த அரிய நன்னாளிலே லலிகம் கிராமத்திலிருந்து நாம் பாலதண்டாயுத பாயினி திருக்கோயிலிருந்து நேரலையை வணங்கினோம். இந்த இனிமையான நிகழ்ச்சியை ஆலய உலா நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை ஆன்மீக அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் நேயர்கள் குடும்பத்தாருக்கும் முருகனுடைய அருள், இந்த கும்பாபிஷேகத்தினுடைய பேரு அருள் கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அவர்கள் எல்லா வளமும் பெற்று நீண்ட ஆயுளும் பெற்று நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு வாழ்வார்கள் என முருகன் அருள் கொடுப்பார் என சொல்லி இறைவனை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிலையம் திரும்புகிறோம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தில் முருகப்பெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைத்திட வாழ்த்துவது LK செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
3: ஆலய உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு லலிகம் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமியோடைய கும்பாபிஷேக விழாவை நேர்முக வர்ணனையாக கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணைஞ்சு பல்வேறு தகவல்களை நமக்கு சொன்ன அறிவிப்பாளர்கள் JS லீல வினோதன் மற்றும் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கும் வர்ணனையை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது ஆலய உலா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை.

0: ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக். தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
2: ஒன்றுமே பேசாமல் மௌனமாக வந்து நின்றார் நண்பர் புகழ்மதி. மனிதர்கள் கேள்விகள் கேட்பது ஒரு வகை அபாய நிலை என்றால், அவர்கள் கேள்விகள் எதுவும் கேட்காமல் மௌனமாக நிற்பது அதைவிட பெரிய அபாய நிலை ஆகும். என்னங்க புகழ்மதி, எந்த கேள்வியும் கேட்காமல் இப்படி மௌனமாக வந்து நிற்கிறீர்கள்? நான் கேட்டேன். இல்லை, நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் என்று அமைதியாக சொன்னார் புகழ்மதி. யோசனை பலமாக இருக்கும் போல் இருக்கிறதே, கேட்டேன். ஒன்றுமில்லை, கல்வியின் நோக்கம் அன்பை விதைப்பதா இல்லை அறிவை வளர்ப்பதா என்கிற கேள்வியை சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்றார் நண்பர். உங்கள் யோசனை கேள்வியிலேயே அருமையான பதில் இருக்கிறதே புகழ்மதி. அன்பை விதைப்பதா இல்லை அறிவை வளர்ப்பதா கல்வியின் நோக்கம் என்று யோசித்தீர்கள். அன்பை முதலில் விதைத்து அதிலிருந்து அறிவை வளரச் செய்வதே கல்வியின் நோக்கம் என்றேன் நான். நண்பர் மீண்டும் யோசனையில் ஆழ்ந்துவிட்டார். அன்பும் அறிவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு கண்கள் போன்றவை. இவை இரண்டையும் வளர்ப்பதே கல்வியின் நோக்கம். ஆனால் நம்மில் பலர் அறிவை மட்டும் முதன்மையாக கருதும் கல்விக்கூடங்களை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறோம். நல்ல மாணவர் என்பதற்கான அளவுகோலாக நாம் மதிப்பெண்களை மட்டும் கொண்டிருப்பதால் ஏற்படும் அவலம் இது. நல்ல மாணவர் என்றால் அவர் மனிதாபிமானம் உடையவரா, நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பவரா, அன்பு கருணை இரக்கம் தர்ம சிந்தனை போன்ற மனித மதிப்பீடுகளை பெற்றவரா என்பதை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். மகாத்மா காந்தி பீகார் மாநிலம் சம்ரானில் வெள்ளை முதலாளிகளிடம் கொத்தடிமைகளாக இருந்த விவசாயிகளை போராட்டங்கள் மூலமாக மீட்டெடுத்தார். பிறகு அவர்களின் மறுவாழ்வுக்கான முயற்சிகளில் ஈடுபடத் தொடங்கினார். அன்னை கஸ்தூர்பாவை அழைத்தார். முதலில் இந்த விவசாயிகளின் குழந்தைகளுக்காக ஒரு பாலர் பள்ளியை தொடங்குவோம், அந்த பள்ளியின் முதல் ஆசிரியை நீதான் என்றார். பாலர் பள்ளியில் நான் ஆசிரியையா? இவர்களின் மொழி எனக்கு தெரியாதே, எனக்கு குஜராத்தி மட்டும்தானே தெரியும், பிறகு எப்படி பாடம் கற்றுத்தருவது? கேட்டார் கஸ்தூர்பா காந்தி. கஸ்தூர்பா, கவலை வேண்டாம், எல்லா மொழிகளிலும் சிறந்த மொழி அன்புதான். முதலில் கொஞ்ச நாளைக்கு இவர்களுக்கு பாடம் எதுவும் நீ நடத்த வேண்டாம். பல் விளக்குவது எப்படி, குளிப்பது எப்படி, எவ்வாறு சுகாதாரமாக இருப்பது போன்றவற்றை கற்றுக்கொடு. தொடர்ந்து உண்பது எப்படி, எப்போது உண்பது, எவ்வாறு உண்பது போன்றவற்றை கற்றுக்கொடு. இதற்குள் அவர்களது மொழி உனக்கு புரிந்துவிடும், உன்னுடைய மொழி கூட அவர்களுக்கு புரிந்துவிடும், பிறகு மெதுவாக பாடங்களை ஆரம்பிக்கலாம் என்றார் மகாத்மா காந்தி. குழந்தைகளுக்கு ஒழுக்க கல்வியே முதன்மை கல்வி, இதை கற்பிக்க அன்பே சிறந்த மொழி என்று அன்னை கஸ்தூர்பாவுக்கு அண்ணல் காந்தியடிகள் கற்றுக் கொடுத்த பாடம் எவ்வளவு அருமையான கல்வி முறை. முதலில் அன்பை விதைத்து பிறகு அறிவை அறுவடை செய்வோம். நம்புவோம் நாளையும் நமதே.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

சில மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்குவோர் சில மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம்

0: ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய பேர், ஓர் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதையெல்லாம் ஒரு உங்களுடைய வாட்ஸ்அப், உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து எங்கள் நிலைய வாட்ஸ்அப் என்னென்ன 0 43 42 24 40 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் QR கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
3: RBI சொல்கிறது, QR கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி,
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.

0: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
1: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
2: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம். வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
3: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: நீங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க.
6: தர்மபுரி பல்கலைக்கு வணக்கம். நான் ஒட்டப்பட்டியில இருந்து செல்வபாரதி பேசுறேன். எனக்கு அமர்காலம் படத்துல இருந்து உன்னோடு வாழாத வாழ்வு என்ன வாழ்வு அந்த பாடலை எனக்காக டெடிகேட் பண்ணிடுங்க.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள்.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு நாட்டு சக்கரை போ.

0: கல்லறை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து ஓர் அறிவிப்பு. கல்வி உதவித்தொகை பெற புதிய வழிமுறைகள் மாற்றம். 2026-27 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனோஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். இறுதியாண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்க கடைசி நாள் நவம்பர் 30. விண்ணப்பிக்க www.xwell.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சியில அடுத்த நேயரோட குரல் பதிவு.
6: வணக்கம், நான் தருமபுரியிலிருந்து பிரியா பேசுறேன். எனக்கு மோனிகா சாங் போடுங்க. நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களமங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களமங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: பக்கத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
1: நாச்சியார் விளக்கு தூண், மதுரை.

0: ஆகாஷ்வாணி
1: நேயர்கள் கேட்க இருப்பது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் காட்சி வர்ணனை.
0: வழங்குவோர் இந்தியாவின் மாபெரும் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சுபமுகூர்த்த பட்டு மற்றும் ரெடிமேட் ஆடை ரகங்களுக்கு நாச்சியார்ஸ் மதுரை, மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம் மற்றும் சைபால் 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதம்.

0: சிறந்த பாரம்பரிய பட்டு நிறுவனம் நாச்சியார் மதுரை.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரியமிக்க உணவகம் மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரி மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில் மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: திருக்குடன் நன்னிராட்டு பெருவிழாக வர்ணனையாளர்கள் சண்முக ஞானசம்பந்தன் ரமேஷ் ராஜா ஆகியோர். இதோ மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குடன் நன்னிராட்டு பெருவிழாவை மனக்கண்களால் தரிசிக்க நேயர்களை திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறோம்.
6: முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி முதிரும் ஜடைமுடிமேல் முகிழ் வெண் திங்கள் வளைத்தானை வல் அசுரர் புறங்கள் மூன்றும் பரிசிலையா வாசுகிமான் ஆனா கொத்து துளைத்தானை சுடுசரத்தார் துவள நீரார் தூமுத்த வெண்முறுவல் உமையோடு ஆடி திளைத்தானை தென்கூட திருவாலவாய் சிவனடியே சிந்திக்கப்பெற்றேன் நானே என்று அப்பர் சுவாமிகள் பாடி அருளிய அற்புதமான திருத்தலமாகிய மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலிலே இருந்து இப்போது நான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னே வலதுபுறத்திலே சுவாமியினுடைய தங்க விமானம் இந்திர விமானம் எழிலாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது. அதே போல அந்த இந்திர விமானத்திற்கு கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய 3 நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய 5 நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய கிழக்கு கோபுரம், காலத்தினால் மிக பழமையான கிழக்கு கோபுரம். தங்க விமானத்திற்கு பின்னாலே ஒரு மேற்கு கோபுரம் 5 நிலைகளோடு காட்சி தருகிறது. அதற்கு பின்னாலே ஒரு மிக நீண்ட மேற்கு கோபுரத்தை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். ஆக 6 கோபுரங்களும் என்னுடைய பார்வையிலே இருக்கின்றன. என்னுடைய இடது பக்கத்திலே பார்க்கிற போது அம்பாள் சந்நிதியினுடைய மேற்கு கோபுரம், அம்பாள் சந்நிதியினுடைய தங்க விமானம், அதற்கு பிறகு அம்பாள் சந்நிதிக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய சித்திர கோபுரம் என்று சொல்லக்கூடிய 7 நிலை கோபுரங்கள் தென்படுகின்றன. வடக்கேயும் தெற்கேயும் மிக உயர்ந்த பிரம்மாண்டமான வடக்கு தெற்கு கோபுரங்கள் காட்சி தருகின்றன. இவற்றிற்கு இடையிலே நடுக்கட்டு கோபுரத்தின் கீழே நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வலதுகை பக்கத்திலே ரிஷப முத்திரையிட்டு சோழ மன்னனுக்கு சிவபெருமான் காட்சி தந்திருக்கக்கூடிய சின்ன மொட்டை கோபுரம் என்கிற இடபக்குறியிட்ட கோபுரம் தென்படுகிறது. இப்படி சுற்றி நிற்கின்ற இந்த தருணத்தில் வருணனையை ரமேஷ் ராஜா தொடர்கிறார்.
7: ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வானளாவோ உயர்ந்த கோபுரங்களை பற்றி சொன்னார். வைகை நதி தவழும் புண்ணிய நிலம் இதோ தமிழ்நாட்டின் ஆன்மீக தலைநகராம் மதுரை மாநகரே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை அங்கையர்கண்ணியும் அருள்மிகு சொக்கநாத பெருமானும் புத்தொழி பெற்று புதுப்பொலிவுடன் திருக்குடு நன்னிராட்டுக்கானும் திவ்ய நன்னாளிலே நாம் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம். கண்களிலே பக்தி பெருக்கு, நாவினிலே ஹரஹர மகாதேவா என்ற முழக்கம், லட்சோபலட்சம் பக்தர்கள்.

0: திரண்டுள்ள மாசி ஆவணி வீதிகளின் பக்தி பரவச காட்சிகளை இப்போது நேரலையில் நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். கல்லெல்லாம் சிலையாகி, சிலையெல்லாம் கல்லாகி, கலையாகி, கலையெல்லாம் இறையுருளாக பொங்கி வழியும் கடம்பவன மாநகரின் புண்ணிய தரிசனம் இது. அம்பிகை ஆளும் பூமி பெண்ணின் ஆற்றலையும் தாய்மையின் கருணையும் உலகிற்கு பறைசாற்றும் ஒப்பற்ற மீனாட்சி ஆட்சி. அகிலகோண்டு பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் ஒரு பாண்டிய மன்னனாக மகிடம் சூடி ஆட்சி புரிந்த ஒரே புண்ணிய பூமி இந்த மதுரை மாநகரம். 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி கல்யாணிக்கு கரும்பு தந்து நரியை பரியாக்கி பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்படி விட்ட கருணை கடலின் திருத்தலம். காசிக்கு வீசம் அதிகம் என்பார்கள், ஆனால் அந்த காசியை விடவும் ஒரு மடங்கு புண்ணியம் தரும் திருவாலவாய் தலம் இது. புனித நதி தீர்த்தங்களாக காசி கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித கங்கை நீர், வைகை, காவிரி, கோதாவரி, தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் தீர்த்தங்கள் மங்கள கலசங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டன. விநாயகர் வழிபாடு வாஸ்து சாந்தி என்று நிலம், திசைகள் மற்றும் பிரபஞ்சாற்றலை தூய்மைப்படுத்தும் பூர்வாங்க சடங்குகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. மிருத்தங்கிரணம், அங்குரார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய புனித வகையிலிருந்து புண்ணிய மண் மற்றும் தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு நவதானிய முளைப்பாறைகள் இட்டு செழுமைக்கான சடங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 12 கால யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றிருக்கின்றன. கருவறையில் உள்ள மூல விக்கிரகங்களின் அழைப்பரிய தெய்வீக சக்தியை ஆகம முறைப்படி யாகசாலையில் உள்ள கலசங்களுக்கு மாற்றி யாகினி மூலிகை திரவியங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் மூலம் அந்த சக்தியை பன்மடங்கு பெருக்கி மீண்டும் கோபுர கலசங்கள் மற்றும் மூலவருக்கு நன்னீராக வார்க்கும் உன்னத அறிவியல் ஆன்மீக நிகழ்வே இந்த திருக்குட நன்னீராட்டு விழா. திருக்குட முழுக்கு வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார்.
1: எங்கும் சிவகோஷம், அரகர மகாதேவா என்கிற கோஷம், தென்னாடுடைய சிவனே என்று முழங்குகிற கோஷத்தை இந்த திருக்கோயிலுடைய மேற்தளத்திலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போது கையசைப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடைசி நொடியிலே சிவாச்சாரியார்கள் இன்று காலை 12 கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்ற பிறகு கடங்களை எடுத்துக்கொண்டு அந்தந்த கோபுரங்களுக்கு, இங்கே 12 கோபுரங்களும் 2 விமானங்களும் இருக்கின்றன, இந்த 14 இடங்களுக்குள்ளேயும் சிவாச்சாரிய பெருமக்கள் குடைகளோடு எழுந்துருளி அங்கே மந்திர கோஷங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக மணி இப்போது 7:40. இன்னும் 1-2 நிமிடங்களுக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுவதற்கான ஆயத்த பணிகள் நிறைந்து மந்திர ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன, திருமுறை ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எங்கும் நாதம், எங்கும் பக்த கோடி பெருமக்களுடைய முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இனிய அருமையான தருணத்தில் நமக்கு முன்னே, என் கண் முன்னே இப்போது எனக்கு 9 கோபுரங்களும் 2 விமானங்களும் தென்படக்கூடிய லகுவான இடத்திலே நின்று கொண்டு நான் இப்போது இந்த வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நேர் எதிரே வடக்கு கோபுரத்தின் உச்சியிலே பிரம்மாண்டமாக பறவைகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இதோ தங்க விமானத்திலே இதோ குடமுழுக்கு நடைபெறுவதற்கான கடைசி நிமிட படிகளை சிவாச்சாரியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
0: வேத கோஷங்களும் மோதுவாமூர்த்திகளின் பன்னிசை திருமுறைகளும் இணைந்து பிரபஞ்சத்தை அதிரச் செய்யும் தேவகானமாய் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. யாகாகிரியிலே இடப்படக்கூடிய பட்டு நவரத்தனங்கள், வாசனை திரவியங்கள் நறுமணம் மதுரை மாநகரங்கும் தேவகானமாக அந்த பேரமைதியை, ஆன்மீக பேரமைதியை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. கருவறை மூலவரின் அளப்பரிய தெய்வீக சக்தியை மந்திரபூர்வமாக திருக்குடங்களிலே எழுந்தருளச் செய்து சக்தியை பன்மடங்கு பெருக்கும் உன்னத தத்துவ காட்சியை நாம் இன்னும் சற்று நேரத்திலே காணப்போகிறோம். புண்ணிய நதிகளின் தீர்த்தங்களெல்லாம் ஒன்று கூடி மந்திர சக்தியாய் அமுதமாக மாறும் தெய்வீக பெருவேள்வி இது. இதோ 12 கால வேள்விகளின் தவ பயனாய் மந்திர ஆற்றல் பொங்கி வழியும் புனித கலசங்கள் புறப்பட்டு தயாராக மேலே நின்று கொண்டிருக்கின்றன. சிவாச்சாரியர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். வாத்தியங்கள் முழங்க, சங்கநாதம் பிளிர, சிவாச்சாரியார்கள் மேனி சிலிர்க்க, தங்க திருக்குடங்களை தலைமீது சுமந்து விமானங்களிலே இருக்கக்கூடிய இந்த காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
1: அன்னை மீனாட்சியருடைய அருள் பெற்ற இந்த திருத்தலத்தில், துவாதச சாந்த தலம் எனக்கூடிய இந்த திருத்தலத்தில், அன்னை மீனாட்சி திருவனந்தலிலே மகாசோடசியாகவும், விழாக்காலத்திலே பாலாவாகவும், காலசந்தியிலே போனாவாகவும், திருக்காலச்சந்தியிலே கௌரியாகவும், உச்சிக்காலத்திலே சியாமளாகவும், சாயரட்சியிலே மாதங்கியாகவும், அர்த்தஜாமத்திலே பஞ்சதசியாகவும், பள்ளியறையிலே சோடசியாகவும் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறாள். 8 கால

0: ரூபங்களிலேயும் எட்டு விதமாக நமக்கு தோற்றமளிக்கிறாள். சித்திரை திருவிழாவினுடைய எட்டாம் நாள் மீனாட்சி பட்டாபிஷேகம், ஆவணி மூல உற்சவத்தின் போது ஏழாம் நாள் சுந்தரேச பெருமானுடைய பட்டாபிஷேகம். அப்படி அம்மையும் அப்பனும் மாறி மாறி ஆளக்கூடிய இந்த மதுரை திருநகரிலே இன்றைக்கு ஒரு அற்புதமான கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகம் நடக்குகிற இனிமையான தருணத்திற்கு வருகிறோம். இப்போது கை அசைவுகள் தொடங்கிவிட்டன, சங்கு முழக்கங்கள் கேட்கின்றன, வேத முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எல்லா வகையான திருக்கோயில்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் ஏக காலத்திலே இப்போது அபிஷேகம் செய்ய இருக்கிறார்கள். கலசங்களுக்கு இப்போது ஆரத்தி காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா கலசங்களுக்கும் ஆரத்தி காட்டி அந்தந்த கோபுரங்களிலே எத்தனை நிலைகள் இருக்கிறதோ அந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு, மூன்று நிலை கோபுரங்கள் என்றால் மூன்று கலசங்கள், ஐந்து நிலை கோபுரங்கள் என்றால் ஐந்து கலசங்கள், ஏழு நிலை கோபுரம் மீனாட்சிக்கு முன்னே இருக்கக்கூடிய ஏழு நிலை கோபுரத்திலே ஏழு கலசங்கள், அதே போல ஒன்பது கலசங்கள் என்று நிற்கிறோம். இப்போது நாம் நின்று கொண்டிருப்பது நடுக்கட்டு கோபுரத்தினுடைய கீழே. நமக்கு மேலே அந்த அபிஷேகம் தொடங்குகிற அந்த இனிய தருணத்தை காத்து கொண்டிருக்கிறோம். இப்போது கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்கி தீபாராதனை காட்டப்பட்டு இப்போது திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா தொடங்க இருக்கிறது.
1: இதோ இதோ அந்த மகா உன்னத வினாடி வந்து விட்டது. கன்னியா லக்னத்திலே தங்க விமான கலசங்களிலே புனித தீர்த்தம் பொங்கி வழியக்கூடிய காட்சியினை நாம் கண்டுகொள்ளவிருக்கின்றோம். தீப ஆராதனைகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்னை அங்கேற்கண்ணியின் பொன் விமானம் நன்னீராட்டு காணவிருக்கின்றது. மீனாட்சி தாயே போற்றி, உலகாலும் உமையவளே போற்றி. ஒரே நேரத்திலே சமகாலத்திலே 14 ராஜகோபுர கலசங்கள் மீதும் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்றவிருக்கின்றார்கள். புனித நீர் பிரவாகமாக வழிந்தோடவிருக்கின்றது. பக்தர்களின் கண்களிலெல்லாம் ஆனந்த கண்ணீர். இங்கிருந்தே அந்த தீப ஆராதனையை அவர்கள் தங்கள் கைகளினால் ஒற்றி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இதோ புனித நீரை ஒரு குழாய் வழியாக பக்தர்களின் மீது பீச்சி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த அருமையான காட்சி இது. பக்தர்களின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக பெருகுகிறது. வானங்கெங்கும் ஹரஹர மகாதேவா, திருநாடுடைய சிவனே போற்றி என்ற முழக்கம் விண்ணை பிளக்கிறது. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: இப்போது சிறிய இடைவேளைக்கு பிறகு வர்ணனையை தொடர்ந்து நேயர்கள் கேட்கலாம்.
2: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் வர்ணனை வழங்குவோர்
3: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: கண்கொள்ளா அழகில் மிதந்தோடும் வெண்ணிறதாக ஒளி வீசும் பட்டின்
6: நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.

0: பட்டு நிறுவனம் நாச்சியாஸ் மதுரை.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரியமிக்க உணவகம் மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரே மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரே. மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 64 6.
2: சைபால் முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்கோ சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்கோ சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குடன் நன்னீராட்டு பெருவிழா மீண்டும் இணைகிறோம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, மீண்டும் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலினுடைய மேல்தளத்திலே இருந்து நான் வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லா பக்கங்களிலேயும் இருக்கக்கூடிய திருக்கோபுரங்கள் அத்தனையிலேயும் பிரம்மாண்டமாக இந்த மகா கும்பாபிஷேகம் நடந்தேறி இருக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்திற்கு பிறகு ஆரத்தி நடைபெற்று முதலிலே தங்க கலசத்திற்கு ஆரத்தி நடைபெற்று குடமுடுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கையசைப்பிற்கு பின்பு எல்லா கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள், 12 கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் அவந்தந்த கோபுரங்களிலே இருக்கக்கூடிய கலசங்களுக்கு இந்த புனித நீரை தெளித்திருக்கிறார்கள். முற்கால பாண்டிய மன்னர்கள், பிற்கால பாண்டிய மன்னர்கள் என்று 100 மேற்பட்ட பாண்டிய மன்னர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே திருப்பணி செய்திருக்கக்கூடிய திருக்கோயில் இது. 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாண்டிய மன்னர்களாலே திருப்பணி செய்யப்பட்ட இந்த திருக்கோயில் பின்னாலே கம்பண்ண உடையார் காலத்திலே மீண்டும் திருப்பணி நடைபெற்று குடமுழுக்கு நடந்திருக்க வேண்டும் என்று யூகிக்கிறோம். இருப்பினும் மன்னர் திருமலை நாயக்கரின் கோயில் பணிகள் மகத்தானவை. அவர் இல்லையெனில் இந்த கோயில் அமைப்பும் வழிபாட்டு முறையும் நிர்வாக முறையும் சீர்பட்டிருக்க முடியாது. திருமலை நாயக்கர் காலத்திற்கு பிறகு விஜயரங்க முத்துசுக்கநாத நாயக்கர் காலத்தில், தளவாய் அரியநாதர் முதலியார் காலத்திலே திருப்பணிகள் நடந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. பின்பு பல ஆண்டுகளுக்கு பின்பு சேதுபதி தளகர்த்தர் வெள்ளையத்தேவர் தாண்டவராய பிள்ளை மேற்பார்வையிலே திருப்பணியும் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. 6/2/1878 வைநாகரம் குடும்பத்தார் மொட்டை கோபுரத்திற்கு 25 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஓராண்டுக்கு முன்பே ஒரு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை அவரே முன்னின்று நடத்தியிருக்கிறார். அன்றைக்கு 25 லட்சம் ரூபாய் என்பது இன்றைக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பு மிக்கதாகும். 1/7/1923 குடமுழுக்கு விழா நடந்த பிறகு 40 காலம் தனித்தனியாக ஸ்ரீ மீனாட்சிக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. உற்சவர் மீனாட்சிக்கு ஜடிபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு திருமுசக்தான கும்பாபிஷேகம். ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சங்கத்தார் கோவில் தனித்தனி அஷ்டபந்தன கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 1937 முதல் இந்து சமய அறநிலையச் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட போது இந்த திருக்கோவில் RS நாயுடு தலைமையிலே அறங்காவலர் குழு அமைக்கப்பட்டது. 40 கழித்து 28/6/1963 23 லட்சம் ரூபாய் செலவிலே தமிழவேல் பிடி ராஜன் தலைமையிலே முழுமையாக ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வர்ணனையை ரமேஷ் தொடர்கிறார்.
2: ஆம்நேயர்களே, முதலில் அன்னை மீனாட்சி அம்மனின் தங்க விமான கலசத்திற்கும் அதனைத் தொடர்ந்து சொக்கநாத பெருமானின் தங்க விமான கலசத்திற்கும் ஒரே நேரத்திலே மகாதீர்த்தம் பார்க்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என 4 பெருங்கோபுரங்கள் உள்ளிட்ட 14 கோபுர கலசங்களிலும் ஒரே நேரத்திலே புனித தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் நாங்களும் இங்கு உங்கள் மனக்கண்ணின் மூலமாக நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக இந்த நேர்முக வர்ணனையை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மீதும் தெளிப்பான்கள் மூலமும் புனித நீர்த்துளிகள் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தங்க விமான நன்னீராட்டை தொடர்ந்து கருவறையிலே வெற்றிருக்கக்கூடிய அன்னை அங்கேற்கண்ணிக்கும் சொக்கநாதலிங்க திருமேனிக்கு மேக காலத்திலே மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு நடைபெற உள்ளது. மகா தீபாராதனைகளும் நடைபெற உள்ளன. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நகத்தூரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று திருஞான சம்பந்தர் அருளிய நல்வாழ்த்து பதியும் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலை பாய்ச்சியும் நற்றுணையாவது நமசிவாயவே என்பதைப் போல எப்படி அவர் நம்மை சோதனைக்கு உட்படுத்தினாலும் கடைசியிலே நமக்கு நன்மையே தருவார் என்பது போல இந்த சிவபெருமானையும் இந்த மீனாட்சி அம்மையையும் தரிசிப்பதற்காகவும் இந்த திருக்குட நன்னீராட்டை கண்டுகளிப்பதற்காகவும் ஒரே நேரத்திலே மதுரையே வியக்கும் வண்ணம் மதுரை மக்களும் வெளியூரிலிருந்து மக்களும் ஆன்மீக பக்தர்களும் இங்கே ஒரே நேரத்திலே காலை 2 முதலே வருகை தர தொடங்கி இப்பொழுது இந்த மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் சில பூஜைகளும் ஆகமங்களும் நடைபெறவிருக்கின்றன. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
1: கரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் பொற்றி உத்தரிய தொடித்தோள் பொற்றி கரும்புருவச் சிலை பொற்றி

0: கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்க்கன் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி என்று அங்கையர்க்கண் பிராட்டி அங்கையர்க்கண் அம்மை என்கிறவள் கயற்கண்ணினாலே எப்படி மீன் கண்ணை மூடாதோ அப்படி கண்ணை மூடாமல் இமைக்காமல் எல்லோருக்கும் அருள்வாளிக்கக்கூடியவள். நயனதீட்சையினாலேயே தன்னுடைய முட்டைகளை பொறிப்பதைப் போல அம் என்றால் அழகிய, கயல் என்றால் மீன், கண்ணி என்றால் கண்களை உடைய இந்த அங்கையர் கண்ணியை பாதாதிகேசம் என்று மனிதர்களை போற்றும் போது கேசாதிபாதம் என வர்ணிப்பார்கள். ஆனால் பாட்டிற்கு பொருளாய் வந்த பராபர சிறுமி என்று பாரதிதாசன் சொன்னதைப் போல அன்னை மீனாட்சியை மனித அவதாரமாகவே எண்ணி பாடியிருக்கிறார் பரஞ்சோதியார். இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாக்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தேன். 1963 ஆண்டிலே கிழக்கு வடக்கு தெற்கு கோபுரம் ஆகிய கோபுரங்களிலே இருந்து ஆடி வீதிக்கு சமமாக நடந்து செல்கிறோம். ஆனால் ஆடி வீதி தளத்திற்கு செல்ல 16 படிகள் இறங்கி மீண்டும் 16 படிகள் ஏறி செல்ல வேண்டும். அதையெல்லாம் மாற்றி அப்போது திருப்பணி நடைபெற்றதற்கு பிறகு 26/6/1974 மற்றொரு கும்பாபிஷேகம், 7/7/1995 குடமுழுக்கு நடைபெற்றது. நிறைவாக 8/4/2009 புதன்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 17 தேதி நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். வர்ணனையை தொடர்கிறார் ரமேஷ் ராஜா.
1: ஆதியில் சொக்கநாதர், சொக்கலிங்க பெருமான், சுந்தரேஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், சோமசுந்தரர், கல்யாண சுந்தரர், சண்முக சுந்தரர், அட்டாளை சேவகன், அடியார்க்கு நல்லான், அதிர வீசி விளையாடுவான், அபிடேக சொக்கர், அழகிய சொக்கர், கடம்பவர சொக்கர், புழுகுனை சொக்கர், கடம்பவனேஸ்வரர், கற்பூர சொக்கர், சங்கப்பலகையில் இறையனார், பேராலவாயர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட சொக்கநாத பெருமானையும் அங்கேற்கண்ணி அம்மை அன்னை மீனாட்சிக்கும் இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இந்த திருக்கோவிலே 7 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன. பொற்றாமரைக்குளம், எழுகடல், வைகை, தெப்பக்குளம், புறந்தொட்டி, நின்மால்ய தீர்த்தம், கொண்டாளி மற்றும் கிருதமலை. பொற்றாமரை குளத்திற்கென்றே ஒரு தனித்துவம் உள்ளது. ஆதி தீர்த்தம், ஞான தீர்த்தம், முத்தி தீர்த்தம், உத்தம தீர்த்தம் என போற்றப்படுகிறது. இந்திரன் சிவபெருமானை வழிபட்ட பொன்மலர்களே அருளிய சிறப்புடையது. உலக பொதுமறையான திருக்குறள் சங்கப்பலகையிலே வைத்து அரங்கேற்றம் பெற்ற திருவிடம் சிவபெருமான் நாரைக்கு அருளிய வரத்தின்படி இன்றளவும் மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் இல்லாத புனித சிறப்புடையது. வீர வசந்தராயிர மண்டபம் பழமை மற்றும் ஆகவ நீர்கள் சிறிதும் மாறாமல் பாரம்பரிய கற்கள் கொண்டு நேர்த்தியாக புனரமைக்கப்பட்டு இதோ நாம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரங்களும் மற்றும் உள்ளே உள்ள கோபுரங்கள் மற்றும் கட்டிடங்கள் பூரம் சுவர்கள் எல்லாமே புதிதாக வண்ணம் பூசப்பட்டு ஜொலித்துக் கொண்டிருக்கிற காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். வர்ணனையுமார்,
0: இப்போது நாம் நிலையம் திரும்ப வேண்டிய நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிற போது நேயர்களுக்கு ஒரு இனிய செய்தி, இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா பக்தர்களுடைய சிவ வெள்ள கோஷத்தோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள் கழித்து மூல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சிக்கும் அதே போல மூலஸ்தானத்தில் இருக்கிற சொக்கநாத பெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறும். அந்த மகாபிஷேகம் நடைபெற்றதற்கு பிறகு மகா தீபாராதனை நடைபெறும். அக்னியில் தோன்றிய அதிசயமே, அம்பிகையே, அங்கையர் கண்ணியே, ஆலவாய் அரசியே, அனுதினமும் அடியவரை காக்க வேண்டிய அடியே அமர்ந்தெழுதிய மீனாட்சி கவசம் இது. 3 தனங்களை கொண்டிருந்தவளே, முக்கண்ணன் முகங்கண்டு முழுமையானவளே, காஞ்சனமாலை தவப்பயனே, தடாதகையே தேவி, காரியங்களை கருத்துடன் காப்பாய் தாயே என்று இந்த வர்ணனையை நிறைவு செய்து நிலையம் திரும்புகிறோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் காட்சி வர்ணனை.
3: வழங்கியோர்
4: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட்.

0: பட்டு நிறுவனம் நாச்சியாஸ் மதுரை.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம். மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரி மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில் மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
2: முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: வர்ணனையாளர்கள் சண்முக ஞான சம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர். நிகழ்ச்சிக்கு பொறியியல் தொழில்நுட்பம் தலைமை எல் முத்து, பொறியியல் தொழில்நுட்ப உதவி ஆர் அழகர்சாமி, பிசிப்பட்டி கே மணிகண்டன், என் காஜா மைதீன், என் எஸ் நாகராஜன் ஆகியோர். நிகழ்ச்சிக்கு உறுதுணை எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு எஸ் கார்த்திகை தீபன், கே வேல்முருகன், என் வி சதீஷ்குமார். நிகழ்ச்சி அமைப்பு ஜே ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். நாம இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில எள்ளு துவையலை பத்தி பார்க்க போறோம் நேயர்களே. முதல்ல எள்ளை அரைத்து செய்யப்படும் ஒரு வகை துவையல் தான் எள்ளு துவையல். இதுக்கு தேவையான பொருட்கள் எள்ளு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், புளி, உப்பு மற்றும் சில சமயங்களில் பூண்டு சேர்த்து தயாரிக்க வேண்டும். இதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், முதலில் ஒரு வாணலில் சிறிது எண்ணெயை ஊற்றி எள்ளை வறுக்கவும். பின்னர் உளுத்தம்பருப்பு

0: மற்றும் காய்ந்த மிளகாயையும் வறுக்கவும். அடுத்து வறுத்த எள், உளுத்தம்பருப்பு, மிளகாய், புளி, உப்பு மற்றும் பூண்டு சேர்த்து மிக்சியில் அரைக்கவும். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து துவையல் பதத்திற்கு அரைக்கவும். இறுதியாக கடுகு, கறிவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். அவ்வளவுதான் எள்ளு துவையல் ரெடி. நேயர்களே, வறுக்கும் போது எள்ளை அதிகம் வறுக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். புளியின் அளவை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். துவையல் கெட்டியாக இருந்தால் சிறிது தண்ணீர் சேர்த்து அரைக்கலாம். தாளிக்கும் போது பெருங்காயம் சேர்த்தால் இன்னும் வாசனையாக இருக்கும். நேயர்களே, ஏன் எள்ள பத்தி நான் இந்த முறை கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில பேசுறோம் அப்படின்னா, எள்ளில் உள்ள கால்சியம் எலும்புகளை வலுவாக்க உதவுகிறது. நேயர்களே, குறிப்பாக மூட்டுகளின் ஜவ்வுகளுக்கு பலம் கொடுக்கிறது. எள் விதைகளில் உள்ள நார்ச்சத்து செரிமான அமைப்பை சீராக இயக்க உதவுது. நேயர்களே, அது மட்டுமா, இதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எள் எண்ணெயில உள்ள பாலி அன்சாக்சுரேட்டேட் கொழுப்பு கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து இதய நோய்கள் வராமல் தடுக்கிறது. நேயர்களே, எள் எண்ணெய் சருமத்தை மென்மையாகவும் முடியை பளபளப்பாகவும் மாற்ற உதவுகிறது. மேலும் இது முடி உதிர்தல் மற்றும் இளநரையை தடுக்கிறது. எள் விதைகளில் உள்ள பைட்டோ நியூட்ரியன்ஸ் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. எள்ளில் உள்ள பைட்டோ ஈஸ்ட்ரோஜன்கள் மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் சமநிலை இன்மை மற்றும் வலிகளை குறைக்க உதவுகிறது. நேயர்களே, எள் விதைகளில் உள்ள சத்துக்கள் உடலுக்கு உடனடி எனர்ஜியை கொடுக்க உதவுகிறது. நேயர்களே, எள்ளில் உள்ள சில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடுகிறது. நேயர்களே, இவ்வளவு பயன்கள் நிறைந்தது தாங்க இந்த எள்ளு. அத்தகைய எள்ளின் மூலமாக செய்யப்பட்ட எள்ளு துவையலை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. நேயர்களே, இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் நேயர்களே, நாம மீண்டும் இதே நேரம் மற்றொரு வாரம் வேறொரு டிஷ்ஷுடன் சந்திப்போம். நேயர்களே, கேட்டு மகிழுங்கள்.
1: அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளர் லக்ஷ்மண். நன்றி நேயர்களே.
2: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

பூவே பெண் பூவே, இன்னைக்கு பாவே விருப்பமா வள வருது. பெண் தொழிகளை நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது, அறிமுக தொழிகளாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னணி போடு, 44 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற தொழில்கள் 0 43 42 என்ற முன்னணி போடு, 44 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.

மற்றும் 94 45 90 70 20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444 24 98 64 58

0: மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து ஒரு அறிவிப்பு. தோழி பணிபுரியும் மகளிர் விடுதி. பணிபுரியும் பெண்கள் மற்றும் பெண் மாணவிகளுக்கு பாதுகாப்பான வசதியான குறைந்த கட்டண தங்குமிடம். இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள தகுதியானவர்கள் கல்வி, பயிற்சி, இன்டர்ன்ஷிப், வேலை வாய்ப்பு மற்றும் பணி நிமித்தமாக தர்மபுரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளுக்கு வரும் தகுதியுடைய பெண்கள் தோழி விடுதி வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இடம் நல்லம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி எதிரில், தர்மபுரி மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு www.thozhi.in என்ற இணையதளத்தின் மூலமாகவும், 97 91 17 19 31 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது செயற்கரிய செய்த பெரியார் உரை. வழங்குகிறார் பசு கௌதமன் அவர்கள்.
2: இந்திய வரலாற்றில், குறிப்பாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் செயற்கரிய செயல்கள் செய்து அவரது வாழ்நாளிலேயே அவரது தத்துவங்கள் சட்ட வடிவம் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாபெரும் சமூக புரட்சியாளர் பற்றித்தான் அவரது 148வது ஆண்டு பிறந்த தின நாளில் நாம் பேசப்போகின்றோம். 1000 ஆண்டெனும் மூதாட்டி அவள் அணிந்திராத அணியாவார், அறிந்திராத அறிவாவார். இப்பெரிய தமிழர் நாடு கணந்தோறும் எதிர்பார்க்கும் தலைவராவார். கலரவோ அவர் பெயர்தான் ராமசாமி என்றார் புரட்சி கவிஞர். ஆம், அவர்தான் தந்தை பெரியார் ஈவேராயனும் ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி. அவர் சமூகத்தின் சர்வாதியான பெண்களின் விடுதலைக்கு எவரை காட்டிலும் முதன்மையாக போராடியவர். மூட நம்பிக்கைகளை தகர்த்து எறிந்தவர். பகுத்தறிவு ஒளியினை ஏற்றியவர். மிகப்பெரிய செல்வந்த வணிக குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் அவர் எப்போதும் சமூக அநீதிகளையும் மூட நம்பிக்கைகளையும் கண்டு அதிர்ந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் மனநிலையில் தன் வாழ்நாள் முழுவதும் தனி வாழ்க்கை, பொது வாழ்க்கை என்று பிரித்தறியா பெருஞ்சேவையிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். பொது வாழ்க்கையில் பல்வேறு உயர் பதவிகளையும் பொறுப்புகளையும் வகித்தவர். ஈரோடு நகராட்சி தலைவராக பொறுப்பேற்று அவர் பணியாற்றிய போதுதான் மக்களுக்கான குடிநீர் வழங்கும் திட்டத்தினையும் பொது இடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியையும் செயல்படுத்தியவர். அதே காலகட்டத்தில் பிளேக் நோய் தொற்று ஏற்பட்டபோது தயக்கமில்லாமல் களத்தில் நின்று பிணங்களை அகற்றி மாபெரும் சமூக தொண்டாற்றியவர். அப்போது சேலம் நகராட்சியின் தலைவராக இருந்த திருமிகு ராஜகோபாலாச்சாரியாரின் நட்பின் காரணமாக தான் வகித்த எல்லா பதவிகளையும் துறந்து 1919களில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து மகாத்மா காந்தியின் சீடராகி ஒத்துழைமை இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றவர். அவர் மட்டுமல்ல, அவரது துணைவியார் நாகம்மையாரும் அவரது சகோதரி கண்ணம்மாவும் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் பங்கேற்று அவர்களும் சிறையாகினர். 1924-25களில் கேரளத்தில் வைக்கத்தில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் முதன்மை பங்கு வகித்து கோயிலுக்குள் அல்ல, கோவில் உள்ள தெருக்களில் நடக்கும் உரிமையின்றி இருந்த தீண்டத்தகாதவர்கள் என்பதை காட்டிலும் பார்க்கக்கூடாதவர்கள் என்று சொல்லப்பட்ட வகுப்பினருக்கு கோவில் தெருக்களில்

நடக்கும் உரிமையினை பெற்றுத்தந்து வைக்கம் வீரர் என்ற புகழ்மகுடம் சூட்டப்பட்டவர். அவருடைய இந்த போராட்டம்தான் தன்னுடைய மகத் போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்தது என்பதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்துள்ளார். காங்கிரஸில் உயர்ஜாதி ஆதிக்கம் மேலோங்கியது கண்டு இங்கே சமூக நீதியும் சமத்துவமும் நிலைநாட்டப்பட வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமும் சமமாக கிடைக்கும் வரை பின்தங்கியவர்களுக்கு முன்னுரிமை என்ற வகுப்புவாரி பிரதிநிதித்துவ உரிமை வேண்டும் என்று பெரியார் அவர்களால் தொடர்ந்து கேட்கப்பட்டும் மறுக்கப்பட்டதால் 1925 காங்கிரஸை விட்டு வெளியேறினார். அதே ஆண்டில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அதுதான் தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலும் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஒரு மனிதன் சாதி மதம் பால் வேறுபாடு இல்லாமல் தன்னை மானமும் அறிவும் உள்ள மனிதனாக உணர வேண்டும் என்பதுதான் சுயமரியாதை. உலகத்தில் உள்ள அத்துணை அகராதிகளையும் எடுத்து போட்டு புரட்டினாலும் கூட சுயமரியாதை என்ற சொல்லுக்கு ஈடாக வேறு எந்த ஒரு சொல்லையும் கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு நிகர் உலகில் மனிதனுக்கு உயிரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்று பெரியார் சொல்வார். உண்மை தேசியம் என்பது சுயமரியாதை ஒன்றே. சுயமரியாதையை பொறுத்தேதான் சுயராஜ்யம் இருக்கிறது. சுயமரியாதை இல்லாதவனுக்கு சுயாட்சி பயனற்றது என்று சொன்ன பெரியார் சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கையாக ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, சமத்துவம் இவை மூன்றும் தான் என்று பிரகடப்படுத்தினார். இவற்றை பிரச்சாரம் செய்வதற்காக குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, உண்மை என்ற பத்திரிகைகளையும், ரிவோல்ட், மாடர்ன் ரேஷனலிஸ்ட் என்ற ஆங்கில இதழ்களையும் துவக்கினார். பெரியார் சாதியை மதத்தின் கருவியாக கண்டார். மதத்தில் உள்ள படிநிலைகள் சாதியை, அதன் வழியே மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகளை, பேதங்களை நிலைநிறுத்துவதாகவும், அதற்கு கடவுள் துணை போவதாகவும் அவர் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்கள், விமர்சன வாதங்கள் இன்றைக்கும் அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியவைகள்தான். அவருடைய கருத்தாடல்கள், சொல்லாடல்கள் ஆத்திரமூட்டக்கூடியவைகளாகத்தான் இருக்கும். ஆனால் அது ஏன், எதனால், யாருக்கு ஆத்திரத்தையும் அதிர்வினையும் ஏற்படுத்தியது என்பதனையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மனித மாண்புகளுக்கு எதிரான கருத்தியலோடு எல்லா நிலைகளிலும் போராட்டம் நடத்தியவர் அவர். அதைத்தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எமை அகத்தும் புறத்தும் திருத்துதற்கே எம்பெருமான் சொன்னதெல்லாம் இமயமலை இல்லை எனச் சொன்னது போல் எண்ணினோம் பின் தெளிந்தோம் என்று சொல்வார். பெண்கள் விடுதலை குறித்து அவரது சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஒப்புமை இல்லாத முன்னோடியாக திகழ்ந்தன. பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலில் பெண்களின் அடிமைத்தனத்தை அடையாளம் காட்டினார். விதவை மறுமணம், விவாகரத்து உரிமை, சொத்துரிமை, பிறப்பு கட்டுப்பாடு, கல்வி ஆகியவற்றை வற்புறுத்திய அவர் பிள்ளை பேறு பெண்களின் விடுதலைக்கு எதிரியாக இருக்கக்கூடாது என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைத்தார். குழந்தை திருமணம், தேவதாசி முறை ஆகியவற்றையும் ஒழிக்க களம் கண்டவர். எனவேதான் பெண்களால் பெரியார் என்று புகழ் சேர்த்து அழைக்கப்பட்டார். அவரது மிகப்பெரிய பங்களிப்புகளில் ஒன்றுதான் சுயமரியாதை திருமணம். புரோகிதர் இல்லாமல், சாதி வேறுபாடு இல்லாமல், மத அடையாளங்கள் இல்லாமல் ஆணும் பெண்ணும் சரிசமமாக வாழ்க்கை துணைவர்களாக ஏற்றுக்கொள்கிற முறைதான் இது. இன்று தமிழ்நாட்டில் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட இந்த திருமண முறை தமிழ் சமூகத்திற்கு பெரியார் அவர்களால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய கொடை. அரசியலில் பதவிகளை தேடாமல் தேடி வந்த பதவிகளை உதறிவிட்டு சமூக நீதியிலும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக சமத்துவத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அன்றாடம் மக்களை சந்தித்து பேசியவர், எழுதியவர். அவர் வேண்டிய இடஒதுக்கீட்டு கொள்கைக்காக மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்திய அரசியல் சட்டத்தை முதன்முதலில் திருத்த வைத்து அதை இன்றைக்கும் நாளைக்கும் நிலைத்திருக்க செய்தவர். மொழி என்பது மனித சமூகத்தின் வளர்ச்சிக்கான கருவி. மொழி என்பது திணிப்பதற்கு உரியதல்ல, அது கற்பதற்கும் அறிவின் மேன்மைக்கும் உரியது என்பதை தன்னுடைய போராட்டங்கள் மூலம் உணர்த்தியவர். மொழி குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த அவர்தான் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்களில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று சிந்தித்து 1939 தன்னுடைய குடியரசு இதழில் நடைமுறைப்படுத்தினார். அது 1978 அரசால் ஏற்கப்பட்டு நடைமுறையில் உள்ளது.

0: அவர் பிறந்து 148 ஆண்டுகள் ஆகின்றன. அவர் மறைந்து 53 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனாலும் அவரின் சிந்தனைகளும் தத்துவங்களும் இன்னும் உயிர்ப்போடு இருக்கின்றன. தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடு, பெண்கள் முன்னேற்றம், பகுத்தறிவு சிந்தனை, சமூக நீதி இவை அனைத்திலும் பெரியாரின் தாக்கம் தவிர்க்க முடியாத அடித்தளம். எந்த இயக்கங்கள் ஆனாலும் எந்த கட்சிகள் ஆனாலும் அவற்றின் வேர்கள் அவரது இயக்கத்தில்தான் உள்ளன. பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டதை போல பெரியார் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு காலகட்டம், சகாப்தம். சாதி சங்கிலியை உடைத்து மூட நம்பிக்கை சுவர்களை தகர்த்து சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நிலைநாட்ட போராடிய அவரின் கொள்கைகளை, சித்தாந்தங்களை வெறும் வார்த்தைகளாக வைத்து கொள்ளாமல் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். எனவே சாதி பார்க்காமல் நட்பு கொள்ளுங்கள், பெண்களை சமமாக நடத்துங்கள், எதையும் கேள்வி கேளுங்கள், பகுத்தறிவோடு சிந்தியுங்கள். அதுதான் தந்தை பெரியாருக்கு நாம் செய்யும் உண்மையான மரியாதை. அது மட்டுமல்ல, பல மதம், இனம், மொழி அடையாளங்களோடு மக்கள் வாழும் நிலையில் சமூக ஒடுக்குமுறை பிறப்பால் நடப்பதை கண்டு அதற்கு எதிரான தத்துவ போரை நடத்திய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவரை இக்கால தலைமுறையினருக்கு ஏற்றாற்போல எடுத்து செல்ல வேண்டிய கடமையும் நமக்கு உள்ளது. வயதில் அறிவில் முதியார், நாட்டில் வாய்மை போருக்கு என்றும் இளையார், உயர் எண்ணங்கள் மலரும் சோலை ஓதும் ராமசாமி வாழ்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செயற்கரிய செய்த பெரியார் உரை. வழங்கியவர் பசு கௌதமன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசை பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவை பின் பூவே, எனக்கு பாவேர் விருப்பமாம் வளம் வரப்போகுது. பின் தொழுகை கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: முத்தூர்லேருந்து சுதா பேசுறேங்க மேம்.
0: சுதாமா சொல்லுங்க, நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு?
1: எனக்கு
0: உங்களுக்காக கொடுத்துடலாம். நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இதுவரை கேட்டது பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. பூவே பின் பூவே இன்னைக்கு பாவேர் விருப்பமா மலம் வந்துச்சுக்கு. பெண் தொழிங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: கூட்டத்திலே கோயில் புறா

கூட்டத்திலே கோயில் பூரா கம கம கச கம பம கச பாப்ப நின்னிதாத சாச நின்னிகாக பதனி சகம பாப்ப கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தணு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கடக தகிட தூம் தகதிமி தகதிமி தகத்திருக்கிறோம்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பின் பூவே பாவேர் விருப்பமாக வளம் வந்துச்சுக்கு. தொழில்களை நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்க, புதிய தொழில்களாக இருந்தால் 0043 42 என்ற முன்னணி போடு.

0: 44, 40, 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94, 86, 81, 10, 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்றொரு எண்ணாக 0, 43, 42 என்ற முன்னணிப்போடு 44, 40, 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94, 86, 65, 20, 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். பெண் தோழிக கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம். வணக்கம் சொல்பவர் யார் இங்கிருந்து?
1: ராணி.
0: ராணி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு பாவேர் விருப்பம்ல உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இந்த கிளைமேட் தகுந்த மாதிரி ஒரு பாடல்மா. காசாவே உன்னை நம்பி படம் பேரு. காலை நேர ராகம் இந்த பாட்டு.
0: உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்காக அந்த பாடலை கொடுத்துடலாம். நன்றி.
1: நன்றி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவை பின் பூவை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
1: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
6: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
9: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
12: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
13: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
14: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
15: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு நிகழ்ச்சி பாவேறு விருப்பமா வள வந்துட்டு இருக்கு. பெண் தொழிலங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
16: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
16: முத்துப்பட்டியில இருந்து சாந்தா பேசுறேன் மேடம்.
0: சாந்தம்மா சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
16: நிலைத்திரெல்லாம் சுகமா?
0: அனைவரும் சுகமம்மா. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு?
16: மீனாட்சி கல்யாணம் அந்த பாட்டு போடுங்க.
0: உங்களுக்காக இந்த பாடலை கொடுத்துடலாம். நன்றி.

0: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம். வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
1: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசை பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பின் பூவே, இன்னைக்கு பாவேர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. பெண் தோழிகை கிட்ட பேசிடலாம். வணக்கம்
9: அன்பு சகோதரிக்கு.
8: இனிய வணக்கம். சொல்பவர் யார் இங்கிருந்து? கலைச்செல்வி அம்மா. உங்களுக்கு என்ன பாடல கொடுக்கலாம்? உங்களுக்காக கொடுத்துடலாம். நன்றி.

0: ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என்ன தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட அதை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
1: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுற, அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற?
0: நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது.
1: அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும் போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ, உன்னை தொடும் போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும், நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
2: மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து ஓர் அறிவிப்பு. கல்வி உதவித்தொகை பெற புதிய வழிமுறைகள் மாற்றம். 2026-27 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப

நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் முதலாம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனோஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் முதலாம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். இறுதியாண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுடன் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்க கடைசி நாள் நவம்பர் 30. விண்ணப்பிக்க www.xwell.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவி பின் பூவி இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிகழ்ச்சியில பங்கேற்று பல்வேறு பாடல்களை கேட்ட தோழிகளுக்கும் நிகழ்ச்சியில பங்கு பெற முயற்சித்த தோழிகளுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். இதுவரை உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோதரி சுபலட்சுமி. நேர்களே, இனி பண்பலையில் உலாவரும் இன்றைக்கான நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். பத்திற்கு மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் முதலுதவி குறித்த தகவல்களை வழங்குகிறார் தருமபுரி அரசு மருத்துவமனை மருத்துவர் ஏ கே ஸ்ரீனிவாசன் அவர்கள். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம், அதைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் மதிப்பு கூடுதல் பற்றி திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். பிற்பகல் 2:30 பூங்குத்து நிகழ்ச்சி, 3 மணிக்கு கட் செவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:05 மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். ஆறு 5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்திகள், இன்று கோவை மாவட்ட செய்திகள் கேட்கலாம், 7:25 வயல்வெளி அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் மல்பரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 8:00 இளம் தென்றல், இன்று சினிமா சினிமாவாக, 9:00 செய்திகள், அதைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் இடம்பெறும்,

0: based sanctuaries and the Al-Qaeda leadership responsible for the September 11 terror attacks in the United States. In the Indian stock market, the Sensex was trading nearly flat, while the Nifty was trading with modest gains during the forenoon session today. The Sensex added 57 points to 74,394, while the Nifty rose 55 points to 23,273 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: பண்பலை இசைக்கும் நேரம் 12:10.
5: நேயர்கள் இனி கேட்கலாம் மருத்துவ மலர். இந்த நிகழ்ச்சியில் முதலுதவி குறித்த தகவல்களை வழங்குகிறார் தருமபுரி அரசு மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் ஏ கே சீனிவாசன் அவர்கள்.
6: பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். அதாவது முதலுதவினா பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுது, அல்லது திடீர்னு ஒரு நோய், அதாவது சடனாக அவர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் திடீர்னு ஒரு நோய் ஏற்பட்டால் அவருக்கு டாக்டர் வரத்துக்கு முன்னாடியோ அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியோ செய்கிறது முதலுதவி. இது பார்த்தீங்கன்னா வெரி லாங் பேக்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இது எப்பயுமே வந்து ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது தேவைதான் வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புக்கு காரணம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதுவும். 1859 ஹென்ரி டொனான்ட் அப்படின்ற ஒரு சுவிஸோட தொழில் அதிபர் தான் போரில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற அதை ஆரம்பித்தது தான் அந்த முதலுதவின்ற கான்செப்டே. அப்போ தான் வந்து அந்த ரெட்டர் செஞ்சுரி சங்கம் ஆரம்பிக்குதுங்க. அப்போ தான் இது ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் ஆகி 20th century தான் இந்த சிபிஆர் அப்படின்ற ஒரு முறை வருது, கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது தமிழில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா, இதயம் மற்றும் நுரையீரல் உயிர் மீட்பு, உயிர்ப்பு மீட்பு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அதாவது செயலிழந்த இதயத்தையும் நுரையீரலையும் திரும்ப செயல்பட வைக்கிறது, அதுதான் வந்து மோசமான நிலைமையில் பாதிக்கப்பட்டவங்க செய்கிற நம்ம முதலுதவி அல்லது ஃபர்ஸ்ட் எய்டு. ஒரு முதலுதவி தேவைப்படுற இடம் என்ன, ப்ளஸ் வந்து அங்கே இருக்கிற நோயாளி எப்படிப்பட்டவர், அவருக்கு என்ன வகையான முதலுதவி செய்யணும், ஸோ அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கலாம். இதை வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதில் நம்ம காமனாக அதிகமாக மக்கள் ஃபேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, தினசரி வாழ்க்கையில் சந்திக்கிறது ஆக்சிடென்ட், இதுதான் முதல்ல விபத்து. அப்புறம் வந்து தீக்காயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஐ அதாவது மயக்காலர் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய இந்த மாரடைப்பு, பக்கவாதம் கை கால் சிறந்து போகிறது, அப்புறம் வந்து பாம்பு கடி, அது கிராமத்து மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அதில் பாம்பு கடி. அப்புறம் வந்து ஏதாவது சூசைடல் அட்டம்ஸ், அதாவது மருந்து குடிக்கிறது அல்லது தூக்கு போட்டுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இதுதான் ஆரம்ப சுகாதாரத்தில் நானும் பணிபுரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். நம்ம தமிழ்நாடு சுகாதாரத்துறையினுடைய உட்கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற மாநிலங்களை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும், நம்மளாம் வந்து மற்ற மாநிலங்களோட ஒரு 40-50 வருடம் முன்னாடி இருக்கும். 6 மந்த்ஸ் முன்னாடி கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிராக்கு போயிட்டு இருந்தேன். பார்க்கும்போது நம்மளாம் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலமையில் ஒரு 10-15 நிமிஷத்தில் பாம்பு கடிச்சதுன்னா பக்கத்தில் ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. 10-15 நிமிஷத்தில் ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை நீங்களால் போக முடியும். அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து 24 hours நமக்கு பாம்பு கடிக்கான விஷமுறிவு மருந்து இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம ஹெல்த் சிஸ்டம் இது வந்து பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் பாம்பு கடி பற்றி மக்கள் வந்து என்ன ஏன் அப்புறம் ஏன் சார் செத்து போகிறாங்க அப்படின்னு கேட்டால், மக்கள் வந்து அதை தவற புரிஞ்சுக்கிறாங்க. இன்னமும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் பாடம் போடுறதுக்கு போகிறேன், அல்லது இந்த போனால் தண்ணி மந்திரிச்சு கொடுப்பாங்க, நிறைய ஒரு என்ன சொல்கிறதுங்க, சரியான பழக்க வழக்கங்கள் அந்த பழைய பண்டைய காலத்து முறையவே பயன்படுத்திக்கிட்டு பக்கத்தில் போய் வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு மக்கள் முயற்சி செய்கிறாங்க சரிங்களா. இதில் என்ன விஷயம்னா, கடிக்கிற பாம்பில் 10% கூட இருக்காது விஷமான பாம்பு. இப்போ காமனாக சாதாரணமாக எல்லாத்துக்குமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாம்பு சாரப்பாம்பு, எல்லாத்துக்கும் தெரியும். அது விஷம் இல்லாத பாம்பு, அது வந்து வால்ல அடிச்சா விஷம் அப்படி எதுவுமே கிடையாது. அது கடிச்சாலே

0: இது பண்ணாலும் விஷம் கிடையாது.
1: ஓ
0: சோ சார பாம்பு கடிச்சது அவன் ஜாவ மாட்டான். விஷம் இல்லாத பாம்பு கடிக்கு
1: ம்
0: பக்கத்துல ஒருத்தர் நான் பாடம் போட்டேன் அல்லது இதை பண்ணேன் சரியா போச்சு அப்படின்றாங்க சரிங்களா. அவர் வந்து 10 வருஷமா வைத்தியம் பண்ணிட்டு இருக்காருங்க, யார் சத்தம் இல்ல, சும்மா ஒரு 4-5 பேரும் செத்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 10 வருஷமா அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, செத்து போனீங்க ஒரு 4-5 பேரும் செத்து போயிருப்பாங்க அப்படின்னா அந்த 4-5 பேர் மட்டும்தான் விஷ பாம்பு கடிச்சவங்க, மீதி எல்லாமே விஷம் இல்லாத பாம்பு. அவங்க எல்லாரும் அவர்கிட்ட போனாலும் சரி போகலன்னு சரி நல்லா இருந்திருப்பாங்க. இதுதான் நான் திருப்பி திருப்பி மக்களுக்கு இது பண்றேன், சொல்ல விரும்புறேன். ஏன்னா நான் இங்க நம்ம தருமபுரியில மோசமான நிலைமையில கூப்பிட்டு வராங்க. இன்றைய தேதியில தமிழ்நாடு அரசனுடைய உள்கட்டமைப்பு பாத்தீங்கன்னா பாம்பு கடியால் ஒருத்தர் கூட இறக்கூடாது, அதுதான் கவர்மெண்டோட டார்கெட். அது வந்து சாத்தியமா சார்னா கண்டிப்பா சாத்தியம் நடந்துட்டு இருக்கு. அது பொதுமக்கள் மேல நான் குறை சொல்ல விரும்பல, பட் ஏன்னா அவங்க தெரியாம தடுமாறுறாங்க. சோ பாம்பு கடி அப்படின்னா நேரா அரசு மருத்துவமனைக்கு போயிருங்க, அது எந்த பாம்பா இருந்தாலும் பரவாயில்ல ஒண்ணு. ரெண்டாவது அதே மாதிரி என்ன கடிச்சதுன்னு தெரியல, அதுக்கும் பிரச்சனை இல்லை, நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க. ஏன் எல்லா இடத்துலயும் ஈஸியா ரீச்சபிள் லிமிட்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. சோ அதனால பெட்டர் வந்து நான் மக்கள்கிட்ட வேண்டி கேட்டுக் கொடுக்கறது, அதெல்லாம் எந்த சந்தேகம் இருந்தாலும் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க. டாக்டர் சொல்லிட்டோம் நீங்க அங்க வருத்தப்படுறீங்க, தயவு செய்து பாம்பு கடி அல்லது வந்து தேல் கடி எது கடிச்சாலும் கட்டு போட வேண்டாம். ஏன்னா இப்ப வந்து லேட்டஸ்ட் நம்முடைய தரவுகளின்படி கட்டு போடுறதுனால ஏற்பட பாதிப்பு வந்து கட்டு போடாம இருந்தாலும் பயனா இருக்கு, ஏன்னா கட்டு போடுறதுனால பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுது. சோ அதனால வந்து கட்டு போட தேவையில்லை. மீண்டும் மீண்டும் சொல்றேன், பாம்பு கடிச்சாலும் சரி எது கடித்தாலும் கட்டு போட வேண்டாம், அல்லது பிளேட்ல கீற வேண்டாம். பிளேட்ல கீறினீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பாம்பு கடிச்சது வந்து விஷ பாம்பா இல்லாம இருக்கும், நீங்க பிளேட்ல கீறினதுனால பிரச்சனையா இருக்கும். சோ அதனால பாம்பு கடிக்கு நீங்க எந்த இதுவும் பண்ண வேண்டாம், நேரம் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க, அவ்வளவுதான். பாம்பு கடிச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க, அதை கட்டு போறது இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாங்க, பிளேட்லயும் கீற வேண்டாங்க. பாம்பு கடிச்ச வாழை தோட்டம்னு என்ன 10 நிமிஷம் பால்கோடு போயிடலாமே, பால அங்க வந்து தாலுக்கா மருத்துவமனையே இருக்கு இல்லைங்களா, நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். அவருக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பக்கத்துல அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. ஆமா என்னன்னா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி பண்பலை நேயர்கள் அனைவருக்குமே நான் சொல்லுறேங்க, ஒரு கேட்டுக்கொள்ள தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது, இந்த நிகழ்ச்சியில பேசுற விஷயங்களை வைத்து நீங்க வைத்தியம் செய்யாதீர்கள். இது நாங்க உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் நாங்க என்ன எங்களுடைய நோக்கம் என்னன்னா நீங்க வந்து முழுமையா ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதும் விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இதை வைத்து அடிப்படையாக வைத்து நீங்க வைத்தியம் செய்ய வேண்டாம். உங்களுக்கு வந்து இப்ப உங்களுக்கு அருகில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனையோ அல்லது பக்கத்துல இருக்க பிரைவேட் டாக்டரோ டாக்டர் பாருங்க, பிரச்சனை நேரம் மருத்துவமனைக்கு போயிடலாங்க. நான் இப்ப கூட ஒரு 10-15 நாள் இருக்குங்க, உடம்பு ஃபுல்லா வந்து அவருக்கு தேன் பூச்சி, காதுக்குள்ள தேன் பூச்சி பூந்துருச்சு, ரொம்ப அவர் பயங்கரமா என்ன சொல்றது தடுமாறிட்டாரு. காதல் இருந்து வெளியே எடுத்ததுக்கு அப்பதான் நல்லனாரு. உடனே பக்கத்துல மருத்துவமனைக்கு போயிடலாம், மேல பூச்சி கடிச்சிருச்சு ஒட்டிட்டு இருக்குது அந்த கொடுக்கலாம் இருக்கு அப்படின்னா அதை வண்டியில உட்காந்து எடுத்துக்கிட்டே நீங்க போகலாம் ஒரு கார்ல, இல்லைன்னா பைக்ல தான் சீக்கிரம் ஆகும். பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு போயிருங்க. ஏன்னா வந்து இந்த தேன்பூச்சி கடி வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க, ஒரு சிலருக்கு வந்து உயிரிழப்பு மிக சீக்கிரம் வந்துடும். ஸோ அதனால ரொம்ப ஆபத்தான விஷயம் தான். எவ்வளவு சீக்கிரம் மருத்துவமனைக்கு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிடலாம். அதாவது எல்லா ஆம்புலன்சஸ்லயும் பாத்தீங்கன்னா வந்து அவங்க சர்டிஃபைடு ட்ரெயினர் மட்டும் தான் இருப்பாங்க. பிஎல்எஸ்ன்னு இருக்கு, பேசிக் லைஃப் சப்போர்ட் அப்படின்னு இருக்கு, ஏபிஎல்எஸ் ஒன்று இருக்கு, அட்வான்ஸ்டு பேசிக் லைஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம 108 ஆம்புலன்ஸஸ் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில், வந்து ஈவன் இந்தியாவிலே வந்து ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்க ஒரு 108 ஒரு ஆம்புலன்ஸ் வந்து சேவை பார்த்தீங்கன்னா 108 தான். ஏன்னா மக்கள் வந்து எல்லாருமே அவேர்னஸா இருக்காங்க, ஏதாவது பிரச்சனை 108 கால் பண்ணுங்க, பிரசவமா இல்லது மயக்கம் வந்துருச்சு எதாவது இருந்தாலும் அது வந்து உண்மையே ஒரு பாராட்டத்தக்க விஷயம் அது 108. ஸோ வந்து அதில் இருக்கிறீங்க எல்லாருமேங்க ப்ராப்பராக முறையாக படித்து அனுமதி பெற்று அதனுடைய சான்றிதழோட தான் அதில் வேலை செய்கிறாங்க எல்லாருமே. அப்படி தான் இதுலேயும் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் ஆம்புலன்ஸஸ் மட்டும் இல்லை ப்ரைவேட் ஆம்புலன்ஸ்லையும் அப்போ தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க கவர்மெண்ட், அதை அப்போ தான் அப்ரூவ் பண்ண முடியும். தனியாக கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஆம்புலன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு நான் முழுசாக தெரிஞ்சுக்கலன்னா அது சார் ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய இடத்துல இது மாதிரி சென்டர்ஸ் இருக்குது, ஆம்புலன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லித்தரதுக்கு அதை பேசிக் லைஃப் சப்போர்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இன்ஸ்டியூட்டில் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ரெகுலராக போகிற டாக்டர்கிட்டே கூட நீங்கள் வந்து கேட்கலாம், இது மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க என்ன பண்ணணும்னு, ஒரு 10 நிமிஷத்தில் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் அதை. ஒன்று. ரெண்டாவது, இதை வந்து நம்ம படிச்சுட்டு மட்டும் பண்ண முடியாது, பெட்டர் வந்து ஒரு 2-3 தடவை நம்ம பார்த்து நம்ம அதில் ஈடுபட்டால் தான் அதை கொஞ்சம் தெளிவாக புரியும். ஒன்று. ரெண்டாவது, முதலுதவி சிகிச்சை செய்கிறதுக்கு மினிமம் 2 பேர் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 10 இயர்ஸ் கூட வச்சுக்கலாம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிறதா இருந்துச்சு நான் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, போலீஸ் நம்மளை பிடிச்சிக்கோம் அது அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும், சில சமயத்தில் சன்மானமும் கிடைக்கும் அதுக்கு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து மக்கள் வந்து தெளிவான அந்த கருத்தை புரிஞ்சுக்கலாம். அதாவது என்னென்னா ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம போய் எதாவது ஹெல்ப் பண்ணால் நம்மளை வந்து அந்த கேஸில் கூப்பிடுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, பயமாக நமக்கு ஒரு நமக்கு பாதிப்பு ஏற்படுவோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். தாராளமாக தயவுசெய்து உதவுங்க, அது முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஒரு பாசிட்டிவ் சென்ஸ்

0: மக்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு சந்தோஷமா இருக்கு.
1: ஓ
0: தண்ணி குடுக்க கூடாது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா முன்னாடி தண்ணி கொடுக்கணும்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒருத்தர் மயக்கமா இருக்காரு, நினைவில்லை அப்படின்னு தண்ணி கொடுத்தோம்னா படுத்திருக்காரு வச்சுங்களா, கீழே படுத்து நிலையில் இருக்காரு அப்படின்னா நுரையீரல தண்ணி போயிடும். ஸோ அப்போ வந்து அது வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு பதிலாக என்ன ஆகும், உயிரை சீக்கிரமும் உயிர் போயிடும். அந்த மாதிரி நிலைமை ஏற்படும். அதனால தான் வந்து டாக்டர் நாங்கள் சொல்லுவோம் வந்து தண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் உட்கார வச்சு கொடுக்கலாம், முழங்க முடியுது அவரால் அப்படின்னா கொடுக்கலாம். இல்லை சுயநினைவு இல்லை, அவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு, தட்டுனா எந்திரிக்க மாட்டேங்கிறார், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா தயவுசெய்து தண்ணி கொடுக்க வேண்டாம். ஏன்னா அது வந்து நம்ம ஊத்துற தண்ணி வந்து வயிறுக்கு போகிறது பதிலாக நுரையீரலில் போயிடும். ஸோ வந்து அடைப்பை ஏற்படுத்தி அது வந்து உயிரிழப்பு கொஞ்சம் விரைவாக உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கும். அதனால தான் தண்ணி கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த தீக்காயத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மக்கள் செய்கிறது ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் அந்த இங்கு ஞாபகம் வருது, அது எப்படி அந்த இங்கு வச்சு தெரியல. ஸோ அதனால் எதுவுமே பண்ண வேண்டாம். தீக்காயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த மருந்தும் போடணும். உங்ககிட்ட வந்து டாக்டர் கொடுத்த மருந்தே இருந்தாலும் எதுவும் போடணும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, சாதாரண பச்சை தண்ணின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் நல்லா ஃபுல்லாக கழுவுங்க. எந்த காயம் ஏற்பட்டாலும் சரி, நீங்கள் கேட்ட அதாவது எண்ணெயில் ஏற்படுற காயம், பட்டாசு தீக்காயம், இன்னொன்று ரசாயன காயம், இது மூணுக்குமே நம்ம என்ன பண்ணோன்னா நல்லா கழுவிடணும். சுத்தமாக நல்லா கழுவிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். எந்த இதுவும் பண்ண வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஆயின்மெண்ட் போட்டிங்கன்னா அந்த காயத்திலிருந்து வெளியேற வெப்பம் வந்து தடுத்துரும், பிளாக் பண்ணிக்கும். ஸோ அதனால அதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி காயம் ஏற்பட்டா எப்பவுமே, இன்னைக்கு காயம் ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம், இன்னைக்கு முழுமையா தெரியாது, நாளைக்கு பாத்தீங்கன்னா கொப்பளங்கள் அதிகமா இருக்கும். ஸோ நாளைக்கு தான் அதிகமான பாதிப்புகள் தெரிய ஆரம்பிக்கும். அதை மக்கள் எப்படி தவறா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, தண்ணியில காமிச்சா கொப்பிடிச்சிருச்சு, இன்னைக்கு இல்லாமல் இருந்தது, தண்ணியில காமிச்சதுனால அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. எல்லா தீக்காயத்திலையுமே, அதாவது எல்லா காயத்திலையுமே பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ரசாயன காயமா இருந்தாலும் சரி, தீக்காயமா இருந்தாலும் சரி, அல்லது எண்ணெய் காயமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா, பாதிப்பு அடுத்த நாள் தான் முழுமையா தெரியும், முதல் நாள் நமக்கு முழுமையா தெரியாது. ஸோ அதனால இதுல தெளிவா மக்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, சுத்தமாக கழுவுனா போதும், அவ்வளோதான். உடனே அடுத்து மருத்துவமனைக்கு போயிடலாம்.

ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நானே வந்து ஈஸியாக எடுத்து பார்த்துக்கிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு ரெண்டு நாளாக அப்படியே ஒரு மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் தான் இருந்துச்சு, இந்த பித்த என்ன சொல்கிறது வாயு கோளாறு சொல்கிறீங்களா அது மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஈஸியாக எடுத்து பார்த்துக்கிட்டேன் நான். ஏன்னா எஸ் ஏ டாக்டராக என்னாலே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, அது வந்து இருதயத்தினால ஏற்பட்ட வழியா அல்லது வந்து வயிறு அசிடிட்டி பிரச்சனையால் வர வழியான்னு. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம சான்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து உயிர் வாழ்வா சாவான்ற விஷயம். இதில் வந்து இந்த மாதிரி இருந்தால் வந்து இது இந்த வாயு கோளாறு தான், இல்லை இந்த மாதிரி வந்தால் தான் வந்து வழி, அப்படிலாம் கிடையாது. இப்போ இருக்க லேட்டஸ்ட் டிக்டம்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா, நுனி முதல் அடி வரை அதாவது தலையிலிருந்து கால் பாதை வரைக்கும் வழினா ஒரு ஈஸி எடுத்துரு அப்படின்றத நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ஏதுலையும் ஒவ்வொன்றையும் தினம் தினம் வந்து கொஞ்சம் ஒரு மாறுபட்ட பிரசன்டேஷன் வேற மாதிரியான இது ஒரு பேஷன் அதோட பேஷண்ட் வராங்க. ஸோ அதனால வந்து சில சமயத்தில் என்னாகும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்கறது இப்போ காமனாக எடுக்கிற ஈஸியாக லெஃப்ட் ஹார்ட்டுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம், ரைட் சைட் நமக்கு வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது வந்து பேஷண்ட்ல கண்டிப்பாக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதனால தயவுசெய்து நமக்கு இந்த வழி வந்து வாய்க்கோளாறுல தான் இருக்கும், இருதய பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்ல நீங்க உதாசீனப்படுத்த வேண்டாம். டாக்டராகி நாங்களே அப்படிதான் ஈஸியாக எடுத்து பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால தயவுசெய்து இந்த வழியை வச்சு நம்ம வேறுபடுத்தி பார்க்க முடியாது. வழின்னா உடனே ஈஸியாக எடுத்து பார்த்தறது தான் நல்லது. முதலில் மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னென்னா, பேஷண்ட்டுக்கு அப்போ ஏற்படுற உபாதையை குறைக்கிறது ஒன்று, உயிர் போகாமல் தடுக்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ சீக்கிரம் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல வீட்டிலிருந்து கூட டாக்டர் வர சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெட்டர் வந்து டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்

பார்க்க போகிறதுக்கும் பேஷண்ட் டாக்டரை பார்க்க போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வந்து வசதியில் அதிகமாக இருக்கும், ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டா டாக்டர் வந்து பார்த்துட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறது வந்து டைம் கால விரயம் தான் ஏற்படும். இப்போ வந்து இது சில பேர் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி சார் எனக்கு வந்து யாராவது அனுப்பிவிடுங்கன்னு பார்க்குறதுக்கு அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி தவறெல்லாம் செய்ய வேண்டாம். எவ்வளோ சீக்கிரம் இப்போ வந்து எல்லாத்துக்குமே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. எல்லோரும் பைக் வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, டாடா ஏஸ் அது இதுன்னு வச்சிருக்காங்க. கிராமத்து மக்களும் அதை யூஸ் பண்ணி பயன்படுத்திட்டு வராங்க, ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் டிலே பண்ணாமல் இப்போ வந்து நம்ம ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சுன்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா

இருக்காரா இல்லையா, அல்லது வந்து என்ன ஆயிருக்கு, அவருக்கு எலும்பு முறிவு இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு பேர் அவருக்கு செய்ய வேண்டிய விஷயம் செய்யலாம். மூணாவது நபர் டக்குன்னு உடனே பார்த்த உடனே நேரம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம உடனே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அந்த இவங்க முதலீடு செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு சீக்கிரமாக வந்து நமக்கு ஆம்புலன்ஸ் வந்துடும். இப்போ உதாரணத்திற்கு அவர் சுயநினைவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வாய் வழியாக எந்த இதுவும் பண்ண வேண்டாம். அப்புறம் நாடி துடிப்பு இருக்கான்னு பார்க்கலாம், மூச்சு சுவாசம் இருக்கான்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு மனிதன் உயிர் வளத்துக்கு முக்கியமான விஷயம் ஒன்று சுவாசம், இன்னொன்று இதய துடிப்பு, இது ரெண்டையும் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், அதாவது இந்த பிஎல்எஸ்ன்னு சொல்கிற அல்லது சிபிஆர்னு சொல்லக்கூடிய இந்த இதயம் மற்றும் நுரையீரல் உயிர் மீட்பு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டு மவுத் பிரீத்திங் கொடுத்து பண்ணலாம். இல்லை சுயநினைவாக இருக்கார், எறும்பு ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னா ரத்தம் எந்த இடத்துல போகுது அந்த இடத்துல ஒரு சுத்தமான துணி வச்சு டைட்டாக வந்து இறுக்கி கட்டலாம் ரத்தப்போக்கை தடுக்கிறதுக்காக. இன்னொன்று எலும்பு முடிஞ்சு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அப்படியே தொங்குது ஆடுது அப்படின்னா அதை ரெண்டையும் வச்சு ஆடாமல் இருக்க மாதிரி ஒரு குச்சி அல்லது ஏதோ ஒன்று இருக்கிறத வச்சு ஆடி வச்சு ஸ்ப்ளிண்ட் மாதிரி போட்டு கட்டலாம். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா வந்து அவருக்கு நகரும்போது எலும்பு உடஞ்சிருந்துச்சா வலி அதிகமாக இருக்கும், அதை குறைக்கும். சுயநினைவில்னா தயவுசெய்து வந்து அவருக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம், வாய் வழியாக ஊத்துறது தண்ணி அந்த மாதிரி எதுவும் கொடுக்க. 30 செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ்க்கு ஒரு மவுத் பிரீதிங் கொடுக்கணும். நெஞ்சில் வந்து என்ன பண்ணும், 30 முறை அழுத்தணும். இப்போ நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இடது பக்க நெஞ்சில் அடிபாகத்தில், அதாவது நெஞ்சில் அடிபாகத்தில் வந்து அந்த நிப்பிள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே வந்து வச்சு ரெண்டு கையை வச்சு அழுத்தணும். 30 முறை அழுத்தினா வந்து ஏதோ ஒரு சுவாசம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது இல்லை முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா படக்குன்னு சத்தம் கேட்கும், எலும்பு முறிவு ஏற்படும், நிச்சயமாக எலும்பு முறிவு ஏற்படும். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த விழா எலும்பு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எலும்பு முறிவு ஏற்படும். பட் யார் இருந்தாலும் அதை நம்ம கொடுக்கலாம், தெரியலனா கொடுக்க வேண்டாம். கரண்ட் வந்து கண்டக்டிவிட்டி இல்லாமல் நாம் வந்து அதை அவரை காப்பாற்றணுங்க. உதாரணத்துக்கு என்ன பண்ணலான்னா ஒரு கட்டை நம்ம காலில் செருப்பு போட்டுக்கிறது, அல்லது வந்து காலில் செருப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா எட்டி உதைக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். பட் ஹை வோல்டேஜ் இருக்கிறதுல தொட்டால் நமக்கு ரொம்ப கஷ்டம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா, வழக்கமாக இந்த டொமஸ்டிக் யூஸ் பண்ணுற வோல்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் உயிரிழப்பு ஏற்படாது. ஹை வோல்டேஜ் இருக்கிறதுல தான் பார்த்தீங்கன்னா கம்பத்து மேலே ஏறி விழுந்தாங்க, அங்கெல்லாம் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து மாட்டிப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருந்துக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம காப்பாற்ற நம்மளால் முடியாது, நம்ம வேறு வழி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். டொமஸ்டிக் வந்து நம்ம வந்து ஒரு கட்டை அல்லது காலை செருப்பு போட்டிருக்கோம் அப்படின்னா உதச்சு தள்ளலாம், அல்லது வந்து குச்சி வச்சு நகர்த்தலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அதில் போனோம்னா என்னன்னா காப்பாற்ற போகிறவங்களும் மாட்டிக்குவாங்க. ஹை வோல்டேஜில் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால், ஒன்று. ரெண்டாவது வந்து ஆம்புலன்ஸ் வழிவிட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு மாதிரியே தான் நவீன், எனக்கும் பயங்கரமாக கோவம் வரும். இது காது கேட்காதா இவங்களுக்கு, இல்லை இவங்களோட உறவினர்கள் யாராவது இருந்தால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழக்கம் வந்து நம்ம ரொம்ப முன்னேறிய சமூகம்னு சொல்கிறோம். இதை நம்ம இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது எனக்கும் தெரியல. நான் வந்து என்ன பண்ணால் சத்தம் கேட்டாவோ இல்லை எந்த சைடு என்னால் ஓரங்கட்ட முடியுமோ அந்த இடத்துல ஓரங்கட்டு நிறுத்திடுவேன் என் கார் ஆக்சுவலாக நான் போனால். ரெண்டாவது கேள்வி, மூணாவது கேள்வி நவீன், நீங்கள் கேட்ட அந்த கேள்வி மிகவும் உண்மையிலே வந்து நாம் அசிங்கப்படணும்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கழிவறை குழிக்குள்ளே போய் இறங்கி மனுஷனை வந்து இந்த நூற்றாண்டிலையும் நாம் இறங்கிறோன்னா அதுக்கு நம்ம எல்லாருமே தான் பொறுப்பு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு முதலுதவி சிகிச்சையெல்லாம் போகக்கூடாது, முதல்ல அந்த வேலையே செய்யக்கூடாது. எத்தனையோ மிஷின்ஸ் இருக்குது, நம்ம அதை பயன்படுத்தி செய்யாமே தவிர இந்த போயிட்டு அவரை நாமளே ஒரு ஆபத்துக்குள்ளே இறக்கி விட்டுட்டு திருப்பி அவருக்கு போய் என்ன முதலுதவி செய்கிறது. இதில் ஒரு முக்கியமான நான் சொல்ல மறந்துட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோயாளி இருக்கார், நோயாளின்னு சொல்ல முடியாது, இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு வந்து சக்கரை நோய் இருக்குது, அல்லது வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குது, அல்லது வந்து இருதய பிரச்சனை இருக்குது, அதுக்கு மாத்திரை சாப்பிட்றாருன்னா பெட்டர் என்ன மாத்திரை எந்த டோஸில் அளவில் சாப்பிட்றார் அப்படின்றத ஒரு திக்கான ஒரு அட்டையில் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கலாம், அல்லது அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியதுலேயே இதையும் வச்சுக்கலாம், அவரோட பேர் முகவரி இந்த மாத்திரைகள்லாம் என்ன அதெல்லாம் வச்சுக்கலாம். முதலுவிப்பட்டின்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம அதாவது திடீர்னு அந்த ஒரு விபத்து அப்படின்னா ஏற்பட்ட ரத்தப்போக்கை வந்து குறைக்கிறதுக்கோ ஒரு கட்டுப்போகிறதுக்கு தேவையான அதில் காசுன்னு சொல்லுவோம், அது காட்டன் ப்ளஸ் வந்து கத்திரிக்கோள் அதை கட் பண்ணி இது பண்ணுறதுக்கு அது மாதிரி பொருட்கள் வச்சுக்கலாம். அல்லது வேறத்த பெருசாக வந்து உயிர்காக்கும் மருந்துகள் அதை வச்சு அதை வந்து மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம அதை அட்வைஸ் கொடுக்க முடியாது. ரத்தப்போக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கோ அல்லது வந்து அவர் அந்த முதலுதவி பட்டியலில் வந்து இப்போ அடிஷ்னலாக ஆட் பண்ண வேண்டிய விஷயம் என்னவாக இருக்குன்னா அவர் சாப்பிட்ற மருந்துகள் என்ன அப்படின்றத அதில் எழுதி அவர் வச்சுக்கலாம். அது வந்து டாக்டர் அது முதலுதவி செய்கிறவங்களுக்கு வசதியாக இருக்கும், டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாலும் அது ஏன்னா நிறைய சமயத்தில் வந்து கூட யாரும் இருக்க மாட்டாங்க, அவர் என்ன யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் இருக்கும்போது இது என்ன மருந்து சாப்பிட்றாருன்றது நமக்கு ஐடியா கிடைக்கும் என்னென்னு. நமக்கு பண்பலை நேயர்களுக்கும் வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி. அறம் செய்ய விரும்புகிறேன்.

நேயர்கள் இதுவரை கேட்டது மருத்துவ மலர். முதலுதவி குறித்த சிறப்பு தகவல்களை வழங்கினார் தருமபுரி அரசு மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் ஏ கே சீனிவாசன் அவர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களின் நினைவிற்கு இன்று 1:10 நேயர் விருப்பம். மூன்று மணிக்கு கட் சுவியல் கலக்கல் பாடல்கள். நீங்கள் நீர்களை நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கணும்னா உங்கள் பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பேரை அனுப்புங்க. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள்.

0: சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் 3 நாள் செமிகான் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். செமிகண்டக்டர் துறையின் விரிவாக்கத்திற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக இந்த துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்தார். 12 சிப் உற்பத்தி திட்டங்களுக்கு இதுவரை ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். சிப் உற்பத்தி துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொறியியல் மாணவர்களுக்கு சிப் குறித்த பயிற்சி வழங்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். இதுவரை 70,000 மேற்பட்ட மாணவர்கள் இந்த பயிற்சியை பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனை அளவை எட்டியிருப்பதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மாநிலங்களின் ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள், பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் தொழில்துறையினர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் பிஜேபி சார்பில் ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கமும் இன்று தொடங்கியது. குஜராத்தின் வட்நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசினார். நாட்டின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு 25 ஆண்டுகளுக்கும் மேலாக திரு நரேந்திர மோடி அயராது பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரதமரின் 25 ஆண்டுகால சேவையை போற்றும் விதமாக தமிழக மக்கள் இல்லங்களிலும் பொது இடங்களிலும் கோவில்களிலும் தீபம் ஏற்றுமாறு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதற்கான வேண்டுகோளை விடுத்தார்.
1: இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்த தினம். அதே போல மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும் பாரத பிரதமராகவும் தொடர்ந்து 25 ஆண்டுகள் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். குஜராத்தை ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றினார்கள். அதைத் தொடர்ந்து 2014 பிரதமராக ஆன பிறகு நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலக நாடுகள்லாம் கூட அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய நாடு 7.8% என்ற அந்த GDP வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கின்றோம். அனைவருக்கும் வீடு திட்டம், இலவச கேஸ் இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், இலவசமான ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட டாய்லெட் கட்டி கொடுத்த திட்டம், அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு திட்டம், விவசாயிகளுக்கு சன்மான நிதி, ஜன்தன் அக்கவுண்ட், நேரடியாக வங்கி கணக்கில் மானியங்களை கொடுப்பது, இப்படி அந்த திட்டங்கள் மூலியமாக சுமார் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழிருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த 12 ஆண்டுகள்ல. அப்படி அனைத்து தரப்பு மக்களுடைய வளர்ச்சி, அனைத்து தரப்பு மக்களுடைய முன்னேற்றம், இந்த நாட்டு வந்து 2047 நம்மளுடைய APJ அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு, நம்ம நாடு வல்லரசு நாடாக வேண்டும் என்ற அந்த கனவு, அந்த லட்சியத்தை நோக்கி நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் கூட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்றைக்கு மாலை 6 மணிக்கு நாம் எல்லாம் நம்மளுடைய வீடுகளிலேயே தீபம் ஏற்றி அல்லது கோயில்களில் சென்று தீபம் ஏற்றி, பொது இடங்களில் சென்று தீபம் ஏற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 25 ஆண்டுகால சேவையை போற்றும் விதமாக இந்த நாட்டு மக்களுக்கு இன்னும் அவர் நீண்ட சேவை செய்ய வேண்டும் என்று நாம் எல்லாம் ஆசீர்வாத தீபத்தை ஏற்றுவோம் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.
0: நாடு முழுவதும் தூய்மையே சேவை இயக்கம் இன்று தொடங்கியது. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் பிறந்த தினமான அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளது. இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசு அலுவலகங்களில் தூய்மையே சேவைக்கான உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் ஏலம் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்னணு முறையில் இந்த ஏலம் நடைபெறும் என்று கூறினார். 1498 பரிசுப் பொருட்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி பிரதமர்

0: நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்ததையடுத்து மத்திய அரசின் சாதனைகள் குறித்த சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது உற்பத்திக்கான இந்தியா இயக்கம்.
2: 2014 ஆண்டு தொடங்கப்பட்ட உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உலக அளவில் இந்தியாவை உற்பத்திக்கான முனையமாக மாற்றியது. இந்த இயக்கத்தின் காரணமாக 2014 ஆண்டு 190,000 கோடியாக இருந்த மின்னணு பொருட்களின் உற்பத்தி கடந்த நிதியாண்டில் 1,311,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்தது. குறிப்பாக மொபைல் போன் ஏற்றுமதி 171 மடங்கு அதிகரித்து சாதனை படைத்தது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் மூலம் சிறு குறு தொழில்துறையும் பெரிய அளவில் வளர்ச்சி கண்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று தொழில்துறையினர் தெரிவித்தனர்.
1: பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சிறு குறு தொழில்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இங்கிலாந்தில் 6 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று சென்னை திரும்பினார். இந்த பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பயணத்தில் 15,300 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 10,000-க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் புதிதாக உருவாகக்கூடும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வறட்சி பாதிப்பே ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று சத்ரபதி சாம்பாஜி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நதிநீர் இணைப்பு திட்டங்களை நிறைவேற்ற கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளின் நலனில் தமது அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உதம்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் போட்டிக்கான அணியின் கேப்டனாக சுப்மன் கில்லும், 2020 கிரிக்கெட் போட்டிக்கான அணியின் கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயரும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி உட்பட 14 பேர் இடம்பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி உட்பட 14 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 5 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரிதுஜா போஸ்லே, ஆஸ்திரேலியாவின் எலினா மிசிச் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை 6-4, 3-6, 10-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மெட்லின் ப்ரூக்ஸ், அமெரிக்காவின் ரீஸ் பிராண்ட்மியர் இணையை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டுச் சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான 1 மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:50.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் சூழல் காப்போம். நிறைய வேலை கிடக்குது, இந்த பையன் வேற காலேஜுக்கு விட்டுட்டு இருக்கான். இந்த மாட்டுக்கண்ணெல்லாம் யாரு பாக்குறதுனே தெரியல.
2: என்னென்ன ஏதோ புலம்பிட்டே இருக்கீங்க?
1: ஆமாம்மா, இந்த பையனுக்கு காலேஜில் ஏதோ ப்ரோக்ராம் வைக்கிறாங்களாம். அதனால் என்னையும் வர சொல்லி காலேஜில் கூப்பிட்டாங்களாம். அதான் போயிட்டு வரலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
2: சரி சரி, கூப்பிடுறான்ல, போயிட்டு வாங்க, பஸ் வந்துடும், சீக்கிரம் கிளம்புங்க. என்னண்ணா, காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? காலேஜில் அப்படி என்ன தான் ஃபங்க்ஷன் வச்சாங்க?
1: நம்ம சுற்றுச்சூழல் எப்படி மாசுபடுது அப்படிங்கறத வச்சு விளக்கி சொன்னாங்கம்மா.
2: அப்படி என்னத்தை பத்தி சொன்னாங்கண்ணா?
1: அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம ஓசோன் படலத்தை வச்சு தான் சொன்னாங்க.
2: ஓசோன் படலமா? அப்படின்னா என்னண்ணா?
1: ஓசோன் படலம்னா நாம எப்படி தண்ணீரை வடிகட்டி குடிக்கிறோமோ அதே மாதிரி சூரிய ஒளி வந்து நம்ம மேல நேரா படாம நமக்கு வடிகட்டி அனுப்புற ஒரு படலம் தாமா இந்த ஓசோன் படலம்.
2: என்னன்னா சொல்றீங்க, அது எப்படி வடிகட்டி தருது?
1: நம்ம சூரிய ஒளியில புற ஊதா கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள் எல்லாம் இருக்கு. அந்த கதிர்கள் வந்து நம்ம மேல நேரடியா படாம வடிகட்டி அனுப்புற ஒரு படலம் தான் இந்த ஓசோன் படலம்.
2: சரிண்ணே, இந்த ஓசோன் படலம் எப்படி பாதிக்கப்படுது?
1: எல்லாம் நாம செய்யற தப்புனாலதான் இந்த மாதிரி பாதிப்பு எல்லாம் ஏற்படுது. குப்பை கூளங்களை, பிளாஸ்டிக், ரப்பர் பொருட்களை, தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் நாம போட்டு எரிக்கிறதுனால அதுல இருந்து வர புகையில இருந்து கெட்ட வாயுலாம் வெளிவருது. இது வந்து காற்றுல கலந்து மேகத்தை சென்றடையும் போது இந்த ஓசோன் படலம்லாம் பாதிப்பு ஏற்படுதுமா?
2: என்னென்ன இவ்வளவு விஷயம் நடக்குதா? சரி, இந்த பாதிப்புனால என்னென்ன தீமெல்லாம் ஏற்படும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இந்த சூரிய ஒளி நம்மள நேரா தாக்கும் போது இந்த சூரிய ஒளியில இருக்கக்கூடிய அகச்சிவப்பு கதிர்கள், புற ஊதா கதிர்கள்லாம் வந்து நம்மள நேரடியா தாக்குது. இதன் மூலம் நமக்கு தோல் வியாதிகளும், தோல் புற்றுநோய் போன்ற பாதிப்புகள்லாம் ஏற்படுது. இது விலங்கினங்களுக்கும் இதே பாதிப்பை தான் ஏற்படுத்துது. ஓசோன் படலம் பாதிக்கப்படுறதுனால இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படுது.
2: சரிண்ணே, வேற என்னென்ன பாதிப்பெல்லாம் இதனால இருக்கு, அதையும் சொல்லிடுங்க.
1: வேற என்ன பாதிப்புகள்னா, குப்பைங்க, ரப்பரு, இந்த தொழிற்சாலை கழிவு இதெல்லாம் எரிக்கப்படும் பொழுது இதிலிருந்து வெளியாகக்கூடிய புகைகள் வந்து நைட்ரஜன் வாயு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போன்ற வாயுக்கள்லாம் வந்து மேகத்தை சென்றடையும் போது அமிலமழையா பெய்யும் அப்படின்னு சொல்றாங்கம்மா. இது வந்து எதிர்காலத்துல வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அந்த கூட்டத்துல சொன்னாங்கம்மா. இது போன்ற தப்ப நாமளும் செய்யக்கூடாது, மற்றவங்களையும் செய்யாம இருக்கணும்னு சொல்லணும். இத பத்தி தெளிவா சொல்லணுமா?
2: இத பத்தின தகவலை நான் எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கிறேன்.
1: சரிம்மா, உன்னை நீ சரி செய்துகொள், உலகம் தானா சரியாகிவிடும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நாம தான் இது போன்ற செய்திகளை வந்து மக்களிடையே சொல்லணும். உங்க மகளிர் மன்றத்துல கூட எடுத்து சொல்லுமா, அப்பதான் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும்.
2: சரிண்ணே சரிண்ணே, நம்ம என்னென்ன தவறுகள்லாம் பண்றோம், அதனால என்னென்ன பாதிப்பெல்லாம் ஏற்படுது, அதை எப்படி சரி பண்ணலாம், ஓசோன் படலத்தை எப்படி பாதுகாக்கலாம்ன்றத பத்தி நான் தெளிவா எல்லாருக்கும் புரிய வைக்கிறேனே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் காப்போம்.
3: சுற்றி இருப்பவர்களை காப்போம், இது சூழல் காப்போம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:55.
8: நேயர்கள், இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தருமபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர் பணியிடங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய

நல்வாழ்வு மையங்களில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை தருமபுரி மாவட்ட நலச்சங்கத்தின் மூலம் 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் 25/9/2026 அன்று மாலை 5 மணிக்குள் தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். கல்வி தகுதி மற்றும் பிற விவரங்களை மாவட்ட வலைதளத்தில் www.dharmapuri.nic.in என்ற முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப படிவத்தினை வலைதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தொடங்கி 15வது ஆண்டு நடைபெறுகிறது. இங்கு முதுகலை செவ்வியல் தமிழ் படிக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் உதவியுடன் ஒவ்வொரு மாதமும் 3000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் புத்தகங்கள் வாங்குவதற்காக 2500 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இந்த 2026-2027 கல்வியாண்டில் மாணவர்கள் சேர்வதற்காக ஒரு சில இடங்களே இருக்கின்றன. இப்பல்கலைக்கழக தமிழ் துறையில் இந்த கல்வியாண்டு முதல் 4 இளங்கலை தமிழ் படிப்பும் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பையும் +2 முடித்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் தகவல்களுக்கு 98-65-53-31-25 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, ஆதார் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது. முகாம் நடைபெறும் இடங்கள் இருளப்பட்டி சமுதாய கூடம், பயர் நத்தம் சமுதாய கூடம், சித்தேரி சமுதாய கூடம். நடைபெறும் நாள் 25/7/2026 சனிக்கிழமை. இவற்றிற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, பிறப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை, முகவரி சான்று, ஜாதி சான்றிதழ், பெற்றோர் உடன் பிறந்தவர்களுடையது, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் பணியாளர் ஐடி. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, நலவாரியத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஆவணங்களை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இவற்றில் பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம், புதிரை வண்ணார் நலவாரியம், தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகியவற்றில் சேர்க்கை நடைபெறுகிறது. வழங்கப்படும் அடிப்படை ஆவணங்கள் நலவாரிய அட்டைகள், ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை, தேர்தல் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய மாற்றங்கள், 2 மாணவர்கள் 1 தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1 தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் தொடங்கி November 30 வரை. இணையதளம் www.xwell.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, பிசி எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள், குடும்ப ஆண்டு வருமானம் ₹5,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, 2027 கேட் நுழைவுத் தேர்வுக்கு August 27 முதல் September 27 வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என சென்னை IIT தெரிவித்துள்ளது. கேட் மதிப்பெண் பயன்பாடுகள், ME, MTech, MSc உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கான சேர்க்கை மற்றும் சில பொதுத்துறை நிறுவனங்களின் பணி நியமனத்துக்கும் பயன்படுகிறது. மதிப்பெண் செல்லுபடியாகும் காலம் 3 எனவே தேர்வர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளவும்.

நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசை பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 1 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய மெல்லிசை. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi today inaugurated

மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேர்களை நாம் கேட்க இருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் விருப்பம். உங்கள் விருப்ப பாடலை கேட்கக்கூடிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் 1973 வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் இருந்து கேட்டிருக்காங்க, பாலகோடு பாபாஜான். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க கண்ணதாசன், இசையமைச்சிருக்காங்க எம் எஸ் விஸ்வநாதன், பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி. இதுன்னு இருக்கல இந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: நேர்களை இணைந்திருக்கிறோம். உங்கள் விருப்ப பாடல் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். காலம் கடந்த காவிய கானங்களா கேட்டுட்ருக்காங்க நேயர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தூர் பகுதியிலிருந்து ஆர் கோகுல் கேட்டிருக்காங்க. 1988 வெளிவந்த குரு சிஷியன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க வாலி, இசையமைச்சிருக்காங்க இளையராஜா, பாடியிருக்காங்க எஸ்பிபி. இதோ நேர்களை இந்த பாடல்.
1: அங்கு

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: காற்றலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:25. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சினா அடுத்ததான் யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, நல்லவன் வாழ்வான் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோவிலிருந்து என் சின்னராஜ் சுமதி கேட்டிருக்காங்க. 1961 வெளிவந்த திரைப்படம் தான் நல்லவன் வாழ்வான். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க வாலி, இசையமைச்சிருக்காங்க டி ஆர் பாப்பா, பாடியிருக்காங்க சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் பி லீலா. இதோ நேர்களே கேட்டு ரசிப்போமா.
3: குத்தாலம் அருவியிலே குளித்தது போலிரு

நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர் பணியிடங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய நல்வாழ்வு மையங்களில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை தருமபுரி மாவட்ட நலச்சங்கத்தின் மூலம் 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் 25/9/2026 அன்று மாலை 5 மணிக்குள் தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். கல்வி தகுதி மற்றும் பிற விவரங்களை மாவட்ட வலைதளத்தில் www.dharmaburi.nic.in என்ற முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப படிவத்தினை வலைதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என

0: தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் தெரிவித்துள்ளார்.
1: பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:30. நேர்களை இன்னை கேட்கலாம்.
2: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம்.

0: இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நாம் இந்த வேரிகோஸ் வெயின், அதாவது இந்த நரம்பு சுருண்டல் பற்றி நம்ம வந்து டெலவரியாக கடந்த சில தினங்களாக பேசிட்டு வரோம், சேரம் பண்ணுறோம். இந்த ரொம்ப நேரம் நிற்கிறவங்க, ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க, ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து ஒரு சுத்தமாக நடைப்பயிற்சியே இல்லாத இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வேரிகோஸ் வெயின், அதே மாதிரி வேரிகோஸ் வெயின் வரும். லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கிறவங்க, டீ கடையில் இருக்கிறவங்க, பேக்கரியில் இருக்கிறவங்க, மற்றும் வந்து ஒரு சில வியாபாரங்கள் நின்றுக்கிட்டே செய்கிறவங்க, ஈவன் வந்து இந்த துணி கடையில் இருக்கிறவங்க, கண்டக்டர்ஸு, ஈவன் ரொம்ப நேரமாக சர்ஜரி பண்ணுற டாக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் நிறைய வரும், இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லிட்டு இருந்தேன், செஞ்சம் பண்ணேன். இது வேரிகோஸ் வெயின் வந்ததுன்னா என்னென்ன தொந்தரவுகள் வரும், இந்த வேரிகோஸ் வெயின்னால் என்னென்ன தொந்தரவுகள் வரும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம். ஆக்சுவலாக அந்த வேரிகோஸ் வெயின் வந்து ஒன்றும் பெரிய கேன்சராகவோ மற்றபடி உயிருக்கு ஆபத்தாகவோ வந்து ஒன்றும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் அதை ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து வேரிகோஸ் வெயின் வந்தால் பயங்கரமாக பயப்படணும் அப்படின்ற அளவுக்கு இல்லை. பட் ஆனால் இது என்னென்ன தொந்தரவுகள் கொடுக்கும் அப்படின்னாக்க, நமக்கு வந்து இந்த கணுக்கால் சுற்றி வந்து முதல்ல வந்து தோல் வந்து அப்படி கருப்பாக மாறும், ஒரு இச்சிங் வரும், அதாவது தினவெடுக்கும், சுற்றியுமே கால் கருப்பாக மாறி செஞ்சு பண்ணி தினவெடுக்க ஆரம்பிக்கும், செய்யும் பண்ணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக புண்ணு ஆரம்பிக்கும். அந்த புண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு தீராத புண்ணாக ஆறாத புண்ணாக மாறும். அது என்ன வைத்தியம் பண்ணுங்க, என்ன கட்டுக்கட்டுங்க, என்ன மாத்திரை மருந்து போடுங்க, அந்த புண்ணே வந்து நல்லாகாது, அது அப்படியே அந்த புண்ணு பரவ ஆரம்பிக்கும், செய்யும் பண்ணும். ஒரு சிலருக்கு வந்து அந்த லாங் ஸ்டாண்டிங்காக, அதாவது ஒரு 5 வருஷம் 7 வருஷம் அந்த மாதிரி வந்து புண்ணை வந்து அவங்க கண்டுக்காது விட்டுட்டாங்க, செஞ்சுட்டாங்கன்னா அது கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே தான் நமக்கு டேஞ்சர் ஆரம்பிக்கும். அது உடனடியாக பார்த்து எதனால் என்ன எதுன்னு பார்த்துட்டோம்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒன்ஸ் வந்து அதை வந்து அந்த புண்ணை வந்து அந்த ஆறாத புண்ணை வந்து நம்ம ஒரு வருடக்கணக்காக விட்டுட்டோம் செஞ்சிட்டோம்னா அது கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ணுன்னா, ஒரு சிலருக்கு என்ன பண்ணுன்னா நைட்டு வந்து படுத்தீங்க செஞ்சிங்க பண்ணிங்கன்னா அந்த கெண்டைக்கால்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த குறக்கால் மாதிரி பிடிக்க ஆரம்பிக்கும், அதாவது கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த குறக்கால் மாதிரி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமான வந்து அந்த கெண்டைக்கால் சதையில் வலி எடுக்க ஆரம்பிக்கும், செய்யும் பண்ணும். அப்படின்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் வரும், ஆறாத புண். அந்த ஆறாத புண்ணை வந்து நீங்கள் வருடக்கணக்காக கண்டுக்காத விட்டுட்டீங்க செஞ்சிட்டிங்கனாக்கா அது வந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த இடத்துல ஒரு கடி மாதிரி வந்து காலை சுற்றி வந்து கடி மாதிரி வர ஆரம்பிச்சிடும், அது வந்து உங்களுக்கு ஒரு நமைச்சலை கொடுக்கும், எரிச்சலை கொடுக்கும், செய்யும் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா வந்து நமக்கு வந்து அந்த கிராம்ஸ், இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், அதாவது இந்த கெண்டைக்கால் பிடிச்சிக்கும், அப்படியே பிடிச்சிக்கிட்டு பயங்கரமான வலி எடுத்து செஞ்சு பண்ணி அதை எந்த வலி மாத்திரைக்கும் கேட்காது, செய்யாது, பண்ணாது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா ரத்த கசிவு, அந்த ரத்த நாளங்கள் சுருண்டுறதுலேருந்து ரத்த கசிவு மாதிரி வர ஆரம்பிக்கும், செய்யும் பண்ணும். இதுதான் இதோட சிம்டம்ஸு, இது எல்லாமே இருக்குது, செய்து பண்ணுது. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த வேலைகள் எல்லாமே நம்ம எதுவும் மாற்றிக்க முடியாத வேலைகளாக இருக்கும். ஒருத்தர் டீ மாஸ்டராக இருக்கிறார், சேரார் பண்ணுறாரு, 15 வருஷமாக இருக்கிறாருனாக்கா அவரை போய் இன்றைக்கி வேறு வேலை செஞ்சுக்கோனாக்கா என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி தான். அதனால் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையில் அடாப்ட் ஆகிருப்பாங்க. அதை எப்படி நம்ம வரா தடுக்கலான்றதை பற்றி அடுத்த சில தினங்களில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இசையால் இணைந்திருக்கிறோம். உங்கள்

பாடல் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு அரங்கம் பகுதியிலிருந்து பி நடராஜன் வெள்ளையம்மாள் கேட்டிருக்காங்க. 1979 வெளிவந்த ரோஜாப்பூ ரவிக்கைக்காரி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க கங்கை அமரன், இசையமைச்சிருக்காங்க இளையராஜா, பாடியிருக்காங்க மலேசியா வாசுதேவன். இதே நேர்களை அந்த பாடல்.

வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ வண்டி சோழ செம்பட்டனா விசுவார

짤깡가 짤깡가 짤깡가.

கஷ்டமாக வருவேன். வெத்தலையோ பொழுது வெத்தலையோ.

0: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு.
1: தருமபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர் பணியிடங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய நல்வாழ்வு மையங்களில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை தருமபுரி மாவட்ட நலச்சங்கத்தின் மூலம் 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் 25/9/2026 அன்று மாலை 5 மணிக்குள் தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். கல்வி தகுதி மற்றும் பிற விவரங்களை மாவட்ட வலைதளத்தில் www.dharmaburi.nic.in என்ற முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப படிவத்தினை வலைதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் தெரிவித்துள்ளார்.
2: உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, கரூர் பகுதியிலிருந்து பெரிய நாயகி செல்வராஜ் கேட்டிருக்காங்க. 1968 வெளிவந்த லக்ஷ்மி கல்யாணம் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க MS விஸ்வநாதன். வரிகள் எழுதியிருக்காங்க மாயா வண்ணநாதன். பாடியிருக்காங்க TM சவுந்தரராஜன் மற்றும் சீர்காழி கோவிந்தராஜன். இது நேர்களே அந்த பாடல்.
3: தங்கத்தில்

ஊர்வோலம் போகுதடா செவ்வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம், நல்ல சிங்கார மேடையிலே லட்சுமி கல்யாணம் போடு.

சாகசமும் படையும் உண்டு. பருப்பு உண்டு, நெய்யும் உண்டு, பாயாசமும் படையும் உண்டு. எடுத்து போட்ட இலைய பார்க்கவே

நீ பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெத்து விட்டவளா இவ மத்தவங்க குடும்பத்தை தான் வாழ விட்டவளா தங்கத்தே ஓடும் வீதியே சுமபோலம் போ

ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் செமிகண்டக்டர் சூழல் வேகமாக விரிவடைந்து புதிய முதலீடுகளுக்கு வழிவகை செய்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை உலகின் முன்னணி முதலீட்டு வளர்ச்சி மையமாக மேம்படுத்தும் நோக்கில் முதலமைச்சரின் இங்கிலாந்து பயணம் அமைந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள தொழில் நிறுவனங்களுடன் லண்டனில் ஒப்பந்தம் கையெழுத்தானது குறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி

0: எழுப்பியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகமாக அதிகரித்து வரும் அதேவேளையில் இந்தியா மீதான உலகத்தின் நம்பகத்தன்மையும் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செமிகான் இந்தியா 2026 உலகளாவிய மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய பிரதமர், இந்தியாவின் செமிகண்டக்டர் சூழல் வேகமாக விரிவடைந்து புதிய முதலீடுகள், வளர்ச்சி வாய்ப்புகள், புதிய சிந்தனைகளுக்கு வழிவகை செய்வதாக குறிப்பிட்டார். சிப் எனப்படும் செமிகண்டக்டர் தகடுகள் உற்பத்தியில் 100,000 பொறியாளர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டின் சிப் தொழில்நுட்ப தகடுகள் உலகம் முழுவதும் பயணிப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளில் எரிசக்தி பாதுகாப்பு மிகவும் அவசியம் என்றும் இதற்கான நடவடிக்கைகளை அரசு முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். சர்வதேச இந்திய தொழிற்சாலைகள், முதலீட்டாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், மாணவ மாணவிகளை ஒரே தளத்தில் இணைத்து செமிகண்டக்டர் துறையின் மின்னணு சங்கிலியை முன்னெடுத்து செல்லும் தளமாக இம்மாநாடு திகழ்கிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 76வது பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் தெரிவித்த வாழ்த்து செய்தியில் பிரதமர் நல்ல உடல் நலத்துடன் நீடூழி வாழ வாழ்த்தியுள்ளனர். மத்திய மாநில ஆட்சியில் 25 ஆண்டுகாலம் சேவையாற்றிய பிரதமரை பாராட்டும் வகையில் 1 மாத கால மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியது. பிரதமரின் மக்கள் சேவையை பாராட்டும் வகையில் இன்று மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் இல்லங்களில் தீபம் ஏற்ற மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். இரத்த தான முகாம், தூய்மைப் பணிகள் உள்ளிட்டவைகளும் பிஜேபி சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாமக்கல்லில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய பிஜேபி மாநில துணைத்தலைவர் டாக்டர் கே பி ராமலிங்கம், பொது சேவையில் பிரதமரின் அர்ப்பணிப்பு குறித்து இந்த 1 மாத காலத்தில் எடுத்துரைக்கப்படும் என்றார். தமிழகத்தை உலகின் முன்னணி முதலீடு மற்றும் வளர்ச்சி மையமாக உயர்த்தும் நோக்கில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயின் இங்கிலாந்து பயணம் அமைந்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தமிழகம் திரும்பிய நிலையில் அரசு வெளியிட்ட அறிக்கையில் உதிரி பாக உற்பத்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், மின்கட்டமைப்பு உபகரணங்கள், உலகளாவிய திறன் மையங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி 15,300 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பெற்றதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 10,000-க்கும் மேற்பட்டோருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு உருவாக வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் அரசு கூறியுள்ளது. வரும் 2036ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. தமிழ்நாட்டை உலக முதலீட்டாளர்களின் நம்பிக்கைக்குரிய முதலீட்டு மையமாக நிலைநிறுத்தும் அரசின் பயணம் தொடரும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் ஊழல் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 4 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய் கடன் அரசு பெற்ற நிலையில் புதிய தலைமை செயலகத்தின் அவசியம் குறித்து வினா எழுப்பியுள்ளார். இந்தியாவில் உள்ள நிறுவனங்களுடன் லண்டனில் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மின்வெட்டு பிரச்சினைகளுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் பிரதான கட்சிகளான தாவேக, திமுக, அஇஅதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான சுதர்சன நாச்சியப்பன் உடல்நல

0: குறைவு காரணமாக சிவகங்கையில் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 78. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் வர்த்தகம் தொழில்துறை இணையமைச்சராக அவர் பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவிக்குழுக்கள், வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பும் கொள்முதல் ஆணைகளும் கிடைக்கும் வகையில் இணையவழி நடைமுறைகள் செயல்படுத்துவதன் அவசியத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். நுகர்வோர் கூட்டுறவு நிறுவனங்களுக்கான புதிய இணையவழி கொள்முதல் நடைமுறைகளை சென்னையில் இன்று ஆய்வு செய்த அமைச்சர் இப்பிரிவில் அதிக எண்ணிக்கையில் வழங்குநர்களை இணைக்க நடவடிக்கையை எடுக்க கேட்டுக்கொண்டார். நெசவாளர்களின் கூலி உயர்வு கோரிக்கைகளுக்கு ஐவர் குழு கருத்து கேட்பு அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இக்குழு அனைத்து சரகங்களிலும் நெசவாளர்களிடம் கருத்துக்களை கேட்டு இவ்வார இறுதியில் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார்.
1: ஐவர் குழு அமைச்சிருக்கிறோம், பகுதியில போய் கருத்து கேட்பு நடந்து இருக்கிறாங்க நெசவாளர்களோட. அவங்களோட கருத்து கேட்பு ஆய்வு அறிக்கையை வந்து துறை செயலாளர்கிட்ட வந்து இந்த வாரத்துக்கு கடைசியில சமர்ப்பிப்பாங்க. சமர்ப்பித்ததுக்கு பிறகு என்ன அவங்களுடைய தேவைகள் இருக்குதோ, அவங்களுக்கு கூலி உயர்வு பண்ணணுமோ அதை நிச்சயம் இந்த அரசு ஆலோசித்து நடவடிக்கை.
0: நாமக்கல் பழைய அரசு மருத்துவமனையில் தாலுகா மருத்துவமனை ஏற்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்ல ரோப்கார் வசதி குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றார். பெரியார் ஈவே ராமசாமியின் 148th ஆண்டு பிறந்த தினம் சமூக நீதி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளனர். ஈவேராவின் சொந்த ஊரான ஈரோடில் உள்ள அவரது நினைவகத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மாலை அணிவித்தார். இந்நாளையொட்டி திருப்பத்தூரில் மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தலைமையில் சமூக நீதி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு விழா 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று விமர்சையாகவும் கோலாகலமாகவும் பக்தி சிரத்தையுடனும் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தையொட்டி சிறப்பு பூஜைகளுடன் வேத மந்திரங்கள் ஒலிக்க திருக்கோவிலின் 12 கோபுர கலசங்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருக்குற நன்னீராட்டு பெருவிழா மிக கோலாகலமாக நடைபெற்று முடிந்துள்ளது. இன்று அதிகாலை 12 கால யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட புனிதநீர் கலசங்கள் புறப்பாடாகி முதலில் தங்க விமானங்கள் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு இன்று காலை கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனை ஒட்டி மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டிருந்த நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கூட்ட நெரிசலின்றி பக்தர்கள் குடமுழுக்கு விழாவை காண 50 மேற்பட்ட இடங்களில் எல்இடி திரைகள் வைக்கப்பட்டு அதில் நேரடி ஒளிபரப்பும் செய்யப்பட்டது. மதுரையிலிருந்து ரகுராஜா.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி கிராமத்தில் ஏரி மாசுபடுவதை தடுக்க கண்காணிப்பு கேமரா பொருத்தி இளைஞர்கள் கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தேத்தாக்குடி கிராமம் மிகவும் பெரிய ஏரி உள்ளது. ஏரி குப்பைகளும் மணல்திட்டுகளும் பெரும்பாலான பரப்பை ஆக்கிரமித்துள்ளதால் மழைக்காலத்தில் நீர் தேக்க முடியாமல் கடலில் சென்று வினாக கலைக்கிறது. இதை அறிந்த தேத்தாக்குடி கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று கூடி ஏரியில் உள்ள குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தியுள்ளனர். மீண்டும் ஏரியில் குப்பைகளை யாரும் கொட்டக்கூடாதவாறு கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியும் குப்பை கொட்டக்கூடாது என விளம்பர பிரயோகித்தும் கண்காணிப்பு ஈடுபட்டுள்ளனர். ஏரிக்கரையில் என் ஏரி என் பெருமை என்ற தலைப்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அதில் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, பட்டிமன்றம் உள்ளிட்ட போட்டிகள் வைத்து அதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார்கள்.
0: தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தூத்துக்குடியில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை, திண்டுக்கல், நீலகிரி, தேனி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3rd இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 நடைபெறுகிறது. முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள இந்தியா தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்புடன் இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் செமிகண்டக்டர் சூழல் வேகமாக விரிவடைந்து புதிய முதலீடுகளுக்கு வழிவகை செய்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை உலகின் முன்னணி முதலீட்டு வளர்ச்சி மையமாக மேம்படுத்தும் நோக்கில் முதலமைச்சரின் இங்கிலாந்து பயணம் அமைந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலேயே உள்ள தொழில் நிறுவனங்களுடன் லண்டனில் ஒப்பந்தம் கையெழுத்தானது குறித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3rd இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:56. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் 112.8 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 37.7 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தியில் 21.5 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 12.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல். அதிகபட்ச வெப்பநிலை கணிசமாக அதிகபட்ச வெப்பநிலை தஞ்சாவூர், சேலம், திருச்சிராப்பள்ளி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் கணிசமாக 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. இயல்பு நிலையிலிருந்து வெப்ப அளவின் வேறுபாடு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மிக அதிகமாக தஞ்சாவூர், தருமபுரி, வேலூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக உள்ளது. கன்னியாகுமரி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாக 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையும் இயல்பு நிலையிலிருந்து வெப்ப அளவின் வேறுபாடு. நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், சேலம், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, மதுரை, சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35-36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலின் தென்பகுதிகள் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள், இதர தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றுக்கு மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழகம், கடலோர பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதுமில்லை என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தகடூரின் பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 2 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
2: நனவு இருக்குல்ல, எப்பவும் போல நான் பெரிய ஆலமரத்துக்கு பக்கத்துல நிக்கிறேன்.

0: அங்க வந்துரு, சேர்ந்தே போயிட்டு வந்துருவோம்.
1: செல்வி, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ போயிட்டு வா.
0: ஏன் வேண்பா? இம்புட்டு நாளும் நாம ரெண்டு பேரும் ஒன்னா தானே கூட்டத்துக்கு போயிட்டு வந்தோம். கூட்டத்துக்கு போயிட்டு வந்து வேலையை பாத்துக்க கூடாதா?
1: நீ சொல்றது சரிதான், இத்தனை நாளும் ஒன்னாதான் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு.
0: வெண்பா, நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த விவரங்களை தான் இன்னைக்கு விவசாய கூட்டத்துல எடுத்து சொல்ல போறாங்க. இன்னைக்கு போய் வரலங்கிறியே.
1: மதிப்பு கூட்டுறத பத்தியா?
0: ஆமா வெண்பா.
1: அப்படின்னா கூட்டத்துக்கு போயிட்டு வந்த பிறகே வேலைகளை பாத்துக்கிறேன். நேரத்துக்கு ஆலமரத்துக்கிட்ட வந்துடுறேன், அங்க பாப்போம்.
0: வெண்பா, நீ இன்னும் கொஞ்ச நேரம் முன்னாடியே வந்திருக்கலாம். நமக்கு உட்கார இடமே இல்ல பாரு.
1: அட, கவலைப்படாத செல்வி. அதோ அந்த திண்ணையில அந்த அக்கா உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாரு, அவங்க பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்கு, வா நெருக்கி உட்கார்ந்துக்கலாம்.
0: வா வா, சீக்கிரம் உட்கார் புள்ள. விவரம் சொல்ல வந்துட்டாங்க. அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் மதிப்பு கூடுதல் பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவங்க எடுத்து சொல்றாங்க. விவரங்களை கவனமா கேளு.
2: வேளாண் பொருட்கள் மதிப்பு கூட்டல் என்பது வந்து மூலப்பொருட்களை பதப்படுத்தி தரம் உயர்த்தி புதிய தயாரிப்புகளாக மாற்றுவதாகும். இது விவசாயிகளுக்கு வந்து கூடுதல் லாபம் தருவதோடு வீணாகும் பொருட்களை குறைக்கவும் உதவுகிறது. அதாவது மதிப்பு கூட்டலின் தேவை, இந்த தேவை வந்து விவசாயிகளின் லாபத்தை மேம்படுத்துவதற்கும் அதே மாதிரி லாபகரமான வேலை வாய்ப்புகள் மூலம் விவசாயிகளுக்கும் சமூகத்தின் பிற நலிந்த பிரிவினருக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் அதிகாரம் அளித்து கிராமப்புற சமூகங்களுக்கும் புத்துயிர் அளிக்கவும் நுகர்வோருக்கு சிறந்த தரம் பாதுகாப்பு மற்றும் பிராண்ட் உணவுகளை வழங்குதல், அதாவது முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை செயலாக்கத்தை வந்து வலியுறுத்துவதற்கும் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைப்பதற்கும் இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை தேவைகளை பூர்த்தி செய்தல் அதே மாதிரி வந்து அந்நிய செலாவணியை அதிகரிப்பதற்கான வழிவகுக்கும் துணை தொழில்களில் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் சந்தைப்படுத்துதலின் பொருளாதார அபாயத்தை குறைக்கவும் சந்தைகளை மேம்படுத்துவதன் மூலம் சிறு பண்ணைகள் மற்றும் நிறுவனங்களுக்காக வாய்ப்புகளை அதிகரிக்கவும் கிராமப்புற சமூகங்களில் பொருளாதார அடித்தளத்தை பல்வகைப்படுத்தவும் ஒட்டுமொத்தமாக விவசாயிகளின் நிதி நிலைமையை அதிகரிக்கவும் உதவுகிறது. இப்போ இந்த மதிப்பு கூட்டல் வந்து முக்கியத்துவம் என்னவென்றால் தோட்டக்கலை பயிர்கள் வந்து நிறமி, அமினோ அமிலங்கள், ஓலியோரசன்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், சுவைகள், நறுமணம் மற்றும் பல்வேறு வகையான கூறுகளை வழங்குகின்றன. அவற்றை மதிப்பு கூட்டலுக்கு திறம்படவும் லாபகரமாகவும் பயன்படுத்தலாம். தோட்டக்கலை பயிர்கள் வந்து மதிப்பு கூட்டலுக்கு உகந்த மூலப்பொருளாகும். ஏனெனில் அவை அதிக லாபகரமானவோ, உயர் செயலாக்க திறனை கொண்டவை, அதே மாதிரி வந்து உடல் நலத்தை வந்து மேம்படுத்தும் சேர்மங்கள் நிறைந்தவை மற்றும் ஏற்றுமதிக்கான அதிக சாத்திய கூறுகளையும் கொண்டுள்ளது. பயிர் அறுவடை தொடர்ந்து வந்து உடனடியாக நடைபெறும் குளிரூட்டுதல், சுத்தம் செய்தல், தரம் பிரித்தல் மற்றும் பொதி செய்தல் போன்ற பயிர் உற்பத்தி நிலைகள் அறுவடைக்கு பிந்தைய கையாளுதல் என அழைக்கப்படலாம். கிழங்கு பயிர்கள் உட்பட பழங்கள் மற்றும் காய்கறிகள் பெரும்பாலும் விரைவில் வந்து கெட்டுப்போகும் தன்மை கொண்டவை. அவை தாய்ச்செடியிலிருந்து பிரிக்கப்பட்ட உடனே சிதைவதை தொடங்கி சந்தைப்படுத்தும் செயல்பாட்டின் போது கணிசமான இழப்புகளை சந்திக்கின்றன. இந்த மதிப்பு கூட்டல் என்பது பதப்படுத்துதல், பொதி செய்தல், தரத்தை உயர்த்துதல் அல்லது அது போன்ற பிற முறைகள் மூலம் ஒரு மூலப்பொருள்களில் அதே அளவிற்கு அதிக விலையை பெறும் ஒரு செயல்முறையாகும். எடுத்துக்காட்டாக வந்து மாதுளை மற்றும் ஸ்ட்ராபெரியிலிருந்து ஜாம் தயாரிக்கலாம். தமிழகத்தில் வந்து மதிப்பு கூட்டப்படும் முக்கிய வழிகள்னு பார்த்துக்கிட்டா பழங்கள் மற்றும் காய்கறிகள், இதில் வந்து பழச்சாறுகள், ஜாம், ஜெல்லி மற்றும் காய்கறி பொடிகள் வந்து தயாரிக்கலாம். அதே மாதிரி தானியங்கள்னு பார்த்துக்கிட்டா சிறுதானிய பிஸ்கெட்டு, மாவு வகைகள் மற்றும் முளைக்கட்டிய தானிய பொடிகள் வந்து தயாரிக்கலாம். மசாலா பொருட்களில் வந்து மிளகாய், மஞ்சள் போன்றவற்றை தூளாக்கி தரமான பொட்டலங்களாக அடைத்தல். அதே மாதிரி வந்து தேங்காயில் பார்த்துக்கிட்டா கொப்பரை தேங்காய், தேங்காய் எண்ணெய் மற்றும் வந்து சணல் சார்ந்த பொருட்களை வந்து நம்ம தயாரிக்கலாம். பழங்களில் வந்து என்னென்ன மதிப்பூட்டும் பொருட்கள் வந்து நாம் தயாரிக்கலாம் என்று பார்த்தால் ஜூஸு, அதே மாதிரி ஆர்டிஎஸ்ஸு, தேன் அல்லது வந்து பழச்சாறு, பழக்கூழ், பழக்குழம்பு, கார்டியல், ஜாமு, ஜெல்லி, பதனிடல், அதுமாரி மிட்டாய், அமைச்சர், அதே மாதிரி ஊறுகாய், சட்னி, டின்களில் இருக்கும் பொருட்கள், பழ பவுடர், கான்சன்ட்ரேட்டர், பார்க்கட்டி, வினிகர், சிரப்பு, ஒயின், காய்ந்த பொருட்கள், மார்மலேடு, சிடர், ஊறுகாய், பழப்பானம், இவை வந்து பழங்கள்லேருந்து தயாரிக்கலாம். பழப்பானம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டு வகையாக இருக்குது. அவை வந்து நொதிக்க செய்தல் மற்றும் புளிக்காத பானங்கள். புளிக்காத பானங்கள் வந்து இது இயற்கையாக மற்றும் இனிப்பான

சாறுகள், அதாவது ஆர்டிஎஸ், தேன், கார்டியல், பழக்குழம்பு, சிரப்பு, செறிவு மற்றும் பழச்சாறு, பழச்சாறு பொடி, பார்லி தண்ணீர் வந்து பானங்களும் இந்த புளிக்காத பானங்கள் வந்து அடங்கும். பழக்குழம்புல வந்து பார்த்துக்கிட்டீங்க, இது ஒரு வகையான ஒரு பழப்பானம். இதில் வந்து குறைந்தது 25% பழச்சாறும் அல்லது வந்து கூழ் மற்றும் வந்து 40-50% மொத்த திரவ கரைப்பொருள், அது மட்டுமின்றி இதில் வந்து 1% வந்து அமிலம். அதன் பின்னர் வந்து 0.35 கிராம் வந்து 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து சல்ஃபர் டை ஆக்சைடு அல்லது வந்து 0.6 கிராம் வந்து சோடியம் பென்சோயேட் இவை வந்து கலந்து தயாரிக்கலாம். இது வந்து மாம்பழம், ஆரஞ்சு, அன்னாச்சி பழம் இந்த வந்து பழக்குழம்பு வந்து தயாரிக்க உதவுகிறது. பழக்குழம்பை வந்து எலுமிச்சை, வில்வம் மற்றும் பப்பாளி முதலியவை இதிலிருந்து தயாரிக்கலாம். பழச்செறிவு எப்படி வந்து செய்வது என்றால், இனிப்பான பழச்சாறு இதில் வந்து கூழ் மற்றும் கரையாத ஆதாரங்களை முழுவதுமாக நீக்கிவிடும். இதில் வந்து குறைந்தது 25% பழச்சாறு மற்றும் 30% வந்து மொத்த திரவகரை பொருள் மட்டுமின்றி இதில் வந்து 1.5% வந்து அமிலமும் மற்றும் 0.35 கிராம் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடும் இருக்கிறது. இது வைனின் ஒரு ஒருங்கிணைந்ததற்கு உகந்தது. எலுமிச்சை மற்றும் நார்த்தை பழம் இதை உருவாக்க உகந்தது. அதே மாதிரி மலர் தேன் எவ்வாறு செய்யலாம், இந்த வகையான வந்து பழப்பானத்தை குறைந்தது வந்து 20% பழச்சாறு, கூழ் மற்றும் 15% வந்து மொத்த திரவ கரை பொருள் மற்றும் வந்து 0.3% வந்து அமிலம் இருக்கும். இந்த பானத்தை தயார் செய்ய மொத்தம் வந்து திரவ கரை பொருள் மற்றும் மொத்த அமிலங்கள் இந்த பழக்குழிலோ பழச்சாறிலோ இருக்கிறது. இது முதலில் உறுதி செய்ய வேண்டும். பிறகு தேவையான அளவு வந்து சர்க்கரை மற்றும் சிட்ரிக் அமிலத்தை தண்ணீரில் கரைக்கவும். அதனை மொத்த திரவ பொருள்களையும் மற்றும் அமிலங்களையும் சரியான அளவில் வந்து இருக்க உதவும். இதிலிருந்து என்னென்ன செய்யலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பப்பாளி, கொய்யா, வில்வம், நாவல், நெல்லி மற்றும் வந்து மலர்த்தேனாக செய்யலாம். இப்போ ஒவ்வொரு பயிராக பார்த்துக்கிட்டோம்னாக்கா மாலேருந்து என்னென்ன வந்து நம்ம செய்யலாம்னு பார்த்துட்டா, மா பழக்குழம்பு அதாவது ஸ்குவாஷ்னு சொல்லுவோம், மா உடனடியாக பருமாறும் பொருள் அதாவது ஆர்டிஎஸ், அது மாலும் பழக்கூழ், மா ஊறுகாய், முதிராத மா அதாவது மாவடு, இனிப்பு மாங்காய் சட்னி, புரதச்சத்து நிறைந்த உரைப்பு துண்டு, மாம்பழத்தண்டுகள் அதாவது அமைச்சூர் அப்படின்வாங்க, அதுக்கப்புறம் மாம்பழ கற்கண்டு இவை வந்து நாம் தயாரிக்கலாம். அதே பப்பாளியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பப்பாளி டூட்டி ப்ரூட்டி, பப்பாளி உடனடியாக பரிமாறும் பானம், பப்பாளி அன்னாச்சி பழம் உடனடியாக பரிமாறும் பானம், பப்பாளி ஊறுகாய், பப்பாளி பழக்கூழ் மற்றும் வந்து பப்பாளி பழக்குழம்பு இவற்றை தயாரிக்கலாம். வாழையிலிருந்து வாழைப்பழச்சாற்றை தெளிவுபடுத்துதல், வாழைப்பழம் மாவை தயாரித்தல், அதேமாரி வாழைக்காய் சிப்ஸ், வாழைப்பழ சிப்ஸ், வாழைப்பழக்கூழ், வாழைப்பழச்சாறு உடனடியாக பரிமாறும் பருமானம், வாழைப்பழ பார், வாழைப்பழ பிஸ்கட்டு, வாழை ஜெல்லி, வாழை ஜாம், வாழைப்பழ ஒயின், வாழைப்பழ தோலிலிருந்து ஆல்கஹால் தயாரித்தல், அதேமாதிரி ஊட்டச்சத்து பானம் மற்றும் குழந்தை ஆகாரம் இவற்றை தயாரிக்கலாம். கொய்யாவிலிருந்து கொய்யா கூழ் உடனடி பானம், கொய்யா ஜெல்லி, கொய்யா எலுமிச்சை, இஞ்சி உடனான பானம், கொய்யா வாழை உடனடியான பானம், பல வகை பழக்குழம்பு, கொய்யா துண்டுகள் இவை தயாரிக்கலாம். அதேமாதிரி அன்னாச்சி பழம் உடனடியான பானம், அன்னாச்சி பழக்குழம்பு, அன்னாச்சி பழ ஜாம், மசாலா கலந்த அன்னாச்சி பழ உடனடி பானம் இவை தயாரிக்கலாம். அவகடோல இருந்து அவகடோ ரொட்டி, அவகடோ மிளகாய் பிஸ்கட், அதே மாதிரி அவகடோ இணைக்கப்பட்ட சேமியா இவை தயாரிக்கலாம். நாவல் பழத்திலிருந்து நாவல் பழச்சாறு, நாவல் பழத்தில் இருந்த ஒயின் தயாரிக்கலாம். புளியிலிருந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, புளி ஜாம், புளி சிரப், புளி மிட்டாய், புளி ஊறுகாய் இவை தயாரிக்கலாம். திராட்சையிலிருந்து திராட்சை பழக்குழம்பு, திராட்சை ஒயின் இவை வந்து தயாரிக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சை ஊறுகாய், ஆப்பிள் சாஸ், விளாம்பழத்திலிருந்து ஜெல்லி, பலாப்பழ பார் இவை வந்து தயாரிக்கலாம். இப்போ பழங்கள் எல்லாம் பார்த்தோம். காய்கறிகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து காய்கறிகள் வந்து 59 மில்லியன் டன்கள், அதாவது வந்து 12.94% வந்து உலக உற்பத்தியில் 456 மில்லியன் டன்கள். அதேமாதிரி பழங்கள் பார்த்துக்கிட்டாக்கா 27.3 மில்லியன் டன்கள், அதாவது 7.37% உலக உற்பத்தியில் இரண்டாவது இடம். காய்கறிகளை வந்து நுண்ணுயிரிகள் சுலபமாக தாக்குகின்றது. இதனால் அறுவடை செய்யும் போது காய்கறிகள் அழுகிவிடும். அதேமாதிரி காய்கறிக்கும் பழங்களுக்கும் குறைந்த அளவு வாழ்நாட்களை கொண்டது. எனினும் இது பதப்படுத்தலுக்கு அதிக உத்தரவாதம் உள்ளது. இப்போ வந்து காய்கறியிலிருந்து பதப்படுத்துதல் எடுத்துட்டா, முதலாவதாக வந்து சுத்தப்படுத்தல் வேண்டும். முழுமையாக தண்ணீரில் கழுவுவது அவசியம். பச்சையாக காய்கறிகள் வாங்கினால் அதை வந்து கழுவணும். அடுத்து வந்து காலிஃப்ளவர் பூவை சூடான உப்பு தண்ணியில் வந்து போட்டு கழுவுவோம். ஏனென்றால் மாசுகள் போன்ற அழுக்கு மற்றும் மணல்கள் அடியில் தேங்கிவிடும். பின் இலைகளை மேலே தூக்கி நம்ம விடலாம். காய்கறிகளை வந்து குழாயில் தண்ணீரை திருப்பி விட்டு ஓடும் நீரில் கழுவலாம். ஸோ இதெல்லாம் வந்து சுத்தப்படுத்துதல். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க வந்து தோல் உரித்தல். வேர் மற்றும் கிழங்குகளில் உள்ள தோலை சமைக்கும் முன் உரிக்க வேண்டும். அதாவது சமைக்கும் போது

உள்ள ஊட்டச்சத்து கசிவு உள்ளேயே இருந்து விடும். அதனால் வந்து நம்ம உரித்து விடலாம். நிறம் குறைதலை வந்து தடுக்கவும். அதே மாதிரி கேரட்ல வந்து பார்த்துட்டு தோலை உரித்த பிறகும் இனிப்பு தன்மை அப்படியே இருக்க வேண்டும். ஏனென்றால் நிறம் மாற செய்தல் முடிந்த பிறகே தோலை உரிக்கவும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறம் மாற செய்தல். இந்த நுண்ணுயிரியை அழிக்கவும் இயற்கை நிலை கெட்ட நொதி பொருள் அதாவது தோலை கடினமாக கூடுதலாக செய்கின்றது. இது தவிர வந்து முதன்மை ஏற்பாடு செய்தல், வெட்டுதல், ஒட்டு செடி அகற்றுதல், இது வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடியவை. அதாவது காய்கறிகளை சேமித்து வைத்தல். பச்சையான காய்கறிகளை சிறிது நாட்களுக்கு மட்டுமே உயர்ந்த தரத்தை தக்க வைத்துக் கொள்ளும். அனைத்து பச்சையான காய்கறிகளும் அதிக தண்ணீரை உள்ளடக்கி இருக்கிறது. இது பச்சையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் காய்கறி சேகரித்த பிறகு அதன் அதிக நேரம் இருப்பு வைத்துக் கொண்டால் அது வாடிவிடும். மற்றும் காய்கறிகள் கெட்டியாக ஈரப்பதம் இல்லாமல் காய்ந்துவிடும். சுவையும் குறைந்துவிடும். ஏனென்றால் நொதி செயற்பாடு மற்றும் சர்க்கரை மாவு பொருட்களாக மாறியதால் முதிராத காய்கறிகளின் வேர்கள், கிழங்குகள் மற்றும் குழித்தண்டுகள் முதிர்ந்த காய்கறிகளை விட விரைவாக கெட்டுவிடுகின்றது. ஒரு காரணம் என்னவென்றால் காய்கறிகள் அதிகமாக சுவாசிப்பதால் பச்சையான காய்கறிகளை வாடவிடாமல் இருக்க அடப்பகம் அல்லது வந்து பிளாஸ்டிக் பைகளில் போட்டு குளிர்பான பெட்டியில் வைத்து வாடாமல் இருக்கும். சேமித்து வைக்கும் முன் காய்கறிகளை கழுவினால் அதனை நன்றாக வடித்து வைக்கவும். ஏனென்றால் அதிகப்படியான ஈரப்பதமாகி கெட்டு அழுகி போகக்கூடும். பட்டாணி விதையை வந்து பானையில் அல்லது பாத்திரத்தில் போட்டு வைத்தால் நீண்ட காலம் வரை இருப்பு வைத்துக் கொள்ளலாம். கிழங்குகளையும் குளித்தண்டுகளையும் குளிர்வான பகுதியில் குளிர்பதனத்தில் வைக்காமலேயே சேமித்து வைக்கலாம். நிறைய காய்கறிகள் முக்கிய பசுந்தளைகள் அறுவடை செய்த உடனே விரைவாக கெட்டுவிடும். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க இந்த தண்ணீர் குறைபாடு. நீர் கடத்தல் ஒரு முக்கியமான முறையாகும். இந்த காய்கறிகளை அறுவடை செய்த பிறகு சீர்குலைவு ஏற்படும். தோற்றம் அதாவது நயம், நறுமணம் மற்றும் பொருளின் எடை ஆகியவற்றை ஈரப்பதம் குறைந்து இந்த ஈரப்பதம் குறைவதால் திசுக்கள் வந்து மிருதுவாகிவிடும். ஏன்னா அதிக சுவாசத்திறன் வந்து இருக்கும். காய்கறிகள் வந்து நீர் நீக்கம் செய்தல். அதாவது நீர் நீக்கம் என்பது ஈரப்பதத்தை செயற்கையான முறையில் வந்து கட்டுக்குள் கொண்டு வந்து ஈரத்தன்மையும் மற்றும் குறைந்த காற்றில் வைத்து ஈரத்தை அகற்றுதல். இந்த செயல்முறை வந்து காய்கள் முழுதாகவோ அல்லது நறுக்கிய சிறு துண்டுகளாகவோ தட்டின் மீது பரப்பிவிட்டு நீர் நீக்கி உள்ளே வைக்க வேண்டும். பொதுவாக வந்து 430 செல்சியஸில் தான் இருக்கும். படிப்படியாக உயர்ந்து காய்கறிகளுக்கு வந்து 60 முதல் 66 டிகிரி செல்சியஸில் வந்து கொண்டு வந்துடலாம். சூரிய ஒளியில் வந்து நம்ம அந்த கூரையின் கீழ் நிழல் உலர்த்தியை வந்து கூரையின் அடியில் வந்து திறந்த இடத்தில் வந்து உலர்த்த வேண்டும். காய்கறிகளில் வந்து ஊட்டச்சத்து மதிப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பசுந்தலை காய்கறிகள் வந்து உலர் கீரை பொடி மதிப்பிற்கேற்ற வந்து உற்பத்தி பொருள் முட்டைக்கோசு, அதே மாதிரி இலை பொடி, கருவேப்பிலை பொடி, கொத்தமல்லி பொடி, கொத்தமல்லி இலை, அதே மாதிரி கலவை பொடி, அதே மாதிரி கீரை கலந்த ரெடிமேடு பொடி, இவை வந்து நம்ம தயாரிக்கலாம். அதே மாதிரி இந்த வேர்கள் மற்றும் கிழங்குகளில் பார்த்துக்கிட்டோம்னா பீட்ரூட்டில் உடனடி பானம், பீட்ரூட் இனிப்பு ஊறுகாய், பீட்ரூட் ஹாட் ஊறுகாய், இதெல்லாம் வந்து நம்ம தயாரிக்கலாம். மரவள்ளி கிழங்கு நூடுல்ஸ் பதப்படுத்துதல், நொதிக்கப்பட்ட வந்து மரவள்ளி கிழங்கின் புளித்த மாவு பதப்படுத்துதல், சேப்பக்கிழங்கு மாவில் இணைக்கப்பட்ட பப்பட்டை பதப்படுத்துதல், அதே மாதிரி சேப்பக்கிழங்கு மாவை இணைக்கப்பட்ட நூடுல்ஸை பதப்படுத்துதல், சக்கரவள்ளி கிழங்கு மாவை பதப்படுத்துதல், இதெல்லாம் வந்து இந்த கிழங்கு வகையில் நம்ம தயாரிக்கலாம். அடுத்து வெங்காயத்தில் பார்த்துக்கிட்டே வெங்காய ஊறுகாய், அதே மாதிரி வெங்காய வடக்கம் வந்து தயாரிக்கலாம். மற்ற காய்களில் பார்த்துக்கிட்டா வெள்ளரிக்காய் ஊறுகாய், காலிஃப்ளவர் ஊறுகாய், பச்சை மிளகாய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், காய்கறி சூப் மிக்ஸு மற்றும் மக்காச்சோள சூப் மிக்ஸ் வந்து தயாரிக்கலாம். தக்காளி பார்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி பேஸ்ட்டு, தக்காளி சாஸ், கெச்சப்பு, தக்காளி சட்னி, தக்காளி சூப் மிக்ஸ், தக்காளி பொடி, வெங்காய பொடி வேக வந்து தயாரிக்கலாம். தேங்காய், இது வந்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் தேன், தேங்காய் சாஸ், தேங்காய் நோட்டோ, தேங்காய் துருவல், உலர வைக்கப்பட்ட வந்து தேங்காயிலிருந்து செய்யப்படும் பதார்த்தங்கள், தேங்காய் சிப்ஸு, தேங்காய் முறுவல், வறுத்த இளம் தேங்காய், தேனில் வறுத்த தேங்காய், அதே மாதிரி உலர்ந்த இனிப்பு தேங்காய், உலர வைக்கப்பட்ட தேங்காய் சட்னி, தேங்காய் பால், தேங்காய் பாகு, இனிப்பேற்றப்பட்ட கெட்டியாக்கப்பட்ட பால், அதேமாதிரி தேங்காய் தேன், தேங்காய் மிட்டாய், தேங்காய் மாவு, திடப்படுத்தப்பட்ட இளநீர், தேங்காய் வெள்ளம், தேங்காய் வினிகர், உலர வைக்கப்பட்ட தேங்காய், உடனடி பர்பி கலவை, உடனடி தேங்காய் சட்னி கலவை, தேங்காய் குக்கீஸ், இவையெல்லாம் வந்து தேங்காயிலிருந்து தயாரிக்கலாம். அதே மாதிரி டீ வகைகள்னு பார்த்துக்கிட்டா கருப்பு டீ, ஓலாங் டீ, மூலிகை டீ வந்து தயாரிக்கலாம். காபி பொருட்கள் பார்த்தோன்னா கரையும் காபி, பனிக்கட்டி காபி, காபி மாத்திரைகள், காபி இல்லாத கேஃபின் இல்லாத காபி. பிற கொட்டைகள் வகைகள்னு பார்த்தா பாதாம், பிரேசில் நட்டு, முந்திரி பருப்பு, செஸ்நட்டு, பெக்கான் நட்டு, வால்நட்டு, ஸோ அதை வந்து வால்நட்டு அப்படின்னு பார்த்தா அக்கோராட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். மூலிகை பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லி, நெல்லியில் வந்து நிறையா மூலிகை இருக்கிறனால அந்த நெல்லி வந்து அதிகமாக வந்து நம்ம பதப்படுத்தல் செய்கிறாங்க. அதில் வந்து இந்த நெல்லி பதப்படுத்துதல்

0: நெல்லி மிட்டாய், நெல்லி மசாலா மிட்டாய், நெல்லி ஜாம், நெல்லி சாறு, நெல்லி ஆர்டிஎஸ், நெல்லி கூழ், நெல்லி சுவை சாறு, அதே மாதிரி நெல்லி ஊறுகாய், நெல்லி சார்ந்த வாய் ஃப்ரெஷ்னர், மவுத் ஃப்ரெஷ்னர் அப்படின்னு சொல்லுவாங்க, நெல்லி இனிப்பு மிட்டாய், நெல்லி மற்றும் தக்காளி சுவை சாறு தயாரித்தல், நெல்லி பப்பாளி பழக்கட்டி தயாரித்தல், இவெல்லாம் தயார் செய்யலாம். அதே மாதிரி வில்வ பழத்திலிருந்து வந்து சிகிச்சைக்கான வில்வ பழப்பானம், அதே மாதிரி வில்வத்தினால் செய்த இனிப்பு வகைகள் வந்து தயாரிக்கலாம். அடுத்து வந்து மூலிகை பயிரில் பார்த்துக்கிட்டோன்னா சர்க்கரை கொல்லி கீரை, இந்த சர்க்கரை கொல்லியில் வந்து டீ தயாரிக்கலாம். அதேமாதிரி சர்க்கரை கொல்லி பயன்படுத்தி திராட்சை பழரசம் ஸ்குவாஷ், குலாப் ஜாமுன் சர்க்கரை கொல்லி பாகல், அதேமாதிரி சர்க்கரை கொல்லியின் கேசரி, அதேமாதிரி கேக்கு சர்க்கரை கொல்லி கேக் அது வந்து நம்ம தயார் பண்ணலாம். கோதுமையில் பார்த்துக்கிட்டோன்னா கோதுமை மாவு முழுமையாகவும் அதேமாதிரி கோதுமை மாவு சலித்ததாகவும் கோதுமை ரொட்டி அதாவது வெள்ளை அந்த போர்ஷன்ஸ் வந்து நம்ம தயாரிக்கலாம். பார்லியில் வந்து பீர் தயாரித்தல் மற்றும் மால்ட் தயாரித்தல். ஓட்ஸில் வந்து ஓட்டோட க்ரோட்ஸு, தோல் நீக்கப்பட்ட ஓட்ஸு, துண்டுகளாக்குதல், உருட்டப்பட்ட ஓட்ஸு, அதேமாதிரி விரைவாக வேகும் தன்மை கொண்ட ஓட்ஸு, உடனடி ஓட்ஸ், இவையெல்லாம் வந்து தயாரிக்கலாம். அடுத்து சிறுதானியங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மில்லட்ஸு, ராகி, சோளம், கம்பு. இந்த ராகியில் வந்து ராகி நூடுல்ஸு, பணியாரம், ராகி சேமியா, ராகி இடியாப்பம், ராகி அல்வா, தயார் நிலையான பொடி, அதேமாதிரி சத்து மாவு தயாரிக்கலாம். சோளத்தில் வந்து சோள அவல், சோள பொறி தயாரிக்கலாம். கம்பில் வந்து கம்பு பொறி, கம்பு அவல், கம்பு பிஸ்கட், தயார் நிலைப்பான பொடி, அதேமாதிரி உடனடி சத்து மாவு தயாரிக்கலாம். குறுந்தானியங்களில் வந்து மதிப்பு கூட்ட பொருள்கள் வந்து அதிரசம் தயாரிக்கலாம். பேக்கரி தயாரிப்புகளில் வந்து ரொட்டி, ரஸ்க், பிஸ்கட்டு, பிளியப்பட்ட உணவுகள் அதாவது நூடுல்ஸ், இது வந்து நம்ம தயாரிக்கலாம். பருப்பு வயலில் வந்து மதிப்பு கூட்டல் என்பது முழு பருப்புகளாக விற்பனை செய்வதற்கு பதிலாக அவற்றை பதப்படுத்தி மாவு அதாவது ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மற்றும் வந்து நொறுக்கு தீனிகள், ஸ்நாக்ஸ் போன்ற லாபம் தரக்கூடிய பொருளாக வந்து மாற்றுவதாகும். தமிழ்நாட்டில் தயாரிக்க முக்கிய பருப்பு சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள்னு பார்த்துக்கிட்டா இன்ஸ்டன்ட் உணவுகள் அதாவது உடனடியாக தயாரிக்கிறது வந்து அடை மிக்ஸ், வடை மிக்ஸ் மற்றும் வந்து பஜ்ஜி மிக்ஸ். பொரித்த தின்பண்டங்கள் பார்த்துக்கிட்டா தட்டை, முறுக்கு, காராச்சேவு மற்றும் பருப்பு பக்கோடா இந்த மாதிரி தயாரிக்கலாம். அடுத்து இனிப்புகள்னு பார்த்துட்டா பாசிப்பருப்பு லட்டு, கடலை பருப்பு பூர்ண கொழுக்கொட்டை மற்றும் வந்து அல்வா அந்த மாதிரி தயாரிக்கலாம். இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் வந்து முளைக்கட்டிய தானிய மற்றும் வந்து பருப்பு மாவு அதாவது ஹெல்த் மிக்ஸும் வந்து தயாரிக்கலாம். அதே மாதிரி பொரித்த பயிர்கள்னு பார்த்துக்கிட்டாக்கா துவரம்பருப்பு, தட்டைப்பருப்பு போன்றவற்றை மணலில் வறுத்து சுற்றுண்டியாகவும் மாற்றுது. வேளாண் பெருமக்கள் வந்து இதை பின்பற்றி பயனடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.
1: என்ன வெண்பா, அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் மதிப்பு கூட்டுதல் பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல, அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல.
2: ஆஹா, பழங்கள், சிறுதானியங்கள், தேங்காய் இது போல பொருட்கள்ல இருந்து எப்படி மதிப்பு கூட்டுற பொருட்களை தயாரிக்கலாம்னு அருமையா தெளிவுபடுத்திட்டாங்க. கூட்டத்துக்கு வந்ததாலதான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்.
1: மதிப்பு கூட்டல்ல எம்புட்டு வாய்ப்புகள் இருக்கு பாத்தியா?
2: ஆமா செல்வி, இதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டது பெரிய விஷயம் இல்ல. இதுல நாம எந்த பொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலான்னு தேர்வு செஞ்சு அதுக்கான வேலைகளை சீக்கிரமா தொடங்கணும்.
1: வேகமா முடிவெடுத்தாலும் சரியான முடிவுதான், அப்படியே செஞ்சிருவோம்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: கொய்யாவை தாக்கும் வேர்முடிச்சி நூற்புழுவினை கட்டுப்படுத்தும் முறைகள். ஏழைகளின் ஆப்பிள் என்று அழைக்கப்படும் கொய்யாவில் வைட்டமின் சி, ஏ, புரதம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் உள்ளன. இந்தியாவில் அதிக அளவில் கொய்யாவை உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவின் வடக்கு மத்திய தெற்கு பகுதிகளில் கொய்யா அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. நாட்டின் மொத்த கொய்யா சாகுபடி செய்யும் பரப்பளவு சுமார் 3.14 லட்சம் ஹெக்டர் ஆகும். தமிழ்நாட்டில் கொய்யா சாகுபடி செய்யும் முக்கிய மாவட்டங்களாக விழுப்புரம், சேலம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல் மற்றும் நாமக்கல் உள்ளன. கொய்யாவை தாக்கி அழிக்கக்கூடிய காரணிகளுள் வேர் முடிச்சி நூற்புழுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்நூற்புழுக்கள் 0.8 முதல் 1.2 மில்லிமீட்டர் நீளமுடைய உயிரினமாகும். இவை மற்ற நூற்புழு இனங்களைப் போலவே மண்ணில் உயிர் வாழ்ந்து செடியின் வேர் பகுதியை அழித்து கணிசமான விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துகின்றன. இந்தியாவில் கொய்யாவை பல்வேறு நூற்புழுக்கள் அழித்தாலும் அவற்றில் வேர் முடிச்சி நூற்புழுக்கள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்நூற்புழுக்கள் கொய்யா மர வேரினை தாக்கி அழிப்பதோடு மட்டுமல்லாமல் வேரழுகல் ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சை மற்றும் பாக்டீரியா நோய் கிருமிகளுடன் இணைந்து கூட்டு நோயை ஏற்படுத்தி செடிகளுக்கு மிகுந்த பாதிப்பை உண்டாக்குகின்றன. இதனால் கொய்யா மரத்தின் நோய் எதிர்ப்பு திறன் குறைந்து எளிதில் மற்ற நோய்களின் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுகின்றன. வெப்பமான அல்லது மித வெப்பமான காலநிலை கொண்ட இடங்களில் பயிரிடப்படும் கொய்யாவில் இந்த நூற்புழுக்களின் தாக்கம் அதிக அளவில் காணப்படும். வேர்முடிச்சி நூற்புழுக்களின் வாழ்க்கை சுழற்சி சராசரியாக 1 மாத காலமாகும். இவை முட்டைகளை மண்ணில் இடுகின்றன. இம்முட்டைகளிலிருந்து வெளிவரும் 2ம் நிலை நூற்புழுக்கள் வேரின் நுனிப்பகுதி வழியாக உள்ளே சென்று தாக்குதலை ஏற்படுத்துகிறது. இதன் ஆயுட்காலம் 30 முதல் 40 நாட்கள் ஆகும். ஒரு முதிர்ந்த பெண் நூற்புழு குறைந்தது 650 முதல் 1500 எண்ணிக்கையிலான முட்டைகளை இடும். வேர்முடிச்சி நூற்புழுக்களின் தாக்குதலின் அறிகுறிகளை தெரிந்து கொள்ளலாம். வேர்முடிச்சி நூற்புழுக்கள் தாக்கப்பட்ட மரத்தில் வாடல் மற்றும் இலை மஞ்சள் நிறமாதல் போன்ற அறிகுறிகள் காணப்படும். இது பார்ப்பதற்கு நீர் மற்றும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் ஏற்படும் அறிகுறிகள் போன்றே காணப்படும். மேலும் இந்நூற்புழு வேர்பகுதியில் கடுமையான வேர் வீக்கத்தையும் வேர் முடிச்சுகளையும் ஏற்படுத்தும். பாதிப்படைந்த மரம் வளர்ச்சி குன்றி காணப்படும். மேலும் இலைகளின் ஓரங்களில் இளஞ்சிவப்பு நிற திட்டுகள் காணப்படும். நாளடைவில் மரத்தின் கிளைகளில் உள்ள இலைகள் உதிர்ந்து வெறும் கிளைகள் மட்டுமே காணப்படும். இந்த வேர் முடிச்சி நூற்புழுவினை கட்டுப்படுத்தும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக நூற்புழுக்கள் உருப்பெருக்கியினால் மட்டுமே காணக்கூடிய உயிரினமாக இருப்பதால் கொய்யா நடவிற்கு முன் மண் பரிசோதனை செய்வது அவசியம். நூற்புழுக்களால் பாதிக்கப்படாத ஒட்டு செடிகளை பயன்படுத்த வேண்டும். நூற்புழுக்கள் தாக்குதல் இல்லாத வயலில் பதியன் போட்ட கொய்யா மரச்செடிகளை பயன்படுத்த வேண்டும். நூற்புழுக்கள் மரத்தின் வேர் பகுதியை சுற்றியுள்ள மண்ணில் காணப்படுவதால் களை கொத்தியால் கொத்திவிட்டு பின்பு நூற்புழு கொல்லியை இட்டு நீரை பாய்ச்ச வேண்டும். 1 கிலோ உயிரியல் நூற்புழு கொல்லியினை 250 கிலோ தொழு உரத்துடன் கலந்து 3 மாதங்களுக்கு 1 முறை மரத்தின் வேர் பகுதியில் இட வேண்டும். தாய்வான் பிங்க், லக்னோ 49 கொய்யா ரகங்கள் நூற்புழு தாக்குதலுக்கு உட்படுவதால் இந்த கொய்யா ரகங்கள் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் கொய்யா செடிகளை நடவிற்கு தேர்ந்தெடுக்கும் போது வேர்முடிச்சிகள் இல்லாத செடிகளை தேர்ந்தெடுத்தல் வேண்டும். வேர்முடிச்சி நூற்புழுக்களின் தாக்குதல் மிகுதியாக காணப்பட்டால் 1 லிட்டர் தண்ணீருக்கு முட்டை ஒட்டுண்ணி 30 மில்லி மற்றும் 10 கிராம் வெல்லம் இரண்டையும் கலந்து மரத்தின் வேர் பகுதியில் ஊற்ற வேண்டும். இதை 1 மாத கால இடைவெளியில் 4 முறை பின்பற்ற வேண்டும். ஒரு மரத்திற்கு திரவ உயிரியல் நூற்புழு கொல்லியான பொக்கோனியா 60 மில்லி வேர் பகுதியில் இடுவதன் மூலம் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். நன்கு மக்கிய 1 கிலோ தொழு உரத்துடன் 60 கிராம் துகள் வடிவிலான உயிரியல் நூற்புழு கொல்லியினை 30 நாட்கள் இடைவெளியில் 4 முறை பயன்படுத்துவதன் மூலம் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். இதுபோன்ற தொழில்

0: நுட்பங்களை கடைபிடித்து கொய்யாவில் வேர் முடிச்சு நூற்புழுவினை கட்டுப்படுத்தி விவசாயிகள் லாபம் எடுக்கலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

வண்ண மலர்கள் இணைந்து வடித்த புன்னகையாக உள்ள மகிழ வழங்கும் அன்பின் சாரலாக காற்றலையில் தேனிசாயாக வரப்போகிறது பூங்கொத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் 2007 வெளிவந்த திருமகன் திரைப்படத்திலிருந்து தான். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க வைரமுத்து, பாடியிருக்காங்க மதுஸ்ரீ, நரேஷ் ஐயர், இசையமைச்சிருக்காங்க தேவா. இதோ நேர்களே அந்த பாடல் கேட்டு ரசிக்கலாமா?

எட்டு திக்கம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.2 ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான இசைகளால் இணைந்து கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருமகன் திரைப்படத்திலிருந்து தான். இனிமையான பாடலை கேட்டு ரசிக்கலாமே நேயர்களே.

വാനം ഭൂമി സാമി വാനം ഭൂമി കാക്കു സാമി നമ്മ സാമി.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ். தமிழ் குயில் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். ஒரு செம்மையான வைபான பாடலை கேட்டு ரசித்தோம். அதுக்கப்புறம் அதே திருமகன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாமே.

0: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள்: குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://taabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தேன் சிந்து பண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வார்த்தைகள் சொல்லாத பேரன்பை சொல்லும் மௌன மொழியின் அழகிய வடிவமே பூங்கொத்தின் இசை. அடுத்த திரைப்படம் மௌனகுரு. மௌனகுரு திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலுக்கு யார் இசையமைச்சிருக்காங்கன்னா, தமன் இசையமைச்சிருக்காங்க. வரிகள் எழுதியிருக்காங்க நா முத்துக்குமார், ரஞ்சித், ரீட்டா, ராகுல் நம்பியார், ரம்யா மற்றும் கார்த்திகேயன். குரலில் அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

தகடூரின் அன்பலை தர்மபுரி பண்பலை 102.5, இயற்கையலில் கொஞ்சம் ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான இசையால் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மௌனகுரு திரைப்படத்தில் இருந்து தான். இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு எஸ் தமன், வரிகள் எழுதியிருக்காங்க வாலி, பாடியிருக்காங்க ரஞ்சித், ராகுல் நம்பியார், சாம்பி, கீர்த்தன், எம்எல்ஆர், கார்த்திகேயன், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அந்த இனிமையான பாடலை கேட்டு ரசிக்கலாமா நேர்களே?

நிறைவு பெற்றது பூங்கொத்து நிகழ்ச்சி. இன்னைக்கு திருமகன் மற்றும் மௌனகுரு திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்தோம். எப்பவுமே ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருங்க. 4-3-46 கலரில் வானவில் மாறி நம்மளுடைய வாழ்க்கையும் ஜொலிக்கும். நன்றி நேர்களை.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளங்களில் உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்செவியல் கலக்கல் பாடல்கள். நேயர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் ஃபோனை எடுத்து உங்களுடைய பேர், ஓர் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலிடம் பெற்றுள்ள திரைப்படம், இதை எல்லாம் டைப் செஞ்சு நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் என்னென்ன 0043 42 24 40 30 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம்.

0: அன்பர்களுக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: நீர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசைப்பாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியிலிருந்து சித்ரா நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, சுரேஷ், வான்மதி இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நம்ம முதலாளி நல்ல முதலாளி, நல்ல மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி.
3: அண்ணா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க.
4: தம்பி ஊருக்கு புதுசோ?
3: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
4: இல்ல நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
3: என்ன சொல்றீங்க, புரியலையே.
4: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
3: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
4: டீ எப்படி?
3: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
4: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
3: என்ன விஷயம்னா?
4: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க?
3: ஆமா. ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
4: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
3: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
4: தொப்பூர் மலைப்பாதையில போற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணுமா. அங்க ஏதோ மிஷின்லாம் வச்சிருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனா அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
3: இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
4: இந்த வழியா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
3: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருக்காங்க. ஒசூர் பகுதியிலிருந்து சத்யபாமா, பாண்டிய நாடு என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கிறேன்.

இசவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் சிதம்பரம். அவர் தாய்நாடு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாட்டை கேட்டிருக்காரு, கொடுத்துருவோம்.

மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து ஓர் அறிவிப்பு. கல்வி உதவித்தொகை பெற புதிய வழிமுறைகள் மாற்றம். 2026-27 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனோஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுடன் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்க கடைசி நாள் நவம்பர் 30. விண்ணப்பிக்க www.xwell.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து ஒரு அறிவிப்பு. தோழி பணிபுரியும் மகளிர் விடுதி. பணிபுரியும் பெண்கள் மற்றும் பெண் மாணவிகளுக்கு பாதுகாப்பான வசதியான குறைந்த கட்டண தங்குமிடம். இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள தகுதியானவர்கள் கல்வி, பயிற்சி, இன்டர்ன்ஷிப், வேலை வாய்ப்பு மற்றும் பணி நிமித்தமாக தருமபுரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளுக்கு வரும் தகுதியுடைய பெண்கள் தோழி விடுதி வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இடம் நல்லம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி எதிரில், தருமபுரி மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு www.tholi.in என்ற இணையதளத்தின் மூலமாகவும் 97-91-17-19-31 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசைப்பாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 3:30. நேர்களே, நீங்களும் காற்றலையில் உங்கள் பாடலை கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய பேர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் டைப் செஞ்சு நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் என்னென்னா 0343-42-24-40 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஓமலூர் முத்துநாயக்கன் பட்டியிலிருந்து பிரபாகரன், கோமதி, கௌதம், மோகன்ராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டிருக்காங்க கர்ணா திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் கள்ளியம்புதூர் பகுதியிலிருந்து ராஜசேகர் மற்றும் திரு கேடி வில்லா கில்லாடி ரங்கா என்ற திரைப்படத்தில் இருந்து

கட்சிவியல் கலைக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ரேவதி வத்தல் மலை பகுதியிலிருந்து, திருடன் போலீஸ் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே,

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசை பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட் செவியில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சாமுண்டி திரைப்படத்திலிருந்து யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீரைப்பட்டி பகுதியிலிருந்து சையத் கேட்டிருக்காரு. அவர் கேட்ட பாடலை கொடுத்துடலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.

கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். அடுத்ததா பாடலை கேட்டிருக்காங்க ஊத்தங்கரை பகுதியிலிருந்து முகமது, ராசக்குட்டி என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: அட்டகாசமா இருக்கே மாமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
1: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் என் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன இந்த விளையாட்டெல்லாம் விளையாட, நீ ரெடியா இருக்கியா?
0: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
2: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: நேர்களை இதுவரையும் கேட்டிருச்சோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடல் கேட்ட நேயர்களுக்கும் கலந்து கொள்ள முயற்சித்த நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும்.
4: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி ஒன்பலை 102.5, ஏற்காடு ஒன்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. வணக்கம் கதிரொளி.
5: வணக்கம் கார்த்திகேயன்.
4: சொல்லுங்க கதிரொளி, இன்னைக்கு நிகழ்ச்சியில அறிமுக நேயர்கள் நம்ம கூட பேசினா எந்த எண்கள்ல தொடர்பு கொள்ளலாம்?
5: கண்டிப்பா அறிமுக நேயர்களாக இருந்தால் 043-42 என்ற முன்னணி பெண்ணுடன், 24-40-30 என்ற எண்ணிற்கும், மற்றொரு 94-86-81-10-25 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம்.
4: சரிங்க. அதே மாதிரி மற்ற நேயர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க, நிறைய குறிப்புகள் வச்சிருக்கீங்க இல்லைங்களா? முதல் 3 குறிப்பு யாருக்கு தர போறங்க அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். வணக்கம்.
6: ஐயா வணக்கம். ஐயா
4: வணக்கம். ஐயா யார் இங்க இருந்து?
6: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன், கொடமாண்டப்பட்டீங்க.
4: மிக்க நன்றிங்க ஐயா. சரி, உங்களுக்கு உண்டான முதல் 3 குறிப்பு பாருங்க, நம்ம கதிரொலி தருவாங்க.
5: ஐயா நம்ம வந்து ஒரு சுற்றுலா தலத்தை பத்தின குறிப்புகள் தான் கொடுக்க போறோம். இது ஒரு சுற்றுலா தலம், மிக குறைவான மழை பெய்யும், மிகவும் குளிரான வானிலை இருக்கக்கூடிய ஒரு இடம்னே சொல்லலாம். இந்த சுற்றுலா தலத்துல வனவிலங்கு ஆராய்ச்சிக்கும் முக்கிய இடம் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த இடத்துல.
4: அதாவது என்ன சொல்ல போறீங்கன்னா, இது ஒரு சுற்றுலா தலம், மிக குறைவான மழை பெய்யக்கூடிய இடம், ஆனா மிகவும் குளிராக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, வனவிலங்கு ஆராய்ச்சி நிலையம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: தமிழ்நாட்டுல இல்லைங்க ஐயா. ஐயா 4 குறிப்பு வாங்கிட்டீங்களே பேசி பேசியே.
4: வனவிலங்கு ஆராய்ச்சிக்கு மிக முக்கியமான இடமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அப்படித்தான கதிரொளி?
5: கண்டிப்பா.
4: அந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்களா?
5: போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன்.
4: வனவிலங்கு பாக்குறதுக்கு அருமையா இருக்கும்.
5: கண்டிப்பா
4: அங்க போகும்போது நீங்க கண்ணாடி எடுத்துட்டு போக கூடாது சரிங்களா? வணக்கம்.
7: வணக்கம்.
4: வணக்கம். யார் இங்க
7: இருந்து?
4: முக்கியமான குறிப்பு ஒண்ணு சொல்ல போறோம் பாருங்க.
5: உயர் நிலத்தில் உள்ள உயிரினங்களை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான இடங்கையா இது? அப்படியேதான் சொல்லுங்க.
4: முதுமலை காடு. ஆனா நம்ம கதிரொலி சொன்னது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல
5: இல்ல.
4: சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்.
4: வணக்கம். சரிங்க, ரங்கசாமி ஐயா கண்டுபிடிச்சிங்களா பதில?
8: சொல்றேங்க ஐயா.
5: என்னங்க?
4: ராசேகர் ஐயா பதில் சொல்றீங்களா?

0: அந்த வனவிலங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னதுனால அது டேராடூன்.
1: டேராடூன் எப்படி சொல்றீங்க?
0: ஏன்னா அந்த முதுகலை பட்டம் படிக்கிறவங்களும் அங்கே தான் படிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட என்னுடைய ஃப்ரெண்டு பொண்ணு கூட அங்கே படித்தாங்க.
1: ஓ அப்படிங்களா?
2: ஆனால் டேராடூன் இல்லைங்களே ஐயா.
0: சரி பரவாயில்லைங்க மேம்,
2: முயற்சிக்கு நன்றி.
1: வணக்கம்.
2: நிகழ்ச்சியில்
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேம்மா.
2: சரிங்க, குறிப்புகளை கேட்டிங்களா?
3: ஆமா, வரிசையா கேட்டுட்டே இருக்கேன். மேலும் எனக்கான ஒரு குறிப்பு கொடுங்க, நான் முயற்சிக்கிறேம்மா.
2: மேலும் உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, இமயமலை விலங்குகளுக்கு ஒரு இயற்கையான வாழிடம்னு சொல்லலாம் இந்த இடம்.
3: ஓஹோ, இது கத்திரங்கா நேஷனல் பார்க் அதுமா?
2: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விட தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம். வணக்கம்
2: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சரிங்க கதிரொலி, வனவிலங்கு ஆராய்ச்சிக்கு மிக முக்கிய இடம் அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி இமயமலை விலங்குகளுக்கு
2: ஒரு வாழிடம், இயற்கையான வாழிடம்,
1: இயற்கையான வாழிடம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. மிக முக்கியமான குறிப்பெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோங்க. அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாங்கன்னா பதில் கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய நேர் கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு நம்ம பார்ப்போம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்,
2: யார் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
0: என்னங்க
2: ஐயா?
0: என் பேரு விக்னி.
1: விக்னேஷ், எங்க இருந்து பேசுறீங்க விக்னேஷ்?
2: ஐயா, உங்க இனிப்பு சரியா இருக்கிற இடத்துல இருந்து பேசலாமே. இனிப்பில் இனியும் நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்மா.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: காரிமங்கல வட்டம் எங்க செட்டி தியமராஜ்மா.
2: சரிங்க ஐயா, குறிப்புகளை கேட்டிங்களா?
4: கேட்டிருந்தாங்கம்மா.
2: உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா? இந்த இடம் பாத்தீங்கன்னா மலையேற்றம் மற்றும் வனவிலங்கு புகைப்பட கலைஞர்களுக்கு ஒரு பிரபலமான இடம்னே சொல்லலாம்.
4: லடாக் லேமிஸ் தேசிய பூங்கா.
1: என்னங்க?
4: லடாக் லேமிஸ் தேசிய பூங்கா.
2: எப்படிங்க ஐயா, சரியான பதில சொல்லிட்டீங்க.
4: அப்படிதான் வந்துமா.
2: சரிங்க ஐயா, மேலும் இத பத்தின குறிப்புகள் தெரியுங்களா?
4: அது நீங்களே சொல்லிடுங்கமா.
2: சரிங்க,
4: என்ன
2: பாடல் வழங்கலாம்?
4: வருஷமெல்லாம் வசந்தம் படம். நாரடி நீரடி என்ற பாட குடுமா.
2: ஐயா, வேற ஏதாவது பாடல் கேட்கலாமே.
4: சரி, முதல் முதலா உன்னை பார்க்கிறேன் அந்த பாட்டு குடுமா.
2: சரிங்க ஐயா, உங்களுக்கான பாடல் கொடுத்தலாம் குறிப்புகளுக்கு பிறகு.
1: சரிங்க கதிரொலி, இப்ப அவங்க ஐயா சொன்ன பதில் சொன்னார் இல்லைங்களா?
2: கண்டிப்பா,
1: லடாக்ல இருக்கக்கூடிய
2: ஹிமிஸ் தேசிய பூங்கா சரியான பதில சொல்லிட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் கிழக்கு லடாக் பகுதியில் இந்த பூங்கா அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு பூங்கா. விடையே சொல்லிட்டு பின்னாடி இது ஒரு பூங்கான்ட்டு நான் குறிப்பு கொடுக்குறேன்.
1: சரி.
2: மிக குறைவான மழை பெய்யும் அதே நேரத்தில் இந்த இடம் வந்து மிக குளிராகவே இருக்குமா?
1: அது கொஞ்சம் வித்தியாசமா இல்லை இல்லைங்களா?
2: ஆமா கண்டிப்பா,
1: மிக குறைவான மழை பெய்யும் ஆனால் குளிராக இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு.
2: கண்டிப்பா, மழை குறைவா இருந்தாவே அங்க கொஞ்சம் வெப்ப அலைகள் இருக்கும், ஆனா இங்க வந்து எனி டைம் குளிராவே இருக்குமா. இதனுடைய பரப்பு பாத்தீங்கன்னா சுமார் 4400 சதுர கிலோமீட்டர். சுற்றுலாவிற்கும் வனவிலங்கு ஆராய்ச்சிக்கும் ஒரு முக்கியமான இடம்னே சொல்லலாம்.
1: இங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பனிச்சிறுத்தைகள்லாம் இருக்கு.
2: 68% பனிச்சிறுத்தைகள் இங்க இருக்குன்னே சொல்லலாம். இமயமலை விலங்குகளுக்கு ஒரு இயற்கையான வாழிடம் சொல்லலாம்.
1: அதே மாதிரி இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த நீல ஆடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கூட இந்த பகுதியில் இருக்கு.
2: கண்டிப்பா, அழியும் நிலையில் இருக்கக்கூடிய பனிச்சிறுத்தைகள், இந்த இமயமலை நீல ஆடுகள், இதெல்லாமே அதிகமா அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாத்துட்டு வராங்க அந்த விலங்குகள்லாம். இந்த பூங்காக்குள்ள 1600 மக்கள் வசிக்கிறாங்களாம். பூங்காவளி,
1: பூங்காவளி
2: கண்டிப்பா. இமாச்சல பிரதேசத்துல உள்ள கால்கா தொடர்வண்டி நிலையம் கூட இங்க இருக்கு. லே மணாலி தேசிய நெடுஞ்சாலை வழியா போனா இந்த பூங்காவை அடையலாம் சொல்றாங்க. இந்த பூங்கா இந்திய அரசாலும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அரசாலுமே பராமரிக்கப்படுதுன்னு சொல்லலாம்.
1: இப்ப நம்ம போனோம்னா இப்ப நம்ம தொடர் வண்டியில கூட போயிடலாம்.
2: கண்டிப்பா போலாம். இது இந்தியாவின் மிக உயர்ந்த தேசிய பூங்காவா இருக்கு. பல்வேறு வகையான தாவரங்கள் விலங்குகள் இங்க இருக்கு. மலையேற்றம் மற்றும் வனவிலங்கு புகைப்பட கலைஞர்களுக்கு ஒரு பிரபலமான இடம்னே சொல்லலாம். இந்த பூங்காவிற்கு அருகில் அமைந்துள்ள ஹிமிஸ் மடாலயம் தான் லடாக்கின் மிகப்பெரிய மடாலயம்.
1: சரிங்க,
2: அந்த மடாலயத்தினாலதான் இந்த பூங்காக்கு இந்த பெயரே வச்சாங்க.
1: சிறப்பு வாய்ந்த அந்த பூங்காவோட பெயர் சொல்லுங்க.
2: ஹிமிஸ் தேசிய பூங்கா லடாக்.
1: சரிங்க, இப்ப நம்ம நேயர் கேட்ட பாடல், அதுக்கு மட்டும் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. சரிங்களா?
2: சரிங்க.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்

0: ஆட்டோஸ் பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காஃபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடுன்னு தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
6: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை, ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.
7: நான்கு மணி 16 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்கமளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் விடை தேடும் வினாக்கள் என் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்கமளிகை. சொல்லுங்க கதிரொலி, ஒரு அருமையான ஒரு சுற்றுலாத்தலம் பத்தி கேட்டுங்க.
8: மங்களாபுரம்
9: ராஜசேகர் ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா?
8: சொல்லுங்கம்மா.
9: நாம வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி பத்தின குறிப்பு தான் கொடுக்க போறோம். இது வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட ஒரு இடம். இங்க பாத்தீங்கன்னா அதிகமா சிவப்பு மற்றும் கருப்பு நிற குடைச்சல் பாத்திரங்கள், முத்துக்கள், வளையல்கள், இரும்பு கருவிகள்லாம் இங்க நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
8: சரிங்க.
9: இது ஒரு ஆற்றங்கரையின் உள்ள ஒரு துடிப்பான வர்த்தக மையமா கூட இருக்குது. விடை சொல்லாமே.
8: சொல்லுங்களா? இரும்பு கடையில இருக்குதுங்களா?
9: என்னங்க ஐயா?
8: கடையில இருக்குதா இரும்பு கடை?
9: நிறைய வர்த்தக கடைகள் இருக்கு.
10: அருமையா இருக்கு.
9: மணல் சுண்ணாம்பு கலவையில் செய்யப்பட்ட பெண் தெய்வ சிலைகள்லாம் இங்க இருக்கு, கண்டெடுத்திருக்காங்க. விடை சொல்லலாம்.
7: வணக்கம்.
11: ஹலோ. வணக்கம் சார்.
7: வணக்கம்.
11: நான் அரியலூர் மாவட்டம் உப்பட்டை திட்டிக்குளத்துல தியாகராஜன் பேசுறேன்.
7: சரிங்க தியாகராஜன் ஐயா, பதில்
11: கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்றேன் சார், பாருங்க.
7: சொல்லுங்க.
11: புளியப்பட்டியில ஒரு ஊர் சார், இல்லைன்னா தூத்துக்குடி மலையடிப்பட்டியா இருக்கும் நினைக்கிறேங்க.
7: அப்படிங்களா? மறுபடியும் அந்த ஊர்
11: ஊர் எனக்கு தெரியல.
7: சரி,
11: அதுலதான் இந்த 2000 வருஷத்துக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொருட்கள் எழுப்பு
9: போடுங்க. ஒரு விடை கேட்டா நீங்க 2 விடை கொடுக்கறீங்களே, இதுவா இதுவா நீங்களே எடுத்துக்காங்கன்றீங்களே.
11: ஆமா, புளியம்பட்டி மலையடிப்பட்டி ரெண்டுதான் மேடம் எனக்கு கண்டிப்பா.

0: சரிங்க, என் முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, எப்படி தெரிஞ்சுக்கலாம்.
1: சரிங்க, இப்ப கதிரொலி இப்ப ஒரு நேயர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன் நானு. வணக்கம். வணக்கம்.
2: மோகன் பேசுறியா?
1: சரிங்க மோகன், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா மோகன்?
2: காவேரி பூம்பட்டினம் அருகில் உள்ள பல்லவனேஸ்வரம்.
1: என்ன என்ன மறுபடி சொல்லுங்க?
2: பல்லவனேஸ்வரம்.
1: பல்லவனேஸ்வரம் அப்படின்ற ஊர்னு சொல்றீங்களா?
2: ஆமாங்க.
1: இந்த பதில் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அகலாய்வு செஞ்ச இடத்துக்கு போய் பாத்திருக்கீங்களா?
0: கண்டிப்பா நிறைய அகலாய்வு இடத்துக்கு போய் பாத்திருக்கேன். அந்த பொருட்கள் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய மக்கள் வந்து
1: முன்னோர்கள்
0: பயன்படுத்திருக்காங்க. ஆச்சரியமான நிறைய பொருட்கள் இருந்திருக்கு. அந்த வெங்கல சிலை ஒண்ணு பார்த்தா அதுல அப்படியே நடனம் ஆடுற மாதிரியான சிலைகள்லாம்
1: கண்டெடுத்திருந்தாங்க.
0: அதே வந்து கல் நம்மள கையில வரைய சொன்னாவே அந்த தத்ரூபம் வராது. ஆனா இவங்க சிலைகள்லயே அவ்வளவு தத்ரூபமா வரைஞ்சி எடுத்திருக்காங்க. அந்த புருவ நெளிவுல இருந்து எல்லாமே செஞ்சிருக்காங்க. எனக்குள்ள ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
1: சரிங்க, ஒரு நேயர் இருக்காரு, பதில் சொல்றாரா கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: ராணிமுருகன், கம்பைநல்லூர்.
1: சரிங்க ராணிமுருகன், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: சொல்றேன், நீங்க தான் அதுக்கு சொல்லி ஆகணும்.
1: சொல்லுங்க.
3: அனிச்சநல்லூர், தாமிரபரணி, ஆற்றங்கரை.
1: அனிச்சநல்லூர்.
0: முயற்சி நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, இப்படி தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம்.
0: வருகை வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
4: ஐயா, காவேரி பக்கம் பார்த்தா மோகன்
1: எழுதி. உங்க பெயர் சொல்லுங்க.
4: என்ன
1: காரணம் சொல்றதுக்கு நீங்க?
4: இன்னைக்குதான்
1: முதல் முறையாக பேசுறீங்களா? உங்களை அன்போடு வரவேற்கிறது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. தவறான பதில்ங்க, தொடர்ந்து கேளுங்க, அது எந்த ஊர்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
5: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம், வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
6: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேட்ரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவிலிருந்து நேரலையாக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ், இண்டூர் அரியக்குளம் மற்றும் தருமபுரி.
9: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
11: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
12: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
1: நான்கு மணி 23 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள். வருக வணக்கம்.
13: ஐயா வணக்கம். நான் சேலம் செம்மாண்டப்பட்டி காசிசனார்.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
14: ஹலோ, நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
14: மாது.
1: மாது. சரிங்க மாது, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? மாது. உங்களை அன்போடு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சரிங்க, பதில் சொல்றீங்களா?

0: மாது தாங்க, பதில் சொல்லுங்க.
1: கச்சாமா கோயிலுக்கு.
0: சரிங்க, இது பதில் கண்டுபிடிச்சிங்களா? அப்ப நம்ம கேக்குற கேள்விக்கு உண்டான பதில். சரிங்க, தொடர்ந்து கேளுங்க, அதுக்கு என்ன பதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
3: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பாலக்கோடுல இருந்து அன்பு பேசுறேன்.
3: சொல்லுங்க ஐயா, பதில்
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, இங்கு கண்டடிக்கப்பட்ட பொருட்கள் அந்த காலத்தின் வர்த்தக நடவடிக்கைகள், கலாச்சாரம் மற்றும் சமுதாய அமைப்புகளை பற்றிய தகவல்களை வழங்குதுன்னே சொல்லலாம்.
2: கொடுமணல்.
3: கொடுமணல். முயற்சிக்கு நன்றியா, தொடர்ந்த நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: கொடுமணல், அதாவது சுடுமணல் கேள்விப்பட்டிருக்கேன். கொடுமணல் அப்படின்ற ஒரு ஊர் இன்னைக்குதான் நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏற்கனவே
3: கண்டிப்பா அகலாய்வு செய்யப்பட்ட இடங்கள்ல பிரபலமான ஒரு இடம் தான் கொடுமணல்.
0: சரிங்க, செக் பண்ணி பார்த்தவங்களே நீங்க சரியா தான் இருக்கீங்க. வணக்கம்.
1: மாலை
0: வணக்கம்.
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சுடுகுநல்லி சின்ன காவட்டி பட்டாசு மாதிரி பேசுறேன்.
0: சரிங்க, பட்டாசு மாது, பட்டாசு அடிச்ச மாதிரி பதில் சொல்லுங்க நீங்க.
1: பட்டினமருதூர்.
0: பட்டினமருதூர், எப்படி சொல்றீங்க? வித்தியாசமா இருக்கு பதில். நான் சொன்ன குறிப்புல பட்டினமருதூர் வருதுங்களா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க, தவறா இருந்தா ஒரு பாடல் வாங்குற வாய்ப்பு போயிடும் உங்களுக்கு.
1: ஒன்னும் பிரச்சனை இல்லையா, வந்தா பாட்டு வருது, இல்லைன்னா அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க.
0: அப்படிங்களா, சரிங்க. பட்டினம் மருதூர் என்பது மிகவும் சரியான பதில். பட்டாஸ் மாது, என்ன பாடல் வேணும்? பட்டாஸ் மாது, பட்டாஸ் மாதிரியே சொல்லிட்டாரே.
1: நன்றி, நன்றி ஐயா.
0: ஆ, பாடல் சொல்லுங்க
1: ஐயா. படம் படிக்காதவன், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம்.
0: சரிங்க.
1: பாடல், ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி என்ற பாட்டு கொடுங்க ஐயா.
0: சரி, நிச்சயமா கொடுத்துடலாம் அந்த பாடல். நன்றிங்க. அது பட்டின முறை பற்றி மேலும் பல தகவல்கள் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
3: சரிங்க, சரியான பதில வந்து மாத ஐயா சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு சிறிய கிராமம், பட்டணமருதூர் அகழ்வாய்வு நடைபெற்ற இடம். இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. 2025 தான் அகழ்வாய்வு செய்யப்பட்டாங்க இந்த இடத்துல.
0: சரிங்க.
3: தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள ஒரு துடிப்பான வர்த்தக மையம் அக்கௌண்டும் இருக்கு. ஏன்னா தூத்துக்குடினாவே ஒரு வர்த்தக மையம் இல்லைங்களா? கொற்கை போன்ற முக்கியமான கடலோர நகரங்களுடன் தொடர்புடைய வர்த்தக மையமாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு அகழாய்வு சொல்லுது. சிவப்பு மற்றும் கருப்பு நிற குடைச்சல் பாத்திரங்கள், முத்துக்கள், வளையல்கள், இரும்பு கருவிகள் கிடைத்துள்ளன. 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வட்டெழுத்து தமிழ் கல்வெட்டுகள், பண்டைய அரபிக் கல்வெட்டுகள் இங்கு கிடைச்சிருக்கு. பாண்டியர் மற்றும் சோழர் கால நாணயங்களும் கிடைச்சிருக்கு. சீனா மற்றும் கிரேக்க நாணயங்களும் இருக்கு. மணல் சுண்ணாம்பு கலவையில் செய்யப்பட்ட பெண் தெய்வ சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு 2025-26 நிதியாண்டில் ரூபாய் 7 கோடி நிதியை ஒதுக்கி 8 முக்கிய தொழில் தளங்களில் இந்த இடமும் ஒன்றா அறிவிச்சிருக்காங்க. இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் அந்த காலத்தின் வர்த்தக நடவடிக்கைகள், கலாச்சாரம் மற்றும் சமுதாய அமைப்புகளை பற்றி விரிவான தகவல்களை தருதுன்னே சொல்லலாம். மண்ணின் கீழே புதைக்கப்பட்ட மனித எச்சங்கள் இங்கே நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த இடத்துல அகழாய்வு செய்யப்பட்டு வராங்க, தொடர்ந்து அகழாய்வு இங்கே செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இதனுடைய 2ஆம் கட்டம் வந்து இந்த வருடம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கிராமத்தில், இந்த கிராமத்தின் மேற்கே வந்து சுமார் 3.7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமத்தில் கூட சில கலைப்பொருட்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பகுதியில் உள்ள மணல் வந்து தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளது அப்படின்னே சொல்லலாம். பாரம்பரிய வீடுகளுக்கு சாந்து பூசுவதற்கு இங்க இந்த அந்த காலத்திலே வந்து சாந்து பூசப்பட்ட வீடுகள்லாம் இருந்ததா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ஏன் அந்த மாதிரி சாந்து பூசப்பட்ட வீடுகள்லாம் அந்த காலத்துல அமைச்சிருக்காங்கன்னா, அது வந்து வெப்பத்தை குறைக்கக்கூடிய இடமா அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சு அந்த சாந்தெல்லாம் பூசப்பட்டிருக்காங்க.
0: இவ்வளவு சிறப்பு அந்த ஊர்
3: தூத்துக்குடி மாவட்டம் பட்டணமருதூர் அகழாய்வு நடைபெற்ற இடம். பட்டணமருதூர் ஒரு கிராமம்.
0: சரிங்க.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேட்ரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவிலிலிருந்து நேரலையாக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ், இந்தூர் அரியக்குளம் மற்றும் தர்மபுரி.
8: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர

0: சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேட்ரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவிலிலிருந்து நேரலையாக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ், இண்டூர் அரியக்குளம் மற்றும் தருமபுரி.
6: நேயர்கள், இதுவரை சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் கேட்டீர்கள். என் நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. சரிங்க கதிரொலி, ஒரு அகல் ஆய்வு அதாவது அகழ்வாராய்ச்சி நடந்த இடத்தை பத்தி சொன்னங்க. பட்டணா மருதூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது. சரியான பதில் சொல்லி நம்ம நேயர் ஒரு பாடல் கேட்டார் இல்லைங்களா?
7: கண்டிப்பா
6: அந்த பாடலை கேட்டாங்களா?

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேட்ரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவிலிருந்து நேரலையாக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ், இண்டூர் அரியகுளம் மற்றும் தருமபுரி.
4: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள். இனி இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவிலில் இருந்து நேரலையாக விளம்பர கேட்டு ரசிக்கலாம். சொல்லுங்க கதிரொளி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பேசினா எந்த எண்களை நம்ம தொடர்பு கொள்ளணும்?
6: கண்டிப்பா அறிமுக நேயர்களாக இருந்தால் 043-42 என்ற முன்னெடுப்பினுடன் 44-40-30 என்ற எண்ணிற்கும் மற்றொரு 94-86-81-10-25 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம்.
5: சரிங்க, மற்ற நேயர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும் 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
6: வருக வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க?
5: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து? சரிங்க, பூபதி ஐயா, உங்களுக்கு முதல் 3 குறிப்பு சொல்லலாங்களா? சரி, இவர் ஒரு தமிழ் அறிஞர், சரிங்களா? தமிழகத்தை சார்ந்தவர், சரிங்களா? பல படைப்புகளை நமக்காக அளித்தவர் இவர்.

0: சார், லால்குடி ஜெயராமன்.
1: லால்குடி ஜெயராமன் இல்லைங்க, தவறான பதில், நன்றி. சொல்லுங்க கதவழி, நீங்க இந்த மாதிரி என்னென்ன படைப்புகள் எழுதியிருக்கீங்களா? எழுதுற பழக்கம் உண்டா இல்ல வாசிக்கிற பழக்கம் உண்டா?
2: கண்டிப்பா நான் நிறைய கவிதைகள்லாம் எழுதுவேன்.
1: எழுதுவீங்க
2: கண்டிப்பா, ஒரு நாள் புக்கா வெளியிடுவேன். அன்னைக்கு வந்து அந்த
1: எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, இத படிச்சு நீங்க முன்னுக்கு வந்துருங்க அப்படின்னு எனக்காக சொல்றீங்க. நீங்க
2: படிச்சு பாத்துட்டு
1: படிச்சு தெளிவா இருங்கன்றீங்களா?
2: கண்டிப்பா படிச்சு, அப்படி சொல்லலனா படிச்சு இந்த கவிதைகள்லாம் நல்லா இருக்கு நீ
1: அப்படின்னு விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க.
2: விமர்சனம் பண்ண பண்ணதானே நம்மளுடைய எழுத்து
1: மெருகேறும் அப்படின்றீங்க. அருமை, நல்ல முயற்சி. கவிதைகள்லாம் படிக்கிற மாதிரி எழுதுங்க, அதான் நல்லது. தமிழ்ல எழுதுங்க, குறிப்பா ஆங்கிலத்துல எழுதாதீங்க, எனக்கு தெரியாது. வணக்கம்.
2: வருக வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா. யார் எங்கிறது?
3: நல்லமல்லிவட்டம் கெட்டுப்பட்டி மாட்டுக்காரனூர் கிருஷ்ணன் பேசுறேன்.
1: சரிங்க கிருஷ்ணன் ஐயா, பதில் சொல்றீங்களா?
3: ஐயா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.
1: பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆஹா, எப்படி சொல்றீங்க
3: ஐயா?
1: அருமை, ஒரு அருமையான ஒரு கவிஞர். நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.
4: ஈரோடு வெட்டுக்காட்டுவாசி மாரியப்பன் பேசுறேன்.
1: சரிங்க மாரியப்பன், பதில் கண்டுபிடிச்சீங்களா? மாரியப்பன்
4: போயிட்டாரு.
1: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். இனிப்புல இருக்கீங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம் ஐயா. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: பண்பலையோடு இருக்கும் காவாக்கட்டி அரசம்பட்டி பக்கம். ஏன் முருகன்மா?
2: சரிங்க முருகன் ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
5: குறிப்பு சொல்லுங்கம்மா.
2: இவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கை வரலாறு நூல்கள் கூட நிறைய எழுதிருக்காங்க.
1: தமிழகத்தை சார்ந்தவர், பல படைப்புகள் அளிச்சிருக்காரு, பத்திரிகைகளும் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நிறைவா பாத்தீங்கன்னா வாழ்க்கை வரலாறு நூல்கள், அந்த பயோகிராபி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நூல்களை எழுதியிருக்காங்க. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
6: பண்பலை சிந்தன் தாசனம் சார்.
1: சொல்லுங்க சிந்தன், பதில் சொல்றீங்களா? பாரதியாரோட நெருங்கிய நண்பர் இவர்.
7: ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும், தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேட்ரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவிலிருந்து நேரலையாக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ், இண்டூர் அரியக்குளம் மற்றும் தருமபுரி.
10: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
11: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: சரிங்க கதிரொலி, ஒரு தமிழ் அறிஞரை பத்தி

0: கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம
1: கண்டிப்பா.
0: நேயர்கள் நிறைய நபர்களை நினைவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததாக வரக்கூடிய நேயர் யாரை பத்தி சொல்ல போறாரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன்.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: என்னங்க
1: ஐயா?
2: சேலம் பொன்னமாப்பேட்டையிலிருந்து பேசுறேங்க.
0: பொன்னமாப்பேட்டை.
1: உங்களோட பெயர் சொல்லாமே. பேருங்க ஐயா, உங்களோட பேரு?
2: பேர் செல்வராஜுங்க.
1: செல்வராஜ் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
2: கேட்டேங்க. பாரதிதாசனுங்க.
0: ஓ, பாரதியாரி நெருங்கிய நண்பர் அப்படின்னு பாரதி தாசன் அப்படின்னு இல்லைங்க, தவறான பதில், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, சிவமட்டில இருந்து சுதாமூர்த்தி பேசுறேன்.
0: சரி சுதாமூர்த்திமா, சொல்லுங்க, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: ஏதோ எனக்கு தெரிஞ்சதா சொல்றேன்.
0: சொல்லுங்க.
3: வி சாமிநாத சர்மாங்க ஐயா.
0: வி சாமிநாத சர்மா. இல்லைமா, தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேயர் சந்திப்போம்.
1: வருக வணக்கம். இனிப்பில் இருக்கீங்கம்மா, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
4: நாமக்கல் மாவட்டம்.
1: ம்.
4: மங்களபுரத்துலேருந்து சம்பூர்ணம் பேசுகிறேன்.
1: சம்பூர்ணம் அம்மி அம்மா.
4: ஆமாங்கம்மா.
0: சரிம்மா, சம்பூர்ணம் கண்டுபிடிச்சிட்டிங்களா பதில?
4: திருவி கல்யாணம்.
0: திருவிக்கா அப்படி சொல்கிறீங்க, இல்லைங்க, தவறான பதில், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம்.
1: யார் இங்கேருந்து பேசுறீங்க?
0: சரிங்க, மணிசாமா பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க.
5: தந்தை பெரியாருங்க.
0: தந்தை பெரியார். இல்லம்மா, தவறான பதில். கிட்டத்தட்ட இவருக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. தந்தை பெரியாருக்கும் இவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஆமா தானே கதிரொலி?
1: கண்டிப்பா.
0: அடுத்து நீர் சொல்றாரு பாப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
6: மண்டல் விஸ்வநாதன், மேட்டூர் அணை ஒன்னில் இருந்து.
0: மேட்டூர் அணை ஒன்றில் இருந்து பாத்தீங்களா, பின்கோடு எப்படி சொன்னார் பாத்தீங்களா? சொல்லுங்க விஸ்வநாதன் ஐயா.
6: விவிஎஸ் ஐயர்.
0: விவிஎஸ் ஐயர், எப்படி சொல்றீங்க?
6: குத்துமதிப்பா
0: பதில் தவறா இருந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா?
6: என்ன
0: நடக்கும்?
1: சண்டை நடக்காது. உங்க ஊர்ல இருந்து நீங்க ரன்னிங்லயே வந்து எங்களை பாத்துட்டு போகணும்.
0: தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம். ராமசாமி, எப்படி சொல்றீங்க? இது என்ன வித்தியாசமான பதிலா இருக்கு? இந்த பதில் சரியா இருக்கும் நினைக்கிறீங்களா? தவறா இருந்தா என்ன இருக்கும் தெரியுமா?
7: சரியா இருந்தா பாட்டு கொடுங்க, இல்லைன்னா நேயர் சொல்றேன்.
0: அடுத்த நேயருக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு நீங்க ஒரு குத்து மதிப்பா சொல்றீங்க. வாரா என்று அழைக்கப்படும் வா ராமசாமி அப்படின்ட்டு, மிகவும் சரியான பதில். சொல்லுங்க குமார், என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
7: ஐயா மகளிர் மட்டும் ஐயா படம்.
0: சரிங்க.
7: அதுல ஜானகிமா ஒரே மூணு கதாநாயகங்களுக்கு பாடின பாட்டு,
0: உறவுகளை துறந்துட்டாருங்களாம், சொந்தக்காரர் கூட இல்ல, தனியாயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவர் வந்து பல படைப்புகள் செஞ்சிருக்காரு, முற்போக்கு சிந்தனையாளர் அப்படின்ட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அறிஞர் அண்ணாவால் பாராட்டப்பட்டவர் இவரு, காந்தியடிகள் மீது பற்று கொண்டவர், இலங்கையில் பணியாற்றியவர் இவர் கொஞ்ச நாள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்காக பார்த்தீங்கன்னா 6 மாதம் சிறை சென்றவர் இவர் சுதந்திர போராட்டத்திற்காக. இவர் நடத்திய பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா இளம் எழுத்தாளர்களை ஊக்குவித்தார். அதே மாதிரி சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கை வரலாறு நூல்களை எழுதியிருக்காரு. மொழிபெயர்ப்பு நூல்கள், டிரான்ஸ்லேட் அப்படி சொல்ல பண்ணவங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நூல்களை எழுதியிருக்காங்க அவங்க.
1: அது மட்டும் இல்லாமல் இவருடைய நூல்கள் எல்லாம் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு.
0: அதே மாதிரி இப்போ எழுத்து மீது ஆர்வம் கொண்ட இவர் வந்து வங்காளி மொழியையும் இவர் கற்றுருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரைப்படம், ஒரே ஒரு திரைப்படத்திற்கு வசனமும் எழுதியிருக்காரு. இவ்வளோ சிறப்புக்கும் உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமசாமி. இப்போ நம்ம நேயர் கேட்டார் இல்லைங்களா ஒரு பாடல், அவருக்காக ஒரு இனிய பாடல் கேட்டுருலாங்களா நம்ம?
1: கண்டிப்பாக.

0: கபரினா வதச்சி வரட்டணும்
1: தங்கு வாரத்தான் அறுத்து பரத்தணும்
0: வீட்டை தாண்டி வெளியே வந்தது ரூட்டை நீ மாத்தடி மாத்து
1: வேலை பார்க்கும் பெண்ணை கீண்டிடும் ஹீரோவை சாத்தடி சாத்து

முட்டை நீ மாத்தடி மாத்து, வேலை பார்க்கும் பெண்ணை தீங்கிடும் ஹீரோவை சாத்தடி சாத்து.

வாங்கு வாரத்தான் அறுத்து துரத்தனும். வீட்டை தாண்டி வெளியே வந்ததும் ரூட்டை நீ மாத்தடி மாத்து. வேலை பார்ப்பு பெண்ணை தீண்டிடும் ஹீரோவை சாத்தடி சாத்து.

0: மாத்தடி மாத்து வேலை பார்த்து என்னை திங்கிடும் ஹீரோவை சாத்தடி சாத்து அல்லாம அம்மாடி
1: வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு ஆலய தரிசனம். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேட்ரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவிலிலிருந்து நேரலையாக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ், இண்டூர் அரியக்குளம் மற்றும் தர்மபுரி.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி.

0: பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: சரிங்க கதிரொளி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பாத்தீங்கன்னா 3 வினா கேட்டங்க. சரிங்களா, 3 வினாக்களுக்கு சரியா பதில் சொல்லி பரிசு பரல் வாங்கினாங்க இல்லைங்களா. முதல் வினாவா நம்ம ஒரு தேசிய பூங்காவை பத்தி கேட்டோம். என்ன தேசிய பூங்கா, அதோட சிறப்பு என்ன, சுருக்கமா சொல்லுங்க பாப்போம்.
3: லடாக்ல இருக்கக்கூடிய ஹெமிஸ் தேசிய பூங்காவை பத்தின குறிப்புகள் தான் கொடுத்தோம்.
2: அந்த தேசிய பூங்கால என்ன விலங்குகள்லாம் இருக்கு?
3: 68% பனு சிறுத்தைகள், நீல ஆடுகள்லாம் இங்க வந்து அதிகமா இருக்கு. அழியும் நிலையில இருக்கக்கூடிய விலங்குகளை இங்க பாதுகாத்துட்டு வராங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பட்டண மருதூர் அகலாய்வு செய்யப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தை பற்றின குறிப்புகள் கொடுத்தோம். இங்க வந்து நிறைய பெண் சிலைகள் வந்து கண்டெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவப்பு மற்றும் கருப்பு நிற குடைச்சல் பாத்திரங்கள், முத்துக்கள், வளையல்கள், இரும்பு கருவிகள், அந்த காலத்துல வர்ணம் பூசப்பட்டு வீடுகள்லாம் பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்றதையும்
2: சான்றுகள்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. மனித எச்சங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாங்க.
3: கண்டிப்பா
2: பட்டண மருதூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க ஒரு நிறைவா பாத்தீங்கன்னா, ஒரு நபரை பத்தி கேட்டங்க. அவர் வந்து தமிழறிஞர், எழுத்தாளர், பல படைப்புகள் எழுதியிருக்காரு. அறிஞர் அண்ணாவால் பாராட்டப்பட்டவர், காந்தியடிகள் மீது பற்று கொண்டவர், நம்ம பாரதியாரோட நெருங்கிய நண்பர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, வா ரா என்று அழைக்கப்பட்ட வா ராமசாமி அவர்கள். இந்த குறிப்புக்கும் சரியான பதில் சொல்லி பரிசு பாடல் வாங்கினார் நம்ம நேயர்கள்.
3: கண்டிப்பா கெல்லிசட்டிப்பட்டியில இருந்து பீமராஜன் பரிசு பாடல் வாங்கினங்க. கிருஷ்ணகிரி துடுகுநாளில இருந்து பட்டாஸ் மாது, பட்டாஸ் மாதிரி வந்து ஆன்சர் சொல்றாங்க. பூச்சம்பள்ளி குமார் இவங்க மூவரும் வந்து பரிசு பாடல் பெற்றிருக்காங்க.
2: இந்த 3 பேர் பரிசு பாடல் வாங்கினாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு இல்லையா, என்ன?
3: அடுத்த 7 நாட்கள் வந்து
2: கழித்துதான் அவங்க நிகழ்ச்சியில கலந்துக்கணும். இதை நம்ம நினைவுபடுத்திடுவோம். இணைப்பில் வந்த நேயர்களுக்கும், இணைப்பில் வர முயற்சி தத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுவோர்
3: நான் உங்கள் அன்பு சகோதரி கதிரொளி
2: மற்றும் நலம்பலி எஸ் கார்த்திகேயன். நன்றி நேயர்களே, தொடர்ந்து கேட்கலாம்.
4: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
5: தர்மபுரி ஆல் இண்டியா நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். கடந்த ஒரு 10 நாட்களாக ICU அட்மிட் ஆகிற கேசஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, குழந்தைகள் தவறுதலாக சீமெண்ணையோ இல்லை பெயின் தின்னரையோ குடிச்சிட்டாலோ இல்லை குடிக்கும்போது புறையேறினாலோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் குழந்தைங்களுக்கு ICU தேவையா, எத்தனை நாள் தேவை, என்ன காம்ப்ளிகேஷன் வரலாம், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதை ஆஸ்பிரேஷன் நியூமோனிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா வயிற்றுக்கு போகிறதுனால பெரியதளவில் பாதிப்பு இருக்காது. அன்லஸ் ரொம்ப அதிகமாக போய் கேஸ்ட்ரைட்டிஸ் சிவியராக இருக்குன்னா தான் அதனால் பிரச்சனை வரும். நம்ம அதை குடிக்கும்போது எப்படியும் காஃப் பண்ணுவாங்க, அப்போ ஆஸ்பிரேட் ஆகி நுரையீரல் சுவாச குழாய்க்குள்ளே போச்சுனா தான் இந்த கிரோசினோ தின்னரோ ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு உயிர் சேதம் கூட ஆயிருக்கு. அதனால் இதை ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பேரண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த பெப்சி பாட்டிலில், ஸ்ப்ரைட் பாட்டிலில் அதில் நம்ம கிரோசினோ இல்லை தின்னரோ ஊற்றி வைக்கிறது, அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவங்களால அதை துறக்க முடியாத டைட்டான வேறு மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வைங்க. இது எல்லாரும் ஒரு பெரிய லெசனாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷன் தான் போயிருக்கு. இப்போ ICU தேவையா எல்லாருக்கும்? ஒரு சில பேருக்கு அவங்க மைல்டாக தான் வயிற்றுக்குள்ளாரே போயிட்டுருக்கோம், ஸோ ஆஸ்பிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம அப்சர்வேஷன் மட்டும் ஒரு 24 hours பண்ணால் போதும், ICU கூட தேவையில்லை. ஆனால் ஒரு சில பேர் வரும்போதே அந்த ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்கும், காஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும், மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அது சரியாகிற வரைக்கும் ICU தேவை. கொஞ்சம் மூச்சு வாங்கிறது சரியாயிட்டதுக்கப்புறம் வேணால் நம்ம நார்மல் வார்டுக்கு மாற்றலாம். ஸோ தின்னர் கிரோசின் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிம்டம்ஸ் சைன்ஸ் தான் உண்டாக்கும். ரெண்டுமே பேரண்ட்ஸ் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது, அதாவது அதை குடித்ததுக்கப்புறம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு

0: பண்ணுங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனடியாக பக்கத்தில் இருக்க குழந்தைங்க டாக்டர் இல்லை குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க. அவங்க ஐசியூவில் அட்மிட் பண்ண சொன்னாலும் அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க, அவங்கள நம்பி அட்மிட் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு ரொம்ப ரொம்ப சிவியர் கண்டிஷனும் போகும். ஸோ கிரோசின் ஆஸ்பிரேஷன் மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். டெங்கு, ஸ்க்ரப் டைஃபஸ்ன்னு சொல்லக்கூடிய உண்ணி காய்ச்சல், அப்புறம் வேறு சில லோயர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது வீசிங், நிமோனியா போன்றவை, இது எல்லாமே பாதிக்கப்படுற குழந்தைகள் எப்படி வந்து சிக்காகிறாங்க, அதாவது எந்த மாதிரி குழந்தைகள் சிக்காகிறாங்க, அந்த மாதிரி சிக்காகிற குழந்தைகள் ஐசியூவில் அட்மிட் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்ணுவோங்கிறத டீட்டெயில்டாக கடந்த 10 நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி ஒரு தனி பதிவாகவே நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேல நம்ம சேனல் வரும். அதில் இருக்கிற ஐசியூ அப்படிங்கிற தலைப்பில் வர இந்த வீடியோவையும் குழந்தைகள் நல்ல மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட மற்ற வீடியோஸையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்க டைமில் நிறைய பேர் டவுட்ஸும் அப்பப்போ கேட்டுட்ருக்காங்க. அதில் ஒரு சில பேர் கேட்ட டவுட்ஸு அதை இன்றைக்கி நான் ஒரு பகிர்ந்துக்கிறேன். இப்போது ஐசியூவில் அட்மிட் ஆகிற குழந்தைகள் வந்து நிறைய பேர் சிக்காவாங்க, அது வந்து உங்களுக்கு அது ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் சிக்காகிறாங்கன்னா உங்களுக்கு மனநில எப்படி இருக்கும்? உங்களால் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் ஒருத்தரே பார்த்து அத்தனை பேரையும் கேர் பண்ணிக்க முடியுமா, இது சாத்தியமானு கேட்டாங்க. அது கண்டிப்பாக சாத்தியம் இல்லைங்க. அதனால தான் நம்ம எப்பவுமே ஒரு டீம் வச்சுருப்போம். ஐசியூ ரன் பண்ணுறதுக்கு நார்மலாக ஒரு 2 பேர் 3 பேர் கூட பத்தாது. நல்ல நர்சஸ் ஒரு 5-6 பேர், டாக்டர்ஸ் ஒரு 5-6 பேர், ரவுண்ட் த கிளாக் இருக்கிற மாதிரி டியூட்டி டாக்டர்ஸ் இவங்க எல்லாருமே தேவை. நம்ம ஹாஸ்பிட்டலையும் இவங்க எல்லாமே இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஐசியூவிலும் அதான் நடக்குது. ஒரு நல்ல டீம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஐசியூவை ரன் பண்ண முடியும், நிறைய குழந்தைகளை காப்பாற்ற முடியும். ஸோ மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 5 மணி.
1: இண்டூர் அரியக்குளம் தருமபுரி ஸ்ரீராம் சில்க்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீராம் சில்க்ஸ், இண்டூர் அரியக்குளம் தருமபுரி. கண்ணை கவரும் நகைகள், மனதை நிறைக்கும் மகிழ்ச்சி.
2: உங்கள் ஒவ்வொரு விழாவுக்கும் அழகு சேர்க்கும் அழகான தங்க நகைகள் வாங்க ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ். அழகான டிசைன்கள், நம்பிக்கையான தேர்வு. ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ், இண்டூர் அரியக்குளம் மற்றும் தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: கண்ணை கவரும் நகைகள், மனதை நிறைக்கும் மகிழ்ச்சி. உங்கள் ஸ்டைல், உங்கள் தங்கம். புது புது டிசைன்களில் ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ், இண்டூர் அரியக்குளம் மற்றும் தருமபுரி.
0: ஆலய தரிசனம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேரடாளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் நேரலையாக. நேரலை நிகழ்ச்சியோடு இணைகிறார் அறிவிப்பாளர் ஜி மாரிமுத்து அவர்கள். வணக்கம் மாரிமுத்து.
7: வணக்கம் சுப்பலட்சுமி. இனிமையான நேயர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, அந்த அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் நரிக்குட்டை அப்படின்றது எங்க இருக்குன்னா, நம்ம தருமபுரி மாவட்டம் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில், சோமட்டின்னு ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோயில். இந்த கோயில பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். ஒரு ஏரி பக்கத்துல வந்து

0: அமைக்கப்பட்டிருக்கு குட்டைன்னு சொல்லுவோம். அந்த குட்டையில இருக்கக்கூடிய தண்ணி எப்பவுமே வற்றாத நீராக இருக்கும் அப்படின்னு கேட்கறது மக்கள் எல்லாம் சொல்லி அங்கே கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு உயரமான ஒரு ஆலமரம் இருக்கு, அந்த ஆலமரத்தை ஒட்டி இந்த அம்மன் கோயில் அமைக்கப்பட்டிருக்குது. இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலும் இங்க வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இங்க முனியப்பன் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காவல் தெய்வமாக முனியப்பன் கோயில் இருக்கும். இந்த கோவிலோட பச்சையம்மன் கூட பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய முனியப்பெண்களும் இருக்கு. முனின்னு சொல்லுவோம், அந்த ஏழு முனியும் சொல்லுவோம். ஒவ்வொரு வகையான முனீஸ்வரன்கள் இங்க அமைக்கப்பட்டிருக்கிறது, இங்க யாகசாலையில அமைக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்க பரபரப்பா தெய்வங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த யாக குண்டத்துல தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற நிறைய பெண்கள் எல்லாம் போயிட்டு இங்க விபதி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்து வந்து வரக்கூடியவர்கள் அம்மன் அருளோட தங்களுடைய வயிறு நிறைந்து போக என்பதற்காக பெரிய அன்னதானம் கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி பரபரப்பான இருக்கக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் இங்க விழா குழு நம்ம கூட இருக்காங்க. நம்ம அவங்க கூட தொடர்ந்து பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
1: என் பேர் மாதன்.
0: மாதன், எந்த ஊருங்க மாதன்?
1: மாதம் வந்து மாதங்கட்டை.
0: சரிங்க, எத்தனை வருஷமா இந்த இந்த கோவில் வந்து எத்தனை வருடமா இங்க அமைக்கப்பட்டிருக்குதுங்க?
1: இருக்கும் ஒரு 100 வருஷமா இருந்து நடக்கும்.
0: இப்ப எத்தனை ஊருக்கார சேர்ந்து இந்த கோயில் கும்பாஷம்மன் வந்து
1: 65-75 ஊரு பக்கம் இருக்கும். ஆமா, 75 ஊர் இருக்கும்.
0: இப்போ எத்தனாவது கும்பாபிஷம்? இதுக்கு முன்பே எந்த வருஷமா கும்பாபிஷம்?
1: 12 வருஷம் வச்சு திருப்பியும் 12 வருஷம்
0: இப்போ நரிக்குட்டை பச்சையம்மன் சுவாமி கோயில் சொல்லுங்களேன். எதுக்காக நரிக்குட்டை அப்படின்னு இதுக்கு பேர்?
1: பழைய பேரு அந்த காலத்துக்கார வச்சது.
0: என்ன தெய்வங்கள்லாம் அங்க அமைக்கப்பட்டிருக்கு?
1: இங்க வந்து பச்சைமா எல்லா தெய்வமும் இப்ப மினியாப்பம் எல்லாமே வச்சுருக்காங்க.
0: சரிங்க, இப்போ எவ்வளவு மக்கள் காலையில வந்து தரிசனம் செஞ்சிருப்பாங்க?
1: வந்து ஒரு 1000-2000 பேர் பக்கம் இருக்காங்க. 10,000-12,000 பேர் பக்கம் இருப்பாங்க.
0: இப்போ இங்க இருக்கு இந்த கோவில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பச்சையம்மன் கோவில் வந்து அமைக்கப்பட்டிருக்குல்ல, இந்த பச்சையம்மன் கோவில்ல கருவில் என்ன தெய்வங்கள்லாம் இருக்கு?
1: எல்லாம் பச்சையம்மா தெய்வம் எல்லா தெய்வமும் இருக்குது. விநாயகர், முனியப்பம், அது கூட சேர்ந்தது எல்லாம் தேவைப்படுறது எல்லாமே இருக்குது. ஒரு வகையால எல்லாம் 12 சாமி உள்பட்டது.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க, நன்றிங்க ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சின்னசாமிங்க. நான் திப்பட்டி கிராமத்துல இருந்து, பங்குநத்தம் பஞ்சாயத்து, தருமபுரி மாவட்டம். இந்த கோயில் வந்து எனக்கு எங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து இருக்குமா, எங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு வயசு 50-52 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 100-150 வருஷத்துக்கு மேல இருந்து இருக்குது. இப்ப பிரபலமா இருக்குது இந்த கோயில. காலையில இருந்து ஒரு எனக்கு கணக்கு தெரிஞ்சு மழை எல்லாம் தான் ஒரு 20-25,000 பேர் வந்திருப்பாங்க. நைட்டு சரியான மழை வந்ததுனால ஒரு 15,000 பேர் குறையாம வந்திருப்பாங்க.
0: இப்போ எத்தனை நாட்கள் மண்டல் பூஜையில் அந்த கோயில்?
2: 24 நாள் எனக்கு தெரிஞ்சு 24 நாள் இருக்க மாட்டேங்குது.
0: மழை மண்டல
2: அது தெரியல விளக்கம்.
0: இப்போ இங்க இந்த இருக்குல்ல என்ன மாதிரி ஊர்ல வராங்க இதை தாண்டி?
2: இல்லைங்க, பெங்களூரு, சீமகா, மைசூரு, ஆல்மோஸ்ட் 3 ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறாங்க.
0: கர்நாடகா இருந்து வராங்க, அவங்க இங்க
2: கோயிலுக்கு வந்து புலம்பெயர்றதா போனவங்க, இங்க தொழில் ரீதியில போனவங்க. இதுல வந்து பங்காளிங்க கோயில், பங்காளிங்கன்னா எல்லாம், இது வேற ஏதாவது நினைச்சிடக்கூடாது. பங்காளிங்கன்னா எல்லா இனத்துக்கும் சேர்ந்த குலதெய்வ கோயில்.
0: இப்ப எந்த மாதிரி பூஜைக்கெல்லாம் இங்க எந்த வருடத்திற்கு எந்த மாதிரி நாட்டுல
2: நிறைவேற்றல? தைப்பூசத்துக்கு மெயின் இது. வருஷம் தைப்பூசத்துக்கு இது ரொம்ப ஃபேமஸா பழனி தைப்பூச கோயில் கொண்டாடுற மாதிரி இங்க ஃபேமஸா கொண்டாடுறாங்க. இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச இந்த கோபுரங்கட்டன் வந்து இது 2வது பூஜைன்னு விவரத்துக்கு தெரிஞ்சு 2வது பூஜை இது. 12 வருஷத்துக்கு ஒரு பூஜை.
0: இப்போ யாகசாலையெல்லாம் அமைக்கப்பட்டீங்களா? இப்போ யாகசாலையெல்லாம் மந்திரங்கள் காலையில்?
2: ஆமா ஆமா, ஓ என்ன இந்த 3 நாளா ஐயருங்கள்லாம் ஓதி ஒரு 10 ஐயருக்கு மேல இருந்தாங்க, ஓதி யாகசாலை மண்டல பூஜை.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க, நன்றிங்க ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
3: பச்சையப்பன், பி எஸ்
0: பி எஸ் அக்கரகரம். அங்க இந்தூர் பக்கம் இருக்குதுங்களா?
3: இந்தூர் பக்கம்.
0: இப்போ நீங்க இந்த கோவிலுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க?
3: தாத்தா காலத்துல இருந்து. தாத்தா, அப்பா, எங்க பையன்,
0: என்ன மாதிரி வேண்டுதல்லாம் இந்த கோவில் வைப்பாங்க?
3: எல்லா குழந்தை எல்லாத்தையும் வச்சுப்பாங்க. ஒரு சொத்து வாங்கினாலும் வச்சுப்பாங்க, ஒரு கஷ்டமர்த்தனாலும் வந்து கும்பிடிக்கு பண்ணிக்குவாங்க. ஆடு மாடு கஷ்டம்னாக்கல அந்த ஜோனை பின்னாடி நல்லா, அது வந்து அந்த ஜோனை வந்து தாத்தா அந்த காலத்துலயே எந்த காலத்துல எப்போ இருப்பிட்டு வரைக்கிலையும் அது வந்து வத்தாத ஜோனை. அந்த ஜோனை தண்ணியை கொண்டு போய் மாட்டுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா தண்ணி போட்டாங்கன்னா நல்லாயிடும். பால் கறக்க நல்லா, பால் கறக்கலன்னா அதுக்கு தண்ணி தான் வந்து எடுத்து வந்து போடுவாங்க. வீட்டுல ஒரு கஷ்டம்னாலும் இந்த ஜோன தண்ணி கொண்டு போய் வீட்டுக்கு தெளிச்சோம்னாவே நல்லா ஒரு நல்ல உபகாரியமா நல்லா நடக்கும். திருமணம் ஆகாதவங்களும் அந்த ஜோன தண்ணியில இருந்து குளிச்சுட்டு அம்மனை வேண்டிட்டு போனாங்கன்னா நல்லா திருமணம் ஆகும். குழந்தை இல்லாதவங்களும் அந்த ஜோன தண்ணி எடுத்து குளிச்சுட்டு போனாங்கன்னா குழந்தை பலன்
0: கிடைக்கும். இந்த சொன்ன சொல்றீங்களா, ஜோனம் சொல்றீங்களா? இப்ப அது இந்த கோவில் எவ்வளவு தொலைவுல அமைந்திருக்குது?
3: கோயிலுக்கு பின்னாடி, கோபுரத்துக்கு பின்னாடியே
4: பச்சைமன் கோபுரத்துக்கு
5: பின்னாடியே
4: இருக்கு, ஒரு
5: காம்பவுண்ட்
4: இருக்கு,
5: வெளியெல்லாம்
4: இல்ல.
5: அது எவ்வளவு வறட்சி வந்தாலும் கூட அது வற்றாங்க.

0: சக்தி வந்தாலும் வத்தாது. இப்ப புதுசா வந்து நாங்க வந்து சாமி வந்து வச்சுக்கிறது வந்து பச்சியம்மன், பிள்ளையாரு, நாகத்தம்மன், ஏழு மினியப்பா, சிம்னேஸ்வரர் இருக்கிறாரு, மின்னடி வீரர் இருக்கிறாரு, இது நமகரகர் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப புதுசா இப்ப வந்து ஓபன் பண்ணிருக்கோம். அரச மரத்துக்கு அடியில வந்து விநாயகர் வச்சு நாகர் வச்சு புதுசா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்னி இப்ப இந்த கும்பாபிஷேகத்துக்கு இப்ப நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 பேர் கோயிலுக்கு வந்திருப்பாங்க. நைட்டு ஒரு 5,000 பேர் பக்கம் இருந்தாங்க. மழை இல்லைன்னா 10,000 பேர் சேர்ந்துருப்பாங்க. நாலு காலு பூஜை அத்தி வரும்.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. அழகா வந்து சொன்னீங்க, இந்த கோவில்ல பூஜை பண்ண வரீங்களா நீங்க?
0: ஆமாங்க, நாங்கள இந்த கோயில் பங்காளிங்க. நாங்க வந்து எங்க கோம்புல நானும் ஒரு பங்காளி. இது வந்து நாங்க வந்து ஒரு 5 கேசட் இருக்கு. எல்லாரும் நாங்க ஒரு தாய் பிள்ளையா தான் இருக்கோம். இதுல வந்து 90 வருவாங்க, சம்பந்திங்களும் வருவோம், அண்ணந்தண்ணிகளும்
1: வருவாங்க,
0: பங்காளியும் வருவோம், எல்லாமே கலந்துக்குவோம்.
1: வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னுடைய பேர் மயில்சாமி, நான் மாக்கன்கோட்டை.
1: என்ன பண்றீங்க மயில்சாமி?
2: நான் காண்ட்ராக்ட் ஒர்க்
1: போயிருங்க. இப்ப கோவிலுக்கு பூஜைக்காக வந்திருக்கேன்.
2: ஆமா, கோவிலுக்கு
1: என்ன மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்?
2: காண்ட்ராக்ட்னா கவர்மெண்ட் காண்ட்ராக்ட், சென்டர் ரோடு எல்லாம் எடுத்து வேலை செய்யறேன். சிறப்பாக நமக்கு மகிழ்ச்சியா இருக்குது. எல்லாருமே வந்து வெளியில இருந்து பெங்களூர் வந்து சிங்கப்பூர் வந்து எல்லாமே வந்து போயிருக்கிறாங்க. ஆமா, பங்காளிங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது, மகிழ்ச்சியாவும் இருக்குது, சிறப்பாகவும்.
1: இந்த கோவிலுக்கு வரணும்னா என்ன மாதிரி எந்த வழியே வரணுங்க? போக்குவரத்து வசதி எப்படி இருக்கு?
2: இங்க வந்து தர்மபுரியில இருந்து சோம்பட்டி வழியா பேடரலி பஞ்சாயத்துல நரிக்குட்டின்னு கிராமம், அதாவது வந்து நரிக்குட்டின்னு என்ன பேருன்னா, அந்த காலத்துல வந்து நரியெல்லாம் இருந்த இடம்னு சொன்னாங்களாம். நரிதான் அந்த அப்ப வந்து கோயில் வந்து பெருசா கிடையாது. அப்பலாம் இவன் ஒரு சுயம்பா இருந்ததுனால அப்படியே இருந்ததுனால இப்ப வந்து ஒரு 2013 வந்து குடும்பத்துக்கு திருவிழா பண்ணி மறுபடியும் 12 ஆயிட்டு இப்ப நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு.
1: யாரா இருக்கா உங்க வீட்டுல? யாரெல்லாம் இருக்காங்க?
2: எங்க வீட்டுல அப்பா பேரு ஜடியன், அம்மா ராணி, எங்க ஒய்ஃப் திவ்யா, தம்பி ஜெகன், தம்பி ஒய்ஃப் வந்து உமா, அப்புறம் தம்பி பையன் வந்து ஆதிரன் இருக்காங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க, சூப்பரா வந்து நல்லா சொன்னீங்க. இப்போ இளைஞர்கள்லாம் சேர்ந்து இந்த கோவிலுக்கு மாதிரி விஷயம்லாம் செய்வீங்க?
2: ஆமா, இளைஞர்கள்லாம் இப்ப ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அதுல இன்னும் நிறைய பேர் கோயில் சொன்னாங்கல்ல, எல்லாம் சேர்த்துறதுக்கு அதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அதனால எல்லாமே பாராட்டுகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு.
1: வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த சேவை என்ன தொடர வாழ்த்துக்கள். தர்மபுரி 102 பிள்ளை இருந்து ஏற்கனவே 103 பிள்ளை. ஐயா வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: சரவணன்.
1: என்ன பண்றீங்க சரவணன்?
3: ஜேசி ஆபரேட்டர்.
1: சார், ஜேசி ஆபரேட்டர் எங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க?
3: நான் தர்மபுரியில ஒர்க்.
1: தர்மபுரியில ஒர்க் பண்றீங்களா? சரிங்க. இப்போ ஜேசிபி ஓட்டுறீங்க?
3: ஒரு 8 மேல ஓட்டிருக்கேன்.
1: இப்போ ஜேசிபி பொதுவா பகல்ல கூட ஓட்டணும், நைட் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு.
3: ஆமா ஆமா.
1: அப்ப நிறைய இந்த பாம்புக்கு மேல அப்பல வருங்க, அப்படி பயிரமா செய்வீங்க அப்படிங்க?
3: இல்ல, நான் மேக்ஸிமம் பாம்பு வந்து தொட மாட்டேன், வண்டியில பண்ண மாட்டேன், தொடவே தொட மாட்டேன். பாம்பு வந்தா தொட.
1: நீங்க எத்தனை வருஷம் அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? குலதெய்வ கோயில்.
3: ஆமா, நம்மளோட குலதெய்வ கோயில் தான்.
1: நிறைய பெரும்பாலும் குலதெய்வத்தோடு அவள் தெய்வம் அப்படி சொல்லுவாங்க.
3: ஆமா.
1: நீங்க எத்தனை நாட்கள் ஒரு முறை வருவீங்க? வாரம் வருவீங்களா, மாசம் ஒரு முறை அப்படி வருவீங்க?
3: மேக்ஸிமம் மாசத்துக்கு 2 டைம் வந்துட்டு போயிருவோம்.
1: வந்துருக்கோம். வந்துட்டு ஏதாவது இது பண்ணுவீங்க? பொங்கல் வச்சு.
3: ஆமா, பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு போகணும்.
1: ரொம்ப மகிழ்ச்சி, அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கோங்க ஐயா.
3: ஓகே ஓகே.
1: தர்மபுரி 102.5, ஏற்காடு 103.7. நாம இன்னைக்கு சூப்பரான சிறப்பு நிகழ்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நரிக்குட்டை பச்சைமன் கோயில் அருகிலிருந்து.

0: நீங்கள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: தங்க ஆபரணம் எடுக்க ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ். தங்கம் வாங்கும் தருணம் இனிமையாகட்டும். அழகான டிசைன்கள், நம்பிக்கையான தேர்வு. ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ், இண்டூர், அரியக்குளம் மற்றும் தர்மபுரி.
2: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
3: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
1: உங்கள் ஒவ்வொரு விழாவுக்கும் அழகு சேர்க்கும் அழகான தங்க நகைகள் வாங்க ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ். அழகான டிசைன்கள், நம்பிக்கையான தேர்வு. ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ், இண்டூர், அரியக்குளம் மற்றும் தர்மபுரி.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் & கோ.
9: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: கண்ணை கவரும் நகைகள், மனதை நிறைக்கும் மகிழ்ச்சி. உங்கள் ஸ்டைல், உங்கள் தங்கம். புது புது டிசைன்களில் ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ், இண்டூர், அரியக்குளம் மற்றும் தர்மபுரி.
10: இண்டூர், அரியக்குளம், தர்மபுரி ஸ்ரீராம் சில்க்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஸ்ரீராம் சில்க்ஸ், இந்தூர், அரியக்குளம், தர்மபுரி. கண்ணை கவரும் நகைகள், மனதை நிறைக்கும் மகிழ்ச்சி.

0: தங்க ஆபரணம் எடுக்க ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ். தங்கம் வாங்கும் தருணம் இனிமையாகட்டும். அழகான டிசைன்கள், நம்பிக்கையான தேர்வு. ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ், இண்டூர், அரியக்குளம் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: உங்கள் ஒவ்வொரு விழாவுக்கும் அழகு சேர்க்கும் அழகான தங்க நகைகள் வாங்க ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ். அழகான டிசைன்கள், நம்பிக்கையான தேர்வு. ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ், இண்டூர், அரியக்குளம் மற்றும் தர்மபுரி.

0: அம்மன் அருள் நிறைந்த ஆலயம் அன்பையும் நம்பிக்கையும் மனதில் விதைக்கும் புனித திருத்தலம். பக்தர்கள் மனதில் பச்சையம்மனாக அருள் பாலித்து தன்னை நாடி வரும் அனைவருக்கும் நம்பிக்கையும் நல்லாசையும் வழங்கும் அன்னையின் திருக்கோவில். நேர்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் ஆலய தரிசனம். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேரடரளி ஊராட்சியில் நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் நேரலியாக நேரலை நிகழ்ச்சியோடு நம்மோடு இணைந்திருக்கிறார் அறிவிப்பாளர் ஜி மாரிமுத்து.
1: நம்ம கூட அடுத்ததாக பாத்தீங்கன்னா இங்க நிறைய பெண்கள்ல வந்து வேண்டுதலுக்காக வந்திருக்காங்க. நம்ம அவங்க கூட பேசுவோம். பச்சையம்மன் கோயில் எல்லாம் அக்கா பச்சைப்படையே கட்டி நினைக்கிறாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: எந்த
1: ஊருங்க?
2: நாங்க தர்மபுரி.
1: என்ன வேலை செய்றீங்க?
2: நாங்க வீட்டுலதான்.
1: கோவிலுக்கு பச்சைமன் கோயில் இது உங்க குலதெய்வ கோயில் எப்படிங்க?
2: இது எங்க அம்மா வீட்டு குலதெய்வ கோயில்.
1: வந்துட்டீங்க?
2: நாங்க சின்ன பிள்ளையில இருந்தே வரோம்.
1: இப்போ சின்ன வயசுல இங்கதான் வந்துட்டீங்களா? இப்ப பொதுவா என்ன மாதிரி வேண்டுதல் இங்க பெண்கள் எல்லாம் வந்து வேண்டுதல் வைப்பா? நீங்க என்ன மாதிரி வேண்டுதல் வச்சு இது பாருங்க. அது
2: கஷ்டத்துக்காக வைக்கிறோம்.
1: குழந்தை நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், பணம் வரணும், அது மிக்ஸ்டு கிரண்ட் எல்லாம்
2: அதெல்லாம்
1: போதும். அதுவும்
2: வெளியூர்ல
1: மறுபடியும் தொடர்ந்து வரதே வாழ்த்துகள். நன்றிங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பேர் வளர்மதி.

0: அது என்ன வேலை சார்?
1: நான் டைலரிங்.
0: டைலரிங் துணி கேக்குறீங்களா? இல்ல நகை கடை வச்சிருக்கீங்க? பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு ஏரியா சொன்னோம் எனக்கு மாடலிங். இப்ப என்ன வேலை டைலரிங்னா? இப்ப பரவாயில்லைங்களா ஓரளவுக்கு? நிறைய பேர்
1: பரவாயில்லைங்க ஓரளவுக்கு. பரவாயில்ல.
0: பெண்கள் சம்பந்தப்பட்ட துணி எவ்வளவு வாங்குறீங்க? ஒரு ஒரு துணியில
1: கம்மியா
0: கஷ்டமா இருக்குல்ல, உட்காந்துனே செய்யறீங்க. காலையில துணியா நம்ம
1: தொழில விரும்பி செஞ்சா
0: இந்த தொழில வந்தீங்களா? இப்ப ரொம்ப விருப்பப்பட்டு வந்தீங்களா இல்ல வேலை அது மாதிரி ஏதாவது நம்ம வருமானம் அதுக்காக
1: விருப்பப்பட்டு
0: செய்யறீங்க? டைலர்
1: 15 வருஷம்.
0: பொதுவா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்காத பிடிச்சி பிடிக்காத விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டைலருக்கு நம்ம துணி கொடுத்தேன்னா அந்த அந்த டேட்டுக்கு வாங்க முடியாது. அவங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நிறைய துணி வாங்கி பட் அவங்க கான்பிடன்ஸ் சொல்லுவாங்க நான் கொடுத்துருன்றாரு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது ரொம்ப பெரிய விஷயம் தான். இப்ப நீங்களா அந்த டைமிங் கொஞ்சம் டிலே பண்ணி நம்ம கொடுக்கும் போது அவங்க வேணாம்னு சொல்ல முடியாது. நிறைய இருக்கு தேக்கி மட்டும் சொல்ல மாட்டாங்க, பாசிட்டிவ் தான் சொல்லுவாங்க, கொடுக்கதான் சொல்லுவாங்க. சூப்பருங்க. முடிஞ்சது அப்படியும் கஷ்டமர்
1: வராங்க
0: பேர் வந்தவரும் பக்கத்து
1: இல்ல நாங்க தேச்சு கொடுக்கறதே டிச்சிங் கரெக்டா இருக்குது அப்படின்ட்டு வேறவங்களே கூப்பிட்டு வருவாங்க.
0: நீங்க எத்தனை வருஷமா அந்த கோயில் பச்சை கோயில்
1: எங்களோட குல தெய்வமே.
0: நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்களா? மூணு பேர் நாலு பேர் அக்கா தங்க ஒரே ஒரே ஒரே வயிற்று பிறந்தவங்களா?
1: ஆமா.
0: அம்மாவோட ப்ராடக்ட்
1: எல்லாருமே
0: தங்கச்சோட ப்ராடக்ட் எல்லாம் ரொம்ப வாழ்த்துக்கணுமா? நன்றிங்க. சூப்பர். நம்ம கூட அடுத்ததாக இன்னொருத்தர் இருக்காரு. வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: மகளிர் வந்த
0: பின்னாடி
2: கொஞ்சம்
0: கோவிலோட விழா குழுல நீங்க முக்கியமான பொருள்
2: முன்னாடி இது பண்றாங்க.
0: ஊரு முக்கியமா ஊருக்கு தலைமை தாங்கன்னா பெரிய விஷயம் அது. ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட் கஷ்டங்கள், நாலு பேர் நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயணும். எப்படி சமாளிக்கிறீங்க?
2: கோயில் சாமி நினைச்சு அதெல்லாம் பறந்து
0: ஓடிப்போம்
2: பேசுவாங்க. அது நான் தப்பு பண்ணாதான் பயப்படுறதுக்கு கரெக்டாக இருக்கிறதுனால ரைட்டு ஒன்றும் அதை பற்றி பேச நினைச்சேன்.
0: கண்டிப்பாக இது பண்ணுறீங்க அந்த தொழில் போயிட்டு வந்து மறுபடியும் இது
2: அது இந்த டயர்டே தெரியாம தெரியாது. அந்த டியூட்டி முடிச்சுட்டு எங்கள் கோயிலுக்கு வந்துட்டு அந்த டயர்டில் எனர்ஜி தானாக பிடிக்கும். ஆனால் டியூட்டியில் போய் டயர்டாக இருக்கும், கோயிலுக்கு வந்துட்டு எனர்ஜி தானம் அது ஒரு டெம்பு அந்த டைத்தில் தான் பண்ணிக்கணும்.
0: ஆனால் அது இருந்தாலும் கூட இது நமக்கு விருப்பப்பட்டு
2: ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். விருப்பப்பட்டு வேலை கூட இப்போ ரெண்டு மூணு நாள் நாலு நாள் லீவ் போட்டு தான் செய்கிறேங்க. வேலையை கூட அதிகமாக ரிஸ்க் எடுத்து பண்ணுவோங்க.
0: தெய்வத்துக்கு செய்யணும் அப்படின்ற
2: தெய்வம், அதனால தான் நம்ம வாழ்கிறோங்க. அனைத்தும் அந்த சாமியால் தான் நடக்குது. குல தெய்வம் அதுவும் நம்ம துணை இருக்கு பின்னாடி. இது வரைக்கும் பல தலைமுறையாக தண்ணி வடியில இது இந்த அம்சம் இந்த ஏரியாவில் எங்கேயுமே இல்லை. அந்த மாதிரி அம்சமே கிடையாது. வரவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. இது பெங்களூர்லேருந்து இளங்காவிலேருந்து வராங்க, மார்க்கெட்லேருந்து வராங்க, தமிழ்நாடு பாதி பேருக்கு மேலே வராங்க. எங்கே வந்தாலும் இங்கே வந்து ஒரு மணி நேரம் படுத்துங்கிட்டு போனாலும் தானாக அந்த கலைப்பு நீங்கள்
0: என்ன மாதிரி இந்த திருமணங்கள் காது குத்து அந்த மாதிரி விளக்கெல்லாம் இங்கே நடக்குதுங்களா?
2: எல்லாம் நடக்குதுங்க. கோயில் சொந்தக்காரர் குலதெய்வம் அவங்களாம் இங்கே தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் காது குத்து விழா நடத்துகிறாங்க, கிடா விட்டு பூஜை பண்ணுறாங்க. நல்லா சிறப்பான பூஜை நடக்கும். வாரத்துக்கு நாலு நாள் அன்னதானம் இங்கேயே நடக்கும்.
0: நானும் பாத்துருக்கோம் இந்த வழியில போகும்போது. எப்பதாலும் இங்க கடை வச்சுட்டு போறாங்க, சாப்பிட போட்டு சொல்லுவாங்க. சரிங்க, இப்போ நம்ம இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வீடு பங்காளிங்க இருக்கிறதோ இதுவும் புது ஊர் சொன்னீங்க, எவ்வளவு வீடு எல்லாம் சேர்ந்து அதுல பண்ணுவீங்க? அதுல கணக்கு எதாவது இருக்குமா?
2: வீடு எல்லாம் வந்து 65-70 ஊர் ஊர் இருக்கு. எப்படியும் குறைஞ்சது டோட்டல் பார்த்தா 75-77 2000-3000 வீடு பக்கம் இருக்கும். அதெல்லாம் ஜென்ரேஷன் பார்த்தா 10,000 பேர் இருப்பாங்க.
0: உச்சி மரம் சொல்லக்கூடிய இந்த மரங்கள் எல்லாம் நிறைய இருக்கலாம். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு விவரம் நெஞ்ச பிறகு அதுக்கு முன்னாடி
2: முன்னாடி சின்ன சின்னதா தெரிஞ்சு இப்ப நிறைய மரம்
0: பாக்கிறது வந்து காடுமே இருக்கு.
2: இது அம்சமே அதுதான். இங்க எல்லாரும் குலதெய்வத்தை மட்டும் வரமாட்டாங்க, குலதெய்வம் இல்லாதவங்க கூட அந்த கோயிலுக்கு வந்தா ஒரு திருப்தி ஆகுது, மனநிறைவு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மணி நேரம் தூங்கிட்டு அந்த ரெஸ்ட் எடுத்து போனாலும் அவங்க கலைப்பு. இதுல வந்து சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் காலை பண்ணியில்லாத இருக்கிற அவங்க சாமியெல்லாம் அதிகமாக கும்பிட மாட்டார். நைட்டு 2 மணிக்கு வருவார், 3 மணி வரைக்கும் அந்த வாஸ்பிட்டலில் படுத்துக்குவார். வேண்டுதல் அவங்க பொண்ணு பையன் வேலை வரணும். நல்லா அந்த சாமி நேரம் சாமி கும்பிட்டு நேரம் 2 பிள்ளைகளும் வேலை வந்து எப்பயுமே வந்து படுத்துருவார். அவர் நம்ம கோயிலுக்கு அது சம்மந்தம் இல்லை. அவர் சொல்லுவார் உங்களுக்கு தான் குலதெய்வம், ஆனால் எனக்கு தான் அதிகமாக பணம் தருந்தவர். அது மாதிரி தெய்வீகம் அதிகம்
0: அப்படின்னா நமக்கு அது நிவர்த்தி
2: கண்டிப்பாக 200% நிவர்த்தி. அதில் எந்த டவுட் இல்லை.
0: மகிழ்ச்சிங்க, ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. வாழ்த்து.
2: நன்றிங்க.
0: நன்றிங்க. நமக்கு அடுத்த வணக்கங்க. உங்க உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
3: மார்க்கண்டன்.
0: மார்க்கண்டன் எந்த ஊருங்க? மார்க்கண்டன்
3: மாக்கன் வட்டாரம்.

0: பண்ண ரொம்ப பிஸியா இருக்கீங்க. சொல்லுங்க எத்தனை மணி நேரம் போன் பாக்கு?
1: இப்போ ரெண்டு வருஷமா விவசாயம் தான், ஒரு 25 வருஷம் மெடிக்கல் இருந்தேங்க. மெடிக்கல் இப்ப கேன்சல் பண்ணி இப்ப விவசாயம்
0: தான். மலையில எப்படி பக்கத்துல சொல்லி கொடுத்தீங்க? மலையில
1: என்ன
0: மழை வேணும்?
1: இல்ல, இன்னைக்கு சூழ்நிலைக்கு தண்ணி இல்லாத எல்லாம் காஞ்சி போச்சு கம்ப்ளீட்டா. அதனால இப்ப வந்து எந்த ஒரு விவசாயமும் இல்ல, எல்லாம் நஷ்டத்துல
0: போயிட்டு
1: ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப விவசாயன்றது சப்ஜெக்ட் மறந்துருங்களா? கிடைக்கும் ஓடி சீக்கிரம் அப்படி போயிட்டு இருக்கீங்க.
0: ரெண்டு பேரும் நம்ம ஃப்ரெண்டுங்களா இல்ல ஆகாதங்களா எதிரீங்க?
1: இல்ல, ரெண்டு பேரும் அண்ணமுட்டு பசங்க. இல்ல இல்ல, ரெண்டு பேரும் அண்ணமுட்டு பசங்கதான்.
0: ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு மாரி
1: அப்படிதான் என்னைக்குமே. இவங்க ரெண்டு பேர் இவங்க அண்ணமுட்டு பசங்கனால கிளாஸ் நண்டுவான் இவன் கிளாஸ்மெண்ட். பட் வந்து இவன் ரெண்டு பேருமே வந்து என்னைக்குமே
0: அப்படிதான்.
2: காசி ஊர் வந்து மாங்கங்குட்டாயி, நான் வெல்டிங் வேலை செய்யறேன். நம்ம லோக்கல்ல இங்கே செஞ்சுக்கிறேன் மாங்கங்குட்டாயி ஊர் உள்ளவே.
0: இவர்கிட்ட பிடிச்சி இவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? உங்களுக்கு ரொம்ப
2: ஃப்ரெண்டா இருப்பாரு,
0: ரொம்ப பிடிக்கும். இவர்கிட்ட எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்?
2: இல்ல, என்ன பண்ணாலும் நான்
0: அடிச்சாலும் தாங்குறேன்.
1: சொல்லுங்க.
0: ஐடி கார்டு மாத்துறீங்களா? சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. சூப்பர் பசங்கம்மா. நம்ம கிட்டத்தட்ட ஒரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு ஐயா கிட்ட நிறைவா பேசி முடிச்சுக்கலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. என்ன பேர் உங்க பேரு? உங்க பேரு
3: வடிவேலு.
0: வடிவேலு, என்ன வயசு ஆகுது ஐயா?
3: என்ன வயசாச்சு? அந்த காலம் இந்த காலத்துல ஏறுத்துறாங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்து வந்திருக்கோம். இங்க இந்த பச்சைமன் கோயில சார்ந்த விழா குழுவினர் நிறைய பேர் வந்து நம்ம கூட பேசினாங்க. அவங்க மகிழ்ச்சியெல்லாம் அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இங்க நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு உரிய விரைவில் குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு வகையான ஐதீகம் இருக்கு. திருமணம் ஆகாதவங்களாம் இந்த கோயிலுக்குலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஐதீகங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்படிதான் நீங்களும் இந்த கோயில் வந்து ஒரு நாள் தரிசனம் பண்ணலாம். கோயிலுக்கு ஒரு நாள் இருக்குன்னு சொன்ன மாதிரி நீங்க தருமபுரியில் சோம்பட்டின்னு இருக்கும். சோம்பட்டி இறங்கினா இந்த பக்கம் வடக்கு சைடு ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். அப்படின்னா நீங்க பாப்பாரப்பட்டினா பாப்பாரப்பட்டிலிருந்து அங்கே வந்து ஒரு பள்ளிக்கூடம் இருக்கா, தனியார் பள்ளி இருக்கு. அந்த பள்ளி தனியார் பள்ளி தெரியாத இந்த கோயிலை வந்து தரிசனம். ரொம்ப இயற்கை சூழ்நிலை, முழுக்க முழுக்க மரங்களால் சூழப்பட்ட இடம், மரங்களுக்கு இடையில அந்த அம்மன் கோயில் அமைந்திருக்குது. இப்போ நிகழ்ச்சியில் இதுவரை நான் தொகுத்து வந்து எனக்கு மனநிறைவோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்க.
4: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் QR கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
5: RBI சொல்கிறது QR கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
6: நம்ம கம்பெனி கடல நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
9: கண்ணை கவரும் நகைகள், மனதை நிறைக்கும் மகிழ்ச்சி, உங்கள் ஸ்டைல் உங்கள் தங்கம். புது புது டிசைன்களில் ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ், இண்டூர், அரியக்குளம் மற்றும் தர்மபுரி.
10: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
9: தங்க ஆபரணம் எடுக்க ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ். தங்கம் வாங்கும் தருணம் இனிமையாகட்டும். அழகான டிசைன்கள், நம்பிக்கையான தேர்வு. ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ், இண்டூர், அரியக்குளம் மற்றும் தர்மபுரி.
11: நேர்களே, இதுவரையும் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம் ஆலய தரிசனம். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேரடரள்ளி ஊராட்சியில் நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் நேரலைய நேரலையில் நம்மோடு இணைஞ்ச பல்வேறு தகவல்களை சொன்னாரு மாரிமுத்து. அவருக்கும் நேரலையில் பங்கேற்று

நேரலையில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்ட ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். இண்டூர் அரியக்குளம் தருமபுரி ஸ்ரீராம் சில்க்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் ஸ்ரீராம் சில்க்ஸ் இண்டூர் அரியக்குளம் தருமபுரி. கண்ணை கவரும் நகைகள், மனதை நிறைக்கும் மகிழ்ச்சி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மாலை தென்றல் நிகழ்ச்சியில முதல் பாடலா ஒலிக்க வருது அருள் திரைப்படத்தில் இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில்.

பைக்கிங் தான். மாலை தென்றல் நிகழ்ச்சியில முதல் பாடலா ஒலிக்க வருது அருள் திரைப்படத்திலிருந்து, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், வைரமுத்து பாடல் வரிகளில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
6: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 2007 வெளியான மலைக்கோட்டை படத்திலிருந்து மணி சர்மா இசையில் யுகபாரதி பாடல் வரிகளில் இதோ ஒலிக்க வருகிறது. கேட்டு இணைந்திருங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: Viking Bunions and Briefs.
1: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்சலி நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இசையால் இதயங்களை நிரப்ப மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது லேசா லேசா என்ற திரைப்படத்தில் இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் மனதை லேசாக்கும் ஒரு பாடல்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான்.

0: பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.

நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசை பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அடுத்த பாடலான நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகிறது ஜெயம் கொண்டான் படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் ஹரிஹரன் மதுஸ்ரீ குரல் வண்ணத்தில். இதோ நேர்களை கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மாலை தென்றல். வைக்கிங் பானியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பானியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேயர்களே, இதுவரை நான் உங்கள் அன்பு சகோதரி சுபலட்சுமி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நிகழ்ச்சிகளை இசைக்கும் நேரம் 6 மணி. நேர்களினி கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: வணக்கம் நேர்களே, இன்று நாம தரிசிக்க இருக்கக்கூடிய தெய்வம் இடர் தீர்க்கும் இடகுஞ்சி விநாயகர்.

இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்குன்னா, கர்நாடக மாநிலம் உத்தரகன்னட மாவட்டம் ஹொன்னாவர தாலுக்காவில் உள்ளது இடக்குஞ்சி என்ற கிராமம். இங்கு புகழ்பெற்ற இடக்குஞ்சி விநாயகர் கோவில் உள்ளது. இடக்குஞ்சி கணபதி கோவில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான கோவிலாகும். எட என்றால் இடதுபுறம் என்றும், குஞ்ச் என்றால் தோட்டம் என்றும் பொருள்படும். சராவதி ஆற்றின் இடதுகரையில் அமைந்துள்ளதால் இந்த இடத்திற்கு இப்பெயர் வந்தது. இக்கோவில் குணவந்தேஸ்வரர் மற்றும் முருதேஸ்வரர் ஆகிய இரு கோவில்களுக்கு இடையில் அமைந்துள்ளது. இதன் தல வரலாறு: துவாபர யுகத்தின் முடிவில் கிருஷ்ணர் இந்த பூமியிலிருந்து செல்ல வேண்டிய காலம் வந்தது. கிருஷ்ணர் பூமியை விட்டு சென்றால் வரவிருக்கும் கலியுகத்தின் வருகையை நினைத்து அனைவரும் பயந்தனர். கர்நாடகாவின் சராவதி நதிக்கரையில் உள்ள குஞ்சவனம் என்ற வனப்பகுதியில் வாழகிள்ய முனிவர் உலக நன்மை கருதி யாகம் செய்ய தொடங்கினார். யாகத்திற்கு பல இடையூறுகள் வரவே நாரத முனிவரின் உதவியை நாடினார். நாரத முனிவர் தடைகள் தீர்க்கும் விநாயகரை வழிபடுமாறு ஆலோசனை வழங்கினார். பின்னர் வாழகிள்ய முனிவரின் வேண்டுகோளுக்கு இணங்க நாரதரும் முனிவர்களும் சேர்ந்து தேவ தீர்த்தம் என்னும் குளத்தை உருவாக்கினார்கள். நாரதர் பார்வதி தேவியிடம் இவ்விடத்துக்கு விநாயகரை அனுப்ப வேண்டிக் கொண்டார். பக்தர்களின் வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்ட விநாயகர் அங்கே எழுந்தருள சம்மதித்தார். அங்கே மேலும் ஒரு ஏரி ஏற்படுத்தப்பட்டு அதற்கு விநாயகர் ஏரி என்று பெயரிடப்பட்டது. அந்த இடம்தான் தற்போது இடக்குஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. மூலவர் மூர்த்தம். இக்கோவிலில் விநாயகர் நின்ற கோலத்தில் மிகவும் குட்டையான கால்களுடனும் தலையில் ஒரு பள்ளத்துடனும் காட்சியளிக்கிறார். துவி புஜ கணபதி அல்லது இரு கை விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். தன் கைகளில் மோதகம் மற்றும் பத்மத்தை ஏந்தி

இச்சிலை கருங்கல்லால் ஆனது. விநாயகப் பெருமான் தாழ்வான கல்பலகை ஒன்றின் மீது நின்ற கோலத்தில் சிரித்த முகத்துடன் எழுந்தருளியுள்ளார். நவராத்திரி 10 நாட்களும் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.

0: தினமும் பிரம்மாண்டமான பூஜைகள் நடக்கின்றன. இத்தினங்களில் கர்நாடக இசை, நடனம் மற்றும் யக்ஷகான இசை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. 9ஆம் நாள் ஆயுத பூஜையும் 10ஆம் நாள் விஜயதசமியும் விமர்சையாக நடத்தப்படுகின்றன. இக்கோவிலில் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 3 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் இடக்குஞ்சி விநாயகரை தரிசிக்கலாம். இங்கு வருகை தரும் அனைவரையும் இவ்விநாயக பெருமாள் புன்னகையுடன் வரவேற்கிறார்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.

தகடூரி நண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை சிக்கும் நேரம் அந்தி மாலை வேளை 6:10. இசையால் இணைய இருக்கிறோம். இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி இசை மின்னல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் தென்றல் திரைப்படத்திலிருந்து.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இசையால் இணைந்திருக்கிறோம் உங்கள் அபிமான பண்பலை. தருமபுரி பண்பலை 102.5, இயற்கையில் கொஞ்சம் ஏற்காடு பண்பலை 103.7. நேற்றைய கவலைகளை தூசி என தள்ளு, இன்றைய நொடியை புன்னகையால் அள்ளு. என்ன நேர்களே, புன்னகையெல்லாம் அடுத்த பாடலை கேட்கலாமா? 2004 வெளிவந்த மதுரை திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க வித்யாசாகர். அவரோட இசைனாவே ரொம்ப இனிமையாக இருக்கும் இல்லைங்களா? கார்த்திக் குரலில், சையனோரா பிலிப்பு குரலில் கேட்டு ரசிக்கலாமா நேர்களே?

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: தேன் சிந்தும் பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அந்தி மாலை வலையில கமகமன வடையோட சூடான காஃபியோட இணைஞ்சிருக்கிறோம் நேர்களே. சுமைகளை இறக்கி இதயத்தை இலகுவாக்கு, வரும் நாட்களை வசந்தமாய் மாற்று. இசைமின்னல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் 2011 வெளிவந்த எத்தன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க நா முத்துக்குமார், இசையமைச்சிருக்காங்க தாஜினூர், பாடியிருக்காங்க விஜய் யேசுதாஸ் மற்றும் சைந்தவி. குரல்களை கேட்டு ரசிக்கலாமா நேர்களே?

0: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர் பணியிடங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய நல்வாழ்வு மையங்களில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை தருமபுரி மாவட்ட நலச்சங்கத்தின் மூலம் 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் 25/9/2026 அன்று மாலை 5 மணிக்குள் தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். கல்வி தகுதி மற்றும் பிற விவரங்களை மாவட்ட வலைதளத்தில் www.dharmaburi.nic.in என்ற முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப படிவத்தினை வலைதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் தெரிவித்துள்ளார்.
1: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.

0: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.
1: மின்னலின் ஒளியும் இசையின் ஒளியும் நம் இதயங்களை இணைத்த இந்த இனிய தருணம் இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு இசை பயணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அது வரைக்கும் எப்பவுமே ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருங்க. 4-3-46 கலரில் வானவில் மாறி நம்மளுடைய வாழ்க்கையும் சொல்லிக்கும். நன்றி நேர்களே.
2: நூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு.
1: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்றிரவு 8:30 இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் சினிமா சினிமாவாக. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. நாட்டில் 100 கோடி பேர் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. சென்னையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் தீபம் ஏற்றப்படுகிறது. முன்னதாக பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி சென்னையை அடுத்த கொடுங்கையூரில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாட்டில் 100 கோடி பேர் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக நீதி தொடர்பான உலகளாவிய மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், 68% பேர் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவதாக கூறினார். பொருளாதார வளர்ச்சியும் சமூக முன்னேற்றமும் இருந்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று அவர் கூறினார். நிலையான எதிர்காலத்திற்கு சமூக நீதி மிகவும் முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். ஒத்துழைப்பின் மூலம் வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திறன்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் 28 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மதுராந்தகம் தனி சட்டமன்ற தொகுதியான இடைத்தேர்தல் வரும் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வேட்பு மனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி முதல் தொடங்கி 16ஆம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளது. குறிப்பாக மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிட சுயேட்சை உட்பட மொத்தம் 48 பேர் வேட்பு மனு தாக்கல் செய்தனர். மதுராந்தகத்தில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் நரேந்திரன் தலைமையில் வேட்பு மனு மீதான பரிசீலனை இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கியது. தாக்கல் செய்யப்பட்டிருந்த 48 மனுக்களில் 20 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் 28 மனு ஏற்கப்பட்டதாகவும் தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
3: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் 22 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.

அறிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்கள் கைரேகை பதிவினை மேற்கொள்ள நாளை மறுநாள் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடைகளில் இந்த முகாம்கள் நடைபெறாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமன் நாட்டில் உற்பத்தி மற்றும் பராமரிப்பு பிரிவுகளில் பணியாற்ற விரும்புவோரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஃபவுண்டரி தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ அல்லது ஐடிஐ தேர்ச்சி பெற்று

0: பணியாற்ற விரும்புவோரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஃபவுண்டரி தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ அல்லது ஐடிஐ தேர்ச்சி பெற்று 2 ஆண்டுகள் பணி அனுபவத்துடன் கூடிய 22 முதல் 35 வயதுக்குட்பட்ட ஆண்கள் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன மின்னஞ்சல் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இப்பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவோருக்கு குறைந்தபட்ச மாத ஊதியமாக 44,000 ரூபாய் முதல் 54,000 ரூபாய் வரை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரத்தில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் மா உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்த கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்து பேசிய ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ், மாவட்டத்தில் 50,000 மெட்ரிக் டன் மா உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார்.
2: நம்ம டிஸ்ட்ரிக்டோட மேங்கோ ப்ரொடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது 50,000 மெட்ரிக் டன்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். எப்படி அது நம்மளுக்கு லாபகரமா மாத்துறது, ப்ராப்பரா நம்ம சேனலைஸ் பண்ணி கொண்டு போறது, அதுக்கு உண்டான விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் நீங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரியான இன்டர்வென்ஷன் நம்ம பண்ற பட்சத்துல அதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா நம்ம கொண்டு போய் நம்மளுக்கு வந்து அதிக லாபகரமா அதை வந்து எப்படி மாத்த முடியும். ரெண்டாவது, மேங்கோ பவுடரா பண்ணலாம், ட்ரை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இப்போ பிக்கல் மாதிரி பண்ணலாம், ஜாம் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய வேல்யூ அடிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ப்ரொடியூசர்ஸா இருக்கிற நம்ம ஃபார்மர்ஸை வந்து எப்படி ஒரு ட்ரேடர்ஸா, எப்படி ஒரு எக்ஸ்போர்ட்டரா மாத்துறது அப்படின்னு நம்ம உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது தான் நம்ம கேவிகே சயின்டிஸ்ட் வந்து நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஐடியாஸை வந்து நம்ம ஃபார்மர்ஸ் ஃபார்மிங் கம்யூனிட்டி கிட்ட கொண்டு போய் அவங்கள ஒரு ப்ரொடியூசரில் இருந்து ஒரு ட்ரேடராகவும் எக்ஸ்போர்ட்டராகவும் கொண்டு போறதுதான் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட விருப்பம். ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
0: நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மராத்வாடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து மன்னார் வளைகுடா வரை உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மற்றும் பரமத்தி வேலூர் பகுதிகளில் 49 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த சமூக சேவை மையங்களை இன்று திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அடிக்கல் நாட்டினார். சவுதி அரேபிய கடல் பகுதியில் கடல் கொள்ளையர்களின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த மயிலாடுதுறையைச் சேர்ந்த 2 மீனவர்களின் உடலுக்கு திருச்சி விமான நிலையத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அஞ்சலி செலுத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமூக நீதி நாள் உறுதிமொழியினை அரசு ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஏற்றுக்கொண்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் 200 பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலய திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பந்தக்கால் முகூர்த்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திண்டிவனத்தை அடுத்த கொரலூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பெட்டோன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் இந்திய

0: இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணையை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்றுமுன் வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 70 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. நாட்டில் 100 கோடி பேர் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. நீலகிரி கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி ஒன்பளை 102.5, ஏற்காடு ஒன்பளை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:40. இனி தொடர்ந்து கேட்கலாம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். முதல் அறிவிப்பாக, மத்திய அரசில் காலியாக உள்ள 2536 காலி பணியிடங்களுக்கு SSC தேர்வாணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. காலியிடங்களின் விவரம் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரியேட், அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 2536 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி +2 முடித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 27க்குள் இருக்க வேண்டும். இந்த வயதானது 7/10/2026 படி இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். தேர்வு மையங்கள் என்று பார்த்தால் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, வேலூர், சேலம், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 7/10/2026. மேலும் விவரங்களுக்கு ssc.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பாதுகாப்பு துறையில் காலியாக உள்ள இடங்களுக்கு SSC தேர்வாணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. காலியிடங்களின் விவரம், சப் இன்ஸ்பெக்டர் பதவியில் டெல்லி போலீஸில் 317 இடங்களும், மத்திய தொழில் பாதுகாப்பு படை பிரிவில் 1320 இடங்களும், தீயணைப்பு பிரிவில் 234 என மொத்தம் 1871 காலி இடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயதானது தீயணைப்பு படைக்கு 18 முதல் 30 வயதுக்குள்ளும், மற்ற பிரிவுக்கு 20 முதல் 25 வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும். இந்த வயதானது 1/8/2026 படி இருக்க வேண்டும். எழுத்துத் தேர்வு, உடல் தகுதி தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். தேர்வு மையங்கள் என்று பார்த்தால் சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி, வேலூர், திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் இருக்கும். விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசினால் 30/9/2026. மேலும் விவரங்களுக்கு ssc.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். மத்திய அரசின் கீழ் செயல்படும் பேங்க் ஆப் இந்தியாவில் 205 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம், ஸ்பெஷலிஸ்ட் ஆபிசர் பிரிவில் மேனேஜர் 100, ஆபிசர் 16, சட்ட அதிகாரி 10 என 205 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி என்று பார்த்தால் பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 21 முதல் 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயதானது 25/9/2026 படி இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 1180 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு 175 ரூபாய். விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/9/2026. மேலும் விவரங்களுக்கு பேங்க் ஆப் india.bank.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பொதுத்துறையைச் சேர்ந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் இருநூற்று இருபத்தி

5 இடங்கள் உள்ளன. காலி இடங்களின் விவரம் நிர்வாக அதிகாரி பிரிவில் ஜெனரலிஸ்ட் 200, மற்ற இடங்கள் 25 என 225 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி, பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 21 வயது முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயதானது 30/6/2026 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை என்று பார்த்தால் பிரிலிமினரி, மெயின் தேர்வு, நேர்முக தேர்வு முறையில் இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினர் 250 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/9/2026. மேலும் விவரங்களுக்கு UIIC.CO.IN என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயதானது 18 முதல் 53 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை தபாலில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி முதல்வர் அரசு தொழில் பயிற்சி நிலையம், எண் 26, புத்தேரி தெரு, கைலாசநாதர் கோவில் பின்புறம், காஞ்சிபுரம், 6315002. மேலும் விவரங்களுக்கு காஞ்சிபுரம்.NIC.IN என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இந்த காலி பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க 30/9/2026 கடைசி நாளாகும். தொடர்ந்து மத்திய அரசின் கீழ் செயல்படும் முதுநிலை மருத்துவக் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தில் 60 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம் MTS 54, மெடிக்கல் ஆபீசர் 1, பார்மசிஸ்ட் 1, கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் 1 என மொத்தம் 60 இடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு, டிஃபார்ம், MBBS முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயதானது 19/10/2026 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை என்று பார்த்தால் ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 1500 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினர் 800 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 19/10/2026. மேலும் விவரங்களுக்கு pgimer.edu.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நேயர்கள், இதுவரை வானிலை வேலை காத்திருக்கு கேட்டீர்கள். தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை.

0: தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. அதிகபட்ச மழை அளவாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூரில் 90 மில்லிமீட்டர் மழை பதிவானது. வெப்பநிலையை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 38.3 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் தருமபுரியில் 22 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 13.5 டிகிரி செல்சியஸும் பதிவானது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன் அறிவிப்பு. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், சேலம், திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, நாமக்கல், மதுரை, சிவகங்கை, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், கரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
2: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
1: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம்.

0: தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
1: மாமா எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
0: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
1: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
0: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: நேயர்கள், இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தர்மபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர் பணியிடங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய நல்வாழ்வு மையங்களில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை தர்மபுரி மாவட்ட நலச்சங்கத்தின் மூலம் 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்ப 25/9/2026 அன்று மாலை 5 மணிக்குள் தர்மபுரி மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். கல்வி தகுதி மற்றும் பிற விவரங்களை மாவட்ட வலைதளத்தில் www.dharmaburi.nic.in என்ற முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப படிவத்தினை வலைதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தர்மபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தொடங்கி 15வது ஆண்டு நடைபெறுகிறது. இங்கு முதுகலை செவ்வியல் தமிழ் படிக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் உதவியுடன் ஒவ்வொரு மாதமும் 3000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் புத்தகங்கள் வாங்குவதற்காக 2500 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இந்த 2026/2027 கல்வியாண்டில் மாணவர்கள் சேர்வதற்காக ஒரு சில இடங்களே இருக்கின்றன. இப்பல்கலைக்கழக தமிழ்துறையில் இந்த கல்வியாண்டு முதல் 4 ஆண்டு இளங்கலை தமிழ் படிப்பும் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பையும் +2 முடித்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் தகவல்களுக்கு 98/65/53/31/25 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, ஆதார் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது. முகாம் நடைபெறும் இடங்கள் இருளப்பட்டி சமுதாய கூடம், பயர் நத்தம் சமுதாய கூடம், சித்தேரி சமுதாய கூடம். நடைபெறும் நாள் 25/7/2026 சனிக்கிழமை. இவற்றிற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, பிறப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை, முகவரி சான்று, ஜாதி சான்றிதழ், பெற்றோர் உடன் பிறந்தவர்களுடையது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் பணியாளர் ஐடி. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, நலவாரியத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஆவணங்களை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இவற்றில் பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம், புதிரை வண்ணார் நலவாரியம், தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகியவற்றில் சேர்க்கை நடைபெறுகிறது. வழங்கப்படும் அடிப்படை ஆவணங்கள் நலவாரிய அட்டைகள், ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை, தேர்தல் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, 2026/2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய மாற்றங்கள், 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சோலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் தொடங்கி November 30 வரை. இணையதளம் www.xfil.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, பிசி எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள்: குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, 2027 ஆண்டுக்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு August 27 முதல் September 27 வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என சென்னை IIT தெரிவித்துள்ளது. கேட் மதிப்பெண் பயன்பாடுகள், எம்இ, எம்டெக், எம்எஸ்சி உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கான சேர்க்கை மற்றும் சில பொதுத்துறை நிறுவனங்களின் பணி நியமனத்துக்கும் பயன்படுகிறது. மதிப்பெண் செல்லுபடியாகும் காலம் 3 ஆண்டுகள். எனவே தேர்வர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளவும்.
1: நேரம் 6:55. தொடர்ந்து கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: ஓய்வு எடுக்கவே நேரம் இல்லைங்க அப்படின்னு பலர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பேரறிஞர் சொன்னாரு, ஓய்வு என்பது என்ன என்று கேட்டால் மாற்று வேலை அப்படின்னாரு. அது என்ன மாற்று வேலை அப்படின்னா, இப்ப எனக்கு கிராமம் சொந்த ஊர் சோழவன் தான், மதுரை மாவட்டத்தில். அங்கே என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணிட்டு வரப்ப இந்த நெல் போட்டு விவசாயம் பண்ணிட்டே இருப்பாங்க. முதல் போகம், ரெண்டாம் போகம், மூன்றாம் போகம் வரைக்கும் வரும். ஏன்னா வைகை கரையை சார்ந்தது அது. இப்ப இந்த நெல் போட்டு விளைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அதே நிலத்துல என்ன செய்வாங்கன்னா, திடீர்னு நெல்லுக்கு பதிலாக வாழை பயிரிடுவாங்க, வெற்றிலை கொடிக்கால் பயிரிடுவாங்க. இப்ப இந்த வெற்றிலையோ வாழையோ பயிரிட்ட பிறகு மீண்டும் நெல் போடுவாங்க, வாரமா நெல் விளையும். இது என்ன அப்படின்னு நான் அங்க இருக்கிற அந்த விவசாயிட்ட கேட்டேன். அவர் சொன்னார் என்ன அப்படின்னா, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரே வகையான சத்தை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதில் வந்து பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு மாற்று வேளாண்மையை நம்ம கொண்டு வந்தோடனே அது அபூர்வமான இதை தர ஆரம்பிக்குது. இது தவிரவும் வாழை போட்ட இடத்துல வெற்றிலை போட்ட இடத்துல சத்து மிகுந்த மண்ணாக மாறிடும். அப்போ அந்த சத்து அடுத்த முறை வந்து ரொம்ப அருமையாக கொடுக்கும். எதுக்கு? நெல் விளைச்சலுக்கு. இப்போ இதை நினைவு வச்சுக்கோங்க, நாம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒரே மாதிரி வேலைங்க அப்படி சொல்கிறோம் இல்லையா. இதில் சிறு சிறு மாற்றங்கள் வருமானால் நமக்கு சோர்வு நீங்கிருமாங்க. எப்படி மண் விவசாயத்தை மாற்றிய போது அதற்கு தேவையான சத்துக்களை அள்ளி தந்ததோ, அதுபோல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உற்சாகத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு சில வழிகள் இருக்கான். என்ன அப்படின்னா, இப்போ 5 நிமிஷம் தூங்குறதோ 10 நிமிஷம் தூங்குறதோ தப்பில்லைங்க, லேசாக கண்ணை ஏறலாம், அது ரைட்டு. ஆனாலும் கூட காலையிலேருந்து நான் எழுதிக்கிட்டே இருக்கேன், இப்போ எனக்கு கை வலிக்குது, எனக்கு ஒரே மாதிரி வேலை பார்த்தாலும் மனசோர்வு ஏற்படுது, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக கொஞ்சம் தூரம் இப்படி நடந்துட்டு வரலாம் இல்லையா. வீட்டில் தோட்டம் போட வழி இல்லை, பால்கனியில் ஒரு டப்பாவில் ஒரு சின்ன டேபிள் ரோஸ் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு லேசாக ஒத்து பார்த்தோம்னா அது ஒட்டு விட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடே அப்பா மகிழ்ச்சியில் துள்ளிடும் மனசு. ஒன்றும் இல்லையா, மனைவிட்டு ஒரு வம்பளத்துக்கு கூட வரலாம், என்ன இன்னைக்கு அதே குழம்பு தானா அப்படின்னு. என்னைக்கு தான் அதே குழம்பு நீங்கள் சாப்பிட்டீங்க, நம்மாட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வர்றோம். இப்போ திரும்ப வந்து பிள்ளையை பார்த்து, டேய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு, அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு பாட்டு வானொலியில் போடுறாங்க, அதை கேட்டு இந்த சினிமா அப்போ தான் நம்ம கல்யாணம் ஆச்சு அப்படின்னு லேசாக வீட்டில் திரும்பி சொல்லி, அந்த அம்மா அதுலேருந்தே எனக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அது சொல்ல, திரும்ப வந்து எழுதுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு புது ஆளாக உள்ளே வந்துட்டீங்க. இன்னேற வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்த ஆளும் இப்போ வந்த ஆள் யார், ரெண்டும் ஒன்று தாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, நாம் வந்து இப்போ சொல்லுவோம் இல்லையா, பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி அப்படிங்கிற விஷயத்தில் திரும்ப இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்க பதிலாக அங்கிட்டு உட்காந்து எழுதக்கூடாது, அல்லது இந்த பேனாக்கு பதிலாக அந்த பேனாக எழுதுறேன். இவையெல்லாம் பதிலாக மாற்றி மாற்றி மாற்றி சின்ன சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு வந்த உடனே திரும்ப நாம் புது மனிதன் ஆகி விடுகிறோம். அப்போ மூளை என்ன எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், நம்மிடத்தில் ஓய்வை எதிர்பார்க்கலைங்க, படுக்க நேரம் இல்லைங்க, நிற்க நேரம் இல்லை. ஞாபகம், விடாது உழைப்பவர்களால் படுக்க முடியாதுங்க, உட்கார முடியாதுங்க. நீங்கள் 5 நிமிஷம் அவங்கள உட்கார சொல்லுங்களேன், பதறிடுவாங்க, அப்படி ஐயோ 1000 வேலை கிடைக்குதுங்க அப்படிம்பாங்க. பதட்டத்தை உருவாக்கக்கூடிய தன்மை வருதுன்னு சொன்னால், மாற்று செய்கிற போது நமக்கு ஓய்வு வந்து எப்படி கிடைக்கிதுன்னா அதன் மூலமாக சக்தியாக கிடைக்கிறது. அதனால் ஓய்வா இல்லை அப்படின்னு ஒருபோதும் சொல்லாதீங்க, ஏன்னா ஓய்வுக்கு ஓய்வு கொடுக்கறது தான் நம்முடைய வேலை.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடை வீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை. இடம்பெறும் முதல் பாடல் தர்மதுரை என்ற திரைப்படத்திலிருந்து.

7:05. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். திரையிசை தொடரும் பாடல் ரஜினி முருகன் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்தி மலர். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் ஹரிஹரன்.
2: மத்திய அரசின் அடல் ஓய்வூதிய திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள கிராண்ட் ரீகன் ஹாலில் இம்மாதம் நடைபெற்றது. மாவட்ட முன்னோடி வங்கியான கனரா வங்கி சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் அடல் ஓய்வூதிய திட்டம் குறித்து விரிவாக விளக்கப்பட்டது. இத்திட்டத்தின் முக்கிய நன்மைகள், விண்ணப்பிக்கும் முறை மற்றும் பங்களிப்பு தொகைக்கான பலன்கள் குறித்து வங்கி அதிகாரிகள் விரிவாக எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுக்கும் திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்தி வரும் வங்கி அதிகாரிகளுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வு வங்கி அதிகாரிகள், அடல் ஓய்வூதிய திட்ட பயனாளிகள், முதியோர் நலச்சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோவை வஉசி மைதானத்தில் கப்பலோட்டிய தமிழன் வஉ சிதம்பரனார் அவர்களின் 155வது பிறந்தநாளை முன்னிட்டு செப்டம்பர் 5 அன்று நடைபெற்ற நிகழ்வில் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் வே சம்பத்குமார் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் என் எம் சுகுமார், மாநகராட்சி ஆணையாளர் கட்டா ரவி தேஜா, காவல் துணை ஆணையர் தங்கதுரை மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அரசு நிலங்களில் வளர்ந்துள்ள சீமை கருவேலை மரங்களை கண்டறிந்து அகற்றும் பணிகள் தொடர்பாக கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் தலைமையில் துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் இம்மாதம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள அரசு நிலங்கள் மற்றும் அரசு துறைகளின் கட்டுப்பாடு மற்றும் பராமரிப்பில் உள்ள நிலங்களில் வளர்ந்துள்ள சீமை கருவேலை மரங்களை கண்டறிந்து அகற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும், சீமை கருவேலை மரங்கள் காணப்படும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை, மாநில நெடுஞ்சாலைத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, ரயில்வே துறை மற்றும் இதர அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்கள் ஆகியவற்றில் சீமை கருவேலை மரங்களை முழுமையாக கண்டறிந்து உரிய நடைமுறைகளை பின்பற்றி அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. கோவை வேலந்தாவளம் பகுதியில் சாய் நேச்சுரோபதி மற்றும் யோகா கல்லூரி துவக்க விழா நிகழ்ச்சியில் மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஜுவல் ஓரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்லூரியை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் உரையாற்றிய மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஜுவல் ஓரம், இந்தியாவின் கலாச்சாரத்தில் இயற்கை சார்ந்த மருத்துவ முறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சித்த மருத்துவத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். கோவையில் உள்ள SNS தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் செப்டம்பர் 9 குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் மண்டல முதுநிலை மேலாளர் அருணா, மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் புவனேஸ்வரி மற்றும் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் முனைவர் குமரேசன் உட்பட விளையாட்டு பயிற்சியாளர்கள், மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மேரா யுவ பாரத் அமைப்பின் சார்பில் நடத்தப்படும் விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் எனும் தேசிய அளவிலான நிகழ்ச்சி குறித்த செய்தியாளர் சந்திப்பு கோவை ஆடிஸ் வீதியில் உள்ள கோயம்புத்தூர் பிரஸ் கிளப் அரங்கில் இம்மாதம் நடைபெற்றது. இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சி மற்றும் தொலைநோக்கு பார்வையில் பங்கு கொள்ளும் விதமாக தங்களின் கருத்துக்கள் மற்றும் புதுமையான தீர்வுகளை முன்வைக்கும் விதமாக நடத்தப்படும் விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சி குறித்து மை பாரத் கோயம்புத்தூர் மாவட்ட இளைஞர் அலுவலர் விக்னேஷ், பாரதியார் பல்கலைக்கழகத்தின் NSS ஒருங்கிணைப்பாளர் பார்த்தசாரதி மற்றும் மை பாரத் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு விளக்கினர். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மாவட்ட இளைஞர் அலுவலர் விக்னேஷ், கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையில் கலந்து கொண்டதாகவும், அதில் வெற்றி பெற்றவர்கள் பிரதமரோடு நேரடியாக கலந்துரையாடும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பெருமை சேர்த்ததாக குறிப்பிட்டார். செப்டம்பர் 11 மகாகவி பாரதியாரின் 105வது நினைவு நாளையொட்டி கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. உஷா கீர்த்திலால் மேத்தா பேரவை அரங்கில்

0: நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் ராஜவேல், தமிழ்ச்செம்மல் முனைவர் கவிதாசன் முதலான அறிஞர்களும் பேராசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். டெங்கு மற்றும் மழைக்கால நோய்கள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த துறை சார்ந்த அலுவலர்களுடனான கலந்தாலோசனை கூட்டம் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில மருத்துவக் கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ், மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு டெங்கு விழிப்புணர்வு சுவரொட்டி மற்றும் துண்டு பிரச்சுரங்களை வெளியிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இக்கூட்டத்தில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் டெங்கு பாதிப்பு அதிகமுள்ள மாநகராட்சி கிராம ஊராட்சிகளுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளை அடையாளம் கண்டு நோய் பரவாமல் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் துரித முறையில் மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் ஹரிஹரன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கிராமப்பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எகிப்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷிராக் தோஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கிராமப்பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இத்திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு கிராம மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாவட்டங்களில் இத்திட்டத்தின் செலவினங்களில் 60% ஊதியத்திற்கும் 40% கட்டுமானப் பொருட்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஹைதராபாத் போன்ற மாகாணங்களை இந்தியாவுடன் இணைப்பதில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஹைதராபாத் சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த நாளை கொண்டாடும் வகையில் தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். தேசத்தின் ஒற்றுமை என்பது மாகாணங்களை இணைப்பது மட்டுமின்றி ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமையை வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஹைதராபாத் மாகாணத்தை இணைப்பதில் மத்திய பாதுகாப்பு படையினரின் பங்கை திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தெலங்கானா ஆளுநர் திரு சிவ்பிரதாப் சுக்லா, நாட்டின் சுதந்திரத்திற்கு 13 மாதங்களுக்கு பிறகு ஹைதராபாத் மாகாணம் இணைக்கப்பட்டதாக தெரிவித்தார். மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பேசுகையில், நாட்டின் சுதந்திர போராட்ட வரலாற்றை பேணி காப்பதற்கு மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனியில் ஷிப்ரா ஆற்றின் படித்துறையில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட தீபங்கள் ஏற்றப்பட்டன. சென்னையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தீபங்கள் ஏற்றப்பட்டன. ஆரம்ப கல்வி ஆசிரியர்களுக்கான பட்டய படிப்பு பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 6 மாத கால பட்டய படிப்பை தொடங்கி வைத்து பேசிய அவர், இளங்கலை ஆசிரியர் பட்டப்படிப்பை முடித்தவர்களுக்கு இது கூடுதல் தகுதியாக அமையும் என்று கூறினார். தேசிய திறந்தவெளி பள்ளி கல்விக் கழகம் சார்பில் இந்த பட்டய படிப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த படிப்பில் சேர்வதற்கு தேசிய திறந்தவெளி பள்ளி கல்விக் கழகத்தின் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான மாநாட்டு

0: உரையாற்றிய அவர், உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் திறன் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் மேம்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் கனிம வளங்களை வெட்டி எடுத்தல் தொடர்பான இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பான ஃபிக்கியின் அறிக்கையை டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ஜவுளி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை விட 16% ஜவுளி ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளில் இந்திய ஜவுளிகளுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளதை அடுத்து ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பூட்டானுடன் இணைந்து இருநாட்டு யுபிஐ பண பரிவர்த்தனை தொடங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பூட்டான் தலைநகர் திம்புவில் சர்வதேச யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டத்தை அந்நாட்டு பிரதமர் திரு ஷெரிங் டோப்கேவுடன் இணைந்து தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் இருநாட்டு மக்களும் பயனடைவர் என்று கூறினார். வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் கேரள மாநில முன்னாள் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் திரு டாமின் தங்கள் தச்சன்கரிக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த கோட்டயம் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு கே வி ரஜனீஷ் அவருக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். கடந்த 2003 ஆம் ஆண்டு முதல் 2007 ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் திரு டாமின் தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 64 லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மேற்குவங்க மாநிலத்தில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த நக்ஸலைட் இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகியான ஆசிம் மண்டல் என்கிற ஆகாஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். மாநில காவல்துறையின் சிறப்பு அதிரடிப்படையினர் இன்று அதிகாலை மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது புர்பா மெடினிபூர் மாவட்டத்திற்குட்பட்ட லாலத் பகுதியில் ஆசிம் மண்டல் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பழங்குடியினர் நலன் தொடர்பான லால்கர் போராட்டத்தில் தொடர்புடைய ஆசிம் மண்டலை பற்றி தகவல் அளிப்போருக்கு 1 கோடி ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே ஆசிம் மண்டல் கைது குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நக்சலைட்டுகளை ஒடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பு நாடுகள் சர்வதேச சட்டங்களை மீறுவதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அந்தோனியோ குட்டரஸ் கவலை தெரிவித்துள்ளார். ஐநாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 15 உறுப்பு நாடுகள் கொண்ட பாதுகாப்பு கவுன்சிலை மாற்றி அமைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். மாறிவரும் சர்வதேச சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை கொண்டு வருவது அவசியம் என்று திரு அந்தோனியோ குட்டரஸ் வலியுறுத்தினார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில், இந்த அமைப்புக்கான விசா கட்டுப்பாடுகளை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான பிரச்சினையை சர்வதேச நீதிமன்றத்தில் எழுப்பியதாக இந்த அமைப்பு மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தடை காரணமாக பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். கீவ் நகரின் 10 இடங்களில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 33 கட்டிடங்கள் சேதமடைந்தன. யுக்ரைனின் எரிசக்தி, தொழில், போக்குவரத்து கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தூஹான் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் பிரணவ் கார்த்திக்கை வென்றார். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின்

0: பிட்டூன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணையை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி இங்கிலாந்தின் நெய்க்தா பைன்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. அஸ்தானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமப் பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எகிப்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துகான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசிக்கும் நேரம் 7:25.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
5: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
7: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
6: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
8: நேர்கள் இனி கேட்கலாம் விவசாயம் சார்ந்த அறிவிப்புகள். தருமபுரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தற்போது நிலவும் எல்னினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், நிலக்கடலை, சோளம் ஆகிய 3 வேளாண் பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்த பஜாஜ் அலையன்ஸ் என்ற நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது பதிவு விண்ணப்பம், விஏஓ வழங்கும் நடப்பு பரிசீலனைக்கான அடங்கல், இஅடங்கல், விதைப்புச் சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்தி அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களிலோ அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்றுக்கொள்ளலாம். தற்போது தருமபுரி மாவட்டத்தில் ஏக்கருக்கு அதிகபட்ச காப்பீட்டுத் தொகையாக நெற்பயிருக்கு ₹39,100, நிலக்கடலைக்கு ₹22,600, சோளப்பயிருக்கு ₹10,300 வழங்கப்படுகிறது. மேலும் நெல், சோளம், நிலக்கடலை பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்ய வரும் 14ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் பிரீமியம் கட்டணமாக நெற்பயிருக்கு ₹782, சோளப்பயிருக்கு ₹206 மற்றும் நிலக்கடலைக்கு ₹452 செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். கூடுதல் விவரங்களுக்கு பயிர் காப்பீடு இணையதள முகவரியான www.pmfby.gov.in என்ற இணையதளத்திலோ அல்லது அருகிலுள்ள வட்டார வேளாண்மை

0: இயக்குனர், வேளாண்மை அலுவலர், உதவி வேளாண்மை அலுவலர், தேசியமயமாக்கப்பட்ட வங்கி மற்றும் திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனத்தை அணுகலாம் என தருமபுரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் அறிவித்துள்ளார்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 8:30 இளம் தென்றல். இன்று இளம் தென்றல் சினிமா சினிமாவாக நேர்களே இனி கேட்கலாம் கிசான் வாணி.
5: நேரம் 7:30.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதாணிக்கா, கொஞ்சம் கடப்பாறை கொடுங்களே. தோட்டத்துல கொஞ்சம் வேலைங்க இருக்கு. கடப்பாறையா? அரடே, நீ கேட்கவதான் ஞாபகம் வருது. ரெண்டு நாளுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு பட்டு வந்து வாங்கிட்டு போனான், திருப்பி கொடுக்கவே இல்லை. இருப்புல போய் கேட்டு வாங்கிட்டு வரேன்.
5: இருங்கக்கா, நானே போய் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமோ? நீங்களே ஏதோ முக்கியமான கணக்கு வழக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
4: கணக்கு வழக்கெல்லாம் இல்லை பிள்ளை, உனக்கு தெரியாதா? ராம கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிட்டே இருக்கு. பத்திரிக்கையெல்லாம் அடிக்கணும். கல்யாணத்துக்கு ஒரு உறவுக்காரங்களும் விட்டு போக கூடாதுல்ல. அதுக்குத்தான் முத்தழகு எல்லார் பேரையும் எழுதிக்கிட்டு இருக்கேன்.
5: ஓ அப்படியா, சரி சரிக்கா. ஆமா, நேத்துக்கு முகூர்த்த புடவை எடுக்க போனீங்க போல, என்கிட்ட காட்டவே இல்லையேக்கா.
4: இருப்புல இங்கனதான் இருக்கு, எடுத்துட்டு வார. முத்தழகு இங்க பாரு, இந்த கலர் தான். என் மருமவளுக்கு எடுப்பா இருக்கும்ல.
5: அக்கா, ரொம்பவே சூப்பரா இருக்கு, நல்ல கலரு. அப்படியே தக்காளி பழ கலர்ல இருக்குது.
4: முத்தழகு, இந்த டிசைன் எப்படி இருக்கு பாரு. முத்தழகு, அட உன்னதான் புள்ள, என்னாச்சு?
5: என்னக்கா, என்ன கேட்டீங்க?
4: சரியா போச்சு போ. என்ன, அதுக்குள்ள வேற உலகத்துக்கு போயிட்டியா என்ன?
5: ஆமாங்கக்கா, இந்த புடவையை பார்த்ததும் இதை எப்படி தயாரிக்கிறாங்க, அந்த பட்டு நூல் எங்கிருந்து வருது, இப்படி பல கற்பனைக்குள்ளேயே போயிட்டேங்க்கா நான்.
4: இதில் கற்பனை என்ன இருக்கு பிள்ள? மல்பெரி இலையை பட்டுப்புழு சாப்பிட்டு வளருது, அந்த பட்டுப்புழுலேருந்து பட்டு நூல் எடுத்து புடவை நெய்கிறாங்க, அம்புடு தானே?
5: அக்கா, நமக்கெல்லாம் தெரிஞ்சது பட்டு உற்பத்தி மட்டும்தான், ஆனால் அதில் தெரியாத பல தகவல்களும் இருக்கு.
4: என்ன முத்தழகு சொல்ற?
5: ஆமாங்கக்கா, நீங்க முதல்ல இதை கேளுங்க.
4: என்ன விவரம், அது சொல்லு.
5: மல்பெரி மற்றும் பட்டுப்புழுவோட ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் பத்தி மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவங்க, வி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு கொடுத்த விளக்கங்களை நாம இப்ப கேட்போம்.
2: பட்டுங்கிறது பெண்களுக்கு

மிக மிக மிக விருப்பமான ஒரு ஆடை, பட்டு புடவை அப்படின்னு சொல்லிட்டா அதற்கு மயங்காத, அதற்கு உடன்படாத பெண்களே இருக்க முடியாது. நியாயமானது தான், ஆண்கள் கூட பட்டு வேஷ்டி கட்டிக்கிறோம் எப்பயாவது நாளும் கிழமையில், அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு விழா காலங்களில் அது மாதிரி இருக்கும். என்னுடைய கேள்வி, இந்த மல்பரியை சாப்பிட்டு வளரக்கூடிய இந்த பட்டு புழு இருக்கே, அது வந்து பட்டு நூல் இதுக்கு மட்டும்தான் பயன்படுதா, அதுவே போதுமானது நீங்கள் நினைக்கிறீங்களா எப்படின்னு தெரில. இதனுடைய மாறுபட்ட பயன்பாடுகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக எடுத்து சொல்லலாம்.

0: இன்னொன்று மில்க்.
1: சில்க் மில்க்.
0: பிறக்கிற காலத்திலேருந்து கடைசி காலம் வரை ரெண்டுமே வரும். நீங்கள் தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் சொன்னது போல் இந்தியாவில் வெகுஜன மத்தியில் பட்டு அப்படின்னாலே எல்லாமே ஆடைக்கான ஒரு விஷயமாக தான் நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கிறோம். அது உண்மையாக இருந்தாலும் கூட அதையும் தாண்டி பட்டு உற்பத்திக்கு பயன்படும் அந்த மல்பெரி செடி மற்றும் அந்த பட்டு புழு ஆடைக்கு மட்டுமல்லாமல் மற்ற விஷயங்களுக்கும் யூஸ் ஆகுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஆனால் வெகுஜன மக்களுக்கு தெரியாது. ஸோ இந்த உரையாடலில் பட்டு ஆடைக்கு சம்பந்தமில்லாத மற்ற பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம விவாதிக்கலாம். இப்போது பட்டுப்புழு வளர்ப்பு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் மொத்தம் 4 விதமான பட்டு இருக்குங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். மல்பெரி, தசார், ஈரி மற்றும் மூகா. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, குறிப்பிட்ட சில இடங்களில் கேரளாவில் மல்பெரி பட்டுப்புழுவை தான் நம்ம வளர்க்குறோம். ஏன்னா இந்த தசார், ஈரி, பியூகா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில், குறிப்பாக நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அஸ்ஸாம் அந்த மாநிலங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து மல்பெரி தான் நம்ம பயிர் பண்ணி அந்த மல்பெரி பட்டுப்புழுவை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ மல்பெரி பட்டுப்புழுவை நம்ம வளர்க்குறதுக்கு ரெண்டு விஷயம் வேணும். ஒன்று மல்பெரி இலை வேணும், இன்னொன்று பட்டுப்புழு வேணும். இப்போ இந்த ரெண்டுமே ஆடைக்கு மற்றும் பயன்படாமல் மற்ற எல்லாவற்றுக்கும் பயன்படுது. முதல்ல நான் வந்து மல்பெரி செடி எந்த மாதிரி பலன்களை தருது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மல்பெரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நல்ல வெப்ப பிரதேசங்களில் நன்றாக வளரக்கூடிய ஒரு தாவரம். இதை வந்து முசுக்கொட்டை செடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு ஒரு பார்ட்டாக வருவோம், இலை, பழம், அப்புறம் வந்து அந்த தண்டு, எல்லாத்தையும் பற்றி நான் சொல்கிறேன். இலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரியும் பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு பயன்படுத்துகிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த இலையில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள் இது இயற்கையாகவே இந்த இலையில் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மல்பெரி இலையில் தான் குறிப்பாக ஜப்பானியர்கள் காலம் காலமாக டீ போட்டு குடிக்கிறாங்க. நம்ம தேயிலையை பயன்படுத்தி டீ போட்டு குடிக்கிறோம், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மல்பெரியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இதில் தான் வந்து அவங்க தேயிலை இந்த மாதிரி இதை தேநீர் உற்பத்திக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ தான் இதோடய விழிப்புணர்வு மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ இந்தியாவில் கூட இந்த ப்ராடக்ட்டு, அதாவது மல்பெரி இலையில் தயாரிக்கப்படும் இந்த இலையில் வந்து அதிக புரதச்சத்து மட்டும் இல்லாமல் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு நம்ம உடலுக்குள்ளே போய் நம்ம செல்கள் வயசாகாமல், ஏஜிங்னு சொல்லுவாங்க, வயசாகாமல் இளமையாக இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த செல்லு வந்து சீக்கிரமாக சாகாமல் அந்த உடல் கோளாறுகள் உற்பத்தி உண்டு பண்ணுற அந்த அஜீரணம், இந்த ஹார்ட் ப்ராப்ளம், இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு இது வந்து இந்த தேநீர் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டு இது பப்ளிகேஷன்ஸ்லேயும் இருக்குது. இது வந்து ஒரு புது தகவல், இதை வந்து மக்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன்.
1: இது தவிர வேறங்க சார்,
0: இது மட்டும் இல்லாமல் இப்போது மல்பெரி பழங்கள், அதாவது இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞானப்பழம்னு சொல்லுவாங்க இல்லையா மாம்பழத்தை, அதுபோல் இது வந்து உடலுக்கு அவ்வளவு நன்மை செய்யக்கூடிய, நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம். ஆனால் நம்ம இதை யாரும் நம்ம நோட்டீஸ் பண்ணுறதில்ல. இந்த பழங்கள்லேயும் அதிக அளவு வந்து இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த பழங்களில் நம்ம பார்த்திங்கன்னா ஜூஸு, வைனு, ஸ்குவாஷு, இது எல்லாமே நம்ம தயாரிக்கலாம். மேலும் மறுபடியும் இப்போ நீங்கள் இலையும் பழத்தையும் தான் பற்றி சொல்லியிருக்கோம், மற்றபடி அந்த மரத்தோட பார்க்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா,
1: பட்டை,
0: அந்த பட்டையில் வந்து புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மற்றும் இருதய நோய் சம்பந்தமான, அதாவது ஹை பிபியை குறைக்கக்கூடிய இந்த ரெண்டும் அற்புதமான மருந்துகள் அந்த பட்டையில் இருக்குது. இந்த பட்டையையும் எடுத்து நம்ம டிகாக்ஷன் மாதிரி பண்ணி குடித்தோம்னா இந்த பிபி கண்ட்ரோலுக்கு, அதே போல் செத்து போன செல்களை உயிர்ப்பிக்கும் தன்மை இதில் நேச்சுரலாக இருக்கிறதுனால இந்த கேன்சருக்கும் இது வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும்னு இப்போ ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சி இதை ஆராய்ச்சி கட்டுரையாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த பட்டையும் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் பட்டைக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம அந்த ட்ரங்க்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த
1: தண்டு பகுதி,
0: தண்டு பகுதி, தண்டு பகுதினா மரம், அது மரம், நல்ல ஹார்டாக இருக்கும். இந்த மர

0: பணத்தை கொண்டு கிரிக்கெட் பேட்டை தயாரித்து தான் உலகம் பூரா சப்ளை பண்ணுறாங்க. காஷ்மீர் பக்கம்லாம் இது நிறைய பேருக்கு தெரியாது. மல்பெரி கிரிக்கெட் பேட்டு ரொம்ப விலை அதிகம், ரொம்ப ரொம்ப பாப்புலர் கூட. நமக்கு தெரியும் வில்லா வுட்டில் தயாரிக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மல்பெரி வுட்டில் தயாரிக்கிறாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. மல்பெரி அந்த வுட்டு வந்து கிரிக்கெட் மட்டை மற்றும் கூடைகள் பின்னுவதற்கும் பயன்படுது. அந்த சின்ன குச்சியில் கூடையும் பின்னலாம், அந்த அளவுக்கு மூங்கில் போல் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இதில் இருக்கிறதுனால அந்த பட்டைகளும் சரி அந்த தண்டு பகுதியும் சரி இந்த இதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேர் பகுதியை கூட இதையும் வந்து மருந்தாக பயன்படுத்தி இவங்க சைனாவில் இது எல்லாருமே வந்து இந்த அஜீரணத்துக்கு மற்றபடி இந்த கேஸ் ப்ராப்ளத்துக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் கூட வந்தாலும் வரும், ஏன்னா இப்போ வந்து உலகமயமாக்கல் வந்துருச்சு விற்பனை, அதனால் எல்லா ப்ராடக்ட்டும் இங்கேயே நாங்கள் கிடைக்கும். இது முக்கியமாக இது மூலம் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருந்தால் இது சார்ந்த தொழில்களை நம்ம உருவாக்குறதில் நம்ம சிந்திக்கலாம். இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு நல்ல, இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு இவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா இவங்களுக்கான வேலைவாய்ப்பை உற்பத்தி பண்ணுறதுக்கான நல்ல எதிர்காலம் இருக்குது.
1: மல்பெரி வளர்த்து பட்டுப்புழு வளர்க்குறோம், பட்டுப்பூச்சி பட்டுக்கூடு அதுலேருந்து அந்த சில்க்னு சொல்லக்கூடிய அந்த ரா மெட்டீரியல் நமக்கு கிடைக்கிது, அந்த கக்கூன்லேருந்து கிடைக்குங்களா?
0: ஆமாம், கூட்டு பட்டுக்கூடுலேருந்து அந்த நூலை எடுக்கிறோம்.
1: எடுக்கிறோம், நூலை எடுத்துட்டு மீதி இருக்கிற அந்த கக்கூன் அது என்ன, அது வேஸ்ட்டு தானுங்களா?
0: அதாவது இப்போ உங்கள் கேள்விகளில் வந்து இன்றைக்கி நம்மளோட நோக்கமே வந்து பட்டு ஆடைக்கு நூல் எடுக்கிறத தவிர மற்ற பயன்கள் என்னென்னு தான். இருந்தாலும் நீங்கள் நூல் எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதோட பயன்பாடு என்னென்னு கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன், அந்த நூல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பட்டுப்பூச்சி முட்டையிலேருந்து வெளியே வர்றதுலேருந்து கூடு கட்டுற வரைக்கும் இடைப்பட்ட காலங்கள்லேயே அதுக்குலேருந்து நிறைய விஷயங்கள் இப்போ பயன்படுத்தலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பட்டு புழு வந்து ஒரு மூணு பருவத்தை எடுத்துக்குவோம், ஒன்று முட்டை பருவம், ஒன்று புழு பருவம், இன்னொன்று கூட்டு பருவம். மூணு பருவமாக பிரிச்சுக்குவோம். இந்த முட்டையை நம்ம என்ன பண்ணுறது ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ உங்களுக்கு தெரியும் முட்டை வந்து பட்டுப்புழு முட்டை வந்து ஒரு கடுகு அளவு தான் இருக்கும், கடுகு விட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், இல்லை பெருங்கடுகு அளவு தான் இருக்கும். இப்போது இந்த பட்டுப்பூச்சி முட்டையை நம்ம பொதுவாக பட்டுப்புழு பொறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம், பட்டுப்புழு வளர்க்குறோம். இது இல்லாமல் இப்போ கரும்பில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோகிராமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
1: முட்டை ஒட்டுண்ணியை
0: தயாரிக்கிறாங்க இல்லையா. அதே போல் அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த அரிசியில் இருக்கிற அந்த கார்சைரா அப்படிங்கிற ஒரு முட்டையிலேருந்து தான் அதை உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த முட்டையை விட இந்த பட்டுப்பூச்சியோட முட்டை ரொம்ப தரமாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. ஒரு ஒரு முட்டையிலேருந்து அதிகமான அளவுக்கு பாரசைட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு ஆராய்ச்சி கட்டுரையில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது முட்டையிலேருந்து பொறிஞ்சு வருது
1: புழு.
0: இந்த புழுவை நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது இந்த புழுவை வந்து இது வந்து 100% வெஜிடேரியன் இது, அதனால் இதை சாப்பிட்றாங்க. ஆனால் எல்லாராலையும் இதை சாப்பிட முடியுமான்னு கேட்டால் அது வந்து கேள்விக்குறி. ஸோ இப்போ இதில் புழு பருவத்தில் அது கூடு கட்டுறதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஒரு எச்சில் சுரக்கும். அதாவது என்னென்னா கூடு கட்டி முடித்து அந்த கூட்டிலேருந்து வெளியே வரும்போது அது ஒரு எச்சில் சுரக்கும். அந்த எச்சிலில் வந்து செராபெப்டிடேஸ்னு ஒரு என்சைம் இருக்குது. இந்த என்சைமை இப்போது உலகம் பூரா ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாத நோய்க்கு நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸாக பயன்படுத்துகிறாங்க. இந்த ப்ராடக்ட்டு அமெரிக்காவில் தயார் பண்ணி திருப்பி இந்தியாவுக்கே வருது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நம்ம எல்லாருமே செயற்கையான மருந்துகளை தான் சாப்பிட்றோம். இது வந்து ஒரு இயற்கையான முடக்குவாத வலி நிவாரணி, நான் ஸ்டீராய்டு, ஸ்டீராய்டு இல்லாத ஒரு வலி நிவாரணி. இப்போ உங்களோட விஷயத்துக்கு வரேன். பட்டுக்கூடல நூல் எடுத்துடுறோம், நூல் எடுத்த பிறகு உள்ளுக்குள்ளே வந்து கூட்டுப்புழு இருக்கும், பியூப்பான்னு. இந்த பியூப்பா வந்து ஒரு அருமையான ஒரு புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருள். இப்போ சமீபத்தில் போன வருடம் சிங்கப்பூரில் இந்த பட்டு கூட்டுப்புழுவை உணவுப் பொருளாக அங்கீகரித்து அவங்க அரசாங்க அறிக்கையில் வெளியிட்டாங்க.
1: ஸோ கூட்டுப்புழுவை
0: நீங்கள் யார் வேணாலும், இப்போ நம்ம பட்டுப்புழுவை வளர்த்துட்டோம், பட்டுப்புழுவை வளர்த்துட்டு நூல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், அதை சுடுதண்ணியில் போட்டு அந்த நூல் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த கூட்டுப்புழுவை தூக்கி போடுவாங்க. அது மாசு பண்ணுறதை விட அது வேஸ்ட்டாகவும் போகுது. அது வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் தரக்கூடிய பொருளாக அதை யாரும் பார்க்குறது இல்லை. இப்போது நிறைய நாடுகளில் குறிப்பாக சிங்கப்பூரில் எல்லாம் இதை வந்து உணவுப் பொருளாக அங்கீகரித்து எவ்வளோ வேணாலும் அவங்க வாங்கிக்க தயாராக இருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு தொழில் முனைவர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற இந்த கணினி கைபேசி எல்லாத்துலேயுமே அந்த மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மதர் போர்டுக்கு கீழே கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, கைட்டீனில் தான். அந்த கைட்டீனும் இந்த கூட்டுப்புழுவில் தான் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வளர்ந்த கண்ட்ரி அமெரிக்கா

0: அல்லது சைனா அந்த மாதிரி கண்ட்ரிலாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நமக்கு இன்னும் அதுக்கான விழிப்புணர்வு வரல. ஸோ இந்த நேரத்தில் அதை பற்றி நான் சொல்லிக்க விரும்புகிறேன். உணவாகவும் இது பயன்படுத்து, அதே நேரத்தில் இதிலேருந்து எடுக்கிற அந்த கைட்டின்கிற பொருள் வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் துறையிலையும் மின்னணு துறையிலையும் பயன்படுது. இப்போது இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் நூலை எடுத்தாச்சு, பட்டு நூல் அப்படிங்கிறது செரிசின் ஃபைப்ராயின்னு ரெண்டு ப்ரோட்டீன் கலந்தது. இந்த செரிசிங்கிறது தண்ணியில் கரைஞ்சிடும், ஃபைப்ராயின் தான் நீங்கள் பார்க்குற நூல். இந்த நூலை நம்ம ஆடைக்கு பயன்படுத்துகிறோம். இந்த செரிசினை வந்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸில் இப்போ அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஃபேஸ் க்ரீமு, ஹேண்ட் க்ரீமு, இதிலெல்லாம் செரிசின் இருக்குது. ஏன்னா செரிசின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஏஜிங், இந்த பிம்பிள்ஸு, இந்த ஓட்டைகள் இது இதுக்கெல்லாம் சீர்திருத்தறதுக்காக இந்த செரிசினை தான் வந்து முக்கியமான ஒரு மூலப்பொருளாக எல்லா கம்பெனி இந்தியாவில் இருக்கிற கம்பெனிகள் கூட இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போது அது மட்டும் இல்லாமல் இந்த சில்க்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆடை எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் இந்த சில்க்கு நூல், பட்டு நூலில் நம்ம இந்த காதணிகள், வளையல்கள் அதெல்லாம் இப்போ ரொம்ப பிரபலமாகிட்டு வருது. குறிப்பாக வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ இங்கே நம்ம சுய உதவிக்குழுகள் இருக்குது, மகளிர் குழுக்கள் இருக்குது, இவங்கெல்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை தயார் பண்ணி வீட்டிலேருந்து இதை தயார் பண்ணலாம், ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை, பண்ணாங்கன்னா இதுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புல்லட் ப்ரூஃப் கோட்டு கூட இதில் தான் தயாரிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அதிக ஸ்டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால புல்லட்டு வந்து தொலைந்து உள்ளே போகாது. புல்லட் ப்ரூஃப் கோட்டு, நம்ம பேராச்சூட்டு இதெல்லாம் வந்து இதில் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துகிற த்ரெட் இருக்கு இல்லையா, சுவிச்சர்ஸ்னு சொல்லுவோம், அந்த சுவிச்சர்ஸ் கூட இந்த சில்க்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் கூட சிந்தட்டிக்கை விட இது வந்து உடலுக்கு எந்த உபாதைகளையும் ரியாக்ஷன்ஸ் அலர்ஜி ஏற்படுத்தாத ஒரு பொருள். அதனால் இதுலேருந்து சுவிச்சர்ஸும் தயாரிக்கிறாங்க இந்த பட்டு நூல்லேருந்து.
1: மல்பரி வளர்த்து பட்டு பூச்சி வளர்க்குறது, பட்டு நூல் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம், அது லாபம் அதிகமாக? அதை விட்டுட்டுங்க, மற்ற உபயோகங்கள்னு நிறைய சொல்லிட்டீங்க, இது வளர்க்குறது, இது இதுலேருந்து கிடைக்கிற லாபம் அதிகமாக? எதை வளர்த்தா
0: இக்னோரன்ஸ் இஸ் த கிளிம்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயத்தை தெரியாமல் இருக்கிறது நல்லது. ஸோ தெரிஞ்சிட்டா என்ன ஆகிடும்னா, எதுக்கான ஒரு இது ஆரம்பமாக அதுலேருந்து வேறு வழிக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டு வளர்ப்பில் உலகத்திலே நம்பர் ஒன்னாக இருந்தவங்க ஜப்பான் தான். ஏன் ஜப்பான் அதை விட்டுட்டாங்க அப்படின்னா, அவங்க அதை வந்து புழு வளர்ப்பை தான் விட்டாங்களே, செரிக்கல்ச்சரில் வேறு இப்போ மெம்பரேனு, அவங்க அந்த டெக்னாலஜிக்கு அதை கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்தியாவும் டெக்னாலஜிக்கெலாம் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பைரிங் கண்ட்ரியாக இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு வளையத்துக்குள்ளே இது பட்டு வளர்க்குறது அப்படி தான் வைக்கக்கூடாது. அதோடய பயன்களை நம்ம சொல்லணும், யாருக்கு எது வந்து செய்ய வசதிகள் இருக்குதோ. இப்போ சில பேருக்கு வந்து அந்த தொழில் முனைவருக்கான அந்த ஒரு
1: இது
0: வாய்ப்பு அதிகமாக இருக்கும், அதுக்கான இட வசதி சில பேர்கிட்ட இடங்கள் இருக்காது, நில வசதி இருக்காது, அப்போ இவங்கள்ட்ட அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்கான படிப்பு இருக்கும், அவங்களாம் இதை பயன்படுத்தலாம். ஸோ அதனால் அதோடய பயன்பாடுகள் என்னென்னு நம்ம எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட சொல்லிட்டா மக்கள் அவங்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
1: மகனே உன் சாமர்த்தியம்.
0: ஆமாம்,
1: உங்களை தொடர்பு உள்ள உங்களுடைய தொலைபேசின்னு சொல்லுங்க.
0: என்னுடைய கைபேசி எண் வந்து 92 45 45 40 19 19 0 4.
1: இந்த பட்டுப்பூச்சி, பட்டுப்புழு வளர்ப்பு, இதனுடைய மாற்று பயன்பாடுகள் பற்றி ஏதாவது சந்தேகம் கேட்டால் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி கொடுங்க.
0: கண்டிப்பாக எந்த நேரமும் எங்களை தொடர்பு கொண்டு இதற்கான கேள்விகள் தான் என்னிட கேட்கலாம். உங்களுக்கு எந்த விதமான வழிமுறைகளை சொல்லணுமோ கண்டிப்பாக சொல்வேன்.
2: என்ன மருதானிக்கா, மல்பெரி மற்றும் பட்டுப்புழுவோட ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் பற்றி மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எம்புட்டு அருமையாக விளக்கங்களை கொடுத்தாங்க. கேட்டியாக்கா?
3: முத்தழகு, இந்த விவரங்களை கேட்டு நான் உண்மையாகவே வியந்து போயிட்டேன் புள்ள.
2: ஆமாக்கா, நமக்கெல்லாம் பட்டுப்பூச்சிலேருந்து பட்டு தயாரிக்கிறாங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த பட்டுப்புழு சாப்பிட்ற மல்பெரி தாவரத்திலேயே இம்புட்டு பயன் இருக்குன்னு இப்போ தான் தெரியுது.
3: ஆமாம் முத்தழகு, மருத்துவ பயன்கள் மட்டும் இல்லாமல் தொழில் வாய்ப்புகளும் இருக்குன்னு இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நாம் நல்ல வழியில் பயன்படுத்திக்கணும்.
2: சரியாக சொன்னீங்க அக்கா. அடுத்ததாகவும் ஒரு விவரம் இருக்குது, அதையும் கேளுங்க.
3: அது என்ன விவரம்?
2: வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கா

0: பல்கலைக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. அதையும் கேட்போம்.
1: வேளாண் காடுகள், வேளாண் காடுகளை ஏன் நாம் செய்ய வேண்டும்? அதாவது 1988 அவருடைய வனக்கொள்கையின்படி ஒவ்வொரு விவசாயியும் அவர்களுடைய தேவைக்கான மரங்களையும் தொழிற்சாலைக்கு தேவையான மரங்களையும் அவர்களை பூர்த்தி செய்யக்கொள்ள வேண்டும். இது மட்டுமல்லாமல் நமது நாட்டின் வனப்பரப்பு 33 விழுக்காடு இருக்க வேண்டும். ஆனால் நம்மிடம் இருப்பதோ 25.17 விழுக்காடு தான். அதுவும் தமிழ்நாட்டில் சொல்ல போனால் 24.47 விழுக்காடு தான் உள்ளது. மீதமுள்ள பரப்பளவை நாம் வேளாண் காடுகள் மூலமாகத்தான் இதை பூர்த்தி செய்ய முடியும். அதாவது வேளாண் காடுகள்னா ஆங்கிலத்தில் அக்ரோஃபாரஸ்ட் என்று சொல்வார்கள். அக்ரோஃபாரஸ்ட் என்றால் என்ன? அதாவது ஒரு நிலத்தில் மரங்கள், பயிர்கள், சில நேரங்களில் கால்நடைகள் ஆகியவற்றை ஒன்றாக இணைத்து வளர்ப்பது. இது மண்வளத்தை பாதுகாக்கவும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் தரவும் சுற்றுச்சூழலை காக்கவும் உதவுகிறது. இப்பொழுது காலநிலை மாற்றம், நீர் பற்றாக்குறை, உற்பத்தி செலவு உயர்வு போன்ற காரணங்களால் விவசாயம் சவாலாக மாறியுள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் மர வளர்ப்பு இணைந்த விவசாயம் ஒரு நல்ல தீர்வாக உள்ளது. எந்த மரங்களை எப்பொழுது வளர்க்கலாம்? தமிழ்நாட்டில் தேக்கு, மலைவேம்பு, தமிழில் மீலியடுபே என்று சொல்வார்கள், சவுண்டல் என்ற சூபாபுல், சந்தனம், மூங்கில் போன்ற மரங்கள் அதிக வருமானம் தரக்கூடியவை. இவற்றின் நிலத்தின் தன்மை மற்றும் நீர் வசதிக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும். அதாவது நீண்ட நாள் மரங்கள், மீடியம் மரங்கள், குறைந்த கால அறுவடை மரங்கள். நீண்ட கால மரங்கள் என்று சொல்ல போனால் தேக்கு, சந்தனம், மகாகனி, ரோஸ்வுட்டு, டாமரன், வேங்கை இவைகளெல்லாம் நீண்ட காலத்தில் அறுவடை செய்யலாம். மீடியம் காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய மரங்கள் மலைவேம்பு, கடம்பு, நீம் இவற்றையெல்லாம். குறைந்த காலத்தில் அறுவடைக்கூடிய மரங்கள் மலைவேம்பு, சவுக்கு, தைலம், இளவம்பஞ்சு, சிசு இவற்றையெல்லாம் சொல்லலாம். மரங்களுடன் என்ன பயிர்களை வளர்க்கலாம்? முதல் சில ஆண்டுகளில் மரங்களுக்கு இடையில் நிலக்கடலை, துவரை, கம்பு, சோளம், காய்கறிகள் போன்ற இடைநிலை பயிர்களை பயிரிடலாம். இதனால் ஆண்டுதோறும் வருமானமும் கிடைக்கும். அதாவது இந்த பயிர்கள் ஒவ்வொரு மரத்திற்கும் நாம் எவ்வளவு இடைவெளி விட்டு நட்டிருக்கிறோமோ அதை பொறுத்து மாறுபடும். குறுகிய கால மரங்கள் என்றால் குறுகிய இடைவெளி விட வேண்டும். நீண்ட கால மரங்கள் என்றால் நீண்ட கால அறுவடை செய்யக்கூடிய மரங்கள் அதிகமாக இடைவெளி இட வேண்டும். இது மட்டுமல்லாமல் வேளாண் காடுகளில் நிறைய வகைகள் உள்ளன. சில்விகல்ச்சர் சொல்லுவோம். இதில் மரங்கள் மட்டுமே வளர்க்கப்படுகின்றன. உதாரணமாக தேக்கு, மலைவேம்பு, யூக்கலிப்டஸ் போன்ற மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. இதன் பயன்கள் மரவளம் கிடைக்கும், நீண்ட கால வருமானம், மண் அரிப்பை தடுக்கிறது. இது இல்லாமல் அக்ரி சில்விகல்ச்சர், வேளாண் சில்விகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய இதில் மரங்களும் பயிர்களும் சேர்த்து வளர்க்கப்படுகின்றன. உதாரணம் தென்னை மரங்களுக்கிடையில் வாழை, கொக்கோ, மாமரத்தோட்டத்தில் காய்கறிகள், மலர்கள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. இதன் நன்மைகள் இரட்டை வருமானம், நிலத்தின் முழு பயன்பாடு, வெப்பத்தை குறைத்து ஈரப்பதம் பாதுகாக்கிறது. மரங்களுடன் தீவன பயிர்கள், ஆங்கிலத்தில் சில்வோபாஸ்டரல் என்று கூறுவார்கள். இதில் மரங்களுடன் கால்நடைகளுக்கான பசும்புல் வளர்க்கப்படுகிறது. உதாரணம் சோபாபுல், மரங்களுடன் மேய்ச்சல் புல். பயன்கள் கால்நடைகளுக்கு தீவனம், நிழல் மற்றும் காற்று பாதுகாப்பு, பால்வள உற்பத்தி மேம்பாடு. தீவனத்திற்கு தேவைப்படும் மரங்களான கிளரி செடியா, வேங்கை, ஆச்சா, கருவேல், சவுண்டல், ஈட்டி மரம், கொடுக்காப்புளி, மல்பரி, முருங்கை, மலைவேம்பு இவற்றை பயிரிட்டு கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே சமயத்தில் காடுகளின் பரப்பளவையும் உயர்த்தி கொள்ளலாம். அதாவது தொடர்ந்து வருமானம் நம்ம விவசாய மக்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த முறையாகும். பயன்கள் கால்நடைகளுக்கு தீவனமாகவும், நிழல் மற்றும் காற்று பாதுகாப்பு, பால்வள உற்பத்தி மேம்படுகின்றன. மரங்களுடன் தோட்டக்கலை பயிர்களையும் ஒரு அமைப்பாக வளர்க்கலாம். இதில் பயிர்கள், பழமரங்கள், மர வகைகள் இவற்றை நம்மிடம் எவ்வளவு தண்ணீர் வசதி உள்ளதோ, நிலப்பரப்பு உள்ளதோ அதை பொறுத்து பயிர்களையும் மர பயிர்களையும் சேர்த்து வளர்த்துக் கொள்ளலாம். மூன்றும் ஒன்றாக வளர்க்கப்படுகின்றன. உதாரணம் மாமரம், மிளகாய், தேக்கு. இவற்றில் மாமரம் தோப்பாகவும், மாமரத்துக்கு இடையில் மிளகாயும், வேலையை சுற்றியும் அதாவது பவுண்டரியிலிருந்து தேக்கும் வளர்த்துக் கொள்ளலாம். இது சிறு நிலத்தாருக்கு மிகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது மட்டுமல்லாமல் இப்பொழுது பரவலாக பேசக்கூடிய மல்டி பங்க்ஷனல் அக்ரோ ஃபாரஸ்ட், அதாவது பல அடுக்கு பல பயன்கள் கொண்ட வேளாண் காடுகள் முறை. ஒரே நிலத்தில் வெவ்வேறு உயரம் மற்றும் வளர்ச்சி தன்மை கொண்ட மரங்கள், பயிர்கள், காய்கறிகள், சில சமயம் கால்நடைகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வளர்ப்பதே பல அடுக்கு வேளாண் வன அமைப்பு ஆகும். இது இயற்கை காடுகளைப் போல செயல்படும் ஒரு விவசாய

0: ஏனென்றால் அனைத்து வகையான செடிகள் புதர்கள் மரங்கள் ஒன்றிணைந்து ஒரே சமயத்தில் ஒரே இடத்தில் வீட்டு தேவைகளுக்காக வளர்க்கப்படுகின்றன. உதாரணமாக மேலடுக்கு தேங்காய் தென்னை மரமும் மாமரமும், நடு அடுக்கு பல வகைகள் அதாவது வாழை மிளகு, கீழடுக்கு கிரவுண்ட் கோர்ன் சொல்லக்கூடிய மஞ்சள் இஞ்சி கீரைகள் மற்றும் பல வகைகள். இவ்வாறு ஒவ்வொரு அடுக்கும் சூரிய ஒளி நீர் மண் ஊட்டச்சத்து ஆகியவற்றை முழுமையாக அந்த இடத்தில் உள்ள அனைத்து வகையான ரிசோர்ஸ்களையும் நாம் பயன்படுத்தப்படுகிறது. இதன் முக்கிய நன்மைகள் என்னவென்றால் நிலையான வருமானம் அதாவது சஸ்டைனபிள் இன்கம் சொல்லுவோம். ஒரே பயிரை நம்பாமல் பல பயிர்கள் மூலம் ஆண்டு முழுவதும் வருமானம் கிடைக்கும். மண் வளம் அதிகரிப்பு, மர இலைகள் விழுந்து இயற்கை உரமாக மாறுகின்றன. நீர் சேமிப்பு, மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நேரம் தங்குகிறது. இவை தமிழ்நாட்டில் ஏற்ற மாதிரிகள் என்னவென்றால் தென்னை கொக்கோ இதனுடன் வாழை மரத்தை பயிரிட்டு பயன்பெறலாம். சில சமயம் மாமரம் சோளம் இவற்றுடன் பசுந்தீவனத்தை பயிரிட்டு பயன்பெறலாம். நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய கடமை என்னவென்றால் அதிகமாக மரங்களை நடுதல். குறிப்பாக நமக்கு உள்ள விவசாய நிலங்களில் குறைந்தது மூன்றில் ஒரு பங்கு மரங்களை நட அறிவுறுத்தப்படுகிறது. இவற்றில் ஒவ்வொரு மரத்தை பொறுத்து இடைவெளி மாறும். தோட்டமாக வளர்க்கப்பட்டால் 12 அடி என்ற முறையிலும் வரப்போரங்களில் 10 அடிக்கு 10 அடி என்ற முறையிலும் வளர்க்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் பயன்படுத்தப்படும் முறைகள் என்னவென்றால் அதிகமாக மரங்கள் நடுதல், மின்சார சேமிப்பு, பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், இவற்றின் மூலமும் கார்பன் கிரெடிட்டை நாம் குறைத்துக் கொள்ள முடியும். இயற்கையை பாதுகாப்பது நமது கடமை. ஒரு மரம் நட்டால் ஒரு உயிரை காப்போம் என்பது போல வேளாண் காடுகள் பயிரிட்டு ஒவ்வொரு விவசாயம் மேலும் வளம் பெற நமது தாழ்மையான வேண்டுகோள்.
1: என்ன மருதானியக்கா, வேளாண் காடுகள் பத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்ட முத்தழகு, நம்ம அடுத்த தலைமுறைக்கு வளமான வாழ்க்கைய கொடுக்கணும்னா நாம ஒவ்வொருத்தரும் மரம் வளர்க்கணும்னு ரொம்ப அருமையா சொன்னாரு முத்தழகு. இப்ப புரியுது நீ எதுக்கு கடப்பாரை கேட்டன்னு. மரம் நடந்தானே போற?
1: பரவாயில்லையே மருதானியக்கா, கண்டுபிடிச்சிட்டீங்களே.
2: நீ மட்டும்தான் மரம் நடுவியா என்ன? நானும் பாரு, என் கிட்ட இருக்கிற இடத்துல மர வகையில நட்டு பசுமையான வேளாண் காடுகளை உருவாக்குறேன்.
1: அக்கா, அது எனக்கும் தானே சந்தோஷம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படிண்ணே?
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
8: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

நேர்களே, சில நொடிகளில் சியர் ஃபார் பாரத் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை
1: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி ஒன்பலை 102.5, ஏற்காடு ஒன்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:30.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
5: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
6: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
11: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: தொடர்ந்து கேட்கலாம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமா என்ற பொருளில் நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 வளமையான தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இளம் தென்றல் இன்று சினிமா சினிமா என்ற பொருளில் இணைப்பில் இணையும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம். பெருமாநல்லூர் டெய்லர் குமார். சரிங்க குமார்,
12: சொல்லுங்க.
1: இந்த நிகழ்ச்சியோட விதிமுறைகள் உங்களுக்கு தெரியுங்களா? மூன்று வினாக்கள், திரைப்படத்துறையை சேர்ந்த மூன்று வினாக்கள் கேட்கப்படும். அது ஒலிக்கீற்றா இருக்கலாம், இசைக்கீற்றா இருக்கலாம், அல்லது வினாவாக கூட இருக்கலாம். இந்த மூன்று வினாக்களுக்கு சரியா பதில் சொன்னா நீங்க கேட்கக்கூடிய பாடல் பரிசு பாடலா கொடுக்கப்படும். சரிங்களா? முதல்ல ஒலிக்கீற்று கொடுக்கறேன், கேளுங்க. இது என்ன திரைப்படம் அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா?
13: இந்த வீட்டுல வேலைக்கார மாதிரி இருக்கானே இருக்க சீனிவாசன், என்ன முதலாளிய வச்சு பாக்கலாமா? தப்பு தப்பா பேசி சுத்திட்டு இருந்தான், அதனால அவனை கடை வச்சு கொடுத்தேன்.
1: கேட்டீங்களா? இடம்பெற்ற பாடல் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா?
12: முயற்சிக்கிறீங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேங்க.
0: என்ன திரைப்படம் இது?
1: கொஞ்சம் சரியா தெரியலீங்களே.
0: நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: சரிங்க மாரியப்பன், உங்களுக்கு உண்டான ஒலிக்கிட்டு கேளுங்க.
3: ராஜாவா சொன்னீங்க?
4: ஆமா.
3: எவ்வளவு?

0: காசு நான் கொடுக்கறேன்.
1: அப்படின்னா மசாலா பால் சொல்லுங்க.
0: ஓ அப்படியா, கேட்டீங்களா?
2: கேட்டேங்க சார்.
0: எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த வசனம்?
2: நன்றி சார், தெரியல.
0: நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். சரிங்க ஜெய்சன் ஐயா, உங்களுக்காக முதல்ல ஒரு ஒலிக்கிட்டு கொடுக்கறேன், கேளுங்க.
3: புது ரேடியோ வாங்கி
4: இந்த ரேடியோ ரிப்பேர் பண்ணி தர மாட்டீங்களா?
3: அதை ரிப்பேர் பண்ண முடியாது, எங்களுக்கு டைம் இல்லை. புது சாமான் தான் மாத்தி தருவோம். ரேடியோ

0: வாங்கிட்டு கொடுக்கறேன் கேளுங்க.
1: புது ரேடியோ வாங்கி
2: இந்த ரேடியோ ரிப்பேர் பண்ணி தர மாட்டீங்களா?
1: அதை ரிப்பேர் பண்ண முடியாது, எங்களுக்கு டைம் இல்ல. புது சாமான் தான் மாத்தி தருவோம். புது ரேடியோ 200 ரூபா விலை வாங்கி
2: கொஞ்சம் குறைச்சு
1: வச்சுங்களேன். கூட 2 ரூபா அதிகம். இதுல
2: அது எடுத்து
1: இனிமே கரகர போறாது. பாவத்துக்கு தொண்டை கட்டாதபடி இந்த சீனாக்கள் கண்டு மிளகு எல்லாம் இதுல போட்டுருக்கு.
0: கேட்டீங்களா? எந்த திரைப்படம் இது?
3: புதிய படங்களா?
0: இல்லீங்க, எம்ஆர் ராதா பேசுறாரு.
4: Listen. சொன்ன பாதி பேர் அடுத்த 5 வருஷத்துக்கு உயிரோடவே இருக்க மாட்டான்.
0: கேட்டீங்களா? இது எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற வசனம்?
5: ஐயா நிச்சயமா தெரியல, வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்
3: சார். வணக்கம.
0: வணக்கம்.
3: அன்பா சிந்தன் தாசனம்.
0: சரிங்க சித்தன், உங்களுக்காக ஒரு ஒலிக்கேற்று கொடுக்கறேன் கேளுங்க. பாடல் எல்லாருக்கும் எல்லாமே உண்டு. சரி, உங்களுக்கு முதல் பாடலை கொடுக்கறேன், அடுத்ததாக ஒலிக்கேற்று
6: கொடுக்கறேன். புது வாழ்வு சதிராடுது.
0: கேட்டீங்களா? மூன்றாம் பிறை. அருமை. சரி, உங்களுக்கு ஒலிக்கேற்று கொடுக்கறேன், அதை கேளுங்க. என்ன படம் அப்படின்னு
7: கண்டுபிடிங்க. தங்கச்சி யாருன்னு? உலகத்துல வேற யாரும் வேண்டாம். என் அண்ணன் ஒருத்தம் போதற்கு அபிஷா இல்ல. உங்க மூஞ்சியில எங்கடா வச்சுக்க போறீங்க? திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணாடா இது. வள்ளி என் தங்கச்சி.
0: கேட்டீங்களா? தவறான பதில், நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
9: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
10: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
11: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
11: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: 8:39 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமா என்ற பொருளில் வருக. வணக்கம்
13: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
13: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க சந்திரசேகர், உங்களுக்காக ஒரு ஒலிக்கீற்று கேளுங்க.
14: தர்ம நீதியை காப்பாத்துறதுக்காக எதையும் செய்ய என்னால முடியும்.
15: என்னைய செய்வேன்?
14: என் மேல கைய வச்சு பாரு.
15: வச்சுட்டா
14: லீகலுக்கு லீகல், இல்லீகலுக்கு இல்லீகல், அடிக்கு அடி, உதைக்கு உதை. ரெடியா டிஎஸ்பி?
0: கேட்டீங்களா?
13: கேட்டேயா.
0: இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது?
16: உங்களுக்காக
0: ஒரு இசைக்கீற்று கொடுக்கிறேன்.

0: ஐயா வாய்ப்புக்கு நன்றி. எம்ஜிஆர்
1: நன்றி. அடுத்து நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம்.
2: சேலம் சின்ன வீராணம் நேருநகர்லிருந்து ஜெயராமன்.
1: சரிங்க ஜெயராமன், உங்களுக்காக ஒழிக்கிட்டு கேளுங்க.
3: எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆவணும் சாமி.
4: புத்திய பேதலிக்கு விட்டாரு.
3: எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆவணும் சாமி.
1: கேட்டீங்களா?
2: கேட்டீங்கயா.
1: என்ன திரைப்படம் இது?
2: முதல் மரியாதை.
1: முதல் மரியாதை என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு உண்டான இசை கேட்டு கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேங்க.
0: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: இல்லைங்க, தெரியாதுங்க.
0: நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
2: காரிமங்கலம் வட்டம் எங்கச்சேட்டுப்பட்டி பீமராஜன்.
0: சரிங்க பீமராஜன் ஐயா, உங்களுக்காக ஒரு ஒலிக்கிட்டு கொடுக்குறேன், கேளுங்க. என்ன திரைப்படம் சொல்லுங்க.
3: புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, என் தங்கச்சி யாருன்னு. உலகத்துல வேற யாரும் வேண்டா, என் அண்ணன் ஒருத்தன் போதும் கமிஷ்டா இல்ல. உங்க மூஞ்சியில எங்கடா வச்சுக்க போறீங்க? திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணாடா இது.
0: கேட்டீங்களா?
2: கேட்டங்க.
0: என்ன திரைப்படம் இது?
2: முள்ளும் மலருமா
0: அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல முள்ளும் மலரும் அப்படின்னு சொல்றீங்களா?
2: முள்ளும் மலரும்.
0: முள்ளும் மலரும் என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு இசை கேட்டு கேளுங்க. அடுத்ததாக
4: சொந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், வசந்த கால நதிகள்.
0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம்
2: மூன்று முடிச்சு.
0: மூன்று முடிச்சு என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு அடுத்ததாக வினா கேட்கலாங்களா, தயாரா இருக்கீங்களா? கவிராயர் என்று அழைக்கப்பட்ட கவிஞர் யார்? கவிராயர் என்று அழைக்கப்பட்டவர் கவிஞர், பாடல் ஆசிரியர். தவறான பதில். நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
5: இந்த சகோதரருக்கு இனிய வணக்கம்.
0: வணக்கம்.
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: சரிங்க, தேன்மொழிமா உங்களுக்காக ஒரு ஒலிக்கீற்று கொடுக்குறேன், கேளுங்க. என்ன திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிங்க.
6: தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்கட தொட்டிருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்ல.
0: கேட்டிங்களா?
5: பாட்ஷா.
0: பாட்ஷா இல்ல, இப்ப சமீபத்தில் வந்த திரைப்படம் இது. நன்றி, அடுத்த நேரை சந்திக்கும் முன்
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
11: ஆண்டாலே ஏ ஆண்டாலே.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: எட்டு மணி 8:49. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லம் தென்றல் இன்று சினிமா சினிமாவாக இணைப்பில் இணைக்கும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். அருமையா இருக்குங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்களா?
2: ஆமா சார், நம்ம ரெயின்போ, நம்ம தருமபுரி எப்பவும் நான் தான் ரசிகர் எப்பவுமே.
1: சரிங்க, அருமை. உங்களை வரவேற்கிறது தருமபுரி பண்பலை. சரிங்க, சரி. உங்களுக்காக
2: நிறைய பேருக்கு வந்து ஒரு நூற்றுக்கணக்கான பேருக்கெல்லாம் லைன் பிடிச்சி அந்த ஏழு வச்சு.
1: ஓ, அருமை. சரி,
2: ஏன்னா தருமபுரி அப்பா வந்து கேக்குங்க. அருமையா இந்த காலேஜ், மருத்துவமனை இதெல்லாம் கேட்டு போட்டு நாங்க அங்க போன காசு செலவு கம்மியானு எல்லாரும் இப்ப 2 லட்சம் பேர் கேக்குறாங்க சார். கோவையில.
1: சரி, அருமை. சரிங்க, உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கொடுக்குறேன், கேளுங்க. அது எந்த திரைப்படத்துல இடம்பெற்றது?
2: 80-83 கொடுங்க.
1: 80-83 கொடுக்கட்டுங்களா? சரி, இருக்கிறதுல பழசா ஒண்ணு கொடுக்குறேன்.

0: பொண்ணு மேல ஆசை.
1: கேட்டிங்களா?
2: என்ன
1: திரைப்படம் இது?
3: திருவிளையாடல்.
1: என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்காக இசைக்கிட்டு கேளுங்க.
4: மழை வருது மழை வருது, கூடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே.
1: வெயில் வருது. கேட்டீங்களா?
3: கேளுங்க.
1: என்ன திரைப்படம் இது? தவறான பதில். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
1: சண்முக பாண்டியன். உங்களுக்காக ஒரு ஒலிக்கிட்டு கொடுக்கறேன், கேளுங்க.
6: நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல, உருட்டு.
1: கேட்டீங்களா? சண்முக பாண்டியன் இணைப்பில் இருக்கீங்களா? நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம்.
7: ராமு பேசுகிறேன்.
1: சரிங்க, உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கொடுக்கறேன், கேளுங்க.

0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: கேப்டன் பிரபாகரன்.
0: அருமை. அடுத்ததாக உங்களுக்காக ஒரு ஒலி கேட்டு கேளுங்க.
2: மருது, என்னண்ணா இது செடியில காஞ்சி போயிருக்கு? என்னமோ தெரியலண்ணா. தெரியல என்ன அப்படியே விட்டுடுறதா? உன் பிள்ளை உடம்பு சரியில்லைன்னு அப்படியே விட்டுடுவியா? உனக்கு தெரியுமா, உனக்கு ஆண்டவனை நம்பாதவனுக்கு மனசுல நிம்மதி இருக்காது, வேலைக்காரனை நம்பினவனுக்கு கையில காசு இருக்காது.
0: கேட்டீங்களா?
1: ஐயா வாய்ப்பு நன்றி.
0: நன்றி. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, விரைவாக பேசலாம்.
3: கரேபினி கிராமம், மணி.
0: மணி, சரி, உங்களுக்காக ஒரு ஒலி கேட்டு கேளுங்க. மணி,
4: ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடுபடாத வரலும் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன?
0: கேட்டீங்களா? பக்கத்துல யாரோ சொல்லி தராங்க பாருங்க. மணி, பக்கத்துல சொல்லி தராங்க. எனக்கே கேட்டது என்னங்க. நன்றி மணி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: முனுசாமி, பழைய படமா கொடுக்குறீங்களா உங்களுக்கு?
5: வணக்கம்.
0: வணக்கம்.
6: திறமையால ஒரு லேண்ட்மார்க்கே மாத்த முடியும்ன்றதுக்கு அது உதாரணம். ஒரு பொருள் அங்க மட்டும்தான் கிடைக்கும்னா, அது எங்க இருந்தாலும் கூட்டம் தானா தேடிவோம்.
0: கேட்டீங்களா? என்ன திரைப்படம், என்ன திரைப்படம் இது?
7: நன்றி.
0: நன்றியா? வணக்கம். வணக்கம். வணக்கம். யாரு பேசுறீங்க?
8: ஊத்துப்பாளையத்துல.
0: இந்த பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லுங்க.

0: கேட்டீங்களா என்ன படம் இது?
1: சேரன் பாண்டியன்.
0: சேரன் பாண்டியன் அருமை. சரி உங்களுக்காக ஒரு ஒலிக்கிட்டு கேளுங்க, இந்த வசனம் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படின்னு நீங்க சொல்லணும்.
2: உங்க நீதி நியாயம் சர்க்கார் இதெல்லாம் என்ன கட்டுப்படுத்த முடியாது. நீங்க எல்லாம் என்ன வணங்க வேண்டியவங்க. நான் சாதாரண மனுஷன் இல்ல, சா மட்டுமே கொடுக்கற கால் பயிரா.
0: கேட்டீங்களா எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த காட்சி?
1: நினைக்கிறேன்
0: இல்லைங்க. தவறான பதில், நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து? மதுஸ்ரீ. சரி மதுஸ்ரீ, உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கிறேன், அந்த பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படின்னு நீங்க சொல்லணும். சரியா?

0: கேட்டீங்களா என்ன திரைப்படம் இது?
1: ராசுக்குட்டி.
0: ராசுக்குட்டி என்பது மிகவும் சரியான பதில். அடுத்ததாக உங்களுக்காக ஒரு ஒலிக்கீற்று கேளுங்க.
2: என்னடா பாக்குற துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு, அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா.
0: கேட்டீங்களா என்ன திரைப்படம் இது?
1: சூரிய வம்சம்.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்காக ஒரு பாடல் கேளுங்க.

0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? வானொலி பெட்டியோட ஒலி அளவை குறைச்சிருங்க சொல்லுங்க. தவறான பதில் நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். சரி ஆரம்பம் ஐயா, உங்களுக்கு பழைய திரைப்படத்திலிருந்து ஒரு வசனம் கொடுக்கறது. என்ன திரைப்படம் கண்டுபிடிங்க. எளிமையா கண்டுபிடிச்சிருக்கீங்க
1: நினைக்கிறேன்.
0: என்ன திரைப்படம் இது? மறந்துட்டீங்களா? தப்பு பண்ணிட்டீங்களே. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
2: தருமபுரி மாவட்டம்
0: கத்தக்குட்டை சிவகாமி.
3: என்ற மருமக மகாலட்சுமி மாதிரி இனிமே வெளியில போகும்போது ஒரு சம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போட நல்லது நடக்கும்.
4: சரிங்க.
3: ஏங்கண்ணு, கல்யாணத்துக்கு முன்னாடிதான் கழுத்து சும்மா கிடந்தது, அதுக்கப்புறமா ரெண்டு சங்கிலி போட்டு கூடாது.
0: என்ன திரைப்படமா இது?
2: அருமை
0: உங்களுக்கு இசை கிட்ட குடுத்துடலாங்களா அடுத்ததாக?

0: கேட்டீங்களா? சரி, நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகனூர் சின்ன காவட்டி பட்டாஸ் மாது பேசுறேன்.
0: சரிங்க, பட்டாஸ் மாது உங்களுக்காக ஒரு பாடல். அது எந்த திரைப்படம் கண்டுபிடிங்க? கேட்டீங்களா?
1: கேட்டேன்.
0: இந்த பாடல் இடம்பெற திரைப்படம்
1: அஜித் பட மாட்டேங்குது.
0: நன்றி. நிறைவு பெறுகிறது இன்றைய இளம் தென்றல். இன்று சினிமா சினிமா என்ற பொருளில் மலர்ந்தது. இணைப்பில் வந்த நேயர்களுக்கும் இணைப்பில் வர முயற்சித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் என்றும் உங்கள் இனியவன் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட்.
2: குட் ஈவினிங். This is Akashwani and I

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:30.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசை மழை.

வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் சுகமான ராகங்கள். நேரம் 10:00. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். கேட்டு ரசிக்க நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும்.

0: நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: இனிகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டிக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ரகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இனிப்பில் இனியும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
6: கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சிப்பட்டி. மாது.
5: சொல்லுங்க மாது, என்ன பாடல் கேட்கலாம்?
6: படம் வந்து உரிமை குரல்.
5: சரிங்க.
6: பாடல் வந்து ஐ ஐ நேத்து போத்தாள ரோஜா முத்து.
5: இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

எல்லாம் முடித்து நேற்று போட்டாரே ரோஜா

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-2498-6458 மற்றும் 94-45-90-70

0: 20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளட்டி கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிப்பிலனையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தனியாசலம் சின்னப்பா.
1: உங்க பெயர் மறுபடியும் சொல்லுங்க.
2: மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தனியாசலம் சின்னப்பா.
1: பத்து மணி 12 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: முருகம்பட்டி காவல்கிட்ட முருகன் சார்.
1: சொல்லுங்க முருகனையா, என்ன பாடல் கேட்கலாம்?
3: படம் ராஜா.
1: ராஜா, சரிங்க.
3: நீ வர வேண்டும் என்று பார்த்தேன்.
1: சரி, நிச்சயமா இனிய பாடல் அனைவருக்காகவும். நன்றிங்க இணைப்பில் அந்த மைக்கு.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் கார்த்திகேயன் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
1: ஐயா, நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தட்டலிருந்து ஆரம்பிக்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: அடிக்கடி சொல்றதாங்க ஐயா, நம்ம எப்பவும் கரெக்டா ஏதோ நம்ம தெளிவா இருக்கணும், அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாது.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்
1: ஐயா? லாரி டிரைவர் ராஜா கண்ணு. இந்த படத்துல இருந்து ஒரு குத்தால அருவி குடிசையில் இருக்கின்ற பாடல தாங்கள் சேர்த்து அனைத்து நேரம்
0: அனைவருக்காகவும்

அது மற்றவங்க கண்ணுக்கு தான் வேறதா. நீ கத்தலெல்லாம் எத்தனையோ காரதம், அது மற்றவங்க கண்ணுக்கு தான் வேறதா. ஒரு குட்டால கருவி குடிசையில் இருக்கு, குடிக்கத்தான் போறேங்கி. கிளி கொத்தாத பழந்தான் கொத்தோட இருக்கு.

0: நான் பார்த்ததில்ல கேட்டதில்ல புதுசு, இப்ப படபடன்னு அடிக்கிறாடி மனசு. நான் பார்த்ததில்ல கேட்டதில்ல புதுசு, இப்ப படபடன்னு அடிக்கிறாடி மனசு. உன் ஆட்டம் என்ன பாட்டு என்ன காணி, அட அவருக்கு தோஷம் இல்ல சாமியா.
1: அருக்கு தாங்க அருகில் குடிசையில் இருக்கு, குளிச்சிட்டு போமா.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்களாக. இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0-43-42-24-40 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும் 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெறும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் கார்த்திகையா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் பரவலிருந்து மாதப்பன்.
0: சொல்லுங்க மாதப்பன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் பேர் ரிஷிமுலம்.
0: சரிங்க.
1: நேரம் இது.
0: இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும் இந்த இனிய நேரத்தில்.

0: பத்து மணி 28 நிமிடம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள் இணைப்பில். இனியும் அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து? சொல்லுங்க சிவமணி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அன்னையும்
0: சத்தியமான சொல்லுவதெல்லாம்
1: தத்துவம், அந்த பாடல்.
0: சரிங்க, இது வந்து நீ பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:32. இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளடி கொண்டு இருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தனியாத்தலம் சார்.
0: சொல்லுங்க, ஏன் என்ன பாடல் வேண்டும்?
1: படம் வந்து மேயர் மீனாட்சிங்க சார்.
0: சரிங்க.
1: பாடல் வந்து கண்ணே பெண்ணாண்ட கண்டன்ற பாடல் வேணும் சார்.
0: சரி, இது வந்து நிறைய பாடல் அனைவருக்காகவும்

0: இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாடி கொண்டிருக்கிறது தர்மபுரி 102.5 ஏற்காடு 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி திப்பம்பட்டி மாதேன்.
0: சொல்லுங்க மாதேன் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்? பச்சை கிளி முத்துச்சரம். இரண்டு வரிகள் பாடலாமே நீங்க.
1: பச்சை கிளி முத்துச்சரம்
0: இதோ இனிய பாடல் அனைவருக்காகவும். பச்சை கிளி சாமல் பட்டியை நோக்கி.

0: இன்னிசையால் உங்கள் இரவை இனிமையாக்கி கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: பேரலி இருந்து சாந்தி பேசுறேன். காலாகர
0: சாந்தி மேங்கிறது பேசுறீங்க?
1: பேரலி காவாக்கரை.
0: காவாக்கரை
1: கிருஷ்ணகிரி மாவட்டம்.
0: சரிம்மா, என்ன பாடல் வேண்டும்?
1: 16 வயதினிலேயே செந்தூர் பூ வேண்டும் பாட்டு.
0: சரி, நிச்சயமா உங்களுக்காக ஒரு இனிய பாடல். நன்றிம்மா இனிப்பில் வந்தமைக்கு.

0: மறக்க முடியாத மெட்டுக்கள், மறக்க முடியாத தருணங்களை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். 10:47. இன்றைய நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சிப்பட்டி சக்கரவர்த்தி.
0: சொல்லுங்க சக்கரவர்த்தி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் பொம்மை.
0: சரிங்க.
1: நீயும் பொம்மை நானும் பொம்மை, இந்த பாடல் அடுத்த நேரத்தில்
0: நிச்சயமாக கொடுத்துடலாம். ஐயா, காதுகளில் இசை, கண்களில் நினைவுகள், இது சுகமான ராகங்கள்.

0: உங்களின் நினைவுகளுக்கு இசை கொடுத்து கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். 10:51. இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தனைகள் தங்களின் தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் என் தட்டுக்கல் ஆர்மீனா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேண்டும்?
1: பல ஆண்டுகளுக்கு பிறகு எங்க வீட்டுக்காருக்கு இன்னைக்கு நினைவு நாள். அதை முன்னிட்டு எங்க வீட்டுக்கார் நினைவாக பாத காணிக்கல இருந்து எட்டெடுத்து மாடியில் விட்டு விட்டு சென்றான். எத்தனையோ கஷ்டத்தை தாண்டி இன்னைக்கு வந்து நான் எப்பமலை இறங்கினா அது ஒரு மனசு சந்தோஷமா. இன்னைக்கு அந்த நாள் எனக்கு அதிர்ஷ்டமான நாள் வந்துச்சு எங்க வீட்டுக்கார் நினைவு நாள். அதை முன்னிட்டு அனைத்து நேரத்துக்காகவும் இந்த பாடல்.
0: சரிம்மா, இதான் இனிய பாடல்.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக நேரம் 10:56. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
1: போத்தம்பள்ளி ராமகிருஷ்ணன் ஐயா.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன் ஐயா, என்ன பாடல் வேண்டும்?
1: நவராத்திரி பொருந்துங்க.
0: சரிங்க.
1: இரவி நீலாட்டம் பகலின் தூக்கம்,

0: நிலையத்தில் நேரம் 11 மணி. கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இணைப்பில் காத்திருக்கும் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வாழ்க வளமுடன் என்எம் துரை, நாகசந்திரன் பேச.
0: சொல்லுங்க துரை, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பல்லாண்டு வாழ்கள் ஒன்றே குளம் ஒருவனே தேவன்.
0: சரிங்க, இதோ தினிய பாடல் அனைவருக்காகவும்.

0: நீங்கள் கேட்டு ரசித்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களின் தெரிவு பாடல்களால் அலங்கரித்தார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் மஞ்சுப்பட்டி மாது, அரசம்பட்டி முருகன், தற்றல்லி ஆறுமுகம், பர்கூர் மாதப்பன், முங்கிலேரி சிவமணி, மாதம்பதி தணிக்காச்சலம், மத்தூர் ஏ திப்பம்பட்டி மாதையன், காவாக்கரை சாந்தி, மஞ்சுப்பட்டி சக்கரவர்த்தி, என் தட்டக்கல் ஆர் மீனா, போச்சம்பள்ளி ராமகிருஷ்ணன், நாகரசம்பட்டி என் எம் துரை ஆகியோர் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தார்கள். இணைப்பில் வந்த நேயர்களுக்கும் இணைப்பில் வர முயற்சித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் என்றும் உங்கள் இனியவன் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். நன்றி நேயர்களே. உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. The news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi today positioned India as globally reliable semiconductor manufacturing hub amid weaponization of supply chains. He said, "The world is looking for new and trusted manufacturing destinations and the country is steadily preparing itself to meet this need." He highlighted that India's growth in critical industries will strengthen global supply chains and create new opportunities amid evolving supply chain challenges around the globe. The Prime Minister stated this while inaugurating 5th edition of Semicon India at Yashobhoomi in New Delhi.
2: भारत हर वो कदम उठा रहा है जो हमें सेमीकंडक्टर इंडस्ट्री का एक प्रीफर्ड डेस्टिनेशन बनाए भारत मदर ऑफ डेमोक्रेसी है ऐसा देश जब एक क्रिटिकल इंडस्ट्री में सफल होता है तो इससे पूरी दुनिया की सप्लाई चेन को ताकत मिलती है और आज जब सप्लाई चेन वेपनाइज हो रही है तब तो इसकी महत्ता बहुत बढ़ जाती भारत में हो रहे इस डेवलपमेंट को हमें इस बड़े नजरिए से भी देखना है भारत की

0: कॉन्फिडेंस आपके सामने और भारत में बन रहे नए अवसर आपका स्वागत करने के लिए तैयार है.
1: Prime Minister Modi highlighted that India's semiconductor ecosystem is expanding rapidly and opening new opportunities for innovation, investment and growth. Mr. Modi said the outlay for second phase of the India Semiconductor Mission 2.0 has been increased to $13.5 billion from $8 billion in the first phase. Later, addressing a press conference on the sidelines of the event this afternoon, Electronics and Information Technology Minister Ashwini Vaishnaw said investment commitments worth around 1 lakh crore rupees have been received so far under the Semicon 2.0 ecosystem. He said, India will target at least 200 startups and companies engaged in chip design under the next phase of its semiconductor mission, Semicon 2.0. The three-day conference and exhibition bring together global semiconductor and electronics ecosystem to foster collaboration, drive innovation, strengthen manufacturing capabilities, attract investment, and develop future-ready talent. India today said that it will take all necessary steps to protect its economic interests and ensure energy security. The External Affairs Ministry said, country remains firmly committed to ensuring energy security for its 140 crore people and will continue to do so through diversified sourcing and on the basis of evolving market dynamics. The statement came amid the passage of a bill by the US House of Representatives that will allow President Donald Trump to impose tariffs of up to 100% on countries for procuring Russian crude oil. The Bharatiya Janata Party BJP launched a month-long nationwide Seva Sankalp Abhiyan from today to mark Prime Minister Narendra Modi's 76th birthday. Mr. Modi was born on this day in 1950 in a small town of Vadnagar in Mehsana district of Gujarat. The campaign focuses on highlighting his commitment to public service and encouraging people, particularly the youth, to undertake acts of service. The drive also marks 25 years of Mr. Modi taking oath as the Chief Minister of Gujarat on October 7, 2001. It will continue till the 17th of next month. Senior BJP leader and Union Home Minister Amit Shah and Gujarat Chief Minister Bhupendra Patel launched the campaign from Mr. Modi's hometown of Vadnagar. President Draupadi Murmu and Vice President C.P. Radhakrishnan, Deputy Chairman of Rajya Sabha Harivansh and Lok Sabha Speaker Om Birla extended greetings to Prime Minister Modi on his birthday today. The Prime Minister thanked them for birthday greetings. Several world leaders, including Russian President Vladimir Putin, Italy Prime Minister Giorgia Meloni and Israeli Prime Minister Benjamin Netanyahu extended warm wishes to the Prime Minister on his 76th birthday, praising his leadership and contributions in strengthening bilateral ties. Election Commission EC today barred both Trinamool Congress factions from using party symbol and party name in West Bengal Assembly by polls. In an interim order, EC asked both TMC factions to choose any symbol notified by it and other party name for West Bengal Assembly by polls. In men's cricket, Abhishek Sharma recorded the first ever century for an Indian and third quickest overall as his team crushed Afghanistan by 127 runs in the third T20 international to complete a 3-0 series sweep in New Delhi tonight. Put into bat, India posted 221 runs for the loss of 7 wickets in stipulated 20 overs. And that is the end of this news bulletin.
2: Ab suniye. आज शाम 6:30 बजे प्रसारित
3: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:10. இனி தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன் ஓர் சிந்தனை. குறிக்கோளை அடையும் முயற்சியில்தான் மகிமை இருக்கின்றது. அந்த குறிக்கோளை அடைவதில் இல்லை. குறிக்கோளை அடையும் முயற்சியில்தான் மகிமை இருக்கின்றது. அந்த குறிக்கோளை அடைவதில் இல்லை. உறங்கும் முன் ஓர் சிந்தனை கேட்டீர்கள். இனி தொடர்ந்து கேட்கலாம் நாளை வளம் வரும் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:35 ஒசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, நாளைய மழலையாக நம்மோடு வி ஹரிஹரன். காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் காந்தி அஞ்சலி. தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் இன்றைய விலை நிலவரம். தருமபுரி உழவர் சந்தையின் நாளைய காய்கனி விலை நிலவரம். தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். நாளை காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திருமற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30

வடக்கு சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புனல், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் மருத்துவர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். நாளை காலை 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சர்ம ரோக நிவாரணி செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கான மருத்துவ ஆலோசனைகள் குறித்து நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் எலும்பு மற்றும் மூட்டு நல மருத்துவர் பி ரமேஷ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நாளை காலை 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். நாளை காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி தோக்கம்பட்டி பெருமாள் கோயில் மேடு அருள்மிகு சென்றாய சுவாமி திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். நாளை காலை 10:20 நீங்கள் கேட்டவை. முற்பகல் 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். அதனைத் தொடர்ந்து போவே பின் போவே 12:10 உயிரின் உறவே நாடகம் கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம் குறித்து காஞ்சிபுரம் தாமல் கே எழிலன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடைதட மினாக்கள். 5 மணிக்கு மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் சமச்சீர் உர மேலாண்மை தருமபுரி இஃப்கோ நிறுவன கள அலுவலர் ஷேக் அப்துல்லா அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். 8:30 எரப்பட்டை ஸ்ரீ சாய்மாரதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:35 இளம் தென்றல் சொல்லோடு விளையாடு. 9:30 இடைவிடாத இசைமலை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நாளைய நிகழ்ச்சியில் ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் இதுவரை நாளைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.